இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948, பாத்திரபத மாதம் 28 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி மாதம் 1 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 18 தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 5:56. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 MHz,

ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேரம் காலை 6 மணி நேர்கள் இனி கேட்கலாம்.

குரலோசை அறிவுடைமை 43 அதிகாரம் 7வது குறட்பா.

பின்னே வரப்போவதை முன்னாலேயே அறிபவர்களே அறிவுடையவர். அவ்வாறு அறிந்து நடப்பதற்கு கல்லாதவர்களே அறிவில்லாதவராவர்.

0: நேரம் காலை 6:01 நேர்கள். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க உணவும் உணர்வும் வழங்குபவர் உமா குமாரசாமி அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக. 6:45 மாநில செய்திகள். 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இன்றைய மழலையாக நம்மோடு இணைகிறார் வி. ஹரிஹரன். காலை 7:00 காலை வணக்கம். இதில் முதலாவதாக காந்தி அஞ்சலி. தர்மபுரி ஜேக்கு குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தர்மபுரி அரசு பட்டுக்குடு அங்காடியின் விலை நிலவரம். தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:15 பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. 8:15 தர்மபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. 8:30 தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்றொரு தகவல். 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமது. 9:05 வானொலியில் வசந்தம். இன்று எலும்பு மற்றும் மூட்டு பிரச்சினைகளுக்கான மருத்துவ ஆலோசனைகள் குறித்து நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் எலும்பு மற்றும் மூட்டு நல மருத்துவர் பி. ரமேஷ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 10:00 தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 அருள் தரும் ஆலயங்கள். இன்று தர்மபுரி தோக்கம்பட்டி பெருமாள் கோவில் மேடு அருள்மிகு சென்றாயப் சுவாமி திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை கட்சவியில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி. 11:00 தர்மபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 உயிரின் உறவே நாடகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சூழல் காப்போம் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியவை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2:00 விவசாய அரங்கம். இன்று உழவர் அனுபவம் குறித்து காஞ்சிபுரம் தாமல் கே எழிலன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. 3:00 கட் செவியல் கலக்கல் பாடல்கள். மாலை 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 மாலை தென்றல். 6:00 தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திற்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜல்லஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை. 7:10 மதுரை மாவட்ட செய்திமலர். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி. இன்று சமச்சீர் உர மேலாண்மை. தர்மபுரி இப்கோ நிறுவன கள அலுவலர் ஐ ஷேக் அப்துல்லா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:30 ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். அதனைத் தொடர்ந்து இளந்தென்றல் இன்று சொல்லோடு விளையாடு. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து செய்திச் சுடர். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்கள். இன்று ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் வலம் வரும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை நீனா அருகில். Prime Minister Narendra Modi has positioned India as globally reliable semiconductor manufacturing hub amid weaponization of supply chains. He said the world is looking for new and trusted manufacturing destinations and the country is steadily preparing itself to meet this need. He highlighted that India's growth in critical industries will strengthen global supply chains and create new opportunities amid evolving supply chain

0: அரசே, தென்னாலிராமன் என்ற எனது பெயரை மறந்து விட்டீர்கள். எப்போதும் என்னை சாப்பாட்டு ராமன் என்றுதான் அழைக்கிறீர்கள். இன்று இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும். சாப்பிடுவது என்ன அவ்வளவு பெரிய தவறா, அல்லது சாப்பிடுவது என்ன அவ்வளவு எளிய செயலா என்கின்றான். ஆமாமாம், சாப்பிடுவது பெரிய வித்தைதான். விடு விடு என்று அரசன் சொன்னதும் தென்னாலிராமன் விடவில்லை. அரசே, ஆயக்கலைகள் 64 உண்ணுவதும் ஒரு மிகப்பெரிய கலை. அப்படி உண்பவன் பெரிய கலைஞன். அதற்கெல்லாம் தனியாக ஒரு ரசனை வேண்டும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். சாப்பிடுவது பெரிய கலை என்று நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று அவன் சவால் விட மன்னனும் அதற்கு ஒத்துக்கொள்கின்றான். மறுநாளே அரண்மனையில் ஒரு பெரிய விருந்து தடபுடலாக ஏற்பாடு செய்யப்பட்டது. ஊர் மக்கள் அனைவரையும் விருந்துண்ண அழைத்து வந்தார்கள். கரும்பு தின்ன கூலியா அரண்மனையில் விருந்தென்றால் கேட்கவா வேண்டும்? வயிறார உண்டு மனமாற வாழ்த்தியவர்களை தனித்தனியாக அழைத்து விருந்து எப்படி இருந்தது என்று தென்னாலிராமன் கேட்கின்றான். இப்படி ஒரு விருந்தை கண்டதும் இல்லை, உண்டதும் இல்லை. இது எங்கள் பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று புகழ்ந்தவளுக்கு நடுவில் ஒருவன் மட்டும் சற்று தயங்கி நிற்பதை கண்டான் ராமன். விருந்தை பற்றி அவனது கருத்தை கேட்கின்றான். ஐயா, எல்லா பதார்த்தங்களும் சுவையோ சுவை, அருமையோ அருமை, ஆனால் சாரத்தில் மட்டும் சிறு சாம்பல் மனம் வீசியது என்கின்றான். தென்னாலிராமனுக்கு ஒரு மகிழ்ச்சி. இவன் தான் நான் தேடுகின்ற அந்த சரியான சாப்பாட்டு ராமன் என்று அறிந்து கொண்டவன் கையோடு அவனை மன்னன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினான். சாதத்தில் சாம்பல் மனம் வீசுவதாக இவன் கூறுகிறான். அரசே, இதை என்னவென்று விசாரியுங்கள் என்று கூற விசாரணையும் தொடங்கியது. சாம்பல் மனம் வீச காரணம் என்னவென்று தெரிய தலைமை சமையல்காரர் சொல்கின்றார், ஐயா, அரிசி வியாபாரி கொண்டு வந்து கொடுத்தால் நான் சமைத்தேன். இதில் என்னுடைய தவறு எதுவும் இல்லை என்று சொல்ல அரசன் அந்த அரிசி வியாபாரியை வர சொல்கின்றான். அவர் வருகின்றார். அரசே, என்னுடைய வயலானது சுடுகாட்டுக்கு அருகாமையில் உள்ளது. அங்கிருந்து சாம்பல் கரைந்த நீரானது என் வயலில் பாய்கின்றது. ஒருவேளை அதனால் அங்கு விளைந்த அரிசியில் சாம்பல் மணக்கிறதோ என்னவோ என்று அவன் கூற, நெல்லின் உமி நீங்கி அரிசியாக்கி அரிசியும் கழுவி உலையிலிட்டு வேக வைத்து சோறானத பின்னும் நெய்யும் பருப்பும் காய்கறி கூட்டும் கலந்து உண்ணும் வகையில் கூட அந்த சாம்பல் மனத்தை உணர்வது என்பது எவ்வளவு நுட்பமான ஒரு ரசனை உள்ளவனால் மட்டும்தானே முடியும். அவன்தானே சரியான சாப்பாட்டு ராமன் என்று தென்னாலிராமன் விளக்க மன்னனும் சிந்திக்கின்றான். ஆம், உண்பதும் ஒரு அற்புதமான நுண்கலைதான். இவ்வளவு நாளும் அந்த அரிசியை உண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு அது தெரியவில்லை. இவன் கண்டுபிடித்து விட்டானே, அப்போ உண்ணுவதும் ஒரு கலைதான் என்று அரசன் ஏற்றுக்கொள்கிறான். ராமனை பாராட்டினான். எந்திரமயமாகி போன வாழ்வில் உணவும் உண்ணும் முறையும் கூட எந்திரகதியில்தான். பணிக்கு செல்லும் வீடுகளில் பெரும்பாலும் காலை உணர்வு தவிர்க்கப்படுகின்றது. அப்படியே உண்டாலும் அவசர கதியில் போகிற போக்கில் அல்லது நின்று கொண்டே இரண்டு வாய் அள்ளி போட்டுக் கொள்வதுதான் இன்றைய யதார்த்த நிலை. இறந்து குடித்தாலும் இருந்து குடி என்பதெல்லாம் மறந்தே போய்விட்ட பழமொழி. சுவை கருதி சாப்பிடும் உணவானது உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகவே இருக்கிறது. அங்கெங்கெனாதபடி ஊரெங்கும் சாலைகளின் இரு மருங்கிலும் இரவு நேர சிற்றுண்டி சாலைகள், துரித உணவகங்கள். அங்கே நின்ற அமர்ந்த நடந்த கோலங்களில் உணவை அள்ளி விழுங்கும் மக்கள். இந்த அவலக்காட்சியை காண்கையில் உள்ளம் பதறுகின்றது. ஏதோ ஒரு நாள் ஒருவேளை ஒரு மாற்றத்திற்காக பொழுதுபோக்குக்காக வெளியே சென்று உண்பதில் தவறில்லை. அதுவே பழகிவிடாமல் பழக்கமாகி விடாமல் பார்த்துக் கொள்வது நமது கடமை. சுவர் இருந்தால்தான் சித்திரம். உடல் நலம் பேணி சுவையானது மட்டுமல்ல சத்தானதும் சுகாதாரமான உணவையும் உண்ண வேண்டும். உணவே மருந்து என்பதை மறந்தால் பின்னர் மருந்தே உணவாகிவிடும். விழிப்புணர்வு தேவை.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் உமா குமாரசுவாமி அவர்கள்.

ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15. இறைவனை இசைப்பாக்களால் ஆராதிக்கும் நேரம் இது. பக்தி மாலை. குறிக்கோளை அடையும் முயற்சியில்தான் மகிமை இருக்கிறது, அந்த குறிக்கோளை அடைவதில் இல்லை. பக்தி மாலை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்கி வருகிறது மகாநதி சோபனா குரலில்.

நேரம் காலை 6:20 கேட்டிருக்கும். இது பக்தி மாலை. துணிவு இல்லையில் வாய்மை இல்லை, வாய்மை இல்லையில் பிற அறங்களும் இல்லை. எந்த விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னாலும் அந்த செஞ்சே முடிக்கணும் அப்படின்ற துணிவு மட்டும் நமக்குள்ள கண்டிப்பாக வச்சுக்கணும். பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கோவை ஜலில் குரலில்.

நேரம் காலை 6:27 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது பக்தி மாலை. ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவாளர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி சொற்பொழிவாற்றுறதுக்காக நிறைய புத்தகங்களை தேடி பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. போயிட்டு அங்கே வந்து அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. என்னடா இது, நம்ம இவ்வளோ நேரம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அங்கே பார்த்தா ஒருத்தருமே இல்லையே அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. இருந்தாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சார். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த குதிரை கொட்டிலெலாம் வச்சு குதிரை பராமரிக்கிற ஒருத்தர் மட்டும் இருந்தார். அவர் வந்து, சரி என் சொற்பொழிவை நீ கேட்குறியாப்பா, நான் ப்ரிப்பேர் பண்ணேன், நீ ஒருத்தனாச்சும் இருக்க கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவனும் ஒரு பதில் சொல்கிறான், ஐயா நான் வந்து 100 குதிரை வச்சுருக்கேன், 100 குதிரைக்கும் வந்து தேவையானதை வந்து நான் செய்வேன். அவர் வந்து அந்த சொற்பொழிவாளர் கேட்குறாரு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒருத்தர் தான் இருக்கீங்க, வேறு வழியே இல்லை, இப்போ என்ன பண்ணுறது, நீயாச்சும் ஒரு வழி சொல்லு அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, நான் வந்து 100 குதிரை வச்சுருந்தாலும் 1 குதிரை தான் வந்து சாப்பாட்டுக்கு வந்திருக்கு, மீதி 99 குதிரை வரல அப்படின்னாலும் நான் வந்து என்ன பண்ண முடியாது, அந்த 1 குதிரைக்கு சாப்பாடு போடாமல் இருக்க முடியாது, அதனால் நான் கண்டிப்பாக சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு இவரும் அவருக்காக வந்து அந்த சொற்பொழிவு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுறாரு, ஆனாலும் வந்து இவர் ரொம்ப ஆர்வமாக கவனிக்கிறாரு இந்த குதிரைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போறாரு. அது முடிச்சதுக்கப்புறம் என்னோடய சொற்பொழிவு உனக்கு பிடிச்சதாப்பா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு திரும்ப அந்த குதிரைக்காரன் சொல்கிறேன், நான் வந்து ஒரு குதிரைக்காரன், நான் வந்து பார்த்திங்கன்னா 100 குதிரை வச்சுருக்கேன், 100 குதிரையை பராமரித்தாலும் 1 குதிரை தான் வந்து சாப்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்றதுக்காக அந்த 100 குதிரையோட சாப்பாட்டை 1 குதிரைக்கு போட முடியாது, அந்த 1 குதிரைக்கு தேவையான சாப்பாட்டை மட்டும்தான் என்னால் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதாவது சொல்ல வேண்டிய கருத்து யார் எப்படி அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்லை. அப்போ தான் அந்த சொற்பொழிவாளருக்கு புரியுது, இவன் சின்ன, அதாவது ஒரு குதிரைக்காரனுக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்காக நம்ம இவ்வளோ நேரம், அதாவது அவங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது. நம்ம கூட இந்த மாதிரி தான் நிறைய இடங்களில் வந்து நம்ம படிச்சிட்டோம், இல்லை நம்ம வந்து தெரிஞ்சதை வந்து கண்டிப்பாக ஒப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம், ஆனால் தேவையான இடங்களில் தேவையான கருத்துக்களை மட்டும்தான் பதிவிடணும். உங்களுக்கு கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கா அப்படின்னா, அன்பு எங்கே இருக்கோ அங்கே தான் கடவுளும் இருக்காரு, அதனால் அன்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு காந்திஜி. பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சிஸ்டர் சாரா நவ்ரஜ் குரலில்

0: நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை. பக்தி பாடல்கள் ஒழித்த எல்லா இடங்களிலும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை இனி கேட்கலாம்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
2: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். உலக அளவிய காலநிலை மாற்றத்தின் தாக்கம் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது பசிபிக் பெருங்கடலில் வலுப்பெற்று வரும் எல்நினோ நிகழ்வு உலக நாடுகளை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடல் நீரின் மேற்பரப்பில் வெப்பநிலையில் ஏற்படும் இந்த மாற்றம், காற்றின் போக்கு, மழைப்பொழிவு உள்ளிட்ட பல்வேறு காலநிலை அம்சங்களில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும். நடப்பாண்டான 2026-26 ஆண்டில் இலையுதிர் மற்றும் குளிர்காலத்தில் மிக வலுவான எல்நினோ நிகழ்வு உருவாக 90% அதிகமான வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்கா தேசிய கடல் மற்றும் வளிமண்டல அமைப்பு தெரிவித்துள்ளது. குறிப்பாக அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் எல்நினோவால் ஏற்படும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த காலநிலை மாற்றத்தால் கறவை மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் அவற்றை தடுக்கும் முறைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கால்நடை வளர்ப்பில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ

0: தாக்கங்களை ஏற்படுத்தலாம். குறிப்பாக கறவை மாடுகள் தண்ணீர் மற்றும் தீவனம் எடுத்துக்கொள்ளும் தன்மை, பால் உற்பத்தி திறன், இனப்பெருக்கம் ஆகியவை பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம். காற்றின ஈரப்பதம் அவசியம். பால் மாடுகளுக்கு ஏற்படும் வெப்ப அழுத்தத்தை வெறும் வெப்பநிலையை மட்டும் வைத்து கணிக்க முடியாது. காற்றில் இருக்கும் ஈரப்பதமும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. வெப்பநிலையும் ஈரப்பதமும் இணைந்து மாடுகளின் உடலில் ஏற்படுத்தும் வெப்ப சுமையை வெப்பநிலை ஈரப்பத குறியீடு மூலம் கண்காணிக்கணும். வெப்ப சுமை அதிகரிக்கும் போது மாடுகளின் உடலில் உருவாகும் வெப்பத்தை வெளியேற்றுவதில் சிரமப்படுகின்றன. இதனால் மூச்சரைப்பு, உடல் வெப்பநிலை அதிகரிப்பு, நாடி துடிப்பு அதிகரித்தல், தீவனம் உண்ணும் அளவு குறைதல், தண்ணீரில் அருந்தும் அளவு அதிகரித்தல் போன்ற மாற்றங்கள் ஏற்படலாம். குறிப்பாக அதில் பால் கொடுக்கும் மாடுகளுக்கு கூடுதல் கவனம் தேவை. பால் உற்பத்திக்காக அவற்றின் உடலில் நடைபெறும் வளர்சிதை மாற்றத்தினால் செயல்பாடுகள் அதிகமாக இருப்பதால் வெப்ப அழுத்தத்தின் தாக்கமும் அதிகமாக இருக்கலாம். வெப்ப அழுத்தம் ஏற்பட்டதும் மாடு தன்னுடைய உடல் வெப்பநிலையை சமநிலையில் வைத்துக்கொள்வதற்காக அதிக ஆற்றலை செலவிடத் தொடங்கும். அதே நேரத்தில் தீவனம் உட்கொள்ளும் அளவும் குறையும். இதனால் உடலுக்கு கிடைக்கும் ஆற்றல் மற்றும் ஊட்டச்சத்தின் அளவு குறைந்து பால் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படுகிறது. தேசிய பால் மேம்பாட்டு வாரியத்தின் தகவல், வெப்ப அழுத்தத்தால் முதல் கன்று ஈனும் காலத்தில் பால் உற்பத்தி 10 முதல் 30% வரையிலும், இரண்டாவது மற்றும் மூன்றாவது கன்று ஈனும் காலத்தில் 5 முதல் 20% வரையிலும் குறையக்கூடும் என்று ஆய்வில் தெரிவித்துள்ளது. இந்த பால் குறையும் அளவு அனைத்து மாடுகளுக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. இனம், பால் உற்பத்தியினுடைய அளவு, உடல் வெப்பநிலை, சுற்றுச்சூழல் மற்றும் பண்ணை மேலாண்மை போன்ற காரணிகளை பொறுத்து மாறுபடும். இதனால் வெப்ப அழுத்தம் என்பது மாட்டின் உடல் நலத்துடன் மட்டும் தொடர்புடைய பிரச்சனை அல்ல. பால் உற்பத்தி குறைவதன் மூலம் பண்ணையாளர்கள் வருமானத்தையும் நேரடியாக பாதிக்கக்கூடியது. பால் பண்ணைகளை கால்நடைகளுடைய தீவன தேவையை வெப்பநிலையுடன் சேர்த்து பார்க்க வேண்டும். காலநிலை மாற்றத்தால் வறட்சி அல்லது மழைப்பொழிவில் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டால் பசுந்தீவனத்தின் சாகுபடி பரப்பு மற்றும் விளைச்சல் பாதிக்கப்படலாம். அதிக வெப்பநிலை என்பது தாவரங்களின் வளர்ச்சியும் பாதிக்கலாம். தாவர திசுக்களினுடைய லிக்னின் உருவாக்கம் அதிகரிப்பதால் சில தீவனங்கள் மற்றும் பயிர் கழிவுகள் கால்நடைகளின் செரிமானத்தின் தன்மையை குறைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இதனால் கால்நடைகளுக்கு கிடைக்கும் ஊட்டத்தின் அளவு குறைந்து பால் உற்பத்தியின் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே பண்ணையாளர்கள் தினசரி தேவைக்கு மட்டும் தீவனத்தை தேடாமல் காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய தட்டுப்பாட்டையும் கணக்கில் கொண்டு முன்கூட்டியே தீவன இருப்பை உருவாக்க வேண்டும். கால்நடைகளுக்கு தேவைப்படும் தீவனம் மற்றும் தண்ணீர் குறித்த விஷயங்களை நம்ம சொல்லணும். தண்ணீர் எளிதில் கிடைக்க வேண்டும். வெப்ப அழுத்தம் அதிகரிக்கும் போது மாடுகளின் தண்ணீர் தேவை கணிசமாக அதிகரிக்கிறது. பொதுவாக ஒரு ஆரோக்கியமான வயது வந்த கால்நடைகளுக்கு தினமும் சுமார் 75 முதல் 80 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். வெப்பமான சூழ்நிலை கலப்பின பசுக்கள் மற்றும் எருமைகளுக்கு தினமும் ஒரு மாட்டுக்கு குறைந்தபட்சம் 100 லிட்டர் தண்ணீர் கொடுப்பதும் அதன் உடலை குளிர்விப்பதும் அவசியம் என தேசிய பால்வளை மேம்பாட்டு வாரியம் பரிந்துரைக்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக். தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: தண்ணீர் வைத்திருக்கிறோம் என்பது மட்டும் போதாது, மாடுகளுக்கு சுத்தமான குடிநீர் 24 மணி நேரமும் எளிதில் கிடைக்க வேண்டும். பால் உற்பத்தி செய்யும் மாடுகளின் தண்ணீர் தேவையை அவற்றின் பால் உற்பத்தி அளவு, உடல் எடை மற்றும் சுற்றுச்சூழல் வெப்பநிலைக்கு ஏற்ப கணக்கிட வேண்டும். தண்ணீர் தொட்டிகள் நேரடி வெயில அதிகமாக சூடாகாமல் பார்த்துக்கொள்ளணும். குடிநீர் வைக்கப்படும் இடம் நிழலில் இருந்தால் மாடுகள் தண்ணீரை தயக்கமின்றி அருந்துவதற்கும் உடல் வெப்பத்தை சமநிலைப்படுத்துவதற்கும் உதவும். எருமை மாடுகளை குளிர் வைக்கணும். வெப்ப அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது எருமைகள் பராமரிப்பில் கூடுதல் கவனம் தேவை. எருமைகளின் கருமையான தோல் அதிக சூரிய கதிர்வீச்சை உறிஞ்சும். பசுக்களுடன் ஒப்பிடும்போது எருமைகளுடைய வியர்வை சுரப்பிகளின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது. இதனால் எருமைகளின் உடலில் உருவாகும் வெப்பத்தை வெளியேற்றுவதில் சிரமம் ஏற்படுகிறது. இதன் காரணமாக வெப்பமான நேரங்களில் எருமைகள் தண்ணீரில் நிற்பது அல்லது நிழலை தேடுவது போன்ற நடத்தைகளை வெளிப்படுத்தலாம். எனவே எருமைகளை வளர்க்கும் பண்ணைகளில் போதுமான நிழல், சுத்தமான தண்ணீர் மற்றும் குளிர்விக்கும் வசதிகளை ஏற்படுத்துவது அவசியம். அப்புறம் இந்த அசை போடுறத கவனிக்கணும். ஊட்டச்சத்து கொடுக்கணும். வெப்பமான காலங்களில் திடீரென தீவன கலவை மாற்றுவது அல்லது அதிகமான அளவில் அடர்த்தி வழங்குவது போன்ற நடவடிக்கைகளை தவிர்க்கணும். வெப்பம் அதிகமாக இருக்கும் நண்பகல் நேரத்தில் அதிக அளவு தீவனம் கொடுப்பதை தவிர்க்கணும். காலை, மாலை மற்றும் இரவு நேரங்களில் தீவனம் வழங்குவது நல்லது. வெப்ப அழுத்தம் காரணமாக

மாடுகள் குறைவாக தீவனம் எடுத்தால் தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும் வகையில் தீவன கலவை கால்நடை மருத்துவர் அல்லது ஊட்டச்சத்து நிபுணர்களின் ஆலோசனையை பெற்று மாற்றணும். மேய்ச்சலுக்கு அனுப்பப்படும் மாடுகளை கடுமையாக வெப்ப நேரத்தில் வெளியே விடாமல் அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் மேய்ச்சலுக்கு அனுப்புவது பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் இந்த இனப்பெருக்கம் தடைப்படும். வெப்ப அழுத்தத்தின் தாக்கம் பால் உற்பத்தியோடு நின்று விடுவதில் கால்நடைகளின் இனப்பெருக்க திறனிலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். வெப்ப அழுத்தம் அதிகரிக்கும் போது கருவுறுதல் திறன் குறையலாம். கருப்பை பகுதிக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தில் மாற்றம் ஏற்படுவதுடன் உருவாகும் கருவின் ஆரம்ப வளர்ச்சியும்

0: இனப்பெருக்கத் திறனிலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். வெப்ப அழுத்தம் அதிகரிக்கும் போது கருவுறுதல் திறன் குறையலாம். கருப்பை பகுதிக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தில் மாற்றம் ஏற்படுவதுடன் உருவாகும் கருவின் ஆரம்ப வளர்ச்சியும் பாதிக்கப்படக்கூடும். காளைகளின் விந்தணு தரத்திலும் வெப்ப அழுத்தம் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இதனால் வெப்பமான காலகட்டத்தில் மாடுகளின் இனப்பெருக்க பதிவுகளை தொடர்ந்து கண்காணிப்பது அவசியம். சினை அறிகுறிகள், செயற்கை கருவூட்டல் செய்யப்பட்ட தேதிகள், கருவூட்டல் செய்யப்பட்ட தேதி, கருவூற்ற நிலை போன்றவற்றை முறையாக பதிவு செய்து வந்தால் பிரச்சனைகள் விரைவில் கண்டறியலாம். கொட்டகை வந்து காற்றோட்டம் இருக்கணும், அப்போ தான் வந்து சமாளிக்க முடியும். இந்த குளிஞ்சி பசுந்தாள் உரப்பயிர் மட்டுமல்ல, நன்மை செய்ய மருந்தும். இந்த குளிஞ்சி என்பது இயற்கை விவசாயத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இது ஒரு சிறந்த மூலிகை செடி. இது பெரும்பாலும் பசுந்தாள் உரமாக தான் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. நெல் சாகுபடிக்கு முன் நிலத்தில் குளிஞ்சி செடிகளை வளர்த்து மடக்கி விடுவதன் மூலம் மண்ணுக்கு இயற்கை நைட்ரஜன், அதாவது தலைச்சத்து மற்றும் மணிச்சத்து பெருமளவில் கிடைக்கும். இது வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. இதை ஆடு மாடுகள் உண்ணாததால் நிலத்தில் பசுந்தாள் உரப்பயிராக வளர்ப்பது எளிது. இந்த விவரங்களை பெரும்பாலும் இயற்கை விவசாயிகள் அறிந்து வைத்திருப்பார்கள். இது பசுந்தாள் உரம் மட்டுமல்ல, மனித உடலுக்கு பல விதமான நன்மைகள் செய்யும் மிக சிறந்த மருந்து செடி என்பதை பலரும் அறிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இது சித்த மருத்துவத்தில் முக்கிய பங்கு வகிப்பதாக பாரம்பரிய மருத்துவர்கள் சொல்கிறார்கள். செரிமான குறைபாடுகள், வயிற்று வலி, அஜீரணம், வாய்வு தொல்லை மற்றும் குடல் புண் ஆகியவற்றை குணப்படுத்த கொளிஞ்சி வேர் மற்றும் இலைகள் இதற்கெல்லாம் உதவுது. வேர் பொடியாக்கி நீரில் கொதிக்க வைத்து குடிநீராகவும் அருந்தலாம். கொளிஞ்சி வேர் பொடியுடன் மிளகு சேர்த்து செய்யப்படும் கசாயம் கல்லீரல் வீக்கம் மற்றும் மண்ணீரல் தொடர்பான பித்த நோய்களை சீராக்க பயன்படுகிறது. கபம், நெஞ்சடைப்பு, இருமல் மற்றும் ஆஸ்துமா போன்ற சுவாச கோளாறுகளை குறைக்க இதன் வேர் பொடி புகை மற்றும் கசாயம் நல்ல நிவாரணம் தரும். இதன் இலைகளை உலர்த்தி பொடியாக்கி உணவில் சேர்த்து வர குடல் பூச்சிகள் அழியும். உடலில் ஏற்படும் வீக்கங்கள், கட்டிகள் மற்றும் சில வகையான சரும தொற்று பிரச்சனைகளை கட்டுப்படுத்தும். குளிஞ்சி வேர் பொடி இட்ட நீரை கொண்டு வாய் கொப்பளித்து வந்தால் பல்வலி மற்றும் வாய்ப்பு குணமாகும். இந்த தகவல்கள் சித்த மருத்துவ நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. பாரம்பரிய மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று இதனை மருந்தாக பயன்படுத்தலாம்.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி. சின்னசாமி.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: நேர்களை, உங்கள் நினைவிற்காக இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் இன்று உழவர் அனுபவம் குறித்து காஞ்சிபுரம் தாமல் கே எழிலன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் சமச்சீர் உர மேலாண்மை தர்மபுரி இப்கோ நிறுவன கள அலுவலர் ஐ. ஷேக் அப்துல்லா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்று எலும்பு மற்றும் மூற்று பிரச்சனைகளுக்கான மருத்துவ ஆலோசனைகள் நிரலில் பங்கேற்கிறார் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர், எலும்பு மற்றும் மூட்டு நல மருத்துவர் பி. ரமேஷ்குமார் அவர்கள். பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். அந்நிய முதலீடுகளால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் அதனை வரவேற்பதாக தேமுதிக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில்

0: நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமரின் முத்ரா திட்ட பயனாளிகளுடன் அவர் கலந்துரையாடினார். கடந்த 2015 ஆண்டில் தொடங்கப்பட்ட இத்திட்டம் சிறு தொழில் முனைவோர்கள் பிணையில்லா வங்கிக் கடன் பெறுவதற்கு வழிவகுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடன்களை உரிய நேரத்தில் திருப்பி செலுத்தியதன் மூலம் பயனாளிகள் கூடுதல் கடனுதவிகளை பெறுவதற்கும் அதற்கான தகுதி நிலையை வலுப்படுத்துவதற்கும் வங்கிகளிடம் நம்பகத்தன்மையை உருவாக்குவதற்கும் உதவிடும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதிலும் இருந்து 200க்கும் மேற்பட்ட முத்ரா திட்ட பயனாளிகள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டண விகிதம் வெளிநாடுகளின் அழுத்தத்தின் காரணமாகவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதிச் சேவைகள் துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என்றும் அடிப்படை ஆதாரமற்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னணு பரிவர்த்தனைகளில் நாட்டின் நிதிசார் கட்டமைப்பை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையாகவே இந்த கட்டண விகித அறிவிப்பு அமைந்துள்ளது என்று அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. பணப்பரிவர்த்தனைகளுக்கு வலுவான மாற்று முறைகளாக ரூபே, டெபிட், கிரெடிட் அட்டைகளின் பயன்பாட்டை அரசு மக்களிடையே ஊக்குவித்து வருவதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. அதிக மதிப்பிலான குறிப்பிட்ட பரிவர்த்தனைகளுக்கு கட்டண விகிதம் சிறு நிறுவனங்கள் யுபிஐ பரிவர்த்தனைகளில் கூடுதல் சந்தை வாய்ப்புகளை பெறுவதற்கு வழிவகுக்கும் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஏழைகளின் நலனை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளின் காரணமாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்க்கையை போற்றும் வகையில் சென்னையில் உள்ள தூர்தர்ஷன் தொலைக்காட்சி வளாகத்தில் நடைபெற்ற ஆசீர்வாத தீபம் ஏற்றும் சிறப்பு நிகழ்ச்சியில் அவர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு செயல்படுத்தியுள்ள எண்ணற்ற திட்டங்களை பட்டியலிட்டார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் கனவை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான திட்டங்களை பிரதமர் முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். உலகின் மிக விரைவாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்று அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினைமோகன் குவாட்ரா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எரிசக்தி நுகர்வில் 3வது பெரிய நாடாக இந்தியா உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தி பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மலிவு விலை, சந்தை நிலவரங்கள் மற்றும் வணிக ரீதியான சாத்தியக்கூறுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்தியாவின் எரிபொருளுக்கான கொள்முதல் முடிவுகள் மேற்கொள்ளப்படுவதாக திரு வினைமோகன் குவாட்ரா கூறியுள்ளார். அந்நிய முதலீடுகளால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் அதனை தேமுதிக வரவேற்கும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் முதலீடுக்கான மாநிலம் பயனடைய வேண்டும் என்பதே தங்களது கோரிக்கையாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். தேர்தலின்போது வேட்பாளர்கள் தவறான தகவல்கள் அளித்திருந்தால் அதுகுறித்து தேர்தல் ஆணையம் பரிசீலித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சட்டத்திற்குட்பட்டு ஜனநாயக ரீதியில் கருத்து தெரிவிக்க மாநில அரசு அனுமதிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வலைதளங்களில் கண்ணியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தினார். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், வட தமிழகம் உள்ளிட்ட ஏனைய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது.

0: நெல்லை பாளையங்கோட்டை பகுதியில் பலத்த சூறாவளி காற்றுடன் நேற்று மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நேற்று பெய்த மழை காரணமாக மரங்கள் வேருடன் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சத்ராஞ்சபுரம் என்ற கிராமத்தில் காற்றுடன் பெய்த மழையால் 20 வருடம் பழமையான மரம் வேருடன் சாய்ந்தது. இதனால் ஆந்திர மாநிலத்துக்கு செல்ல வேண்டிய 20க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மேலும் இதே கிராமத்தில் 2 மின்சார கம்பங்கள் காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக உடைந்து கீழே விழுந்தது. இதன் காரணமாக 1000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் இல்லாமல் 4 மணி நேரம் பாதிக்கப்பட்டனர். மாவட்ட நிர்வாகம் சார்பில் மரங்களையும் மின்சார கம்பங்களையும் சரிப்படுத்தும் பணியில் துரிதமாக ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: இருவரி செய்திகள். நியூயார்க்கில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள ஐநா பொதுச்சபை உயர்நிலைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் அதிபர், வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்ட அந்நாட்டின் உயரதிகாரிகளுக்கு அமெரிக்கா விசா வழங்கியுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டங்களை தொடர்ந்து கண்காணிக்க அதிகாரம் அளிக்கும் ஐநா சபையின் தீர்மானத்திற்கு எதிராக ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி வாக்களித்துள்ளன. பிரேசில் நாட்டில் அதிபர் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் முக்கிய நலத்திட்டத்தின் பயன்களை 15% அளவிற்கு அதிகரிப்பதற்கான அரசாணையில் அந்நாட்டு அதிபர் திரு லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா கையெழுத்திட்டுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் கட்சி பெயரையோ அல்லது சின்னத்தையோ பயன்படுத்த வேண்டாம் என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் இரு பிரிவுகளுக்கும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. திருத்தியமைக்கப்பட்டுள்ள பாஸ்போர்ட் விதிமுறைகளை வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் குடும்ப அட்டைகளில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களின் ஆதார் விவரங்களை உறுதி செய்யும் வகையில் கைரேகை கண் கருவிழி பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஸ்ட்ராபெரி நடவு செய்யும் விவசாயிகளுக்கு தேசிய தோட்டக்கலை திட்டத்தின் கீழ் ஏக்கர் ஒன்றுக்கு 32,000 ரூபாய் வீதம் மானியம் வழங்கப்படவுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்தரமேரூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் 2,53,00,000 ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை மாநில அமைச்சர் திரு தென்னரசு தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் 50% மானிய தொகையுடன் கூடிய நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தாராபுரத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன தணிக்கையின்போது 1,40,00,000 மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 221 ரன் எடுத்தது. இதனடுத்து 222 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஆப்கானிஸ்தான் 14.1 ஓவரில் 94 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். அந்நிய முதலீடுகளால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் அதனை வரவேற்பதாக தேமுதிக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் காலை 6:56. இன்றைய பிறந்த நாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
2: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
4: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
5: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே

0: கொடு.
1: வடகமேகலைய சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மரளைமலை நிகழ்ச்சி. இன்றைய மரளைமலை நம்ம இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி துறையூர் பள்ளி குழந்தை வி ஹரிஹரன். வணக்கம் ஹரிஹரன்.
2: வணக்கம் சார்.
1: ஹரிஹரன் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன் சார்.
1: நல்லா இருக்கீங்க, ஆனா அன்யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்களே, ஏன் யூனிஃபார்ம் எங்க போச்சீங்க உங்களுக்கு?
2: பிறந்த நாள்.
1: ஓ, பிறந்த நாளா இன்னைக்கு உங்களுக்கு? சரி, பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், என்ன பண்ண போறீங்க வீட்டுல?
2: வீட்டுக்கு போய் கேக் வெட்டு போறோம்.
1: ஓ, கேக் வெட்டு போறீங்களா? சரி, நீ பர்த்டே நீங்க பர்த்டே அன்னைக்கு என்ன கொடுத்தீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம்?
2: சாக்லேட் கொடுத்தேன்.
1: ஓ, சாக்லேட் கொடுத்தீங்க. பதிலுக்கு என்ன சொன்னாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்?
2: வாழ்த்துக்கள் சொன்னாங்க.
1: ஓ, வாழ்த்துக்கள் சொன்னாங்க, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அருமையா இருக்கே. சரி, ஹரிஹரன் பேர் வச்சீங்களே, நிறைய பாட்டு பாடுவீங்க நீங்க?
2: ஆமா சார்.
1: அப்படியா, என்னென்ன பாட்டு பாடுவீங்க பாடுங்க பார்க்கலாம்.
2: ஆடலாம் ஆடலாம் ஆடிக்கொண்டே பாடலாம் பாடலாம் பாடலாம் பாடிக்கொண்டே குதிக்கலாம் குதிக்கலாம் குதிக்கலாம் குதித்து கொண்டே கைகளை தட்டலாம் தட்டலாம் தட்டி கொண்டே சிரிக்கலாம் சிரிக்கலாம் சிரிக்கலாம் சிரித்து கொண்டே சேர்ந்து நாமளும் சிரிக்கலாம்.
1: அழகா பாட்டிங்க. சரி ஹரிஹரன், நீ பாருங்க உங்க கிளாஸ் ரூம்ல நிறைய வரைஞ்சி விட்டுருக்கீங்க, பொம்மை வரைஞ்சி விட்டுருக்கீங்க, பூக்கள் வரைஞ்சி விட்டுருக்கீங்க, கலர் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. நீங்க என்ன வரைஞ்சிங்க பள்ளியில?
2: வாத்து.
1: ஓ, வாத்து. அந்த வாத்து வரைஞ்சது நீங்க தான். ஆமா, கலர் எல்லாம் கொடுத்துருங்க. கலர் கலர் இருக்குது. என்னென்ன கலர் கொடுத்துருங்க சொல்லுங்க.
2: மஞ்சள் கலர், சிகப்பு கலர், ப்ளூ கலர்.
1: ஆமாப்பா, ப்ளூ கலர் தான் கொடுத்துருங்க. சரி, வாத்து எங்க இருக்கு?
2: தண்ணில.
1: என்ன பண்ணுது வாத்து? சத்தம் போட்டு போமே, எப்படி போவோம்?
2: வெள்ளையா
1: நிறைய போதுல தண்ணி, நல்லா நோட் பண்றீங்க. சரிங்க, இப்ப சின்ன குழந்தையா இருக்கீங்களா? பர்த்டே பாய், நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறம்
2: நீங்க
1: என்ன வேணும் ஆசைப்படுறீங்க?
2: தொழில் நிறைய பண்ணுவீங்க.
1: ஓ, காம்ப்ளெக்ஸ் பில்டிங்கு, நிறைய வண்டி, லாரி, பஸ் காரு இப்படி எல்லாம் எடுத்து வாடகை குடிங்களா?
2: ஆமா.
1: அந்த வண்டி எல்லாம் ஓட்டுறது யாரு?
2: நானே ஓட்டுவேன்.
1: ஓ, நீங்களே ஓட்ட போறீங்க. நீங்களே ஓட்டி நீங்களே ஒரு பிசினஸ் மேன மாறி இந்திய பொருளாதாரத்தை உயர்த்த போறீங்களா? வரைக்கும் வரைக்கும் நல்லா
3: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
4: நீ உலகில் ஏதாவது மாற்றத்தை காண விரும்பினால் முதலில் மாற்றம் உன்னிடமிருந்து வர வேண்டும். நீ மாற்றத்திற்கு தயாராக இரு என்ற காந்தியடிகளின் பொன்மொழியோடு நாம் இணையும் இந்நிகழ்ச்சி காலை வணக்கம். ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7 மணி. இனி கேட்கலாம் காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம்.
5: காந்தி அஞ்சலி.
6: அண்ணல்
5: காந்தியடிகளின் சுயசரிதையான சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள்.
7: குழந்தைகள் எழுத பழகுவதற்கு முன்பாக ஓவியம் தீட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு எழுத பழகினால் அவர்களின் எழுத்து திருத்தமாக இருக்கும். என் விவாகத்தால் தடைப்பட்ட எனது படிப்பை எனது வகுப்பு ஆசிரியர் மேல் வகுப்பில் என்னை போடுவதன் மூலம் சரி செய்ய நினைத்தார். கடினமாக உழைத்து படிக்கக்கூடியவன் என்ற நம்பிக்கையை என் மேல் வைத்திருந்தார் என் ஆசிரியர். அதன் காரணமாக 6 மாதம் மட்டுமே சென்றிருந்த 3ஆம் வகுப்பிலிருந்து 4ஆம் வகுப்பிற்கு நேரடியாக செல்ல அவர் சிபாரிசு செய்தார். 4ஆம் வகுப்பில் பாடங்கள் அனைத்தும் ஆங்கிலத்திலேயே எடுக்கப்பட்டது. எதுவும் புரிபடாத நிலை எனக்கு. அதுவும் வடிவியல் எனக்கு சுத்தமாக வரவே வராது. அதையும் ஆங்கில மொழியில் எடுக்க ஆரம்பித்ததும் எனக்கு எதுவும் விளங்கவே இல்லை.

0: மிகவும் கலங்கிவிட்டேன். பேசாமல் மூன்றாம் வகுப்பிற்கே சென்றுவிடலாம் என்று நினைக்கலானேன். ஒரு வருடத்தில் இரண்டு வகுப்புகளை படிக்க நினைப்பது பேராசை என்று எனக்கு தோன்றியது. அப்படி செய்தால் எனக்கும் எனக்கு சிபாரிசு செய்த ஆசிரியருக்கும் அவமானம் என்றும் தோன்றியது. அப்படிப்பட்ட அவமானத்தை தவிர்ப்பதற்காக மிகவும் கஷ்டப்பட்டு படிக்கலானேன். எனது முயற்சி பலனளித்தது. அப்பாடம் மிக எளிதானதாக இருந்தது. அதேபோன்று சமஸ்கிருத பாடமும் கடினமாக தோன்றியது. அதை மனப்பாடம் செய்யும்படி இருந்ததுதான் காரணம். ஆனால் வடிவியலில் அப்படி இல்லை. சமஸ்கிருத ஆசிரியர் மிகவும் கடுமையாக வேறு நடந்து கொண்டார். பார்சிய ஆசிரியர் அத்தனை கடுமையானவர் அல்ல. அம்மொழி கற்பது எளிது என்று அத்துறை மாணவர்கள் பேசிக்கொள்வதை கேட்க நேர்ந்தது. ஒரு நாள் நான் பார்சிய வகுப்பில் சென்று அமர்ந்து விட்டேன். இதை அறிந்த சமஸ்கிருத ஆசிரியர் மிகவும் வருந்தியபடியே எனக்கு பல அறிவுரைகளை வழங்கினார். வைஷ்ணவனான உனக்கு சமஸ்கிருதம் எத்தனை முக்கியம் என்பதை நீ அறியவில்லையா? அந்த மொழி உனக்கு கடினமாகதாக தோன்றியிருந்தால் நீ என்னிடம் தெரிவித்திருக்கலாமே. உனக்கு புரிய வைக்க இன்னும் முயற்சி செய்திருப்பேனே. பல நல்ல விஷயங்களை இம்மொழியின் மூலம் அறிந்து கொள்ளும் வாய்ப்பை இழந்து விடாதே. மீண்டும் சமஸ்கிருத வகுப்பிற்கு வா என்று அன்புடன் உத்தரவு போட்டார். அவரின் அன்பு கட்டளையை என்னால் மீற முடியவில்லை. சமஸ்கிருத ஆசிரியரான கிருஷ்ணசங்கர பாண்டியாவை இன்று நான் நன்றியுடன் நினைவு கூறுகிறேன். அவரது கட்டாயத்தினால் சமஸ்கிருதம் கற்காமல் இருந்திருந்தால் இந்து சமய நூல்கள் பற்றிய பரிச்சயம் எனக்கு இருந்திருக்காது. அந்த மொழியை இன்னும் தீவிரமாக கற்றிருக்கலாமோ என்று இப்போது தோன்றுகிறது. ஒவ்வொரு இந்துவும் சமஸ்கிருத மொழியின் அறிவை பெற்றிருப்பது அவசியம் என்று தோன்றுகிறது. அனைத்து கல்வி முறையிலும் தாய்மொழி மட்டுமல்லாமல் சமஸ்கிருதம், ஹிந்தி, அரபு, ஆங்கிலம் போன்ற மொழிகளுக்கும் முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்பது எனது விருப்பம். முறையாக மொழி பயிற்றுவிக்கப்படுமானால் எதுவும் அந்நிய மொழியாகாது. அந்நிய மொழியில் உள்ள பாடங்களும் நமக்கு பிடித்தமானதாக இருக்கும். பார்சியும் அரபும் ஒத்த மொழிகள். ஹிந்தி, குஜராத்தி, சமஸ்கிருதம் இவை மூன்றும் ஒரே மொழிதான் என்று கூறும் அளவில்தான் இருக்கிறது. ஹிந்தியின் இலக்கணம்தான் உருதுவிற்கும். எனவே உருது தனி மொழி அல்ல. ஹிந்தி, குஜராத்தி, வங்காள மொழிகளை நன்கு தெரிந்திருக்க வேண்டுமெனில் அதற்கு சமஸ்கிருதம் மிக அவசியம். உருது படிக்க நினைப்பவர்கள் பார்சி, அரபு மொழிகளை கற்பது அவசியம்.
1: காந்தியஞ்சலி கேட்டீர்கள்.
2: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
3: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
10: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
9: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
11: இன்று செப்டம்பர் 18.
12: கவிஞர்,
13: எழுத்தாளர்,
12: இதழாளர்,
13: பதிப்பாளர்,
12: விடுதலை போராட்ட வீரர் என்னும் பன்முகம் கொண்டவர்.
13: வ.உ. சிதம்பரனாரோடு இணைந்து அவர் தம் சுதேசி இயக்கத்தை பரப்புவதிலும்
12: வலுப்படுத்துவதிலும் முனைப்போடு இருந்தார்.
13: பல்வேறு விடுதலை போராட்டங்களில் கலந்து கொண்டு

0: சிறை சென்றார்.
1: பாரதியாரின் கண்ணன் பாட்டு,
0: நாட்டுப்பாட்டு,
1: பாப்பா பாட்டு,
0: முரசு பாட்டு ஆகியவற்றை பதிப்பித்தார்.
1: திருநெல்வேலி மாவட்டம் பரளிக்கோட்டையைச் சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், பதிப்பாளர் பரளிசு நெல்லையப்பர் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1889.
1: இந்திய உடல் இயங்கியல் மற்றும் மருந்தியல் நிபுணர்,
0: ஹைபோதாலமஸ் குறித்த ஆய்விற்காக அறியப்படுபவர்.
1: இவர் இந்தியாவின் நவீன நரம்பியல் நிபுணராக கருதப்படுகிறார்.
0: மூளை மற்றும் மருத்துவம் தொடர்பான பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார்.
1: டாக்டர் பி சி ராய் விருது,
0: சாந்தீஸ்வர பட்நாகர் விருது,
1: பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார்.
0: இந்திய நரம்பியல் மூளை நிபுணர் மருத்துவர் பாலகிருஷ்ண ஆனந்த் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1917.
0: வேளாண் பொருளாதார நிபுணர்,
1: கல்வியாளர்,
0: எழுத்தாளர்,
1: இந்திய வேளாண் பொருளாதாரத்தின் தந்தை என கருதப்படுபவர்.
0: இந்தியாவின் விவசாய துறை பற்றி பல புத்தகங்களையும் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார்.
1: இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டார்.
0: இந்திய வேளாண் பொருளாதார நிபுணர் மோகன்லால் லல்லுபாய் தந்த்வாலா பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1909.
0: தென்னிந்திய திரைப்பட நடிகை,
1: கன்னடம்,
0: தெலுங்கு,
1: தமிழ் ஆகிய தென்னிந்திய மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார்.
0: கலை மாமணி,
1: கர்நாடக அரசின் மாநில விருதுகளும் பெற்றுள்ளார்.
0: பழம்பெரும் நடிகை பண்டரிவாய் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1930.
0: இந்திய நாடக தொலைக்காட்சி மற்றும் திரைப்பட நடிகை,
1: 1974 இந்தி திரையுலகில் அறிமுகமான இவர் ஏறக்குறைய 160 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார்.
0: யதார்த்த நிலையை பிரதிபலிக்கும் கனத்த கதைக்கரு தாங்கிய இணை திரைப்படங்களில் முன்னணி நடிகையாக முன்னேறினார்.
1: சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை 5
0: பல சர்வதேச விருதுகளையும் பெற்றுள்ளார்.
1: ஹைதராபாத்தை சேர்ந்த இந்திய திரைப்பட நடிகை சாபனா ஆஷ்மி பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1950.
1: சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் சம ஊதிய உடன்படிக்கையில் சேர்க்கப்பட்ட சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கொள்கையை நோக்கமாக கொண்டு அனுசரிக்கப்படுகிறது இந்நாள்.
0: ஐக்கிய நாடுகள் சபை, ILO, UN பெண்கள் மற்றும் OECD ஆகிய அமைப்புகளின் முன்னெடுப்புகள் மூலம் இந்நாள் நிறுவப்பட்டது.
1: சர்வதேச சம ஊதிய தினம் இன்று.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EP ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: AP மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
5: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: இரத்த நாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வேன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான AV ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
0: தொடர்புக்கு 9500848420.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் நேற்றைய விலை நிலவரம். கிலோ ஒன்றுக்கு வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 9031 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 479 ரூபாய்க்கும், சராசரியாக 804 ரூபாய்க்கும் விலை போனது. இவ்வாறு தர்மபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் ஆய்வாளர் தெரிவிக்கின்றார்.
7: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
8: என்ன தாத்தா, குச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டிய ஓட்டிக்கிட்டு போறீங்க.
9: ஆமா சாமே, கண்ணுல பொறை இருந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட்டு இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
7: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
10: அன்பிற்கினே நேர்கள்.

0: உங்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். காமராசர் பதவியேற்ற சமயத்தில் ஓர் அதிகாரி நியமனத்தை குறித்து ஆலோசனை தேவைப்பட்டது. தமிழக தலைமை செயலாளராக இருந்த ராமுன்னி மேனன் ஐசிஎஸ் காமராஜரை சந்தித்து திருப்பதியில் நிரப்பப்பட்டிருக்கும் பல்கலைக்கழகத்திற்கு சென்னை மாநிலத்தின் பொதுக்கல்வி இயக்குனர் கோவிந்தராஜுலு நாயுடுவை துணைவேந்தராக நியமிக்க விரும்புகிறார்கள். அவரை ஆந்திராவுக்கு அனுப்ப முடியுமா என்று கேட்கிறார்கள் என்றார். ஆந்திர மாநிலம் அப்போதுதான் பிரிந்து போயிருந்தது. இந்த நேரத்தில் நாம் இதை செய்து கொடுக்காவிட்டால் பிரிந்து போன மாநிலத்துக்கு உதவியை மறுக்கிறோம் என்று நினைப்பார்கள். கோவிந்தராஜுலுவை அங்கு அனுப்பிவிடலாம். நாம் இங்கு யாரை நியமனம் செய்தால் சரியாக இருக்கும் என்று கேட்டார் கர்மவீரர் காமராசர். இயக்குனர் பதவிக்கு வருவதற்கு துணை இயக்குனர்கள் இருவருக்கும் சம வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இருவருக்கும் 42 வயதுதான் ஆகிறது. இந்த வயதிலேயே அத்தனை பெரிய பதவியா, பதவி பெறுவது சரியாக இருக்குமா என்று தெரியவில்லை என்றார் தலைமை செயலாளர். இரண்டு பேரும் வேண்டாம் என்றால் வேறு யாரை நியமிப்பது என்றார் காமராசர். ஐஏஎஸ் அல்லது ஐசிஎஸ் அதிகாரிகளை நியமிக்கலாம் என்று பதில் சொல்லப்பட்டது. கொஞ்ச நேரம் காமராசர் யோசித்தார். ஓர் முக்கிய பதவிக்கு வர இருப்பவர்கள் வயதானவர்கள் என்றால் விரைவில் ஓய்வு பெறுபவர்களாக இருந்தால் என்ன செய்வது? அவர்கள் எண்ணம் ஓய்வை நோக்கியே இருக்கும். காலம் ஓடுமோ தவிர வேலை நடக்காது. 42 வயதுடையவர்களை நியமித்தால் ஆர்வத்தோடு வேலை செய்வார்கள். அந்த இரண்டு பெயரில் யார் சிறந்தவர்களோ அந்த இரண்டு பேர் ரெக்கார்டுகளையும் பார்த்து யாருடையது நன்றாக இருக்கிறதோ அவரை நியமித்து விடலாம் என்று ஆணையிட்டார். ரெக்கார்டை பார்த்துவிட்டு நேத்து சுந்தர வடிவேலை சரியாக இருப்பார் என்றார் ராமுன்னி மேனன். அப்படின்னா அவரையே போட்டுடுங்க என்றார் காமராசர். சுந்தர வடிவேலு காமராசர் பல கல்வி சீர்திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு பக்கபலமாக இருந்தார். இதனை இவன் கண் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் என்றார் நம் வள்ளுவ பெருந்தகை. கர்மவீரர் இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தார். அதே நேரத்தில் அரசு வேலைகளை விரைவுபடுத்தினார். காமராசர் செய்த சாதனைகள் ஏராளம். அதை விளக்க படம் ஒன்று எடுக்கலாம் என்றார்கள் அவரது கட்சிக்காரர்கள். தேர்தல் நேரத்தில் பயன்படும் என்றார்கள். காமராசர் மறுத்துவிட்டார். சரி, சாதனைகள் அடங்கிய நோட்டீஸை அடிப்போம் என்றபோது எவ்வளவாகும் என்று கேட்டார். 3 லட்சம் என்றனர் அவரது கட்சிக்காரர்கள். 10 பள்ளிகளை கட்டிப்புடுவேன், வீண் செலவு என்று மறுத்தார். தாய்க்கு சோறு போடுறத சாதனையா சொல்ல முடியுமா? அப்படித்தான், தாய் நாட்டுக்கு வேலை செய்யறத சாதனையா சொல்ல முடியுமா என்றார் அந்த கருப்பு காந்தி. ஊழலின் நிழல்படாத அந்த உத்தம தலைவரை போற்றுகிற இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: நேர்களே, நிறைவுக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் துறையில் 1 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JB நட்டா வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் வேளாண் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பீகார், ராஜஸ்தான், கேரளம், ஒடிஷா, மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். செமிகண்ட

0: செக்டர் உற்பத்தி துறை 100,00,000 கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகளை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செமிகண்டக்டர் வடிவமைப்பு நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் செமிகான் 2 இயக்கம் உதவிடும் என்று கூறினார். இதன் மூலம் 100,00,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று அவர் தெரிவித்தார். சிப் வடிவமைப்பு துறையில் மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் வகையில் பாடத்திட்டங்கள் மேம்படுத்தப்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நோயாளியின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் மருத்துவர்கள், செவிலியர்கள், துணை மருத்துவ நிபுணர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், நிர்வாக பணியாளர்கள் மற்றும் பிற சுகாதார பணியாளர்கள் ஆகியோரின் கூட்டு முயற்சி அவசியம் என்று வலியுறுத்தினார். சிகிச்சை அளிப்பதுடன் ஒவ்வொரு நோயாளிக்கும் நோயாளிகளின் நலனை மையமாக கொண்ட உயர்தர சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்வதே சுகாதார சேவையின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். நிதி பாதுகாப்பை வலுப்படுத்துவதிலும் சுகாதார சேவைகள் எளிதில் கிடைப்பதை உறுதி செய்வதிலும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் முக்கிய பங்காற்றி வருவதை திரு நட்டா எடுத்துரைத்தார். இந்தியாவில் பயணம் மேற்கொள்ளும் பூட்டான் மக்களுக்கான சர்வதேச 2ம் கட்ட யுபிஐ சேவையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர், அந்நாட்டு பிரதமர் ஷெரிங் டோப்கே, வெளியுறவுத்துறை அமைச்சர் டி என் துங்கியல் ஆகியோருடன் இணைந்து தொடங்கி வைத்தார். 2 நாள் அரசுமுறை பயணமாக டாக்டர் ஜெய்சங்கர் பூட்டான் சென்றுள்ளார். அந்நாட்டில் யுபிஐ பயன்பாடு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையே டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனைக்கான நடைமுறை முழுமையடைந்துள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய கல்வி நிறுவனங்களில் பூட்டான் மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதற்கான நேரு வாங்சுக் கல்வி உதவித்தொகை திட்டத்தை நீட்டிப்பது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கல்வி திறன் மேம்பாட்டுத் துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை எடுத்துக்காட்டுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 54 மின்சார வாகனங்களை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு டோப்கேவிடம் வழங்கினார். விவசாயிகளுக்கு காப்பீட்டு வசதியை வழங்கும் வகையில் பயிர் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தெலங்கானா மாநிலம் திம்மாபூரில் விவசாயிகளிடையே உரையாற்றிய அவர், மத்திய அரசின் திட்டங்கள் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவிடும் என்று கூறினார். புதிய இந்தியாவை கட்டமைக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பெண்கள் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். பிரதமராக திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்றுக் கொண்டதிலிருந்து இந்தியா மீதான உலக நாடுகளின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக அமைச்சர் கூறினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நலன்களையும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு குறைந்த விலையில் பல்வேறு நாடுகளிலிருந்து எரிபொருள் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடுகளிடமிருந்து 100% இறக்குமதி விதிக்கு வகை செய்யும் மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதை அடுத்து வெளியுறவு அமைச்சகம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த முடிவால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையில் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை நிறுவனங்களுடன் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: நவீன தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப மாறிவரும் கடல்சார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் கடலோர காவல்படை தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தளபதிகள் மாநாட்டின் போது கடலோர காவல்படையின் தலைமை

0: இயக்குநர் திரு பரமேஷ் சிவமணி மற்றும் மூத்த தளபதிகளுடன் கலந்துரையாடிய அவர் இதனை தெரிவித்தார். புத்துள்ளில் நிறுவனங்கள், தொழில்துறை, மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஆகியவற்றுடன் இணைந்து செயல்படுவதன் மூலம் கடலோர காவல்படை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் அவற்றை வடிவமைப்பர்களாகவும் மாற வேண்டும் என்று திரு சஞ்சய் சேத் கேட்டுக்கொண்டார். ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ளார். அவருக்கு சம்பிரதாய முறைப்படி ராணுவ அணிவகுப்பு மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அவர் மாஸ்கோவில் உள்ள வீரர்களின் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். அவரது இந்த பயணத்தின் போது ரஷ்ய தரைப்படை தலைமையகத்தையும் பார்வையிட்டார். இரு நாடுகளுக்கும் இடையே ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது, கூட்டு பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து அந்நாட்டு அதிகாரிகளுடன் ஜெனரல் தீரஜ் சேத் ஆலோசனை மேற்கொண்டார். ஸ்வீடனில் நடைபெற்ற தேர்தலில் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் திரு மக்டலேனா ஆண்டர்சன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இடதுசாரி எதிர்க்கட்சி கூட்டணி அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியதைத் தொடர்ந்து அந்நாட்டின் பிரதமராக திரு மக்டலேனா ஆண்டர்சன் பொறுப்பேற்கிறார். இந்நிலையில் தற்போதைய பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சன் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். அந்நாட்டின் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தேர்தல் முடிவுகளின்படி மொத்தம் 349 உறுப்பினர்களை கொண்ட ஸ்வீடன் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி கூட்டணி 176 இடங்களை கைப்பற்றியுள்ளது. பீகார், ராஜஸ்தான், கேரளம், ஒடிஷா, மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், ஆந்திரப்பிரதேசம், சத்தீஸ்கட், குஜராத், மத்திய பிரதேசம், கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று சூறைக்காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதனிடையே தில்லியில் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் நாளை தொடங்குகிறது. பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி இந்திய நேரப்படி காலை 10:30 தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 221 ரன் எடுத்தது. இதனையடுத்து 222 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஆப்கானிஸ்தான் 14.1 ஓவரில் 94 ரனுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் துறையில் 100,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் வேளாண் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பீகார், ராஜஸ்தான், கேரளம், ஒடிஷா, மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:25.
2: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487722651.
4: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: பாட்டி,

0: சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
6: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
7: மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
8: ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் அப்படின்னீங்கன்னா பாடியில சுரக்கக்கூடிய ஒரு கெமிக்கலா எடுத்துக்கிறோம். ஹார்மோன்றது ஃபுல் உடம்புல அது வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. PCOD-க்கும் ஹார்மோன்ஸ்க்கும் என்ன லிங்க்னா, ஜென்ரலா செனமுட்டப்பை, பெண்களுக்கு தான் செனமுட்டப்பை இருக்கும். அது ஈஸ்ட்ரஜின்ற ஹார்மோன், ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோனோட செக்ரீஷனை கொடுக்கும், சுரக்கும். ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான், ஆண்ட்ரோஜின், ஆண் ஹார்மோன் அவங்களோட விரக்கொட்டை சுரக்கும். பெண்களுக்கும் கொஞ்சம் ஆண் ஹார்மோன் இருக்கும் உடம்புல. அது வந்து கிட்னி பக்கத்துல அட்ரினல்னு ஒரு கிளாண்ட் இருக்கு, அது சுரக்கக்கூடிய ஹார்மோன். ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து அதாவது இவ்வளவு அளவு தான் இருக்கும்னு ஒரு கணக்கு இருக்கு. இவ்வளவு ஈஸ்ட்ரஜன் பெண் ஹார்மோன் இருக்கும், இவ்வளவு டெஸ்டோஸ்டிரான் ஆண் ஹார்மோன் இருக்கும்னு ஒரு கால்குலேஷன் இருக்கு. உடம்போட மாற்றங்கள்ல ஆண் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதே ஓவரி அதே சனமுட்டப்பை வந்து அந்த ஹார்மோனை அது திடீர்னு நிறைய ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி பண்ணும்போது பெண்களுக்கு ஆண் ஹார்மோன் நமக்கு வந்து ஆண்மை சார்ந்த சில பாடி ஃபீச்சர்ஸ் கொடுக்கும். அப்படின்னா அவங்களுக்கு முடி கொட்டுதல், ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் சொட்ட ஃபார்ம்ல இருக்கும் பாத்தீங்களா, ஒரு நெற்றியோட லைன், அந்த மாதிரி அவங்களுக்கு பால்டிங், முடி கொட்டுதல் அதிகமா இருக்கும். எந்த இடத்துல பெண்கள் ரோம வளர்ச்சி விரும்ப மாட்டாங்களோ அந்த இடத்துல ரோம வளர்ச்சி அதிகமா இருக்கும். அதாவது உதடு பகுதியில, அவங்களுக்கு அந்த தாடை கிட்ட, சில சமயம் அவங்களுக்கு நெஞ்சு அளவுல, வயிற்று பகுதியில, கால்கள் எல்லாம் கூட சில பெண்களுக்கு காடு மாதிரி முடி வளர்ந்துருக்கும். அதெல்லாமே ஆண் பெண் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலதான். சில பேருக்கு பாத்தீங்கன்னா முகப்பொருட்கள், ஆண்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு எண்ணெய் சருமம், முகப்பொருட்கள், டேண்ட்ரஃப், பொடுகுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது சில பேருக்கு அதிகமா இருக்கும். அதே ப்ராப்ளம் பெண்களுக்கு வரும். சோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா அது நீர்க்கட்டிகளோட ஒரு பிரதிபலிப்பா நாங்க எடுத்துப்போம். இப்ப PCOD-ன்னு எடுத்தீங்கன்னா சிம்பிள் திங், பேசிக் ஆண் பெண் ஹார்மோன். பெண்ணுக்கு ஆண் ஹார்மோன் அதிகமாச்சுன்னா அதை தான் PCOD-ன்னு சொல்லுவோம். ஆண்ட்ரஜென்ற ஹார்மோன் அதை தான் லேப்லயே நம்ம பிளட் டெஸ்ட் மூலியமா ப்ரூவ் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே பேசணும், வெறும் ஸ்கேன் ரிப்போர்ட்ல வச்சுட்டு நீர்க்கட்டிகள்னு சொல்லக்கூடாது. பேஷண்ட்டுக்கு மாதவிடாய் மாற்றங்கள் இருக்கு, சரியா வராது மாதவிடாய், அல்லது அவங்களுக்கு இந்த மாதிரி முகப்பருக்கள், முடி கொட்டுதல் அதிகம் இருக்கு, தப்பான இடத்துல ரோம வளர்ச்சி அதிகமாக, ஆண் மாதிரி ஒரு ரோம வளர்ச்சி இருக்கு, அது லேப்ல பிளட் டெஸ்ட் பண்ணாலும் நமக்கு அந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன், ஆண் ஹார்மோன் அதிகமா இருக்குன்றத பாக்குறது. அதை தவிர ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வேற என்னென்ன PCOD-க்கு வரும்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு தைராய்டு ஹார்மோன் லிங்க் அப் ஆயிடும், தைராய்டு ஹார்மோனும் சரியா வேலை செய்யாது அவங்களுக்கு. சில சமயம் கழுத்து பகுதியில ஒரு சின்ன வீக்கம், தைராய்டு கிளாண்டோட ஒரு வீக்கம் தெரியும், பிளட் டெஸ்ட் பண்ணாலும் தைராய்டு லெவல் சரியா இருக்காது. சோ அப்படிப்பட்டவங்களுக்கு நாங்க என்ன அளவு தைராய்டு ஹார்மோன் கொடுத்தா அது சரியாக வேலை செய்யுமோ அந்த ஹார்மோன் அளவு கொடுப்போம். சோ சிம்பிளா சொல்லணும்னா ஹார்மோன்ஸ் வந்து மொத்த உடம்பையும் இயக்கக்கூடிய ஒரு கெமிக்கல், அது சரியான அளவுல இருக்கிறது மிக மிக அவசியம் உடல் வந்து ஒரு சீராக வேலை செய்வதற்கு. PCOD-ன்றதுல வந்து ரோம வளர்ச்சி முக அளவுல அதிகமா இருக்கும். பர்டிகுலரா பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்குன்னு சொல்லிட்டு பியூட்டி பார்லருக்கு போவாங்க, ஏன்னா அப்பர் லிப் வேக்சிங்னு பண்ணுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஃபுல் பாடி வேக்சிங் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு எல்லா இடத்துலயுமே வந்து அவங்களுக்கே தெரியும் கையில நிறைய இருக்கு முடி, அவங்களுக்கு வயிற்று பகுதியில நிறைய இருக்கு முடி, கால் எல்லாம் முடியா இருக்கேன்னு சொல்லிட்டு அது கட்டாயமா. அவ்வளவு முடி ஒரு பெண்ணுக்கு இருக்காது இல்லையா, பெண்களோட சருமம் வந்து டெஃபினட்டா டிஃபரெண்ட், அவ்வளவு என்ன சருமமா இருக்காது, அவ்வளவா முகப்பருக்களோட இருக்காது, அவ்வளவாக முடி வளர்ச்சியோட இருக்காது. ரெண்டாவது, எல்லா பெண்களுக்கும் ஆசை நீண்ட கூந்தல் இருக்கணும், அடர்த்தியான கூந்தல் இருக்கணும், ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எக்கச்சக்கமா முடி கொடுக்கும். ஆண்களோட அந்த தின் ஹேர் மாதிரி அவங்களுடைய இதே வந்து ஆண் டைப் ஆஃப் ஹேரா மாறிட்டு வரும் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ல.
7: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
5: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம் தானே.

மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. சந்தோஷ சாரல் இனிமையான பாடல்களாக உங்களுக்காக கொடுக்க காத்துட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அப்படின்னாலே ரெட்ரோ சாங்ஸ் தான். அதுலேயும் குறிப்பாக வந்து இன்றைக்கி பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்க அவ்வளோ மெலடியாக அப்படியே நம்ம ஊறுக வைக்கக்கூடிய அந்த இனிமையான பாடல்கள் தான் உங்களுக்காக சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் காத்துட்ருக்கு. ரொம்ப ஒரு பீக் டைம், அதாவது 7:30 அப்படி ஆச்சுனாவே அடுத்து கிளம்பக்கூடிய நேரம். இருந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு பாட்டை கேட்டு இந்த பாட்டை முன்னுட்டே கிளம்பலாம். சந்தோஷ சாரல் அப்படின்னாவே ஒரு பொது அறிவினா இருக்கும் இல்லையா. இன்னைக்கான நிகழ்ச்சிக்கான பொது அறிவினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய ரிசர்வ் காவல் படையின் கோப்ரா படைப்பிரிவின் முதல் பெண் ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான வினா. இதை விட யோசிச்சுக்கிட்டே பாடல்களை கேட்டு ரசிப்போமா. நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் முதல் பாடல் மௌனராகம் என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், வாலியின் பாடல் வரிகளில் எஸ் ஜானகியின் குரலில். இது உங்களுக்காக அந்த பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
4: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி உழவர் சந்தையோட காய்கனி விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 27 ரூபாய், கத்திரி 24 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 55 ரூபாய், கொத்தவரை 18 ரூபாய், முள்ளங்கி 18 ரூபாய், பச்சை மிளகாய் 32 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 9 ரூபாய், முருங்கைக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 28 ரூபாய், சர்க்கரை பூசணி 14 ரூபாய், சின்ன வெங்காயம் 66 முதல் 76 ரூபாய் வரை, பெரிய வெங்காயம் 64 ரூபாய், கேரட் 64 ரூபாய், பீட்ரூட் 52 ரூபாய், பீன்ஸ் 98 ரூபாய், முட்டைக்கோஸ் 30 ரூபாய், பூண்டு உடைத்தது 178 ரூபாய், பெரியது 240 ரூபாய், இஞ்சி 220 ரூபாய், மொச்சை 65 ரூபாய், பாகற்காய் 30 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 70 ரூபாய், தேங்காய் 74 ரூபாய், எலுமிச்சை பழம் 298 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 90 ரூபாய், கற்பூரவல்லி வாழைப்பழம் 70 ரூபாய், கொய்யாப்பழம் 70 ரூபாய், வெள்ளரிக்காய் 45 ரூபாய், புதினா 100 கிராம் 8 ரூபாய். இவையாவும் கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பை எடுத்துட்டு போங்க. நெகிழிகளை தவிர்ப்போம்.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: நாட்டு சக்கரை போட்டு டீ காஃபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
11: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
12: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
13: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம், வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
11: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
14: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாவள்ளி, சேலம்.
7: 7:41 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது சந்தோஷச்சாரல். நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடல் புன்னகை மன்னன் என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், வைரமுத்து பாடல் வரிகளில் கே சித்ரா, குரலில் இதோ.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
7: நேரம் காலை 7:46 கேட்டு ரசிச்சிருக்கும் இது சந்தோஷ சாரல். நேர்களே, உங்கள் நினைவிற்காக இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்று அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ இளைஞர்கள் முதல் வயசானவங்க வரைக்கும் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த எலும்பு மூட்டு பிரச்சனைகளை சொல்லலாம். ஏன் எதனால் அப்படின்னே வந்து தெரியறதில்ல. நிறைய பேர் ஜிம்முக்கு போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா, தூங்கி எந்திரிக்கும்போது வந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நிறைய வழிகளோடு இந்த எலும்பு சம்மந்தமான மூட்டு சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. உங்களுக்கான நிகழ்ச்சி தாங்க இது. இன்றைக்கி நிகழ்ச்சியில் எலும்பு மூட்டு பிரச்சனைகளுக்கான மருத்துவ ஆலோசனைகள் நேரலை பங்கேற்கிறார் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர், எலும்பு மற்றும் மூட்டு நல மருத்துவர் பி. ரமேஷ்குமார் அவர்கள்.

என்ன நேர்களே, பாடல்கள்லாம் எப்படி இருக்குது? அப்படியே ஒரு கிட்டத்தட்ட இன்னைக்கு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா? அப்படியே இந்த டைமுக்கு அப்படியே ஒரு மழைக்கால அப்படின்ற மாதிரி அந்த மேகம் சம்மந்தமான பாடல்கள்லாம் கேட்டு வச்சிருக்கோம். அடுத்து வரக்கூடிய பாடலும் அந்த மாதிரி தான். ஒலிக்க வரும் அடுத்த பாடல் வாழ்வே மாயம் என்ற திரைப்படத்திலிருந்து கங்கை அமரன் இசையில், வாலியின் பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி சீரம் குரலில். இது உங்களுக்காக.

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
5: ~7:53 கேட்டிருக்கோம். இது சந்தோஷ சாரல் நேர்களை. இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. இது வரைக்கும் வந்து நான் பண்பலையில் பேசலைங்க, அதாவது எந்த நிகழ்ச்சியிலுமே எனக்கு பங்கேற்க வந்து எனக்கு வந்து லைன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க. அவங்களுக்கான நிகழ்ச்சி தாங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வந்து 0434-42 என்ற முன்னணி பெண்ணோடு 2444-0300 மற்றும் 9986-811-0252 இந்த எண்ணில் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். அது மட்டும் இல்லைங்க, எனக்கு லைன் கிடைக்கல அப்படின்னாலும் உங்களுக்கான வாட்ஸ்அப் எண்ணும் இருக்குது, அதுலேயே வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். 0434-42-244-0300 இந்த எண்ணில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது ராஜா கையவச்சா என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் புலமை பித்தன் பாடல் வரிகளில் கே.ஜே. யேசுதாஸ், கே.சித்ரா குரலில் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: நேர்களை சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நிறைவு நேரத்தில் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்டிருந்த போது அறிவினாவும் அதற்கான விடையும், மத்திய ரிசர்வ் காவல் படையின் கோப்ரா படைப்பிரிவின் முதல் பெண் IGயாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின் தான் கேட்டிருந்தோம். இதுக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சுக்தா பராசர். இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷச்சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
8: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
8: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
10: இன்று September 18. சமகால வாழ்வில் எப்பொழுதேனும் தம்பி என்கிற சொல்லை சொல்லுகிற பொழுதோ, நினைக்கிற பொழுதோ, என் நெஞ்சமுழுக்க நிறைகிற

0: ஒரு இலக்கிய உருவம் பரலீசு நெல்லையப்பர். உடன் பிறந்தவர் இல்லை என்றாலும் உணர்வு ரீதியாக உடன்பிறப்பினும் மேலாக உயர்ந்த இடத்தை அந்த பரலீசு நெல்லையப்பருக்கு தந்தவர்தான் மகாகவி பாரதி. அலைபடு வாழ்க்கையில் நிலை கொண்டு இயங்கிய மகாகவி பாரதியாரின் வரலாற்றில் வந்து இணைந்த தூய உள்ளம் நெல்லை தந்த தமிழ் வல்ல நெல்லையப்பனார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பரலிக்கோட்டை என்கிற கிராமத்தில் சுப்பிரமணிய பிள்ளை முத்துலட்சுமி அம்மாள் தம்பதியருக்கு இரண்டாவது மகவாக பிறந்தவர் இவர். பரலிக்கோட்டை என்பதன் சுருக்கம் பரலி என்பதாகவும் சுப்பிரமணிய பிள்ளை என்கிற பெயரின் முதல் எழுத்து இணைத்துக் கொண்டு பரலி சு நெல்லையப்பர் என்கிற பெயரோடு தமிழ் உலகத்தில் உலா வந்தவர். இந்திய விடுதலை போராட்டத்தில் புத்திலக்கியங்களை அச்சிட்டு மக்களிடத்தில் பரப்புகின்ற எழுதழியல் துறையில் கவிஞராக, எழுத்தாளராக, பதிப்பாளராக, தேசிய தொடராக, அனைத்துக்கும் மேலாக மகாகவி பாரதியாரின் அன்பு தம்பியாக தன் வாழ்க்கையை திறம்பட நடத்தியவர் பரலீசு நெல்லையப்பர். கடித இலக்கியத்தின் முத்திரை பதித்த மகாகவி பாரதியாரின் கடிதங்களில் மகத்தானதாக கருதப்படக்கூடிய ஒரு கடிதம்தான் பரலீசு நெல்லையப்பருக்கு மகாகவி பாரதி எழுதிய கடிதம். எனது அருமை தம்பியாகிய ஸ்ரீ நெல்லையப்ப பிள்ளையை பராசக்தி நன்கு காத்திருக என்று தொடங்குகிற அந்த கடிதம், தம்பி, மாதத்துக்கு மாதம், நாளுக்கு நாள் எனது அறிவு மலர்ச்சி பெற்று வருவதை காண்கின்றேன். எனது உள்ள கமலத்திலே பேரறிவாகிய உள்ஞாயிற்றின் கதிர்கள் விரைவிலேயே தாக்கி எனக்கு நல்லின்பம் உண்டாகும் என்றே கருதுகிறேன். நெஞ்சம் இழகி விரிவெய்த விரிவெய்த அறிவிலே சுடர் ஏறுகிறது. நம்மிலும் மெலியாருக்கு நாம் இறங்கி அவர்களை நமக்கு நிகராக செய்துவிட வேண்டும் என்று பாடுபடுதலே நாம் வலிமை பெறுவதற்கு வழியாகும். வேறு வழியில்லை. ஹா, உனக்கு இந்தி, மராத்தி முதலிய வடநாட்டு பாஷைகள் தெரிந்திருந்து அந்த பாஷையின் பத்திரிகைகள் என்ன அற்புதமான புதுமை பெற்றுள்ளன என்பதை நேரிட தெரிந்து கொள்ள முடியுமானால் தமிழ்நாட்டிற்கு எத்தனை நன்மை உண்டாகும் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த கடிதத்தில் ஓரிடத்தில் இன்னும் உணர்ச்சி வசப்பட்டு பாரதி எழுதுகிறார், தம்பி, நான் ஏது செய்வேனடா? தமிழை விட மற்றொரு பாஷை சுகமாக இருப்பதை பார்க்கும்போது எனக்கு வருத்தம் உண்டாகிறது. தமிழனை விட மற்றொரு ஜாதியான் அறிவிலும் வலிமையிலும் உயர்ந்திருப்பது எனக்கு சம்மதம் இல்லை. தமிழச்சியை காட்டிலும் மற்றொரு தமிழச்சி அழகா இருப்பதை கண்டால் என் மனம் புண்படுகிறது. தம்பி, உள்ளமே உலகம். ஏறு ஏறு ஏறு, மேலே மேலே மேலே. நிற்கும் நிலையிலிருந்து கீழே விழாதபடி கயிறுகள் வட்டி வைத்துக் கொண்டு பிழைக்க முயற்சி பண்ணும் பழங்காலத்து மூடர்களைக் கண்டு குடல் குலுங்கச் சிரி. உனக்கு சிறகுகள் தோன்றுக, பறந்து போ, பற பற, மேலே மேலே என்று எழுதுவது கடிதமா கவிதையா? இரண்டுக்கும் அப்பால் தன் உணர்ச்சிகளை இந்த சொற்களின் மேல் ஏற்றி பரலீசு நெல்லையப்பருக்கு எழுதிய இந்த கடிதம் தமிழனாய் தோன்றிய ஒவ்வொரு தம்பியையும் அழைத்து சொல்லுகிற உன்னத கடிதம் அல்லவா? தம்பிக்கு என்று அண்ணன்களாக எழுதியிருக்கக்கூடிய கடித இலக்கிய ஜாம்பவான்களுக்கெல்லாம் முன்னோடியாகிய இந்த கடிதம் தோன்றுவதற்கு பின்புலமானவர் பரலீசு நெல்லையப்பர். பாரதியின் வரலாற்றில் நிலை கொண்டிருக்கும் அந்த மகத்தான மனிதர்தான் பாரதியின் படைப்புகளில் சிலவற்றை அக்காலத்தில் பதிப்பித்து மக்கள் மனங்களில் நிலை கொள்ளச் செய்த பெருமைக்குரியவர். அத்தகைய பேரறிஞரின் பிறந்த நாள் இன்று. பாரதி காலத்தில் உடன் வாழ்ந்து பாரதி தொண்டில் இணைந்து இன்றளவும் இன்று நிலைக்கும் அந்த பெருமகனாரின் வரலாறு பாரதி வரலாறு போல் நினைந்து போற்றத்தக்கது. எனவே இன்று ஒன்று நன்று என்கிற நிலையில் சமகாலத்தில் வாழ்ந்து சரித்திர புருஷர்களுக்கு துணையாக நின்ற அந்த மாபெரும் இணை வரலாற்று வீரர்களை என்றும் மறவாமல் நன்றியோடு நினைந்து போற்றுவதும் கூட நாம் செய்ய வேண்டிய நன்று. அது இன்று மிக பொருத்தமாக பரலீசு நெல்லையப்பர் அவர்களின் திருப்பாதங்களை சென்று சேருகிறது என்றே சொல்லுகிறேன். இது எனது இலக்கிய கடமை, பாரதிக்கு செய்கிற பாத காணிக்கை என்று கூட எனக்கு சொல்ல தோன்றுகிறது.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நேரம் காலை 8:07, பொன்னியின் புதுப்புனல். இது அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி. அறிமுக நேர்கள் உங்களுக்கு பிடித்த பாடலை காற்றலில் கேட்டு ரசிக்க நீங்கள்

0: அடிக்க வேண்டிய எண்கள் 04342 என்ற முன்னணிப்பெண்ணோடு 244030 மற்றும் 9486811002 இல்லைங்க, எனக்கு இணைப்பே கிடைக்கல, ஆனால் வந்து பாட்டு கேட்க என்ன வழி அப்படின்னு கேட்குறீங்களா, உங்களுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் இருக்குது 04342244030. இந்த வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்று தெரியப்படும். உங்கள் பெயர் மற்றும் ஊரை தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. உங்கள் விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.

0: பொன்னியின் புதுப்பு நிகழ்ச்சியில் முதலாவதாக அறிமுகமாக்கூடிய நேயரை இணைச்சிடுவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்கிருந்து?
1: சேலம் மாவட்டம். ஸ்ரீஹரிணி.
0: ஸ்ரீஹரிணி, சொல்லுங்க, உங்க பேரு?
1: ஸ்ரீஹரிணி.
0: ஸ்ரீஹரிணிங்களா? சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்ரீஹரிணி? வீட்டில் தான் இருக்கீங்க. சரிங்க, உங்களோட பொழுதுபோக்குன்னு என்ன
1: சொல்வீங்க?
0: உங்களோட பொழுதுபோக்கு அதாவது எனக்கு என்டர்டெயின்மெண்ட்னா என்ன, நம்ம பண்பில் கேட்குறதா? தேவி பார்க்கறதா? சரி, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம் ஸ்ரீஹரிணி? விஸ்வாசம் படத்திலிருந்து
1: கண்ணான
0: கண்ணை. சரிங்க, இதோ உங்களுக்கான பாடல் கேட்டு ரசிங்க.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஈரோடு மஞ்சள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்றைய விலை நிலவரம். விரலி மஞ்சள் 16,589 ரூபாய் முதல் 17,949 ரூபாய் வரையிலும், கிழங்கு மஞ்சள் 16,449 ரூபாய் முதல் 16,460 ரூபாய் வரையிலும் குவிண்டால் ஒன்றுக்கு விலை போனது.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: கல்யாணத்துல கவனிச்சியா,
7: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
6: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
7: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
8: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
9: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு காலை வணக்கம்.
10: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனையுடைய

0: அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம்.
1: நாம இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பற்றி பேசிட்டு இருக்கோம். இதில் வலிப்பு நோய்க்கு முந்தைய தருணத்தில் வெறிகொண்டு ஆறா அப்படின்ற ஒரு முந்தைய அறிகுறி பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம். இதில் வந்து ஒருவருக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு அறிகுறிகள் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதில் வந்து சமீபத்தில் ஒரு நோயாளி வந்து அவங்க வீட்டிலேருந்து வண்டியை எடுத்து வண்டியில் போய் சென்னை சேர்ந்த நோயாளி வீடு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிக்கெல்லாம் சென்று அதுக்கப்புறம் ஒரு 4-5 மணி நேரம் அவங்க சாலையிலேயே அவங்களை அறியாமல் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் வரும்போது தான் அவங்களுக்கு நினைவு வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எங்கே இருந்தோ எங்கே போனோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கிறது. இது வந்து மிக மிக ஆபத்தானதல்லவா? ஏன் அப்படின்னா, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தூக்கத்தில் நடப்பாங்க அப்படின்னு சில திரைப்படங்கள்லாம் பார்த்துருக்கோம். அது வந்து உண்மை தான், எல்லாருக்கும் அப்படி கிடையாது, சில நோயாளிகளுக்கு அந்த மாதிரி இருக்குது. அதுபோல தான் இதுவும் ஒரு வினோதமான முந்தைய அனுபவம், அதாவது வலிப்புக்கு முந்தைய அனுபவம், அது ஆறான்னு சொல்லுவாங்க இல்லத்தில். இது மாதிரி இருக்கிறது அவங்க தெரியாமல் சாலையை கடந்து போகும்போதோ அல்லது வேறு ஏதோ நீர்நிலைகள் பக்கத்தில் போனாலோ உயிருக்கே ஆபத்து. இப்போ வர மழை வந்து நம்ம பகுதியில் எல்லா நீர்த்தேக்கத்துலேயும் நீர் நிரம்பி வழிந்து வெள்ளம் போல காட்சி அளித்து கொண்டிருக்கிறதுலவா? எனவே இந்த ஆறா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமான தொந்தரவு வரும். சில நோயாளி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதேனும் ஒரு வித்தியாசமான பழக்கத்தை உட்கொள்வார்கள். வலிப்பு வரத்துக்கு முன்னாடி திடீர்னு வந்து வேகமாக சிரிப்பாங்க. சில பேர் வந்து சாமியாடன்னு சொல்லுவாங்க கிராமங்களில், பார்த்துருப்பீங்க, சில திருவிழாக்கள்லாம் பார்த்துருப்போம். அதுபோல் ஆடுவாங்க, அதுபோல் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, வேகமாக கத்துவாங்க. பக்கத்தில் யாரையா இருந்தால் அவங்க சட்டையை பிடிச்சி அடிக்கிறது, நாக்கை கடிக்கிறது, கண்ணை உருட்டி மேலே போகிறது எல்லாம் செய்வாங்க. நேற்று கூட ஒரு நோயாளி, அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 வயசு இருக்கும், ஒரு சிறு பையன், திருவாரி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு குடும்பம். அந்த பையனுக்கு என்ன அப்படின்னா, முந்தா நாள்லேருந்து நேற்று வரைக்கும் ஒரு 5 டைம் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு அப்படின்னு கூப்பிட்டு வராங்க. நான் அப்புறம் அவங்களை பரிசோதனை செய்து பார்த்து அதை வலிப்பு நோய் என்ன நான் உறுதி செய்து விட்டேன். ஆனால் அவங்க அதை நம்பறதுக்கு தயாராக இல்லை பெற்றோர்கள். ஏன் அப்படின்னா, இல்லை டாக்டர், எங்கள் பையன் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் திருவிழாவில் அவருக்கு சாமி வந்து ஆடினார், அப்போ இருந்து இந்த மாதிரி அடிக்கடி எங்களுக்கு சாமி வருது எங்கள் பையனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் விவரமாக வந்து என்ன ஆச்சு இங்கே 2 வருஷம் முன்னாடி அப்படின்னு கேட்டது, ஒரு திருவிழாவில் இருக்கும்போது கோயில் திருவிழாவில் ஆக்ரோஷமாக வந்து சத்தம் எழுப்பப்பட்டது, எழுப்பப்பட்ட போது அவனுக்கு வந்து வேகமாக வந்து நாக்கெல்லாம் கடிச்சிக்கிட்டு சாமி வந்தது அவனுக்கு. அப்போ சரி, நான் அப்போ என்ன தான் பண்ணா அப்படின்னு கேட்டேன். நாக்கு கடிச்சு கண்ணெல்லாம் சொருவி மேலே போய் போச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து தூக்கி உடைச்சார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வாயில் வந்து கற்பூரம் வச்சோம், எலிஞ்சி பழம் வச்சு கடிக்க வச்சோம். அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. சரி, மயக்கம் போட்டு விழுந்தானே எவ்வளோ நேரங்க மயக்கத்தில் இருந்தார் அப்படின்னு கேட்டால், மயக்கத்தில் வந்து 1/2 மணி நேரம் மயக்கத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் எழுப்புனீங்களா? எந்திரிச்சார். எந்திரிச்சு உடம்பு கை கால்லாம் வலிக்குதுன்னு சொன்னார். சரி, அப்போ மயக்கமாக இருக்கும்போது அவருக்கு எதாவது ஞாபகம் இருந்துச்சான்னு கேட்டிங்களா? எதுவுமே ஞாபகம் இல்லை அவருக்கு. ஆனால் அவர் தான் குள்ளே தான் சாமி வந்துச்சு, அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு என்னையே கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி எத்தனை முறை வந்திருக்கு அப்படின்னு கேட்டேன். இது வரைக்கும் ஒரு 15 டைம் வந்திருக்கு அப்படின்னாங்க. சரி, நீங்கள் சொல்லதே உண்மையாக இருந்தால் கோயில் திருவிழாவில் சாமி வந்தது வாஸ்தவன்னு வச்சுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் ஏன் வரணும்? வந்து சாலை கடந்து போகும்போது ஏன் வரணும்? இன்று காலையில் வீட்டுக்குள்ளே ஏன் வரணும்? வீட்டுக்குள்ளேயே சாமி வரும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்கக்கிட்ட வந்து பதில் இல்லை. இதை வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சாமி வருவது போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கக்கூடிய வினோதமான அனுபவங்கள் சில பேருக்கு இருக்கிறது. எனவே எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. அப்புறம் அந்த சிறுவனுக்கு இஇஜிங்கிற பரிசோதனை செய்து அது வலிப்பு நோய் என அவங்களை நம்ப வைக்கிறதுக்கு எனக்கு மிகப்பெரிய போராட்டமாக மாறியது. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்டது. ஸ்கேன் பரிசோதனையும் மூளையில் சின்னதாக ஒரு பூச்சி கட்டி இருந்தது, அந்த பூச்சி கட்டியும் இருக்கிறது என அவளுக்கு காண்பித்து, வந்தது வந்து வலிப்பு நோய் தான், சாமி ஆட்டம் கிடையாது என நம்ப வைக்கிறதுக்கு எனக்கு மிகவும் கடினமான ஒரு தருணமாக தான் இருந்தது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
2: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தொடர்புக்கு 9150779393.

0: 29.
1: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: நேரம் காலை 8:23 கேட்டிருக்கும். இது பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒகேனக்கல் காவிரியாற்றில் தண்ணீர் வரத்து குறித்தான அறிவிப்பு. இன்று காலை 6 நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரியாற்றில் வினாடிக்கு 12,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில அடுத்ததாக நம்மோட அறிமுகமாறு நேயரை இணைச்சிடுவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: நாமக்கல் மாவட்டம் ராஜபுரம் வட்டத்திலிருந்து பார்வேந்தன் பேசுறேன்.
0: பார்வேந்தன், அழகான தமிழ் பேரா இருக்கே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: என்ன
0: கிளாஸ் படிக்கிறீங்க பார்வேந்தன்?
1: நான் 12th C1.
0: 12th. சரிங்க, எப்படி போயிட்டு இருக்கு ஸ்டடீஸ்லாம்?
1: நல்லதாங்கக்கா போயிட்டு இருக்கு.
0: நல்லதான் போயிட்டு இருக்கு அப்படின்றீங்களா? சரி சரி, எப்படி ஹோட்டல் எக்ஸாம்லாம் போயிட்டு இருக்கா? வெல் ப்ரிப்பேர்டா?
1: ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கேன்.
0: நானே சாங் கேட்கணும்னு உங்ககிட்ட லைனுக்கு வந்தா நீங்க வேற படிப்பு பத்தியே கேக்குறீங்களேன்றீங்களா?
1: அப்படிலாம் இல்லைங்க.
0: சரி சரி, நல்ல படிங்க. என்ன பாட்டு கொடுக்கலாம் பார்வேந்தனுக்காக?
1: நிலவு கேள் மேல் என்னடி கோவத்துல இருந்து கோல்டன் ஸ்பேரோ.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு அழகா ஸ்கூலுக்கு ரெடி ஆகி போங்க. வாழ்த்துக்கள். நன்றி பார்வேந்தன்.
1: நன்றிங்க.
0: நன்றி. இதோ உங்களுக்கான பாடல்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம். வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
4: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
6: நேர்களை, இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்று எலும்பு மற்றும் மூற்று பிரச்சனைகளுக்கான மருத்துவ ஆலோசனைகள் நேரலில் பங்கேற்கிறார் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர், எலும்பு மற்றும் மூட்டு நல மருத்துவர் பி ரமேஷ்குமார் அவர்கள். நேரம் காலை 8:30 பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
7: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
8: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
9: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
8: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
9: என்றும் இனி என்றென்றும்
8: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
9: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
8: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
9: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
8: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
9: என்றும் இனி என்றென்றும்
8: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
9: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
8: தருமபுரி.
7: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
10: வணக்கம். ஒரு குறிக்கோள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், குறிக்கோளை நோக்கி நம்ம வந்து நகர்ந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய பிற சூழ்நிலைகள் நமக்கு தெரியாது. எப்படி அப்படின்னா, அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 டேஸ் அப்படின்னு ஜூல்ஸ் வெர்ன் எழுதின பிரெஞ்சு நாவலாசிரியருடைய நாவலை நீங்கள் பாருங்கள். தமிழில் எந்திசையும் சுற்றி வர 80 நாள், இதில் 80 நாளைக்குள்ளே உலகத்தை சுற்றி வர முடியுமா? இந்த நாவல் எழுதப்பட்ட காலம் 1855, அதாவது 1900க்கு முன்னாடி. அப்போ விமானம் கண்டுபிடிக்கலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1903 தான் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது. ரயில் இருக்கு தரைவழி போக்குவரத்துக்கு, கார் கூட பெருசாக கண்டுபிடிக்கப்பட்டதான்னு தெரியலை. அப்புறம் கப்பல் இருக்கு, யானை குதிரை இருக்கு. இதில் பயணப்பட்டு இங்கிலாந்துலேருந்து கிளம்பி திரும்பி இங்கிலாந்தை 80 நாளில் சுற்றிட்டு வரணும் அப்படின்னு ஒரு பந்தயத்தில் அந்த கதாநாயகன் கிளம்புறாரு. அவருடைய வேலைக்காரன் கவுண்டமணி செந்தில், செந்தில் எப்படி ஏதாவது செஞ்சு மாட்டி விடுவார் கவுண்டமணி, அது மாதிரி அந்த வேலைக்காரன் போகிற வழியில் அவங்க இந்தியாவுக்குள்ளே எதெல்லாம் நினச்சி வந்தாங்களோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது. அதாவது ரயில் போட்டாச்சுன்னு நினச்சிட்டு வர்றாங்க. அது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு பிறகு தண்டவாளத்தையே காணோம். அதாவது பாம்பேலேருந்து தானேக்கு ரயில் போடப்பட்டது அவ்வளோ தூரம் தான் இருக்குது. இவர் அதை நம்பி ரொம்ப தூரம் வந்துடுவார். பிறகு ஒரு யானையை பிடிச்சி போவாங்க, கதாநாயகியை காப்பாற்றுவாங்க. எல்லாத்த காட்டிலும் பெரிய இது என்ன தெரியுங்களா, கடைசியாக இவர் அமெரிக்காவை சுற்றி இங்கிலாந்துக்கு வர்ற

0: போது அந்த கப்பல் இருக்கு இல்லையா, அந்த கப்பலில் நிலக்கரி தீர்ந்து போகும். அந்த இவங்க வந்து ஒத்துழையாமை செய்வாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுவார், அவங்க எல்லாத்துக்கும் நான் அதிகமாக பணம் தர்றேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து இப்போ என்ன பண்ணலாம், அந்த கப்பலையே விலைக்கு வாங்கினாருங்க. கப்பலையே விலைக்கு வாங்கிட்டு இந்த கப்பலுடைய ஒரு பகுதியை நம்ம உடைப்போம், உடைச்சி அந்த நெருப்பில் போடுவோம், நிலக்கரிக்கு பதிலாக அது எரியட்டும். எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் அப்படியே கப்பலில் அந்த நீராவியில் போட்டோம். இவர் சொல்ல சொல்ல சொல்ல பலகைகள் உடைக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு அப்படியே போட்டு போட்டு போட்டு போட்டு அவர் கரைக்கு வந்து அந்த இடத்த வந்து அடையிற போது அவர் கூட நம்மளும் பயணப்படுற மாதிரி இருக்குங்க. இதை நான் சிறுபிள்ளையில் படித்ததில் ஒரு லாபம் என்ன தெரியுங்களா, பட்டிமன்றத்துக்கு போகிற போதோ மற்ற இடத்துக்கு போகிற போதோ ஒரு சின்ன இடையூறு வந்தால் கூட நான் உடனே அதுக்காக தயங்கி நிற்க மாட்டேன். ஒரு முறை சென்னையில் ஒரு பள்ளியில் பேசிட்டு அங்கேருந்து விமான நிலையம் வந்து பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து ஓசூர் வரணும், இதுதான் என்னுடைய திட்டம். நான் முகப்பேர்லேருந்து புறப்பட்டு சென்னைக்கு விமான நிலையத்துக்கு வர்றதுக்குள்ளே அந்த கவுண்டருக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது கரெக்டாக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து ஒசூருக்கு போகணும், பெங்களூர் போகிற ஃப்ளைட்டு முடிஞ்சிருச்சு. ஒரு வினாடி கூட நான் யோசிக்கலை, ஒரு ட்ராவல் புக் பண்ணேன் காரு. அந்த கார் மூலமாக நேராக வேலூர் அப்படியே திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி அப்படி போனோம். இப்போ நான் என்ன பண்ணேன், கிருஷ்ணகிரி வரைக்கும் போகிற போதே என்னுடைய டிரைவருக்கு ஃபோன் பண்ணி, நீ கார் எடுத்துகிட்டு மதுரையிலேருந்து வா, இந்த வண்டியிலேருந்து அந்த வண்டிக்கு நான் வந்துடுறேன். அதே போல் அங்கே வந்து அந்த வண்டியை திருப்பி மெட்ராஸ்க்கு அனுப்பிட்டு இந்த வண்டியில் ஏறி நேராக அப்படியே நேராக மேடைக்கு ஓடி 6:30 மணிக்கு 6:30 மணிக்கு கரெக்டாக இந்தா வந்துட்டேன் அந்தா வந்துட்டேன் சொல்லிக்கிட்டே போய் நான் மைக்கை பிடிக்கிறப்ப இவ்வளவு நேரம் என்னென்ன நடந்ததுங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க. தெரியாதது மட்டும் இல்லை, என் பேச்சில் நான் அதை புலம்பிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. ஐயோ எனக்கு ரயில் கிடைக்கல, ஐயோ எனக்கு பஸ் கிடைக்கல, எதுவும் கிடையாது. நான் ஆரம்பித்த உடனே அங்கே உட்கார்ந்துருக்க அத்தனை பேருடைய மனதிலையும் ஒரு உற்சாகத்தை நான் பரப்புறதுக்கு பார்ப்பேன். இப்போ கிளைமாக்ஸ் என்பது, உச்சக்கட்டம் என்பது வாழ்க்கையில் எப்போதாவது வருவது மட்டும் இல்லைங்க, எப்போது இருந்தாலும் அந்த வேகத்துக்கு நம்ம ஈடுபடுத்து ஓடணும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
2: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
7: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: நேரம் காலை 8:36 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் அடுத்ததா வாட்ஸ்அப் மூலமா அறிமுகமாகிறாரு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தொட்டம்பட்டியிலிருந்து ஆர்கே ஆனந்த கிருஷ்ணன் அவரை அன்போடு வரவேற்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அவர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் விருமன் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அவருக்காக

எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக சேலம் விற்பனை குழு வேளாண் விளைபொருட்களின் நேற்றைய விலை நிலவரம். சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் குவிட்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 15,010 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 9,820 ரூபாய்க்கும் சராசரியாக 11,200 ரூபாய்க்கும் விலை போனது.

கொப்பரை தேங்காய் அதிகபட்சமாக 15,600 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 8,010 ரூபாய்க்கும் சராசரியாக 12,210 ரூபாய்க்கும் விலை போனது. ஆத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 7 குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 14,310 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,250 ரூபாய்க்கும் சராசரியாக 13,420 ரூபாய்க்கும் விலை போனது.

0: ₹310 குறைந்தபட்சமாக ₹11,250 சராசரியாக ₹13,420 விலை போனது. எடப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக ₹9,439 குறைந்தபட்சமாக ₹8,899 சராசரியாக ₹9,169 விலை போனது. சங்ககிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ராகி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக ₹4,150 குறைந்தபட்சமாக ₹2,960 சராசரியாக ₹3,680 விலை போனது. அடுத்ததாக கொளத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நிலக்கடலை குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக ₹8,500 குறைந்தபட்சமாக ₹7,500 சராசரியாக ₹8,000 விலை போனது.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில் அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
4: 1800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500-848-8020.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
8: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன் சண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புது புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன் சண்ட் பிரீப்ஸ்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் கருமா சைபால்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: ஐயா, உங்கள் பேரை தொடர்ந்து தினம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் ஒருத்தர். தொடர்ந்து கேட்குறீங்களே, உங்களுக்கு காது வலிக்கலையா அப்படின்னு கேட்டோம். பேசுகிற உங்களுக்கே வாய் வலிக்கல அப்படிங்கிறப்போ கேட்குற எங்களுக்கு எப்படி காது வலிக்கும் அப்படின்னார். நம்ம உடம்பில் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? ரொம்ப நேரம் நாம் நடக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கால் வலிக்கும். ரொம்ப நேரம் வேலை செஞ்சால் கை வலிக்கும், உடம்பு வலிக்கும். ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தால் கண் வலிக்கும். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தால் வாய் கூட வலிக்கும். ஆனால் ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால காது வலிக்கிறது இல்லை. அதனால் கேட்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்ம பெரியவங்க. திருவள்ளுவர் வந்து தேவையில்லாமல் வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டார். ஒரு திருக்குறள்னு எடுத்துக்கிட்டாவே அதில் மொத்தம் 7 வார்த்தைகள், அவ்வளவுதான். அப்படி 7 வார்த்தைகள் மட்டுமே உள்ள ஒரு திருக்குறளில் வள்ளுவர் ஒரே வார்த்தையை 5 தடவை உபயோகப்படுத்தியிருக்கிறார், திரும்ப திரும்ப பயன்படுத்தியிருக்கிறார். அப்படின்னா அதை எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்கிறார் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அது என்ன குறள்? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிச்செல்வம்ங்கிறது அவ்வளவு முக்கியமானது. கற்றலின் கேட்டல் நன்று. அதிகம் கேட்கணுங்கிறதுக்காக தான் எவ்வளவு கேட்டாலும்

0: காது வலிக்கிறதில்ல. குறைச்சலாக பேசணும், அதிகமாக கேட்கணும். இன்னொரு விஷயம் கவனிங்க, நம்ம உடம்பில் கண்ணுக்கு வந்து மூடி இருக்குது, எதையாவது நாம் பார்க்க விரும்பலைன்னா உடனே கண்ணை மூடிக்கலாம். நம்ம வாய்க்கு மூடி இருக்குது, பேச விருப்பம் இல்லையா, வாய் மூடிக்கலாம். மூக்குக்கு கூட மூடிக்கிற வசதி இருக்குது, எதையாவது முகர விருப்பம் இல்லையா, மூச்சை அடக்கிக்கலாம். ஆனால் பாருங்கள், காதுக்கு வந்து மூடி கிடையாது, அதை கையால் தான் மூட முடியும். யார் என்ன சொன்னாலும் அது நல்லதோ கெட்டதோ காதில் விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். அறிவு தான் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை விட்டுடணும். நல்ல கருத்துக்கள் நம்ம காதில் நிறைய விழுந்துக்கிட்டே இருக்கணும். அதை கேட்டு நாம் நல்லபடியாக வாழணுங்கிறது தான் படைப்பின் விருப்பம். ஆன்மீகவாதிகள் கூட ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஆன்மீக பாதையில் நீங்கள் முன்னேறணும்னா முதல்ல சிரவணம் செய்யணும்பாங்க. அதாவது பெரியவங்க சொல்கிற நல்ல கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனால் யார் நல்ல கருத்துக்களை சொன்னாலும் அதை காது கொடுத்து கேளுங்க. இவ்வளவு கருத்துக்களையும் நம்ம நேயர் ஒருத்தர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோம், அவரும் சரி சரின்னு தலையாடிக்கிட்டே இருந்தார். அப்புறம் சொன்னார், நீங்கள் சொல்கிறது சரி தான் சார், காதுக்கு மூடி இல்லைங்கிறது ரொம்ப சரி, அதனால தான் உங்கள் தகவல் கூட நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோ தினம் காதில் விழுந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னார். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்படியா அப்படின்னோம். ஆனால் என்ன மாதிரி சில பேர் நீங்கள் தகவல் சொல்கிற சமயத்தில் காதில் மூடி இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறதில்ல சார் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம், காதை மூடுறதுக்கு தானே வசதி இல்லை, ரேடியோ மூடுறதுக்கு வசதி இருக்குதுல்ல, அதனால் டக்குன்னு அதை மூடி வச்சுருவோம் அப்படின்னார்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம் வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
4: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: நெருங்காலை 8:51 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. புரட்டாசி முதல் நாள் தொடங்கிடுச்சு. தோழிகளுக்கெல்லாம் ஒரு அன்பான அட்வைஸ் கொடுத்துடலாமா? நிறைய வேலைலாம் செய்யுங்க, ஆனால் வந்து கொஞ்சம் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா நிறைய டஸ்ட் அலர்ஜி, ஏன்னா நீங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா டஸ்ட் அலர்ஜி இந்த மாதிரி நிறைய சுவாச நோய்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அளவாக செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. பொன்னியின் புதுப்பின நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமாக அறிமுகமாகக்கூடிய நேயர், தருமபுரி மாவட்டம் பில்லப்ப நாயக்கன அள்ளியிலிருந்து தீபக். இவர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் கோட் என்ற திரைப்படத்திலிருந்து, இது அவருக்காக.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேர்களை, இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் இன்று எலும்பு மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கான மருத்துவ ஆலோசனைகள் நேரலில் பங்கேற்கிறார் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் எலும்பு மற்றும் மூட்டு நல மருத்துவர் பி. ரமேஷ்குமார் அவர்கள். பொனியின் புதுப்பின நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக கேட்டு அறிமுகமாகக்கூடிய நேயர்கள் தர்மபுரி மாவட்டம் எட்டியாம்பட்டி கிராமத்திலிருந்து பூபாலன், கோகிலா இவங்க ரெண்டு பேரும் ஒரே பாடலை தான் விரும்பி கேட்டிருக்காங்க. வாத்தி என்ற திரைப்படத்திலிருந்து இதோ அவர்களுக்காக அந்த இனிய பாடல்.

0: நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பொனியின் புதுப்பின நிகழ்ச்சி. இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9 மணி. நேர்களை கேட்கலாம்.
1: தர்மபுரி சங்கா ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: சிந்தனையாளர்களே சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்று முழங்கியவர் சிந்தனையாளர் பிளாட்டோ. கிபு 387 ஆண்டில் சிசிலி தீவில் இருக்கும் சிராக்யூஸ் நாட்டை ஆண்டு வந்தவர் டயோனிசியஸ் பிளாட்டோவிடம் கனவு நாட்டை நடைமுறைப்படுத்துங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் டயோனிசியஸிற்கும் பிளாட்டோவின் சித்தாந்தத்திற்கும் ஒத்துப்போகவில்லை. எப்போதுமே அரசரும் சிந்தனையாளரும் ஒன்று சேர இயலாது. விளைவு, பேரறிஞர் பிளாட்டோ சந்தையில் அடிமையாக குவி விற்கப்பட்டார். அவரின் மாணவர் ஆனிசெரிஸ் என்பவர்தான் அவரை விலை கொடுத்து வாங்கி அடிமைத்தலையிலிருந்து விடுவித்தார். பட்டுப்புழுக்கள் முசுக்கொட்டை இலையை தின்று பட்டை உமிழ்வதைப் போலதான் பிளாட்டோ தன் கசப்பான அனுபவங்களை சட்டங்கள் என்ற நூலில் எழுதினார். தேவைகளே கண்டுபிடிப்புகளின் தாய் என்று முழங்கினார்.

0: நிறைவு
1: எண்ணற்ற சீடர்கள் அவருக்கு கிடைத்தார்கள். வாழ்நாளின் நிறைவில் உலகமே அவரை கௌரவப்படுத்தியது.
0: மற்றவர்கள் நம்மை எப்படி நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ
1: அப்படி நாம் மற்றவர்களை நடத்த வேண்டும். இதை தங்க விதி, கோல்டன் ரூல் என்று சொல்வார்கள். மற்றவர்கள் எப்படி நம்மை நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அப்படி நாம் மற்றவர்களை நடத்த வேண்டும். அப்படித்தான் மிருகங்களும் கூட அப்படித்தான். வெள்ளம் போட்டால் வாலாட்டும் நாய், கல்லை போட்டால் கடிக்கும், நீரை ஊற்றினால் இளநீரை தரும் தென்னை. கொடுப்பதை மேம்படுத்துவதுதான் இயற்கையின் இயல்பு. தருவதை அப்படியே திருப்பிக் கொடுப்பதுதான் மனித மனம். கசக்கினாலும் மலர்கள் மனம் தரும், பிழிந்தாலும் கரும்பு இனிக்கும், தேய்ந்தாலும் சந்தனம் மனம் வீசும், கல்லை எரிந்தாலும் கனியை உதிர்க்கும் மரம். மரத்தின் மீது கல்லை வீசினால் கூட அது கனியை தருகிறது. சீனயானி கன்ஃபியூசியஸ் தங்க விதியை முன்மொழிந்தார். உனக்கு நேரக்கூடாது என்று நினைப்பவற்றை நீ மற்றவர்களுக்கு செய்யாதே. நீ வெற்றியை விரும்பினால் அதை மற்றவர்கள் அடைய உதவு என்றார் கன்ஃபியூசியஸ். கண்ணகி தன் கணவன் கொலை செய்யப்பட்ட போது இந்த ஊரில் சான்றோர்கள் இருக்கிறார்களா என்ற கேள்வியை எழுப்பினார். கண்ணகி கேட்ட சான்றோர் யார்? பொய் பேசாதவர்கள் மட்டுமல்ல, வாய்மை தவறாதவர்கள் மட்டுமல்ல, மனித குலத்திற்கு எங்கே அநீதி நடந்தாலும் அறம் பிறழ்ந்தாலும் அவற்றை போர்க்குணத்தோடு எதிர்த்து யார் போராடுகிறார்களோ அவர்கள்தான் சான்றோர்கள். பிறர் வாழ்வுக்காக தங்களை அர்ப்பணிப்பவர்கள். இன்றைக்கு சரியானவற்றுக்கு வழிகாட்டவும் சரியான திசையில் மானுடத்தை இயக்கவும் சான்றோர்கள் தேவைப்படுகிறார்கள். மரணத்திற்கு அஞ்சாத அத்தகைய மா மனிதர்களைத்தான் நாம் அன்பின் வலிமையால்தான் உருவாக்க முடியும். கைபேசிகளும் சின்னத்திரைகளும் வாட்ஸ்அப்புகளும் முகநூல்களும் தோன்றாத காலத்தில் உரத்து சொன்னான் புறநானூற்று புலவன். உரத்து சொன்ன உறவின் வார்த்தை இதுதான், யாதும் ஊரே யாவரும் கேளிரென்று, உலகமெல்லாம் என் இருப்பிடம், யாவரும் உறவினர் என்று சொன்னான். இதைத்தான் திருமந்திரம் உயர்த்தி சொன்னது, ஒன்றே குடம் ஒருவனே தேவன் என்று. வாய்மையின் வழியில், சத்தியத்தின் தடத்தில், அன்பின் வலிமையில் மானுடத்தை உருவாக்குவோம். உலகில் இருக்கும் மனிதர்கள் அனைவரும் என் உறவு என்று உரத்துச் சொல்வோம். அன்பின் வலிமையால் வாழும் வாழ்க்கையை அனைவருக்கும் அடையாளப்படுத்தும்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: உங்கள் இதயங்களோடு உருவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான உற்சாகமான காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 9:05.
4: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

இன்னைக்கு வானொலியில் வசந்தம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட நேரலையில் இணைந்து நமக்கு நிறைய தகவல்கள் வழங்க இருக்கிறாரு. எலும்பு மற்றும் மூட்டு பிரச்சனைக்கான மருத்துவ ஆலோசனை.

0: தான் கொடுக்க இருக்காரு. நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் எலும்பு மற்றும் மூட்டு நல மருத்துவர் பி. ரமேஷ்குமார் அவர்கள். நம்ம உடலுக்கு பொதுவாக வலிமை தருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புகள், அந்த உடலை சுதந்திரமாக அசைய வைப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டுகள். நம்ம நடக்கிறது, ஓடுறது, படியேறது, நமக்கு பிடித்த வேலைகளை செய்கிறது, இது எல்லாத்துக்குமே ரொம்ப அடிப்படையானது நம்ம எலும்புகளும் மூட்டுகளும் தான். ஆனால் வயது காரணமாக, விபத்துகள் காரணமாக, இல்லை விளையாட்டில் காயம் ஏற்பட்டது, மூட்டு தேய்மானம், இந்த மாதிரி நிறைய காரணங்களால் நம்மளோட வேலைகளை செய்கிறது கொஞ்சம் சிரமமாயிடும். இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி தவிர்க்கலாம், நமக்கு மூட்டு தேய்மானம் வரதாகட்டும், இல்லை எலும்பு பிரச்சனைகள் வரதாகட்டும், இது எல்லாத்தையும் எப்படி முன்னெச்சரிக்கையாக நம்ம பலப்படுத்திக்கலாம், எப்படி அதை தவிர்க்கலாம், இல்லை அப்படி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய தகவல்கள் தான் நமக்கு இன்னைக்கு வழங்க இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: சார், இப்போது பொதுவாக எலும்பு மூட்டு அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா? அதுக்கு அடிப்படையாக நம்ம வந்து எப்படி வந்து நம்ம பாதுகாத்துக்கணுங்க சார் இந்த எலும்புகளை? ஏன்னா 30 வயசுக்கு மேலே அப்படின்னாலே எலும்பு தேய்மானம் அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே இருக்கு இல்லைங்களா? அதுக்கு நம்ம என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் பண்ணலாங்க சார்?
1: உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு மற்றும் மூட்டினோட ஆரோக்கியம் வந்து மிகவும் முக்கியமானது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம எலும்பையும் மூட்டையும் எப்படி பாதுகாப்பாக, அதாவது எலும்பு மூட்டு தேய்மானத்தை நம்ம தவிர்க்க முடியாது, பட் அதை தள்ளி போட முடியும் நம்மளால். என்னெல்லாம் செய்யலான்னா 3 விஷயங்கள் முக்கியமாக செய்யலாம். ஒன்று வந்து உணவு முறை, 2வது வந்து உறக்கம், 3வது வந்து உடற்பயிற்சி. இந்த 3 விஷயங்களை நம்ம சரியான அளவில் கலைப்பிடிச்சோம்னா நம்மளோட எலும்பு மற்றும் மூட்டினோட ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க முடியும்.
0: சரிங்க சார். இப்போ பொதுவாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, எனக்கு கை கால் வலிக்குது, முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஒரு இப்போ பார்த்தோம்னா ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேலே அப்படின்னா ஜென்ரலாக எல்லாரும் சொல்கிறது எனக்கு கால் வலிக்குது, என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து பழக ஆரம்பிச்சிடுறாங்க. அது எந்த அளவுக்கு சரியாக இருக்குங்க சார்?
1: இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னா, முன்னாடி சந்ததியினருக்கும் இந்த சந்ததியினருக்கும் என்ன மாற்றம் அப்படின்னா, உணவு வகையில் ஒரு பெருத்த மாற்றம் நிகழ்ந்திருக்கு. உணவு வகையில் மாற்றங்கள் என்னமோ வந்து மாவுச்சத்துள்ள பொருட்களை அதிகமாக எடுத்துக்கிறோம், புரதச்சத்துள்ள பொருட்களை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறோம். ஒன்று. 2வது வந்து உடற்பயிற்சி அப்படின்றது ஒன்று இல்லாமல் போயிருக்கு. முன்னாடி சந்ததியினருக்கு உடற்பயிற்சியாக இருந்தது என்னென்னா, ஒரு வயல் வேலையில் செய்கிறது, அவங்க வீட்டு வேலைகள் செய்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க வந்து உடலினோட ஆரோக்கியத்துக்கும் எலும்பினோட ஆரோக்கியத்துக்கும் இருந்திருக்கு. பட் இப்போ வந்து அது மாற்றம் நிகழ்ந்ததுனால இப்போ வந்து தேய்மானங்கள், முன்னாடி பார்த்ததை விட முன்னாடி 60 வயசு வரைக்கும், 70 வயசு வரைக்கும், 80 வயசு வரைக்கும், 90 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 30, நீங்கள் சொன்ன மாதிரி 30-35 கடந்துட்டாலே அவங்களுக்கு வந்து வயசான மாதிரியும், ஒரு தேய்மானமான மாதிரியும், எனக்கு ஒரு உடல் சோர்வு இருக்கிற மாதிரியும் உணர்கிறாங்க. இதுக்கு பெருத்த காரணம் வந்து நம்ம வந்து உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றமும் ஒரு உடற்பயிற்சியின்மையும் தான் காரணம்.
0: அதாவது நம்ம சாப்பிட்ற உணவாகட்டும், தினமும் நம்மளோட உடம்புக்கு ஒரு உடற்பயிற்சி அப்படின்றதும், அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் அசைவு அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களாங்க சார்? சரிங்க சார். சார், இப்போ வந்து சின்ன வயசில் வந்து வண்டியில் அடிபடுறதோ, இல்லை கீழே விழுந்து தவறுதலாக அடிபடுறதோ, ஏதோ ஒரு வகையில் அடிபடுறது பின்னாடி உனக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அது உண்மையாகவே எந்த அளவுக்கு சரிங்க சார்?
1: எலும்பு பொறுத்த வரைக்கும் நம்ம அடிபடாமல் பார்த்துக்கிறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் விபத்தை தவிர்க்கலாம். எலும்பு ஒரு தடவை உடஞ்சிட்டா திருப்பி பழைய மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. 90%-95% பழைய மாதிரி நம்மளுக்கு வரும். ஸோ நம்ம வேகமான வண்டினாலையும் இதனால தான் அதிகமான விபத்துகள் நடக்குது. அந்த விபத்தை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்ம எலும்பு ஒருவேளை அந்த மாதிரி ஆயிட்டா சரியான நேரத்தில் சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டு சரியான ஃபிசியோதெரப்பி பண்ணி நம்ம மீண்டும் பழைய நிலைமையை அடைய முடியும்.
0: சரிங்க சார். இப்போ நம்ம எலும்பு முறிவு ஏற்பட்டால் நம்ம உடனே செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னங்க சார்? இப்போது டக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணலாங்க சார்?
1: எலும்பு முறிவு ஏற்பட்டால் பெரும்பாலும் நம்ம வந்து உடனே செய்ய வேண்டியது, ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு நம்ம போகணும். எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் மருத்துவமனை இருக்குது, அரசு மருத்துவமனைகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம ஒரு மருத்துவமனை போய் மருத்துவரை பார்த்த பின்னாடி முதல்ல 2 விஷயங்கள் அவங்களுக்கு தேவைப்படும். முதல் விஷயம் என்னென்னா, எலும்பு முறிவு ஏற்பட்ட பின்னாடி ஒரு வலி, அந்த வலி நிவாரணி வந்து முதல்ல அவங்களுக்கு தேவை. ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ஒரு குளுக்கோஸ் போடுவாங்க, இது வந்து தேவை. 2வது வந்து இம்மொபிலைசேஷன் சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, அடிப்பட்ட எலும்பு, அடிப்பட்ட கையோ காலோ, அதை வந்து அசையாமல் பார்த்துக்கிறதுக்காக வைக்கிறது. பெரும்பாலும் மருத்துவமனைக்கு நம்ம போயிட்டு, நம்ம வீட்டிலேருந்து போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டவல் கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லை ஒரு அட்டை எடுத்து கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு வாழைமட்டையை கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க, இந்த மாதிரி எடுத்துகிட்டு வர்றது உண்டு. ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து பெரும்பாலும் மாவுக்கட்டு போடுவாங்க.

0: அந்த மாவுக்கட்டு போட்டுட்டு ஒரு வலி நிவாரணி கொடுத்த பிறகு நம்மளோட வலி வந்து பெரும்பாலும் குறைஞ்சிரும். இதுதான் முதல் கட்ட சிகிச்சை, முதல் சிகிச்சை தேவைப்படுறது.
1: சரிங்க சார், எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க சார், இப்போ வந்து இந்த மூட்டில் இருக்கக்கூடிய ஜவ்வு தேய்மானம் வந்து சொல்கிறாங்க இல்லைங்க சார், இப்போ அந்த ஜவ்வு அப்படின்றது எதனால் தேய்மானம் ஆகுது, அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அதை பற்றி ஒரு பேசிக் ஐடியா சொல்லுங்கள் சார்.
0: இப்போ நீங்கள் ஜவ்வு பற்றி கேட்டதுனால அந்த ஜவ்வு பற்றி முக்கியமாக பேசியாகணும். ஜவ்வு தேய்மானம் சாதாரணமானது, நம்ம வயசானால் எப்படி ஒரு நம்ம தலைமுடி நரைக்குதோ அந்த மாதிரி ஜவ்வும் தேய்மானம் ஆகும். பட் அது முன்கூட்டியே தேய்மானம் ஆகிறதுக்கான காரணங்கள் என்னென்னா, முதல் விஷயம் வந்து உடல் பருமன், எடை அதிகமாக இருக்கிறது. நான் இந்த இடத்துல ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு சொல்லணும். நாங்கள் வந்து ஒரு கடந்த ஒரு வருட காலத்தில் ஒரு 2000 நபர்களுக்கு வந்து முழு உடல் பரிசோதனை செஞ்சோம். அதில் நாங்கள் பார்த்த விஷயங்கள் என்னென்னா, எல்லாருமே நார்மலாக இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு எந்த உடல் உபாதைகளும் இல்லை, நார்மலாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, சர்க்கரை நோய் இல்லை, ஒரு ரத்த கொதிப்பு இல்லை. பட் நாங்கள் கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, அவங்களோட எடையை விட அவங்களோட உயரத்துக்கு ஏற்பதை விட அதிகமான எடை எல்லாருக்குமே இருக்குது. நம்ம இதை வந்து பிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவோம், உடற்பருமன். சாதாரணமாக 18-25 அளவுக்கு இருக்கலாம், 26-30 வரைக்கும் இருந்தால் கொஞ்சம் கூடுதல் எடையோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். 31 கடந்த பிறகு அவங்க என்ன அப்படின்னா, ஒபிசிட்டி, உடல் பருமனோடு இருக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். நாங்கள் இங்கே பார்த்த ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த 2000 நபர்களில் ஒரு 80% நபர்களுக்கு உடல் பருமன் நோய் இருக்குது. இது ஒரு நோயாகவே மாறி இருக்குது. அதுலேயும் நாங்கள் வந்து 46 பிஎம்ஐ, 50 பிஎம்ஐ இதையெல்லாம் பார்த்தோம். அப்போ அதிக எடை வந்து அந்த ஜவ்வு மேலே, இப்போ நம்ம முட்டி தான், முழங்கால் முட்டி தான் வந்து நம்மளோட முழு எடையை தாங்கக்கூடியது. ஸோ அந்த முழங்கால் முட்டியில் வந்து அதிக எடை உடற்பருமனோடு இருக்கிறதுனால அந்த தேய்மானம் ஒரு 5-10 வருடங்கள் முன்னதாகவே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது.
1: சரிங்க சார், நம்ம இதை பற்றி தொடர்ந்து பேசலாம், அதற்கு முன்னாடி ஒரு விளம்பரத்தை கேட்டு வந்துடலாம்.
2: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
7: அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவுடன் டாக்டர் சினேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
3: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 9:22 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானலையில் வசந்தம் பார்த்தீங்கன்னா எலும்பு மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கான மருத்துவ ஆலோசனைகள் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஆலோசனைகள் வழங்கிட்டு இருக்காரு நேரலையில் இணைந்து நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர், எலும்பு மற்றும் மூட்டு நல மருத்துவர் பி ரமேஷ்குமார் அவர்கள். நேர்களும் பார்த்தீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம், அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேர்கள் 0043 42

0: 44 30 மற்றொரு எண் 94 86 81 10 25. இந்த இரண்டு எண்களையும் மற்றையர்கள் 0 43 42 24 40 31 மற்றொரு எண் 94 86 65 20 25. இந்த எண்கள் அழைத்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். இப்போ நம்ம சார்கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி சார், நேயர்கள் நம்ம கூட இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வானொலி பெட்டியோட அளவை குறைச்சிட்டு உங்க கேள்வியை உங்க பேரை சொல்லுங்க.
1: நான் தாசனமட்டி சித்தன்.
0: சொல்லுங்க சித்தன் ஐயா, உங்க கேள்வி கேளுங்க.
1: இது எப்படி இந்த வலி, அந்த சாப்பாடு சாப்பிடறதுனால எந்த உணவு இருந்தாலும் அந்த மாதிரி வலி வருது. இது எப்படி, என்ன அந்த எலும்பு நோய், அந்த நோய் எல்லாம் எதனால வரணும்? இப்ப நடக்கிறதுனால அது வருமா, இல்ல வீட்டுல உட்காந்துக்கறதுனால வருமா, எதனால வருங்க? அது
0: எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கலாம், எதனால வந்து இந்த மாதிரியான வலிகள் வராது அப்படின்னு கேக்குறாருங்க சார்.
2: வணக்கம் ஐயா. இந்த மாதிரி மூட்டு வலி, முதுகு வலி இதெல்லாம் வர்றதுக்கான முதல் காரணம் வந்து உணவில் நுண் சத்து குறைபாடு ஏற்பாடு இருக்கலாம், அது ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது ஒரு உடற்பயிற்சியின்மை, நம்ம ஒரு எந்த ஒரு எக்ஸசைஸோ வேலையோ செய்யாமல் இருக்கும்போது இந்த வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இருந்ததில்லை, ஏன்னா உணவு பழக்க வழக்கம் வேறு, உடற்பயிற்சி வேறு. இன்றைக்கி காலநிலை மாற்றத்தினால இது இருக்குது. நம்ம உணவு பழக்க வழக்கத்தில் என்ன மாற்றிக்கலாம் அப்படின்னா, ஒரு கால்சியம் சத்து அது இருக்கிற பொருட்களை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ரெண்டாவது உடற்பயிற்சி செய்யலாம், முடிஞ்சால் யோகாசனா செய்யலாம். கால்சியம் சத்து உள்ள பொருட்கள்னால் பால், தயிர், மோர் இந்த மாதிரியான பொருட்களை சேர்த்துக்கலாம். அப்புறம் மீன் வகைகளை வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் கீரை வகைகளை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதனால் அந்த எலும்பினோட ஆரோக்கியத்தை கொஞ்சம் மேம்பாட்டோட வச்சுக்கலாம்.
0: சரிங்க சார். சார், இப்போது அதிகமான இந்த முதுகு வலிக்கும், முதுகு வலினால் எலும்பு பிரச்சனைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காங்க சார்?
2: பெரும்பாலும் முதுகு வலி வந்து இப்போ எல்லாருக்கும் வரத்துக்கான, இப்போ வந்து 20 வயசுலேருந்தே முதுகு வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கலாம்னா, தேவையான அளவு உணவில் புரதச்சத்து இல்லாமையும் ஒரு உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது தான் முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு புரதச்சத்துள்ள உணவை, நல்ல உணவை எடுத்துக்கிட்டு ஒரு உடற்பயிற்சி நல்லா செய்யும்போது இந்த மாதிரியான வலிகள் குறையும். முக்கியமாக ஒரு யோகாசனம் செய்யும்போது, இதை வந்து நானே செஞ்சு பார்த்துருக்கேன், ஒரு யோகாசனம் ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்களுக்கு நம்ம செஞ்சு பழகும் போது பெரும்பாலான வழிகள் குறைய ஆரம்பிக்குது.
0: சரிங்க சார். ஒரு நேயர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் தர்மபுரி வானொலி பேசுறேன்.
2: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: சுகர் இருக்கு, பேக் பெயின் அதிகமா இருக்கு, முட்டி வலிக்குது, அதே போல பின்பக்கம் வந்து கால் நரம்பு வலி இருக்குது.
2: ஐயா, நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு விஷயங்கள் செய்யலாம். முதல்ல வந்து நான் எப்பயுமே இதை தான் முதல்ல ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவேன், 80% வந்து உணவில் தான் இருக்குது. உணவே மருந்து, உணவு தான் மருந்து. நம்ம தேவையான அளவு புரதச்சத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டு மாவு சத்துள்ள பொருட்களை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி பொருட்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு புரதச்சத்து அதிகமுள்ள பொருட்களை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து எலும்புக்கும் உடம்புக்கும் வலு சேர்க்கும். ரெண்டாவது ஒரு சிறிய உடற்பயிற்சி, யோகாசனம் இருக்கிறதுலேயே நல்லது. எனக்கு நேரமின்மை அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இதை செய்யலாம். வெளியில் நடக்கும்போது தினசரி ஒரு 10-15 நிமிடங்கள் ஒரு பிரிஸ்க் வாக் கையை வீசி நடந்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் மேம்படும்.
0: சரிங்க சார். அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
3: அன்பு சகோதரி, இனிமையான காலை வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
3: ஐயா, டாக்டர் ஐயாவுக்கு இனிமையான காலை வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, சொல்லுங்க
3: ஐயா. ரெண்டு கேள்விங்கயா. இப்போ நீங்க தொடக்கத்துல சொன்னீங்களா, அதாவது அறுவை சிகிச்சை பின்னாடி எப்படியாவது 90% குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி, அது 100 ரூபாய்யா. எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி அடிபட்டு இப்போ அதுதான் ஒரு நிலையில் தானே இருக்கேன்.
0: ஐயா, உங்க இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது, கொஞ்சம் தள்ளி வந்து கொஞ்சம் நல்லா சொல்லுங்க உங்க கேள்வி.
3: கேளுங்களா?
0: ம், சொல்லுங்க
3: ஐயா. வந்து ரெண்டு கேள்வி, அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ஆபரேஷன் பண்ண பின்னாடி மருத்துவர்கள் வந்து இந்த பிசியோ தெரபி எடுத்துக்க சொல்லி ஒரு இது பண்றாங்க, அதனுடைய அவசியம். அடுத்தது இன்னைய சூழ்நிலைக்கு இந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை சொல்றாங்களே, இது ரெண்டை பத்தியும் சொன்னீங்கன்னா தெளிவா கேட்டுக்கிறேன் ஐயா.
2: ஐயா, இப்போ அறுவை சிகிச்சை 80% நம்மளுக்கு சரி செய்யும் அப்படின்னா, மீது 20% கட்டாயம் ஃபிசியோதெரப்பி வந்து மிகவும் உதவியாக இருக்கும். அது நம்ம அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர் அவரோட பரிந்துரை என்ன சொல்கிறாரோ அதை பொறுத்து நம்ம ஃபிசியோதெரப்பி மருத்துவரோடு சேர்ந்து அந்த ஃபிசியோதெரப்பி செய்யணும், கட்டாயம் செய்யணும். அந்த ஃபிசியோதெரப்பி தான் நம்மளோட மூமெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி நார்மலுக்கு கொண்டு வரும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க.

0: இன்றைய காலகட்டத்தில் வந்து ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அது தவிர்க்க முடியாததாக இருக்குது. இப்போது எலும்பு மற்றும் மூட்டு நலத்தில் வந்து என்ன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டிருக்குன்னா, பெரும்பாலும் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, இதை வந்து இன்றைக்கி வந்து ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மூலயமா செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் பின்னாடி வர்ற காலகட்டத்தில் இது வந்து இப்போ நிறைய அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு செய்யறதுக்கான வாய்ப்புகளும் வரும்.
1: சரிங்க சார், அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
2: அம்மா வணக்கம். அம்மா
1: வணக்கம்.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்டடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன். அம்மா
1: ஆ சொல்லுங்க சந்திரசேகர்.
2: ஐயா எனக்கு என்ன டவுட்னா, இப்ப ஒரு தற்கொலை விழுந்து அவருக்கு அடிபட்டுருது அப்படிங்கும் பொழுது அந்த பிசியோதெரபி பண்ணும் பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு குடுக்கறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த ரிட்டன்ஷன் ரேஷியோ, கை தூக்கறதாக இருக்கட்டும் மூவ்மெண்டா இருக்கட்டும் பண்ணுவாங்களா? சிலருக்கு வந்து டக்குன்னு எலும்பு கூடிடுறது, பிசியோதெரபி போட்டா கேக்குறது, சிலருக்கு ரொம்ப மெதுவா இருக்கு. சோ ஏஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க முக்கியமா இருக்குங்களா? இத பத்தி சொல்லுங்க டாக்டர்.
0: நல்ல கேள்விங்க சார். இதில் வந்து ரெண்டு விஷயம் வந்து முக்கியமான விஷயம். நம்மளுக்கு எந்த இடத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பொறுத்து தான் அந்த ரிசல்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது இருக்குது. பெரும்பாலும் எலும்போட நடுப்பகுதியில் உடையும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து குயிக்காக மூமெண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எலும்பு வந்து ஜாயிண்ட்டு, அந்த எலும்பு மூட்டு இடத்துல எலும்பு உடையும் போது அவங்களோட கால் வைக்கிறதுனோடதும் இல்லை கை பயன்படுத்துறதும் கொஞ்சம் தாமதம் அடையலாம். ஃபிசியோதெரப்பியில் கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம். நம்ம வந்து அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா இந்த ஃபிசியோதெரப்பியை எவ்வளோ குயிக்காக 24 மணி நேரத்திலேயே ஃபிசியோதெரப்பியை தொடங்கிடலாம். அதை எவ்வளோ நாட்கள் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும்.
1: சரிங்க சார், இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
3: ஏரிகோடு விட்டு எம் ராஜேஷ் பேசுங்க. இருவருக்கும் வணக்கம். சிறப்பிருந்த ஐயா வணக்கம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க
3: ஐயா. முதுகு வலி, முதுகு வந்து அடிக்கடி நிறைய முதுகு வலி வருது. பிபி இருக்கு, பிபி இருக்கு காரணமா வலிமா ஏதாவது?
0: பெரும்பாலும் பிபிக்கும் முதுகு வலிக்கும் சம்பந்தம் இருக்காதுங்கம்மா. முதுகுவலிக்கான முக்கியமான காரணம் என்னங்கன்னா உடற்பயிற்சியின்மைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உடற்பயிற்சி, சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் செய்யும்போது முதுகுவலி குறைஞ்சி வர்றதை நீங்களே வந்து பார்க்க முடியும். பெரிய எக்ஸசைஸ் ஒன்றும் வேண்டியதாக இருக்காது. ஒரு சிறிய யோகாசனம் நம்ம வீட்டிலேயே ஒரு 10-15 நிமிடங்கள் நாங்கள் செய்யும்போது, தொடர்ந்து 30 நாட்கள் இதை கடைப்பிடிக்கும் போது கட்டாயமாக அந்த முதுகுவலி குறையிறது நம்மளுக்கு தெரியும்.
1: சரிங்க சார், இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்
4: வணக்கம். நான்
1: சொல்லுங்கம்மா, உங்க பேசுங்க. வணக்கம்.
5: இதுவரைக்கும் வணக்கம் மேடம்.
1: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
5: எம்எல் முருகேசன், காமராஜர் மஞ்சள் மேடம்.
1: கேளுங்க ஐயா, உங்க கேள்வி கேளுங்க.
5: அதாவது ஒரு 5-6 வருஷம் மேல கால்ல ஒரு எலும்பு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டாங்க மேடம். வலி எடுத்து அதை ஆபரேஷன் பண்ணாங்க. அது உள்ள வச்சுதாங்க, இது எடுக்கவே அப்படி ஒரு சிவதி எடுக்கவே ஒண்ணாங்க மேடம்.
0: இப்ப என்ன தொந்தரவுங்க ஐயா உங்களுக்கு? உங்களுக்கு பண்ண அறுவை சிகிச்சையோட ரிப்போர்ட்ஸ் பார்த்தா தான் அதை பற்றி நம்ம பெருசாக தெரிஞ்சுக்க முடியுங்க ஐயா. பட்டு உங்களுக்கு உடம்பு வலி இருக்கிறதுக்கும் அந்த அறுவை சிகிச்சைக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. உங்களோட உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கிட்டு உடற்பயிற்சியை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியம் மேம்படும்.
1: சரிங்க சார், அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்
6: சொல்லுங்க.
1: வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்க.
6: கேளுங்க,
1: பதில் சொல்லுவாரு. நேர்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேர்கள் 0-43-42-24-40-30 மற்றொரு எண் 99-86-81-10-25. இந்த இரண்டு எண்களையும் மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31 மற்றொரு எண் 99-86-65-20-25 இந்த எண்கள் அழைத்து கேட்கலாம். சார், இப்போது வந்து நுண்துளை அறுவை சிகிச்சை, அதில் தான் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: இப்போ நமக்கு இந்த எலும்பு மூட்டை தாண்டி இப்போ இந்த காலகட்டத்தில் அதிகமான பிரச்சனையை நம்ம பார்க்குறதுன்னா ஜவ்வு பிரச்சனைகள். இதுலேயும் முழங்கால் முட்டியில் இருக்கிற ஜவ்வு பிரச்சனைகள் நம்ம அதிகமாக பார்க்குறோங்கம்மா. ஸோ முழங்கால் முட்டையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, முதல்ல முழங்கால் முட்டியில் 4 முக்கியமான ஜவ்வு இருக்குது. 2 ஜவ்வு வந்து நின்ன மாதிரி இருக்கும், அதை வந்து ஏசிஎல் பிசிஎல்னு சொல்லுவோம். ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட், போஸ்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட். தமிழில் சொல்லணும்னா முன்பக்க குறுக்கு நான், பின்பக்க குறுக்கு நான். இந்த ஜவ்வுனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படியேறி இறங்கும் போதும், ஒரு வண்டியிலேருந்து இறங்கும் போதும், ஒரு

0: பஸ் ஏறி இறங்கும் போதும் ஒரு சமமில்லாத பாதையில் நடக்கும்போதும் ஒரு எலும்பு இன்னொரு எலும்போடு விலகி போகாமல் இருக்கிறத பார்த்துக்கிறது தான் இந்த ரெண்டு ஜவுனோட வேலை. இந்த ஜவு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, சில சமயம் முக்கியமாக ரெண்டு விதமாக இந்த ஜவு வந்து கிழியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒன்று வந்து விபத்து, ஆக்சிடெண்ட்டில் வந்து இந்த ஜவு கிழியும். ரெண்டாவது வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், ஸோ விளையாட்டு வீரர்களுக்கு வந்து இந்த ஜவு வந்து கிழியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது இல்லாமல் இன்னும் ரெண்டு ஜவுகள் உண்டு, அது வந்து படுத்த மாதிரி இருக்கிற ஜவு. இதை வந்து மெனிஸ்கஸ்னு சொல்லுவோம், மீடியல் மெனிஸ்கஸ் அண்ட் லேட்ரல் மெனிஸ்கஸ். ஒன்று உள்பக்கமாகவும் இன்னொன்று வெளிப்பக்கமாகவும் இருக்கும். இந்த ஜவ்வோட வேலை என்ன அப்படின்னா, இது ஷாக் அப்சார்பர், குஷன் மாதிரி வேலை செய்யும். நம்ம பைக்கில் இருக்கிற ஷாக் அப்சார்பர் மாதிரி வேலை செய்யும். மேலே இருக்கிற எலும்பும் கீழே இருக்கிற எலும்பும் நம்ம நடக்கும்போதும் எடை தூக்கிட்டு நடக்கும்போதும் ஒரு எலும்பு இன்னொரு எலும்போட உரசாமல் இருக்கிறதுக்கு இந்த ஜவுகள் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஜவுகளும் ஸ்போர்ட்ஸில் கிழியலாம். ரெண்டாவது, இந்த ஜவு முக்கியமாக எப்போ கிழியும்னா, வயது ஆக ஆக நம்ம எடை கூட கூட 45-50 வயசுக்கு அப்புறம் இந்த ஜவு தேய்மானமாகி கிழியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த இடத்துல தான் வந்து நுண்துளை அறுவை சிகிச்சை முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ முன்னாடி செஞ்ச மாதிரி ஓப்பன் சர்ஜரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஜவு பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் நுண்துளை அறுவை சிகிச்சை, நம்ம லேப்ராஸ்கோப்பியில் அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி 2 அல்லது 3 தையல் மட்டும்தான் இருக்கும். அதுலேயே இந்த ஜவு பிரச்சனைகளை வந்து நம்ம சரி செஞ்சிட முடியும்.
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து இதை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு விளம்பரத்தை கேட்டுட்டு வந்துடலாம்.
2: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம், வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
3: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
4: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: Asia Sunflower Oil.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும்
2: வானலையில் வசந்தம்.
1: இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். ஒன்பது மணி 9:35, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: இன்னைக்கு வானலையில் வசந்தம் பார்த்தீங்கன்னா, எலும்பு மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கான மருத்துவ ஆலோசனைகள் தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். நம்ம கூட நேரலையில் இணைந்து நமக்கு தகவல்கள் வழங்கிட்டிருக்காரு நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர், எலும்பு மற்றும் மூட்டு நல மருத்துவர் பி. ரமேஷ்குமார் அவர்கள். நேர்களும் உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேர்கள் 0-43-42-24-40-30, மற்றொரு 94-86-81-10-25. இந்த இரண்டு எண்களையும் மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31, மற்றொரு 94-86-65-20-25. இந்த எண்கள் அழைத்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். இப்போ நம்ம தொடர்ந்து சார்கிட்ட பேசலாம். சார், நம்ம இந்த நுண்துளை அறுவை சிகிச்சை பற்றி நீங்கள் அந்த ஜவ்வை பற்றின கொஞ்சம் நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, ஒரு டைம் அது தேஞ்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான், நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்குது இல்லைங்களா? அது எந்த அளவுக்கு சரிங்க சார்?
5: இந்த ஜவ்வு தேய்மா

0: தேய்மானத்தை பற்றி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஜவ்வு தேய்மானம் ஆகத்தான் செய்யும். இது வந்து ஒரு நோய் கிடையாது, இது வந்து ஒரு வயது முதிர்வினோட அடையாளம். ஸோ அதனால் எல்லாருக்கும் தேய்மானம் ஆகும். பட் அந்த தேய்மானம் எப்போ ஆகுது அப்படின்றது தான் நம்ம என்ன செய்கிறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, 60 வயசில், 70 வயசில், 80 வயசில் இருக்கிறவங்க இன்னமும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. பட் 35, 40 வயசில் இருக்கிறவங்க எனக்கு ஜவ்வு தேய்மானம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு அந்த 35, 40 வயசில் வர ஜவ்வு தேய்மானத்தை தான் நம்ம தவிர்க்கணும். 60 வயசில் நம்மளால் தவிர்க்க முடியாது, அது வயது முதிர்வின் காரணமாக வர்றது. ஸோ நம்ம இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே நிறைய நான் எப்போதும் சொல்கிறது என்னென்னா, உணவே மருந்து தான். உணவை நல்ல ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கிட்டு சின்ன உடற்பயிற்சிகள் செய்துக்கிட்டு இருந்தால் கட்டாயமாக இந்த ஜவ்வுனோட பிரச்சனைகளை வந்து தள்ளி போடலாம்.
1: சரிங்க சார். ஒரு சிலர் இப்போவுமே பார்த்தீங்கன்னா இதை பற்றின பெரிய விழிப்புணர்வு இல்லாமல், ஒரு டைம் நம்ம இதுக்காக ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்படியே நம்மளால் நடக்க முடியாமல் போயிடுமோ, இல்லை எந்த வேலையும் செய்ய முடியாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு சரிங்க?
0: ஜவ்வு பிரச்சனைகளுக்கு பெரும்பாலும் கிழிஞ்சிருந்தால் அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். பட்டு கிழியாமல் நம்ம பார்த்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அந்த ஜவ்வுனோட ஆரோக்கியம் ஆரம்ப கட்டத்தில் நம்மளுக்கு முட்டி வலி வரும்போதே நம்ம வந்து அதை பார்த்துக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த அறுவை சிகிச்சை வந்து, இது வந்து தவிர்க்கக்கூடிய அறுவை சிகிச்சை. இந்த விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அவங்களது வேணால் தவிர்க்க முடியாததாக இருக்கலாம். பட் நம்மளுக்கு நார்மலாக தேய்மானமாகி 40 வயசுலேயோ 35 வயசுலையோ வர ஜவ்வு தேய்மானம் நம்மளால் தவிர்க்க முடியக்கூடியது தான். ஒரு உடல் எடையை கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு, ஒரு நல்ல உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு, ஒரு சிறு சிறு உடற்பயிற்சிகள் செய்யும்போது நம்ம இதை வந்து கொஞ்சம் தள்ளி போட முடியும்.
1: சரிங்க சார். அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி அந்த ஒரு செயல்பாடு அப்படின்றது நார்மலாக இருக்குமாங்க சார், இல்லை எந்த அளவுக்கு அது குறையும் சார்?
0: இது வந்து எந்த ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்றதை பொறுத்து இது வந்து மாறுபடும். பெரும்பாலும் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஏசிஎல், பிசிஎல் அந்த ஜவ்வு கிழிஞ்சிருந்தால் அது அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி உடனடியே நம்மளால் நார்மலாக நடக்க முடியும். அது ஃபிசியோதெரப்பி, இது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது ஃபிசியோதெரப்பி. 3 மாதங்கள்லேருந்து 6 மாதம் வரைக்கும் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிட்டே வருவோம். 9 மாதங்கள் கழித்து நம்ம எப்பயும் போல் இருக்கலாம். இப்போ விளையாட்டு வீரர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே அறுவை சிகிச்சை செய்தவர்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் அவங்களால நார்மல் லைஃபை, நார்மல் ஸ்போர்ட்ஸை திருப்பி போக முடியும். ஸோ அதனால் ஜவ்வு ஆப்ரேஷனுக்கு அப்புறமும் நம்மளால் நார்மல் லைஃபை லீட் பண்ண முடியும்.
1: சரிங்க சார். இப்போ நேயர்கள் இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க மேம்.
2: நான் மேரி. மேரி
1: மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: மேரிங்க.
1: ஆ சொல்லுங்க மா, உங்க கேள்வி சொல்லுங்க.
2: நான் கம்ப்யூட்டர்ல வர்க் பண்றேன், ஸ்டுடியோல. எனக்கு வலது கையில முட்டி வலியா இருக்கு.
1: வலது கையில
2: முட்டி வலியா இருக்கு, ஒரு 3-4-5 மாசமாவே இருக்கு. நான் வந்து ஒரு டாக்டர் போய் பார்த்ததுக்கு அவர் கால்சியம் குறைபாடுன்னு சொல்லிட்டு செக் கூட பண்ணல, மாத்திரை கொடுத்தாரு. அது வந்து வலியே எனக்கு போகல, மாத்திரை முழங்கினால முகம் கை கால்லாம் வீங்கி போச்சு. அப்புறமேட்டுல இன்னொருத்தர் தெரிஞ்ச ஒரு பிரதர் வந்து பசு கை ஸ்கேன் பண்ணிட்டு என்ன பாக்கலாம்னு சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எலும்பு தேய்மானமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 டேஸ் பிசியோதெரப்பி போயிட்டு இருக்கேன். ஆனா முன்ன விட இப்ப கை கொஞ்சம் வலி பரவாயில்ல, ஆனா முட்டி மட்டும் மடக்கனாவோ வேற எந்த தலசீவனா விளக்கமா பிடிச்சி வீடு குட்டா அது மட்டும் வலிக்குது. இதுக்கு வலி தீருமோ கிடைக்குமா, இல்ல மழை அப்படியேதான் இருக்குமா?
0: உங்களோட மருத்துவ பரிசோதனை ரிப்போர்ட்டை பார்த்தா இதை பற்றி கொஞ்சம் நல்லா சொல்ல முடியும். பெரும்பாலும் நம்மளுக்கு வந்து கையில் வந்து வலி வருது அப்படின்னா ஒன்றா 2 தொந்தரவுகள் இருக்கலாம். முதல் தொந்தரவு வந்து நம்மளுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கலாம். ரெண்டாவது வந்து ஜவ்வு பிரச்சனை இருக்கலாம். நீங்கள் கம்ப்யூட்டரில் நீண்ட நேரம் உட்காந்து வேலை செய்கிறீங்கன்னு சொல்கிறதுனால அந்த கம்ப்யூட்டர் மவுஸ் பயன்படுத்துகிற பொசிஷனில் பிரச்சனை இருக்கலாம். உங்களுக்கு ஒரு வசதியான மவுஸ் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டு, ஒரு சின்ன சப்போர்ட் மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். உங்கள் மணிக்கட்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வர்ற மாதிரி இது வந்து ஒன்று செய்யலாம். ரெண்டாவது வந்து உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் மாற்றம் செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கால்சியம் சத்துள்ள பொருட்கள், புரதச்சத்துள்ள பொருட்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வலி இருக்கும்போது சிறிய வலி நிவாரணி மாத்திரைகள் போட்டுக்கலாம். ஃபிசியோதெரப்பியை கண்டினியூ பண்ணுங்கள். நாள்பட இது கட்டாயமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்.
1: சரிங்க சார், அடுத்த நேயர்கிட்ட கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். நான் மூர்த்தி பேசுகிறேன்.
1: ஆ சொல்லுங்கள் மூர்த்தி, உங்கள் கேள்வியை கேளுங்க.
3: 40 வயசுக்குள்ள, அது சின்ன வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள ஏதோ நானும் நல்ல மாதிரியா கால் கட்டு போட்டு நல்லா ரெடி பண்ணிடுறாங்க. ஒரு 60-70 வயசு ஆயிட்டு அவங்க காலெல்லாம் ரெடி பண்ண முடியுங்களா? காலை கையை ஒடிஞ்சா?
0: நல்ல கேள்விங்க ஐயா. வயதானவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா

0: எலும்பு தேய்மானம் ஆகிக்கிட்டே வரும். இதை நான் எப்படியும் எது கூட ஒப்பிட்டு சொல்லுவேன்னா, நம்ம வீடு மாதிரி தான். ஆரம்பத்தில் நல்ல ஸ்திரத்தன்மையோடு இருக்கும், நாட்கள் ஆக ஆக 40 வருடம் 50 வருடம் கடந்த வீடுகள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து போகும், ஸ்டெபிலிட்டி போகும்னு சொல்லுவாங்க. அதுபோல் எலும்பு வந்து வீக் ஆகிக்கிட்டே வரும். அவங்களுக்கு பெஸ்ட்டு விஷயம் என்ன அப்படி சொல்லணும்னா, கீழே விழாமல் இருக்கிறத தவிர்க்கணும். இதுதான் முக்கியமான விஷயம் வயதானவர்களுக்கு. அவங்க வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க வந்து பயன்படுத்தலாம். அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வச்சுக்கலாம், ஒரு வாக்கரோ ஒரு ஸ்டிக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வச்சுக்கலாம். முக்கியமாக அவங்க வந்து பாத்ரூம் பயன்படுத்துக்கு போகும்போது தான் பெரும்பாலும் விழுந்துருவாங்க. அந்த டைமில் இந்த சப்போர்ட் வச்சுக்கலாம். ஒருவேளை விழுந்துட்டால் அவங்களுக்கு என்ன எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குன்றதை பொறுத்து, இப்போ வந்து 80 90 வயதுகளில் கூட ஆப்ரேஷன் பண்ணி நிறைய எலும்புகளை சரி பண்ணிட முடியும்.
1: சரிங்க சார், அடுத்ததாக ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: சேலம் மாவட்டம் ஏற்காட்டிலேருந்து இறங்கவன பிரகாஷ் பேசுகிறேம்மா.
1: ம், கேளுங்க ஐயா, உங்கள் கேள்வி கேளுங்க.
2: ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள் ஐயா.
2: எங்கள் பொண்ணுக்கு ஐயா காலில் பாதத்தில்

0: பண்ணி நிறைய எலும்புகளை சரி பண்ணிட முடியும்.
1: சரிங்க சார், அடுத்தது ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
2: சேலம் மாவட்டம் ஏற்காட்டுல இருந்து அரங்கம் நடராஜன் பேசுறேம்மா.
1: கேளுங்க ஐயா, உங்க கேள்வி கேளுங்க.
2: ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க ஐயா.
2: எங்க பொண்ணுக்கு ஐயா காலில் பாதத்துல வலிக்குதுன்னு சொல்றாங்களா ஐயா, அதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியல.
0: என்ன வயசுங்க ஐயா?
1: ஐயா வயது சொல்லுங்க, உங்க பொண்ணோட வயது சொல்லுங்க.
2: வயசு ஒரு 32 இருக்குமா.
0: 32. நார்மலா நடக்கிறாங்களா? வலி மட்டும்தான் இல்லைங்களா? அடி எதுவும் படலை? பெரும்பாலும் பாதத்தில் வலி இருக்குன்னா ரெண்டு பிரச்சனைகள் இருக்கலாங்க ஐயா. ஒன்று வந்து ஃப்ளாட் ஃபுட்டுன்னு சொல்லுவோம், அது வந்து சிறு வயதுலேருந்தே இருக்கும், அது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட்டோடு போடலாம் ஒன்று. ரெண்டாவது வந்து கீழே பாதத்தில் வந்து ஒரு ஜவ்வு இருக்குது, பிளான்டார் ஃபேஷியான்னு சொல்லிட்டு, அந்த ஜவ்வு வந்து சில சமயம் நமக்கு சரியான காலணி இல்லாத போது, நம்ம காலுக்கு வசதியான காலணி இல்லாத போது, மேடு பள்ளமான இடத்துல நம்ம அதிகமாக நடக்கும்போது அந்த ஜவ்வு லேசாக கிழியும், அது நம்மளுக்கு கண்ணுக்கும் தெரியாது, வலியும் இருக்காது. அந்த ஜவ்வு நாள்பட நாள்பட கிழிய கிழிய கிழிய அதில் ஒரு இன்ஃப்ளமேஷன், ஒரு காயம் ஏற்படும், அதனால் வலி வரலாம். இதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி சரியான காலணி மாற்றம், ஒரு சுடுதண்ணியில் உப்பு போட்டு கால் வைக்கிறது, சின்ன சின்ன எக்ஸசைசஸ் செய்கிறது, வலி நிறைய இருக்கும்போது கொஞ்சமாக வலி நிவாரணி மாத்திரைகள் உதவி செய்யும்.
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் ஒரு விளம்பரத்துக்கு அப்புறம்.

0: வசந்த் அண்ட் கோ. பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
1: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர் காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: 心蛋糕。
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இன்னைக்கு வானலையில் வசந்தம் பார்த்தீங்கன்னா எலும்பு மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கான மருத்துவ ஆலோசனைகள் தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். நம்ம கூட நேரலையில் இணைந்து நமக்கு தகவல்கள் வழங்கிட்டு இருக்காரு நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் எலும்பு மற்றும் மூட்டு நல மருத்துவர் பி ரமேஷ்குமார் அவர்கள். நம்ம அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னாடி நம்ம கூட நேயர்கள் இருக்காங்க சார், அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: இருவருக்கும் காலை வணக்கம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிருச்சுங்க. நான் மூத்து பக்கத்துல வெளியில பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா. வெளியிலம்மா
2: 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. இடுப்பு வலி நிறைய இருக்குதுங்க. அதான் அண்ணனுடைய சாக்கு கைச்சாலாம் வலிக்குமா.
3: உங்களுக்கு இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாங்களாங்கம்மா?
2: அது வந்து லேசா இருக்குதுன்னு சொன்னாங்க சார். ஆனா வந்து செக் பண்ணி பார்த்தாங்க.
3: என்ன வயதாகுதுங்கம்மா உங்களுக்கு? என்ன வயதாகுதுங்கம்மா உங்களுக்கு?
2: 56 சார்.
3: ஓகே அம்மா, இந்த வயதுல இடுப்பு வலி வர்றது சாதாரணம்தான். பட் வைட்டமின் D3 அப்படின்ற ஒரு சத்து குறைபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்களோட மருத்துவரை பார்த்து அந்த வைட்டமின் D3 டெஸ்ட்டை பரிசோதனை பண்ணிக்கிட்டீங்கன்னா அது குறைபாடு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க அதுக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க. அதை போட்டால் உங்களோட ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்படுங்கம்மா.
1: சரிங்க சார். அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
4: காலை வணக்கம்.
1: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
4: சொல்லுங்க
1: சுகந்தி.
4: எனக்கு வந்து

0: உடல் எடை அளவு 40 கிலோ இருக்கேன். வயசு 40 கிலோங்க. இந்த கை கால் ஜாயிண்ட் எங்க எங்க இருக்கோ அங்கெல்லாம் வலி இருந்ததுங்க. ரெண்டு வருஷமா வச்சு அதுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தா சின்ன ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஊசி நடந்து மாதிரி கேட்கல. ஒரு ரத்த டெஸ்ட் குடுத்து பார்த்தேங்க,
1: வணக்கம்.
2: சரிங்கம்மா, உங்களுக்கு ரெண்டு ஆலோசனைகள்மா. முதல் ஆலோசனை வந்து உணவு. உங்களோட வயதும் 40 இருக்குது, உங்களோட எடையும் 40 இருக்குது. 40 வயதுக்கு இந்த எடை வந்து மிகவும் குறைவானதாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலன்னா கொஞ்சம் புரதச்சத்தை சேர்த்து எடுத்துக்கலாம். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் புரதச்சத்தை சேர்த்து எடுத்துக்கலாம்னா. நீங்கள் எந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கலாம்னா தினசரி ஒரு முட்டை சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ தினசரி பால் ஒரு டம்ளர் சேர்த்து எடுத்துக்கலாம். தினசரி ஒரு சுண்டல் சேர்த்து எடுத்துக்கலாம். தினசரி தினசரி ஒரு கீரை, வாரத்துக்கு 3-4 நாட்கள் கீரை சேர்த்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் சேர்த்து போது உங்களோட உடல் எடை கொஞ்சம் வந்து மேம்படும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு எடுத்துருக்கிற பிளட் டெஸ்ட்டை பொறுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிற மாத்திரை மருந்துகளை நீங்கள் கொஞ்சம் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வரலாம்.
3: சரிங்க சார். அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம்.
4: பேசுறேங்க.
3: உங்கள் பேர் சொல்லுங்க.
4: ஹலோ
3: ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்க.
4: செந்தில்குமாருங்க.
3: ஆ, கேளுங்க, உங்கள் கேள்வி கேளுங்க.
4: முதுவலிங்க, மேல கழுத்து பொண்ணையில இருந்து கீழே இடுப்பு கீழே வரைக்கும் வலியா இருக்குதுங்க. உட்கார முடியல, சேர்லயே உட்கார முடியல, வலி ஓவரா இருக்குங்க.
2: என்ன வேலைங்க ஐயா செய்யறீங்க நீங்க?
4: வில்லேஜ் ஸ்டேஷன் கிராம உதவியாளருங்க.
2: சரிங்க ஐயா. முதுகு வலிக்கு ரெண்டு விஷயம் செய்யுங்க ஐயா. உங்களோட படுக்கை மெத்தை வந்து கொஞ்சம் சாஃப்டா இல்லாம ஓரளவுக்கு மீடியமா இருந்தா நல்லது, ஒன்று. ரெண்டாவது விஷயம், சிறு சிறு எக்ஸசைஸ், உடற்பயிற்சி செய்யுங்க. முக்கியமாக கழுத்துக்கு ஒரு 5 எக்ஸசைஸ் இருக்குது, கழுத்தை அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்புறது. இந்த ஒரு 5 எக்ஸசைஸ் செய்யும்போது கொஞ்சம் மேம்படும். அடுத்தது உங்களுக்கு வலி இருக்கிற இடத்துல கொஞ்சம் சுடுதண்ணீர் ஒத்தடம் அது வைக்கலாம், அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை என்னால் பொறுக்க முடியாத அளவுக்கு வலி இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஸ்கேன் பரிசோதனை பண்ணி பார்க்கலாம்.
3: சரிங்க சார். அடுத்த ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
3: கேளுங்க ஐயா, உங்க கேள்வி கேளுங்க.
5: இந்த முழங்காலி வலி வந்ததுக்கு இந்த கொரோனா ஊசி போட்டோம், அதுக்கு பிற்பாடுதான் இந்த முழங்காலி வலி வருதுன்னு சொல்றாங்க, நெசங்களா?
2: நல்ல கேள்விங்க ஐயா. இது நிறைய பேர் வந்து இதை சொல்லி வந்து நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாம் என்ன சொல்லுவாங்க, கொரோனா ஊசி போட்ட பிறகுதான் எனக்கு தோள்பட்டை வலி வந்துருச்சு, அதுலேருந்து என்னால் கையே தூக்க முடியல, அதுலேருந்து எனக்கு கால் வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்கும் இதற்கும் சம்பந்தம் ஒன்றும் இல்லை. இது வந்து நார்மலாகவே கொரோனா ஊசி போட்டாலும் போடாமல் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த வலி வரத்தான் செய்யும் வயசாக ஆக, அதுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க ஐயா.
3: சரிங்க சார். அடுத்தது ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம்.
3: ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
6: இறங்காடு கோட்டை.
3: கேள்வி
6: ஐயா. வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க ஐயா.
6: ஐயா, வந்து டெய்லர் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அந்த பெடல் வந்து மோட்டர் பெடல் வந்து அது மேல வச்சு அது முட்டி இதை வந்து அப்படி அழுத்துற மாதிரி வச்சுக்கிட்டேன். கீழே காலில் வந்து வைக்காம மேல முட்டி இதை வந்து ரொம்ப நாள் வச்சு தைச்சுக்கிட்டு இருந்தேன். அது என்னன்னு கேட்டா இப்போ வந்து கொஞ்சம் வலி இருந்துச்சு, அதனால மாறி கீழே மாத்தி கீழே காலுக்கு வச்சுக்கிட்டேன். அது அப்படியே அந்த ஒரு சைடு வந்து அப்படியே உடனே பிடிச்சேன்னா அப்படியே உயிர் போற மாதிரி இருக்குது.
2: சரிங்க ஐயா.
6: அது இப்ப வந்து இது பண்ணிட்டா நான் இருந்தாலும் அப்படியே பிடிச்சா கால ஒரு ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியல. அப்படியே வலி அப்படியே பிடிச்சிக்கிறது, கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நீ விட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்தேனா அதுக்கு பிறகு தான் இதாகுது.
2: முழங்கால வலி இருக்குங்களா ஐயா, இல்ல சதையில வலி இருக்குங்களா?
6: முட்டி நம்ம முட்டி சைட்ல இருந்து அழுத்துறோம் இல்லைங்களா, அது சைடு வந்துங்க ஐயா.
2: அங்க வலி இருக்குங்களா?
6: அங்கதான்
2: என்ன வயதாகுதுங்க ஐயா உங்களுக்கு?
6: வலி வந்து வர்றது

0: எப்பவும் இருக்கிறது இல்லைங்கய்யா. ஒரு நேரத்துக்கு அப்படி பிடிச்சோன்னா அப்படியே கால் ஒரு இஞ்சி கூட நகர்த்த முடியாது. அப்படியே போய் பிடிச்சிக்கிறோம், அப்படியே ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படியே எந்திரிக்க முடியாது, அப்படியே உயிர் போற மாதிரி இருக்கும்.
1: ஏன் நீங்கள் தொடர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு அதை வேலை செய்கிறவராக இருந்தால் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு 5 நிமிடம் இடைவெளி விட்டு நீங்கள் ஒரு எழுந்து நடந்து போயிட்டு வரலாம். இது வந்து ஒரு சின்ன மாற்றம், உங்களுக்கு வந்து கட்டாயமாக வலி நிவாரணம் கிடைக்கும்.
2: சரிங்க சார். சார், இப்போது பெண்களுக்கு வந்து மெனோஃபாஸ்க்கு அப்புறமாகட்டும், இல்லை 30 வயதுக்கு மேலே அந்த எலும்பு தேய்மானம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது இல்லைங்களா, அதுக்கு நம்ம என்னெல்லாம் வந்து முன்னாடியே பண்ணணும், இல்லை வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் சார்.
1: ஸோ பெண்களுக்கு 40-45 வயதுக்கு அப்புறம் மெனோபாஸ் வந்த பிறகு அப்போ வந்து எலும்பு தேய்மானம் நடக்கும் மேடம், ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வரும்போது நம்ம வந்து அந்த எலும்பினோட உறுதித்தன்மையை பாதுகாக்கிறதுக்கு மறுபடியும் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறது என்னென்னா, உணவு பழக்க வழக்கத்தை நல்ல கால்சியம் சத்துள்ள பொருட்களை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊரில் கிடைக்கிற பொருட்களில் கேழ்வரகு நிறைய சேர்த்துக்கலாம். அதை வந்து தோசையாக ஊற்றிக்கலாம், அடையாக ஊற்றிக்கலாம், புட்டாக செஞ்சுக்கலாம், களியாக செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி என்ன வேணால் செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து உதவி செய்யும். ரெண்டாவது வந்து மீன் வகைகளை வந்து சேர்த்துக்கலாம். அதுலேயும் முக்கியமாக எலும்புடன் உண்ணக்கூடிய மீன்கள், நெத்திலி மீன், மத்தி மீன், இந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து கீரை வகைகள் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்மளதில் சில சித்த மருத்துவத்தில் சில கீரை வகைகள் உண்டு. முடக்கத்தான் கீரை, அதை பயன்படுத்தலாம். அப்புறம் பெரண்டை துவையலாக செய்யலாம், சட்னியாக செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து முடவாட்டு கிழங்கு சூப் வச்சு குடிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சித்த மருத்துவத்தில் வந்து இதெல்லாம் வந்து கட்டாயமாக உதவி செய்யும்.
2: சரிங்க சார். அடுத்தது ஒரு நேயர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
2: கேளுங்க சாந்திமா.
3: 66 வயசு ஆகுதுங்க. எங்க வீட்டுல கை காலு முதுகு எல்லாமே வலிக்குதுன்றாங்க. அது என்னன்னு போய் டாக்டர் கிட்ட போய் பார்த்தாக்கா எதுவுமே இல்ல, சத்து பார்த்தா குறன்றாங்க. கழுத்து நரம்பெல்லாம் வலிக்குதுன்றாங்க. நைட்ல தூங்குறதே இல்லைங்க. அது கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம், எந்த டாக்டர் கிட்ட பார்க்கலாம்னு சொன்னா வரேங்க.
1: அவருக்கு அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கலாம். கொஞ்சம் புரதச்சத்து அதிகமாக சேர்த்துக்கிட்டு நுண் சத்துக்கள் இருக்கிற மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் அவருக்கு கொஞ்சம் கொடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வைட்டமின் D3 சத்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒரு ரத்த பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். அதை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாத்திரை மருந்துகளும் கொஞ்சம் உணவு பழக்க வழக்கமும் அவருக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு மேம்படுறதுக்கு உதவி செய்யும்.
2: சரிங்க சார், நம்ம ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் பேசலாம் சார்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின்.

ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: இன்னைக்கு வானலையில் வசந்தம் பார்த்தீங்கன்னா எலும்பு மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கான மருத்துவ ஆலோசனைகள் தான் தெரிஞ்சிட்ருக்கோம். நம்ம கூட நேரலையில் இணைந்து நமக்கு தகவல்கள் வழங்கிட்டுருக்காரு நுண்தலை அறுவை சிகிச்சை நிபுணர் எலும்பு மற்றும் மூட்டு நல மருத்துவர் பி. ரமேஷ்குமார் அவர்கள். அவர்கிட்ட பேசலாம். சார், இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவில் இருக்கோம். இந்த நேரத்தில் நீங்கள் நேயர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்?
1: எலும்பு மற்றும் மூட்டு நலத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கணுன்னா மூன்று விஷயங்கள் தான் இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினைக்கிறது. முதல் விஷயம் உணவு பழக்க வழக்கம். உணவு பழக்க வழக்கம் தான் நம்மளோட 60% நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவி செய்யும். ஒரு 20% உறக்கம், தினசரி 8 மணி நேர உறக்கம். அடுத்து வந்து ஒரு 20% வந்து உடற்பயிற்சி. ஸோ உணவு, உறக்கம், உடற்பயிற்சி, இது வந்து நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இப்போ வந்து நான் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கணும். ஒரு ஃபேமஸ் டாக்டர், டாக்டர் சாயின்னு சொல்லிட்டு இருதய நோய் மருத்துவர், அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார், எனக்கு மிகவும் பிடித்தமான வரிகள் இது. அவர் என்ன சொல்லுவாருன்னா, காலார நடந்து, வயிறார சாப்பிட்டு, மனசார சிரித்து, கண்ணார தூங்கினா நோய் எங்கேருந்து வரும்? ஸோ நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நம்மளோட உணவு, உறக்கம், உடற்பயிற்சி இது மேம்படுறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும்.
0: சரிங்க சார், ரொம்ப அழகான வரிகள் சொன்னீங்க, அது நமக்கு அப்படியே பொருந்தும். சார், இது குறித்து நிறைய நேயர்கள் வந்து இணைப்பில் வந்தாங்க, நிறைய பேரால் வர முடியாது, ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களை அழைக்கலாமாங்க சார்?
1: இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். 94 87 31 31 64.
0: சரிங்க சார், இவ்வளோ நேரம் எங்களுக்கு நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க. எங்கள் கூட இவ்வளோ நேரம் இருந்து உங்கள் நேரத்தையும் செலவிட்டு நிறைய பயனுள்ள தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.
1: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு நன்றி.
0: இன்றைக்கி வானலையில் வசந்தம் பார்த்தீங்கன்னா எலும்பு மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கான மருத்துவ ஆலோசனைகள் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கூட நேரலையில் இணைந்து நமக்கு தகவல்கள் வழங்கினார் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் எலும்பு மற்றும் மூட்டு நல மருத்துவர் பி. ரமேஷ்குமார் அவர்கள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 10:01. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
3: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தர்மபுரி.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
4: ஒரு நாட்டின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில் இருக்கிறதா, மூத்தோர்கள் கையில் இருக்கிறதா கேட்டுக்கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. பலே, பட்டிமன்றம் நடத்த பொருத்தமான தலைப்பு புகழ்மதி. எப்போதும் இதுபோன்ற தலைப்போடு வரும்போது நீங்களே நடுவராக தீர்ப்பும் சொல்லிவிடுவீர்களே. எங்கே சொல்லுங்கள், இளைஞர்கள் கையிலா, மூத்தோர்கள் கையிலா? அவருடைய கேள்வி ஆயுதத்தை பிடித்து அவருக்கே திரும்ப எய்தேன். நண்பர் இப்படி தன் கேள்வி தன்னை நோக்கியே திரும்ப வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. சமாளித்து கொண்டு பேச ஆரம்பித்தார். இளைஞர்கள் கையில்தான் இருக்கிறது நாட்டின் எதிர்காலம் என்று கூறலாம். ஆனால் இன்றுள்ள இளைஞர்கள் எல்லாரும்

0: நன்றாக படித்து நல்ல வேலைகளில் சேர்ந்து நல்ல சம்பளம் பெற்று வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உடல் உழைப்பு குறைந்துவிட்டது, நாட்டின் மீது அக்கறை வெகுவாக குறைந்துவிட்டது, நாட்டுப்பற்று, இனப்பற்று, மொழிப்பற்று இவையெல்லாம் அறவே இல்லாமல் போய்விட்டது. இதற்கெல்லாம் அவர்கள்தான் காரணமா, இல்லை வழிகாட்ட மறந்துவிட்ட மூத்தோர்கள் காரணமா? மீண்டும் ஒரு கேள்வியை கேட்டார் புகழ்மதி. எனக்கென்னவோ வழிகாட்டுவோர் சரியாக இருந்தால் இளைஞர்கள் இணையற்றவர்களாக மாறி நாட்டை முன்னேற்ற முடியும் எனப்படுகிறது என்று கூறினேன். 20ஆம் நூற்றாண்டு தொடங்கிய காலகட்டம். அடிமை இந்தியாவில் வாழ்ந்த பல பணக்காரர்களின் பிள்ளைகள் இங்கிலாந்து சென்று கல்வி கற்க தொடங்கினார்கள். கடல் கடந்து சென்றாலும் அங்கும் தாய்நாட்டு பற்றோடு அவர்கள் திகழ்ந்தார்கள். இந்திய நல உரிமை சங்கம் என்ற சங்கத்தை உருவாக்கினர். வீர சாவர்கர் அதன் தலைவராக இருந்தார். அந்த சமயத்தில் தென்னாப்பிரிக்காவிலிருந்து மகாத்மா காந்தியடிகள் இங்கிலாந்து வந்திருப்பதை இந்திய இளைஞர்கள் அறிந்தனர். அவருக்கு பெரிய வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து அதில் காந்திஜி சிறப்புரையாற்ற வேண்டும் என்று காந்திஜியிடம் கேட்டனர். வருகிறேன், ஆனால் அந்த நிகழ்ச்சியில் பரிமாறப்படும் விருந்தில் இந்திய சைவ உணவுகளே இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு காந்திஜி ஒத்துக்கொண்டார். 7:30 நிகழ்ச்சி. இங்கிலாந்தின் பல்வேறு பகுதிகளில் தங்கியிருந்த இளைஞர்கள் எல்லாரும் மாலை 5 அரங்கத்திற்கு வந்துவிட்டனர். அவர்கள் எல்லாருமே வசதி படைத்தவர்களின் பிள்ளைகள். ஆனால் தங்களின் தகுதி பாராமல் சமையல் கட்டிற்குள் நுழைந்து பாத்திரங்கள் தேய்ப்பது, அடுப்பை கவனிப்பது, காய்கறிகள் நறுக்குவது, தரையை சுத்தம் செய்வது போன்ற வேலைகளில் ஈடுபட்டனர். அவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து கொண்டு கலகலப்பாக பேசி சிரித்து கொண்டே அடுப்படி வேலை தொடங்கி அரங்க வேலை வரை பார்த்து கொண்டிருந்தனர். காந்திஜி வருகை தரும் நேரம் நெருங்கிவிட்டது. வேலைகள் சரியாக நடக்கின்றனவா என்பதை இந்திய நல உரிமை சங்கத்தின் துணைத் தலைவர் வாவேசு ஐயர் அரங்கத்தின் ஒவ்வொரு பகுதியாகச் சென்று பார்த்து கொண்டிருந்தார். இளைஞர் ஈடுபாட்டோடு வேலைகள் செய்து கொண்டிருப்பதைக் கண்டு மகிழ்ந்தார். அப்போது அங்கே சமையல் கட்டில் ஒரு ஒல்லியான மனிதர் இளைஞர்களோடு சேர்ந்து தட்டுமுட்டு சாமான்களை அடுக்கி வைத்து கொண்டும் தரையை சுத்தம் செய்து கொண்டும் இருப்பதை பார்த்தார். அதிர்ந்து போனார். அந்த ஒல்லியான மனிதர்தான் அன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் மகாத்மா காந்தி. வாவேசு ஐயர் அடையாளம் கண்டதும் அனைத்து இளைஞர்களும் காந்தியை சூழ்ந்து கொண்டனர். காந்தி, எங்களோடு சேர்ந்து நீங்களும் எடுபிடி வேலைகளெல்லாம் செய்தீர்களே கேட்டனர். நான் வந்தவுடன் பார்த்தேன், இந்தியாவின் கோடீஸ்வர பிள்ளைகளாகிய நீங்களெல்லாம் எவ்வளவு எளிமையுடன் இங்கே ஒற்றுமையுடன் பணிபுரிகிறீர்கள். இந்தியாவின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என உணர்ந்தேன். உங்களோடு சேர்ந்து உங்களுக்கு தெரியாமல் உங்கள் உழைப்பில் பங்கெடுத்து கொண்டேன் என்றார் மகாத்மா. வழிகாட்டுவோர் சரியாக இருந்தால் இன்றைய இளைஞர்களும் நம் இந்தியாவை உலகத் தலைமை ஏற்கச் செய்வர். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 10:07 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU, நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும்

0: அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
2: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி நேயர்கள், இனி கேட்கலாம் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி.

0: தருமபுரி மண்ணின் ஆன்மீக தடங்களில் தோக்கம்பட்டி பெருமாள் கோவில் மேட்டில் அருள்பாலிக்கும் அருள்மிகு சென்றாய சுவாமி திருக்கோவில் பக்தர்களின் நம்பிக்கையோடும் வழிபாட்டு மரபுகளோடும் இணைந்திருக்கும் திருத்தலமாக போற்றப்படுகிறது. சென்றாய சுவாமி என்ற திருநாமமே தம் பக்தர்களின் அழைப்பை கேட்டு அவர்களை காக்க செல்பவர் என்ற பக்தி உணர்வை தருகிறது. கிராமிய தெய்வ வழிபாட்டு மரபுகளிலும் காவல் தெய்வ நம்பிக்கையிலும் இத்தகைய தெய்வங்கள் முக்கிய இடம் பெற்றுள்ளன. மண்ணை காக்கும் காவல், மக்களை காக்கும் அருள், நம்பிக்கைக்கு நிழலாக, நல்லோர்க்கு துணையாக தோக்கம்பட்டி கோவில் மேட்டில் அருளோடு வீற்றிருக்கும் சென்றாய சுவாமி. இத்திருத்தலத்தின் வரலாற்றை குறித்தும் இங்கு செய்யப்படும் பூஜைகள் குறித்தும் மேலும் எடுத்துரைக்கிறார் திருக்கோவிலின் பட்டாச்சாரியார் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
1: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: சரிங்க, இந்த திருக்கோயிலுடைய சல வரலாறு என்ன, அதை பத்தி சொல்லுங்க.
2: ஓம் ஸ்ரீ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் ஆச்சாரியார் எம்பெருமானார் ஜீயர் திருவிடைகளே சரணம். ஓம் ஸ்ரீ சர்வமந்திரேணாம் மகாபூர்ணிதே அஷ்டரூபாந்த்ர

சேம். நம்ம சென்றாய சுவாமி திருக்கோவிலினுடைய பழமையான புராதன வரலாறு என்ன அப்படின்னீங்கன்னா, ஆந்திர மாநிலம் மார்க்காபுரம் என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் இருந்து அந்த கிராமத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ சென்றாய சுவாமி என்று பெயர் பெற்று விளங்கிய நம்முடைய பெருமாள், அந்த கிராமத்தில் ஒரு சுமார் 10-15 தலைமுறைகளுக்கு முன்னாடி வறட்சி பஞ்சம் மலை மாறி இல்லாமல் ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலைகளில் கிராமத்து மக்கள் இருக்கும் பொழுது ஊரு விட்டு ஊர் அந்த கிராம குடியிருப்பு நபர்கள் எல்லாமே இடப்பயிர்ப்பு அப்படின்னு அந்தந்த பக்கம் பக்கம் இருக்கக்கூடிய கிராம வகைகளை போயிட்டு வாரம் 10 நாள் தங்கி அந்த கிராமத்தினுடைய பாகங்களில் செய்ய வேண்டியன அவங்களால முடிஞ்ச வேலைகளை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ப்ராசஸ்ல நடைமுறை வந்துட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய கிராம மக்கள் நமக்கு தொண்டு செஞ்ச அக்ஷக குடும்பங்களே நம்மளுடைய ஊரை விட்டு இடப்பெயர்ப்பு போகும் பொழுது நாம்பளும் அவங்களுக்கு பக்க பலமாகவும் வழிகாட்டுதலாகவும் ஆசீர்வாதத்தினுடைய பாகமாகவும் அவங்க கூடயே நாம் இருக்கலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய பெருமாள் ஊர் அம்மா தயிர் பால் வெண்ணெய் இதெல்லாம் கூடையில சுமந்துட்டு வந்த ஒரு தயிர் கூடையில நம்முடைய பெருமாள் சிறிய ஒரு கல்லா மாறி பக்தர்கள் கிராம மக்கள் கூடயே வந்ததா வரலாறு. நம்மளே இடப்பெயர்ப்பா வந்துட்டு இருக்கும் பொழுது நமக்கு மேல ஒரு கல் சுமை தெரியுதே அப்படின்னு அந்த அம்மா வந்து அந்த பாரத்தினுடைய உணர்வை உணர்ந்து கீழே இறக்கி வச்சு பார்க்கும் பொழுது அதுல ஒரு கல் இருந்ததா சொல்றாங்க. அந்த கல் எதர்ச்சியா வந்ததா இருக்கும் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு 2-3 முறை அந்த அம்மா அந்த கூடையில் இருந்து அந்த கல்லை எடுத்து போட்டாலும் மறுபடியும் அதே உணர்வோட அதே கல் வந்து உட்கார்ந்ததா தலை வரலாறு. இந்த கஷேத்திரம் அமைஞ்சிருக்கிற இடத்துல அன்றைய தினம் இரவு வந்து தங்கும் பொழுது சுமார் ஒரு 10-11 மணி அளவுல இந்த திருக்கோயிலுக்கு சார்ந்த பாகத்திலேயே நீர் ஓடை போயிட்டு இருந்ததா சொல்றாங்க. அந்த நீர் ஓடையில தங்கி உணவு சாப்பிட்டு எல்லாம் குளிச்சு சுவாமியினுடைய தெய்வ தொண்டினி மனசுல அந்த பகவானை நினைச்சு இங்கேயே ஆள் மனதோட பிரார்த்தனை வேண்டிட்டு ஏதோ எடுத்துட்டு வந்த அந்த பண்டம் பச்சடிகள் சாப்பிடலாம் அப்படின்ட்டு அந்த குடியில பார்க்கும் பொழுது அதே கல் மறுபடியும் இருந்திருக்குதுங்க. அந்த கல் வந்து கோபத்தோட எடுத்து அந்த சுமந்துட்டு வந்த கூடையை எடுத்துட்டு வந்த அந்த அம்மா அந்த கல்லை தூக்கி வீசும் பொழுது அந்த கல் வந்து ஒரு சாதாரணமான கல்லா விழா

0: காட்டாம ஒளி வட்டம் பொருந்திய ஒரு கல்லா ஒரு தீப ஒலியினுடைய சுடர் எப்படி பிரகாசமா பழியின ஒரு வெளிச்சத்தோட விழுமோ அந்த தன்மையோட விழுந்திருக்குது. அது இரவு நேரம்ன்றதுனால எல்லாருக்குமே அந்த பிரதிபலிப்பு உணர்ந்திருக்கிறாங்க. தீப பந்தம் ஒண்ணு பொருத்தி அந்த இடத்துல பக்கம் போய் கல் விழுந்த இடத்துல பார்க்கும் பொழுது சுவாமியினுடைய திருநாமம் அந்த சுவாமியினுடைய பிரதிபலிப்பு அந்த கல்லுல தெரிஞ்சிருக்குதுங்க. அப்போ நம்மளுடைய மார்க்கத்துக்கும் வழிகாட்டுதலுக்கும் துணைக்கும் நம்ம சுவாமி தான் கூட வந்திருக்காரு. நம்ம தெரியாம உணராம தவறுதலா அதை எடுத்து போட்டுட்டோம். நம்ம இதுக்கு மேற்கொண்டு போற ஊருக்கு வழி துணியா இதை எடுத்துட்டு போய் நம்ம வச்சு வழிபடலான்ட்டு அந்த அம்மா வந்து மறுபடியும் அந்த சுவாமியை எடுக்கும் பொழுது அந்த சுவாமி விழுந்த இடத்துல இருந்து அந்த சுவாமி மறுபடியும் எடுக்க முடியாம வரலீங்களாம். அது தெய்வத்தன்மையுள்ள ஒரு கல்லு தான். என்னுடைய திருநாமம் நீங்க வசிச்சுட்டு எனக்கு தொண்டு செஞ்சிட்டு இருந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு வரம் கொடுத்த பெருமாள் தான். என்னுடைய பேரு ஸ்ரீ சென்றாய சுவாமி. இந்த இடத்துல வந்து என்னுடைய ஸ்தலத்தை நான் அமைச்சுக்கிட்டு என்னை தேடி வர்ற பக்தர்களுக்கு காலம் காலமா அவருடைய துயரை நீக்கி கஷ்டத்தை நீக்கி காலம் காலமா சர்வ சௌபாகியத்தையும் கொடுத்து அவங்களை ரட்சிக்கிறேன் அப்படின்ட்டு அன்றைய தினம் அந்த இடத்திலேயே ஓய்வு எடுக்கும் பொழுது எல்லாருடைய கனவுலையும் பெருமாள் தரிசனம் கொடுத்து சொன்னதா வரலாறு. இந்த திருக்கோவில் வந்து 1937 என்னுடைய முப்பாட்டனார் அவர்களால் நிர்மாணம் செய்யப்பட்டது.
1: சரிங்க, இப்ப இந்த திருக்கோவிலுடைய தனித்துவ சிறப்புகள்னா என்னென்னலாம் சொல்லலாம்?
0: முக்கியமான சிறப்பு சுயம்பு பெருமாள். அது சுயம்பு பெருமாள் மட்டும் இல்லாம மேற்படி ஒரு தனிச்சிறப்பு இதுலயே என்ன அப்படின்னா, வருடா வருடம் சுவாமியினுடைய உயரத்திலையும் சுவாமியினுடைய அகலத்திலையும் ஒரு ஒரு கடுகளவு கடுகளவு இன்றையளவும் சுவாமியினுடைய அந்த உயரம் வந்து வளர்ச்சி வந்துட்டே இருக்குது அப்படின்றது ஒரு கண்கூடான நிதர்சனம் அப்படின்னு சொல்லலாங்க. அது என்னுடைய சிறு வயதுல நான் வந்து என்னுடைய தாத்தா அப்பா காலகட்டங்கள்ல சுவாமி திருக்கரங்களுக்கு ஒரு தொண்டனுடைய பக்குவத்திற்கு வரும்போது நான் பார்த்ததுக்கும் இப்பவே கூட நிறைய வித்தியாசங்கள் உணர முடியுது. மேற்கொண்டு எல்லா திருக்கோயில்களும் கிழக்கு முகமாக இருக்கிறது ஒரு பொது வரலாறு, வடக்கு முகமாக இருக்கும். நம்மளுடைய பெருமாளினுடைய திருப்பார்வை பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி இருக்குது. நவ கிரகங்களுடைய தோஷங்கள்ல முக்கியமான இடையூறுகள் ஒரு இக்கட்டுக்கள் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய காலகட்டம் என்னன்னு பார்த்தா இந்த ஏழரை சனியினுடைய தாக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த சனியினுடைய ஆதிக்கமும் மேற்கு அப்படின்றதுனால சனிக்கிழமை நாள்ல சனி ஓரையில அதே மேற்கு பக்கம் அவருடைய திசையில திருஷ்டியோடு இருக்கிற நம்மளுடைய பெருமாளுக்கு எள்ளெண்ண தீபம் சாத்தி சுவாமியினுடைய கருட ஸ்தம்பத்துல கருட மகாதீபம் ஏத்தி தயிர் சாதம் பிரசாதமா செஞ்சு கொடுத்துட்டு வந்தா தொடர்ந்து 7 வாரம் 7.5 சனியினுடைய தாக்கம் தோஷம் கூட குறையறதா பக்தர்களுடைய நம்பிக்கை. இன்றாலும் அது வாரம் வாரம் கடைபிடிச்சிட்டு வர ஒரு சம்பிரதாயமாகவும் இருக்குங்க. மேற்கொண்டு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, நம்மளுடைய பெருமாளினுடைய சிலைக்கு பின்பாகத்துல பெண்கள் குளிச்சு தலைமுடி வாரி முடி போடுற மாதிரி சுவாமிக்கு திருமுடி இருக்குதுங்க.
1: சரிங்க, இப்ப இந்த திருக்கோயில்கள்ல நடக்கக்கூடிய ஆண்டு திருவிழாக்கள் மாதாந்திர பூஜைகள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், அதை பத்தி சொல்லுங்க.
0: நம்முடைய திருக்கோவில்ல மாதாந்திர பூஜை அப்படின்னு பார்த்தோம்னா மாதத்திற்கு பொதுவாக வரக்கூடிய 4 சனிக்கிழமை விசேஷ சுவாமிக்கு பூஜை அபிஷேகம் திருமஞ்சனம் நடந்துட்டு இருக்குங்க. மேற்படி திருவோண நட்சத்திரம் ஏகாதசி பௌர்ணமி பூஜை இது கொஞ்சம் விசேஷமா நடந்துட்டு வருது. மார்கழி 30 காலையில 5 சுவாமிக்கு நைவேத்தியம் மகா அலங்காரம் தீப விசேஷ அபிஷேக பூஜைகள் தொடர்ந்து 30 இங்கு விசேஷமா நடந்துட்டு வர ஒரு சம்பிரதாயமா இருக்குது.

0: சேலம் மார்கழி 30 ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரங்கள் 30 பாசுரங்கள் அடிப்படையில் இங்க சேவிச்சுட்டு வராங்க. மேற்கொண்டு அவரவருடைய விருப்பத்திற்கேற்ப சுவாமிக்கு நைவேத்திய பிரசாதம் அன்னதானமும் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வருடாந்திர சிறப்பு பூஜை புரட்டாசி மாதத்துல 5 சனிக்கிழமை விசேஷ பூஜை உண்டு. அதுல குறிப்பா 3வது சனிக்கிழமை ஆந்திரா கர்நாடகா நம்மளுடைய தமிழ்நாடு தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு கிராம மக்கள் குலதெய்வத்தினுடைய குடும்பங்கள் பலந்தரலா கலந்து கொண்டு சுமார் 1000 பக்தர்கள் சுவாமியினுடைய திருவருளை பெற்று அன்னதானம் அபிஷேக பிரசாதம் நம்மளுடைய நிறைவேறக்கூடிய கோரிக்கைகள் இதெல்லாம் பகவான் கிட்ட சமர்ப்பணம் செஞ்சு அவங்களுடைய அருளாசியை பெற்று போறது வழக்கமா இருக்குங்க.
1: சரிங்க. சரி, இப்ப இந்த கோயில்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் என்ன மாதிரியான வேண்டுதல் எல்லாம் வைக்கிறாங்க பெருமாள் கிட்ட?
0: வேண்டுதல் அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து விதமான வேண்டுதலும் நம்மளுடைய பெருமாள் கிட்ட கோரிட்டு போறாங்க. அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா தொழில் விஷயம், திருமண தடை, குழந்தை பாக்கியம், செய்யக்கூடிய காரியங்கள்ல தடை தோஷங்கள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கான கோரிக்கை, கணவன் மனைவி பிரச்சனைகள், தன சம்பத்கரத்துல அதாவது வருமான விஷயத்துல இருக்கக்கூடிய இடையூறுகள் பிரச்சனைகள், தொழில் ஸ்தாபிதத்துல ஏற்படக்கூடிய தங்கு தடைகள், நவகிரக ஜாதக தோஷத்துல இருக்கக்கூடிய பாதிப்புகள் இது எல்லாம் நிவாரணம் ஆகிறதுக்கான அனைத்து விதமான கோரிக்கைகளும் நம்ம பெருமாள் கிட்ட வச்சுட்டு வராங்க. வைக்கிற கோரிக்கையினுடைய ஆதிக்கத்திலேயே அதனுடைய கோரிக்கை நிறைவேறதுக்கான பலனும் கண்கூடா உணர்ந்துட்டு வர்றதுனால மேலும் மேலும் கோரிக்கை வைக்கிறவங்களுடைய ஆதிக்கமும் அதிகமாயிட்டு வருது. கோரிக்கையினுடைய பலனை இந்த இடத்துல வந்து செஞ்சுட்டு போறவங்களுடைய ஆதிக்கமும் அதிகமாயிட்டு தான் வருதுங்க.
1: சரிங்க. இப்ப இந்த திருக்கோயிலுடைய அமைப்பு எப்படி இருக்கு அதை பத்தி?
0: தர்மபுரி ஹவுசிங் போர்டில் இருந்து தடங்கம் செல்லும் வழியில கோவிலினுடைய அமைப்பில் பிரதான சாலையை ஒட்டி நம்மளுடைய திருக்கோவில் அமைஞ்சிருக்கிறது ஒரு தனி சிறப்புங்க. பக்தர்கள் போக்குவரத்திற்கு தேவையான வண்டி வாகனங்கள் வசதியும் நம்ம திருக்கோயிலுக்கு நல்லா முக்கியமாக அமைஞ்சிருக்கிறது ஒரு விசேஷம்னு கூட சொல்லலாம். மேலும் இன்னொரு வழி பார்த்தோம்னா நம்ம கோவிலுக்கு சன்னதிக்கு வர்றதுக்கான மெயின் பாதை தர்மபுரி ஹைவே தடங்கம் மேம்பாலத்தில இருந்து ஹவுசிங் போர்டு போறதுக்கான பாதையில கிழக்கு நோக்கி வந்தோம்னாவும் ஒரு தனிப்பட்ட ரொம்ப அருகிலேயே நம்ம வரக்கூடிய ஒரு முக்கியமான பாதைன்னு சொல்லலாம். மேற்படி நம்ம திருக்கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கோவிலுடைய சுற்றுச்சூருக்கு முன்னாடி மகா கருட ஸ்தம்பம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ பக்த ஆஞ்சநேய சுவாமி தீபஸ்தம்பம் இருக்குது. அதிலிருந்து முன்னாடி மகா பிரதான சுற்றுச்சுவரனுடைய ஏக்க பகுதியில முன்பக்கமா பெரிய திருவடி சிறிய திருவடி மகாமூர்த்திகளுக்கு மத்தியில சுவாமியினுடைய மகா சங்கு சக்கரம் சுதர்சன கோபுரத்தோட உள்ள நுழையிற ஒரு பிரதான துவாரம் இருக்குது. அந்த துவாரத்திலிருந்து முன்ன வந்தோம்னா மகா துரதி ஸ்தம்பத்தினுடைய பக்தி மார்க்கத்தோட பகவான சேவிச்ச ரூபத்தில் இருக்கிற ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியினுடைய திருவுருவத்தை நம்ம பார்க்கலாம். மேற்படி சுவாமியினுடைய முன்பகுதியில பலிமூர்த்தி என்று சொல்லக்கூடிய மகா பலி பீட்டம் இருக்குது. பலி பீட்டத்திற்கு ஒரு 1.5 ஸ்ரீ சக்கர நாராயண பெருமாள் என்று சொல்லக்கூடிய சுயம்பு மூர்த்தி அமைஞ்சிருக்கிறாரு. அவருக்கு இடது பாகத்துல சுயம்பு துவார பாலகர் இருக்கிறது இன்னொரு தனிச்சிறப்புன்னு கூட சொல்லலாம். நம்ம சென்றாய சுவாமி எந்த காலத்துல இந்த இடத்துல சுயம்பு மூர்த்தியா பிரதட்சமானாரோ அந்த நிலையத்தினுடைய அனுகூலத்திலேயே நம்ம சுயம்பு துவார பாலகரும் அமைஞ்சது ஒரு மகா விசேஷம். மேற்படி நம்மளுடைய திருக்கோவிலை சுற்றி அஷ்ட திக்பாலகர்கள் பிரகார மூர்த்திகள் ஸ்ரீ சீதாராம மகா பட்டாபிஷேக மணிமண்டபம் அதிலிருந்து சுவாமியினுடைய முதற் வாய்கள் படியில நுழையும் பொழுது அர்த்த மண்டபம் அர்த்த மண்டபத்துல வாகன மூர்த்திகள் எழுந்தடி இருக்கிறாங்க. அதற்கு அருகில சுவாமியினுடைய திரு கைங்கரியங்களுக்கு தேவையான அக்ஷபீட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபகரண வஸ்துக்கள் வைக்கிற இடம் இருக்கு. அதனை தாண்டிய பிறகு ஸ்ரீ சென்னகேசவ சுவாமி எழுந்தருளியுள்ள மகா கருவறை அமைஞ்சிருக்கிறது ஒரு விசேஷம். முக்கியமா நம்மளுடைய திருக்கோயிலை சார்ந்த மண்டபங்கள்ல நிறைய கல்யாணம் காதணி விழா மற்றும் இதர சகல சுப விசேஷங்களுக்கும் நிறைய பயன்பாடு இருக்கு. இந்த திருக்கோயிலுடைய மண்டபங்கள் ஒரு உபயோககரமா இருக்குதுங்க. அப்புறம் சுவாமியினுடைய அர்த்த மண்டபத்துக்கும் கருவறைக்கும் மத்திய பகுதியில பல ஆண்டு காலமா சுவாமியினுடைய நேரடி திருஷ்டி பார்வையில அணையா

0: கிழக்கு இங்கு சுவாமியினுடைய திருச்சுடருக்கு நேரா அந்த ஒளி பிரகாசத்தை கொடுத்துட்டு வர்றது முக்கியமான சிறப்புன்னு சொல்லலாம். ஆண்டாண்டு காலமா அந்த விளக்குக்கு சம்பந்தப்பட்ட எண்ணெய் ஊத்துற விஷயம் மட்டும்தான் நாம செஞ்சுட்டு வரோம். எண்ணெய் மட்டும் சாத்திட்டு வர்றோம், திரி மாத்திப்போம். மற்றபடி அந்த மகா திரு தீபம் மணியா விளக்கு இதுவரைக்கும் அணைஞ்சதா யாரும் சொன்னதும் இல்லை, நாங்களும் பார்த்தது இல்லைங்க ஐயா.
1: சரிங்க, ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க, நன்றிங்க.
0: நன்றி.
2: மலைகளும் மண் வாசனையும் மக்களின் மாறாத நம்பிக்கையையும் சங்கமிக்கும் தகடூர் மண்ணில் பக்தர்களின் மனதில் நீங்காத இடம் பெற்றிருக்கும் ஒரு புனித தலமாக தோக்கம்பட்டி பெருமாள் கோவில் மேட்டில் அருள்வாரிக்கும் அருள்மிகு சென்ட்ராய சுவாமி திருக்கோவில். கோவில்கள் வெறும் கற்களால் எழுப்பப்பட்ட கட்டடங்கள் அல்ல, அவை மக்களின் நம்பிக்கையை தாங்கி நிற்கும் தூண்கள், தலைமுறைகளின் நினைவுகளை பாதுகாக்கும் பெட்டகங்கள், வேண்டுதல்களை கேட்டு அருள் புரியும் இறை இல்லங்கள். அந்த வகையில் தோக்கம்பட்டி பெருமாள் கோவில் மேட்டின் ஆன்மீக அடையாளமாக திகழ்கின்றது சென்ட்ராய சுவாமி திருக்கோவில். ஒரு கோவில் என்பது இறைவன் உறையும் இடம் மட்டுமல்ல, அது தலைமுறைகளை சந்திக்கும் இடம், உறவுகள் மலரும் இடம், நம்பிக்கைகள் புதுப்பிக்கும் இடம், மனங்கள் அமைதி அடையும் இடம். அத்தகைய ஆன்மீக தலமாக இத்திருத்தலம் திகழ்கிறது. பக்தர்களின் வாழ்வில் நலமும் வளமும் அமைதியும் நிறைய சென்ட்ராய சுவாமி திருக்கோவிலுக்கு நாமும் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்கலாம். இப்புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வரத்தை பெறலாம்.

0: இன்று நாம் தரிசித்த ஆலயம் தருமபுரி மாவட்டம் தோக்கம்பட்டி பெருமாள் கோவில் மேடு அருள்மிகு சென்றாய சுவாமி திருக்கோவில்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி.
2: பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன். மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
10: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 10:28. இது நீங்கள் கேட்டவை கட் செவியில் தனது குரலில் விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. உங்களோட விருப்ப பாடலை உங்கள் குரலோட காற்றலையில் கேட்டு ரசிக்கணுமா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பிடித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம்

0: உங்கள் பேர் மற்றும் உரை, உங்கள் குரல் பதிவாட ஒளிப்பதிவு செய்து 0434224230 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் அனுப்பி வைங்க. உங்கள் விருப்ப பாடல் உங்களோட குரலோடு காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவு கேட்டுருவோம்.
1: வணக்கம், மேட்டூர்லேருந்து டி கடை மோனிகா பேசுகிறேன். எனக்கு அழகிய தமிழ் மகன் படத்திலிருந்து மதுரைக்கு போவாதடி சாங் வேணும். நன்றி.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500 8488 20.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நெரும்காலை 10:35 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவை கேட்டுருவோம்.
4: படம் தாமிரபரணி, பாடல் கருப்பான கையால என்ன பிடிச்சான். திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேரம் காலை 10:39 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவு கேட்டுருவோம்.
4: நாய்க்கு மீட்ல இருந்து சித்ரா பேசுறேன். செந்தூர பாண்டியன் படத்தில் இருந்து செந்தூர பாண்டிக்கு ஒரு சோழிக்கில் சூட பாடல் போடவும். நன்றி, வணக்கம்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நேரம் காலை 10:45 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவு கேட்டுருவோம்.
4: நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் இனிமையான முற்பகல் வணக்கம். சொல்பவர் மேச்சேரி கச்சராயனூர் ஜெயராமன். எனக்கு சிவப்பதிகாரம் திரைப்படத்திலிருந்து மன்னார்குடி கலகலக்க மதுரை ஜில்லா மனமணக்க இந்த பாடலை வழங்குவோம். நன்றி.
5: கொண்டையிலே

0: சவக்கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: நேரம் காலை 10:50 கேட்டிருக்கோம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவு கேட்டுருவோம்.
4: காலை வணக்கம். என்ஜோ காலந்தை ராணி பேசுறேன். படம் பிரதாப், பாடல் கண்ணனுக்கு காதல் வந்தனும். இந்த பாடலை போடுங்களும்மா. நன்றி.

0: நேரம் 10:55. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவை கேட்டுருவோம்.
1: சேலம் மாவட்டத்திலேருந்து நான் ஜான்சி மேரி பேசுகிறேன். எனக்கு பொன்னுமணி படத்துலேருந்து நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு அந்த பாடல்

0: கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா?
1: நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அறிவிப்பாளர் தமிழ் செல்வி. நன்றி நேர்களே. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் கால் முற்பகல் 11 மணி நேர்கள் இனி கேட்கலாம்.
2: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.

நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நான் உங்களோடு அறிவிப்பாளர் ஸ்டீபன் ராஜ். ஒவ்வொரு நாளும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில பல்வேறு விதமான சத்துள்ள உணவுகள் கேட்டு ரசிச்சு அதை சமைச்சு குடும்பத்தோட மகிழ்ந்திருப்பீங்க. அந்த வகையில இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நம்ம கேட்டு ரசிச்சு ருசிக்க இருக்கக்கூடிய ரெசிபி பெயர் வந்து பாத்தீங்கன்னா கதம்ப பருப்பு அடை தோசை. பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனாலதான் நான் இந்த ரெசிபி இன்னைக்கு சொல்ல இருக்கேன். ஆரம்பத்துல இந்த ரெசிபியை நான் சுவைக்கும் போது இது என்ன அப்படின்னு தெரியாம கொஞ்சம் குழம்பிதான் போனேன். அதுக்கப்புறமா இதனுடைய சத்துக்கள் பத்தியும் இது எப்படி செய்யறது அப்படின்ற செய்முறை தெரிஞ்ச பின்னாடி ரொம்ப ஈஸியாவும் இருக்கு, அதே மாதிரி உடம்புக்கு இதுல இவ்வளவு சத்துக்கள் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டு ஆச்சரியமும் பட்டேன். குறிப்பா நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் வீட்டுக்கு யாராவது உறம்புறீங்க வந்தாலோ இல்ல வந்து குழந்தைகளுக்காக அடிக்கடி உபட்டு இல்ல பருப்பு வடையெல்லாம் அடிக்கடி செய்வாங்க. ஏன்னா பருப்புல நிறைய புரோட்டீன்கள் இருக்கு, அது மட்டும் இல்லாம ரொம்ப எளிதாவும் அதுல நிறைய உணவு வகைகள் நம்ம சமைக்கலாம். கால மாற்றத்தால இன்னைக்கு நம்மள நிறைய பேர் இந்த உணவுகளை நம்ம கடையில தான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும் போது பருப்பு வச்சு செய்யக்கூடிய இந்த வித்தியாசமான கதம்ப பருப்பு அடை தோசை எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி ஒரு கால் கிலோ எடுத்துக்கோங்க, துவரம்பருப்பு ஒரு 100 கிராம், கொள்ளு ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம், உடைச்சதாகவும் இருக்கலாம் இல்ல வந்து உடைக்காத பருப்பாக இருந்தாலும் ஓகே, பாசி பயிறு ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம், தட்டை பயிறு 100 கிராம், உடைச்ச கருப்பு உளுந்துதான் எடுத்துக்கணும் நிச்சயமா அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க, கடலை பருப்பு 100 கிராம் எடுத்துக்கலாம், இது இல்லாம தனியா வெள்ளை உளுந்து பருப்பு 100 கிராம் எடுத்துக்கோங்க, சீரகம் 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சோம்பு 1 ஸ்பூன், அது மட்டும் இல்லாம மிளகாய் காய வச்சது அதாவது வரமிளகாய் சொல்றோம் இல்லையா அது வந்து ஒரு 10 அளவு எடுத்துக்கலாம், கருவேப்பிலை நல்ல ஒரு கொத்து எடுத்து தண்ணியில அலசிட்டு அதுக்கப்புறமா உரிச்சு வச்சுக்கலாம், சின்ன வெங்காயம் தோல் உரிச்சது ஒரு 20-22 எடுத்துக்கலாம், பூண்டு உரிச்சது ஒரு 10 பல் எடுத்துக்கலாம், மலை பூண்டா இருந்தா ஒரு 7 கூட எடுத்துக்கலாம், இஞ்சி வந்து தோல் எல்லாம் சீவிட்டு ஒரு 50 கிராம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க, தக்காளி பெருசா இருந்தா 2, சின்னதா இருந்தா 3 கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அரிசி மற்றும் பருப்புகள் எல்லாம் வந்து நல்லா சுத்தம் பண்ணி அது 8 மணி நேரம் அதுக்கு மேலே கூட ஊற வைக்கலாம். அப்புறமா அந்த வரமிளகாய் கருவே

0: சீரகம், மிளகு, சோம்பு இதெல்லாம் ஒரு அரைக்கப் தண்ணியில நல்லா ஊற வச்சிருங்க. கூடவே பூண்டு, தக்காளி, இஞ்சி, சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஊற வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே அம்மிக்கல்லையோ இல்ல ஆட்டுக்கல்லையோ அரைச்சிங்கன்னா அதோடைய சுவை வந்து சூப்பரா இருக்கும். அப்படி நேரம் இல்லாத காரணத்தினாலயோ ஆட்டுக்கல் இல்லை அப்படின்னா நீங்க மிக்சி கிரைண்டர்ல கூட இதை பயன்படுத்திக்கலாம். இப்ப முதல்ல ஒரு கைப்பிடி அளவு அரிசி பருப்போட ஊற வச்ச இந்த மிளகாய், கருவேப்பிலை, சீரகம், மிளகு, சோம்பு இதெல்லாம் வந்து பாதி அரைஞ்சதும் அது கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்கக்கூடிய பூண்டு, தக்காளி, இஞ்சி, சின்ன வெங்காயம் இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சேர்த்துக்கிட்டே வரும். அப்ப என்னன்னா நல்ல நைஸா வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அரிசி பருப்பு, மிளகாய், அப்புறமா கொஞ்சமா வந்து தண்ணி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கெட்டியா அரைச்சு தேவையான அளவு கல் உப்பு நம்ம சேர்த்து கலக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவு வந்து புளிக்க விடணும். அதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வந்து தோசை மாவு பதத்துக்கு வந்து கலந்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா தோசைக்கல்ல வந்து அடுப்புல வச்சு நல்ல சூடான உடனே அதை நம்ம தோசையை எடுத்து சாப்பிடலாம். சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கதம்ப பருப்பு அடை தோசைக்கு தக்காளி, கத்திரி, உருளைக்கிழங்கு கடைசல், சட்னி இதெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம கார சட்னியோ இல்ல வந்து கள்ளக்கொட்டை வேர்க்கடலைன்னு கூட சொல்லுவாங்க சில இடத்துல, அந்த வேர்க்கடலை சட்னி நம்ம தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த கதம்ப பருப்பு அடை தோசை டேஸ்டா இருக்குங்க. காலை இல்லைன்னா மாலை நேரத்துல உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சத்தானதாகவும் ரொம்ப எளிதாகவும் சமைக்கக்கூடிய இந்த கதம்ப பருப்பு அடை தோசை உங்களுக்கு நிச்சயமா உங்க வீட்டுல நல்ல பேரை வாங்கி தரும் அப்படின்றதுல எல்லவும் சந்தேகம் வேண்டாம். மீண்டும் ஒரு நல்லதொரு உணவு குறிப்போட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அறிவிப்பாளர் ஸ்டீபன் ராஜ்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:06. தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: பூவின் வாசம் காற்றில் கலந்தால் மனம் மகிழும், பெண்ணின் பாசம் உலகில் கலந்தால் வாழ்வு மலரும். சிரிப்பை விதைத்து சந்தோஷத்தை அறுவடை செய்யும் தோழிகளே, உங்களுக்காகவே மலர்ந்து நிற்கிறது இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சி. பாசம் பேசும் பூக்களாய், நட்பு மலரும் தோழிகளாய் இணையலாம் இன்றைய பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில. நான் உங்கள் அறிவிப்பாளர் சீதாலட்சுமி. இன்னைக்கு பூவே பெண் பூவே என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, விளையாட தான் போறோம். நிறைய விளையாட்டுகளோட நான் காத்துட்டு இருக்கிறேன். தோழிகளும் பார்த்தீங்கன்னா இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு அவங்கக்கிட்ட பேசலாம், அப்படியே விளையாடவும் ஆரம்பிச்சிடலாம். முதலாவதாக நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிகிட்ட பேசலாம். அதற்கு முன்னாடி அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லிடலாம். புதிய தோழிகள் பார்த்தீங்கன்னா 0 43 42 24 40 30 மற்றொரு எண் 94 86 81 10 25. இந்த இரண்டு எண்களையும் மற்ற தோழிகள் 0 43 42 24 40 31 மற்றொரு எண் 94 86 65 20 25 இந்த எண்கள் அழைக்கலாம். இப்போ நம்ம கூட இணைப்பில் இருக்கக்கூடிய தோழிகிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: என் பேர் இந்திரா.
0: இந்திரா, இந்திரா எங்க இருந்து பேசுறீங்க?
3: குண்டல்பட்டியிலிருந்து.
0: குண்டல்பட்டியிலிருந்து பேசுறீங்களா? சரி, நம்ம விளையாடலாமா? இன்னைக்கு விளையாடலாமா?

0: சரி, நான் வந்து உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன், சரிங்களா? அந்த வார்த்தையை கேட்டதுமே உங்களுக்கு என்ன நினைவு வருது அப்படின்றத எங்க கூட பகிர்ந்துக்கணும், சரியா? சரி, உங்களுக்கான வார்த்தை பார்த்தீங்கன்னா மலை. நெல் நாத்து விடுறீங்களா? இப்ப மழை பொழிஞ்சாலே போதும், நெல் நாத்து விட்டு நெல் நட்டலாம் இல்லைங்களா, நெற்பயிர் நடலாம் இல்லையா? சரிங்கம்மா, இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்ததை நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சேலம் மாவட்டம். உங்க பேர் சொல்லுங்க. பேர் மறந்துட்டீங்களா? ஹலோ, பேர் மறந்துட்டீங்களா?
1: பேர் வந்து
0: ரிதன்யாஸ்ரீ. பேசுறீங்களா? ஏன் உங்க இணைப்பு விட்டு விட்டு கேக்குது? கொஞ்சம் தள்ளி வந்து இணைப்பு இருக்கிற இடத்துல இருந்து பேசுங்க பாக்கலாம். சரி, உங்களுக்கான விளையாட்டு, நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையோட உங்களுக்கு என்ன நினைவு இருக்கு அப்படின்றத சொல்லணும், சரிங்களா? உங்களுக்கான வார்த்தை நட்பு. நட்பு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன நினைவு வருது? உங்களோட தோழிகள் கூட சேர்ந்து எங்கேயாவது சுத்துனது, இல்ல அவங்களுக்காக நீங்க சமைச்சு கொடுத்தது, இல்ல உங்களுக்காக அவங்க ஏதாவது வாங்கி கொடுத்தது, இந்த மாதிரியான உங்களோட நினைவுகளை பகிர்ந்துக்கலாம். புரியல. சரி, இப்போ நட்பு அப்படின்னு சொன்னது உங்களுக்கு அந்த இதான் ஞாபகம் வந்திருக்கு இல்லையா? உங்களோட நட்பு அப்படின்னா உங்க தோழி, உங்க தோழி யார் அப்படின்னு சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது யாரு? கௌஷிகா. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வராங்களா? சரி, ஓகே. இனிப்பு இணைந்ததற்கு நன்றி.
1: நன்றி.
0: இன்னைக்கு பூவே பெண் பூவேல நம்ம தோழிகள் கூட விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடலை கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவல்லி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
3: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
4: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
5: தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: இன்னைக்கு பூவே பெண் பூவே தோழிகள் கூட நம்ம விளையாடிட்டு இருக்கோம். தோழிகள் அழைத்து விளையாடலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய தோழிகள் 0-43-42-24-40-30 மற்றொரு எண் 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்களையும் மற்ற தோழிகள் 0-43-42-24-40-31 மற்றொரு எண் 94-86-65-20-25 இந்த எண்களில் அழைக்கலாம். இன்னைக்கான விளையாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். அதாவது நட்பு, அம்மா, மழை, இந்த மாதிரியான வார்த்தைகள், ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவேன். அந்த வார்த்தையோட தொடர்புடைய உங்களோட நினைவுகளை என் கூட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போது மழை அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோவிலுக்கோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க. அங்கே நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் நல்ல மழை பெஞ்சிருக்கு. உங்களுக்கு அந்த நேரத்தில் கையில் ஒரு டீ கப்போ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸோ இல்லை உங்கள் பிடிச்ச யாரோ ஒருத்தர் உங்கள் கூட இருக்காங்க அப்படின்ற மாதிரியான நிறைய உங்களுக்குன்னு இருக்கும் இல்லைங்களா, உங்களுக்கு பிடிச்சமான நினைவுகள், அந்த மாதிரியான நினைவுகளை நம்ம கூட பகிர்ந்துக்கலாம். அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிகிட்ட பேசலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்கலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க தனலட்சுமிமா, நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கும் மேடம்.
6: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? அப்படிங்களா, சரி. உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா? உங்களுக்கான வார்த்தை வந்து அம்மா. அம்மான்னு சொன்னதுமே உங்களுக்கு உங்க மனசுல இருக்கக்கூடிய நினைவு ஏதாவது ஒன்னு எங்க கூட பகிர்ந்துக்கோங்க.
7: நினைவுங்களா?

0: அம்மா வந்து
1: உங்க இணைப்பு கொஞ்சம் கட்டாயி கட்டாயி கேக்குதுமா, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க பாக்கலாம். ஆ சொல்லுங்க.
0: அம்மா வந்து நம்ம கூட எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க, அதுதான் நம்ம நினைவு வராது.
1: கண்டிப்பா நினைவு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றதுக்கு இல்லாமே இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல, இந்த டைம்ல அம்மா எனக்கு கரெக்டா வந்து இந்த நேரத்துல சப்போர்ட் பண்ணாங்க, இந்த விஷயத்த செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு மறக்கவே முடியாத ரொம்ப அப்படியே ஆணித்தரமா மனசுல இருக்குமே அந்த மாதிரி ஏதாவது?
0: அப்ப வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்து எனக்கு கூடவே ஒரு 4-5 மாசம் இருந்து என்ன நல்லா பார்த்து இருந்தாங்க மேடம்.
1: சரிங்கம்மா. எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் 6th படிக்கும் போது மார்க் கம்மியா எடுத்துட்டேன்னு என்ன வெளு வெளுன்னு வெளுத்தாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் என்னால மறக்கவே முடியல.
0: அதுவும் மறக்க முடியாது மேடம்.
1: கண்டிப்பா
0: அப்பாவோட அம்மா கிட்ட தான் மேடம் நிறைய சண்டையும் வரும்.
1: ஆமா,
0: நிறைய பாசமாவும் இருக்கும்.
1: கண்டிப்பா. சரிங்கம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி.
0: நன்றி மேடம்.
1: அடுத்ததா நம்ம கூட யார் இணைப்புல நேராங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். ஏறி ஓடி விட்டு எம் ராஜேஸ்வரிங்க.
1: சொல்லுங்க ராஜேஸ்வரிமா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நிகழ்ச்சி பாத்துட்டு அப்படியே.
1: இன்னைக்கு வந்து இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க ராஜேஸ்வரிமா, இல்லையா? சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
2: சொல்லுங்க.
1: உங்களுக்கான வார்த்தை வந்து பள்ளி.
2: பள்ளி ஸ்கூல் ஸ்கூல்.
1: ஆமா, ஸ்கூல்.
2: ஸ்கூல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்ப இன்னும் கூட நினைச்சே பார்க்க முடியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே விளையாடும் போதும் வீட்டுல சாப்பிடும் போதும் அவங்க வந்து ஒரே தட்டுல சாப்பிடுவோம், ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம், பிரிஞ்சே இருக்க மாட்டோம். இப்ப வந்து நாங்க வந்து அங்க ஒரு இடத்துல இருந்தவங்க வந்து நாங்க வந்து இங்க வந்துட்டு அவங்க தூரமா இருக்காங்க.
1: ஆனா பள்ளி அப்படின்னு சொன்னதும் அந்த நினைவெல்லாம் வருது பாத்தீங்களா?
2: ரொம்ப நினைவு வந்து இன்னும் கூட போன்ல பேசணும். இப்ப எங்க வீட்டுக்கு வந்தாலுமே வந்து இவங்க வேற வரப்படியே வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னு நினைக்க மாட்டோம். நம்ம வீட்டுல ஒரு ஆளும் அவங்களும் வந்தா கூட ஒரு காபி போனவன் விடு நான் போடுறேன் நீ இருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் சமைச்சு செய்ய கலந்து செஞ்சுக்குவோம். அந்த மாதிரி ஒரு நினைவு, நிறைய நினைவு இருக்கு இந்த மாதிரி ஒரு.
1: கண்டிப்பா கண்டிப்பா. பள்ளின்னு சொல்லி என்ன கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அம்மா வந்து உனக்கு எனக்கு காய்ச்சல் ஆனாலும் நீ ஸ்கூல் போய்தான் ஆகணும்னு என்ன முடிக்கிட்டாங்க.
2: எங்க அம்மா பாத்தீங்கன்னா அது அம்மா வகையில பாத்தீங்கன்னா மறக்கவே முடியாது. உண்மையா நம்ப மாட்டாங்க யாரும். பெரிய பிள்ளையாமையாவே கூட எங்க அம்மா மடியிலேயே படுத்திருப்பான். அது வந்து யாராலும் என்ன பக்கத்துல இருக்கு ஒண்ணு கூட சொல்லுவாங்க, அம்மா ஏதாவது சின்ன திட்டுனா நீ இப்ப திட்டுல அம்மாவே இதுக்கப்புறம் மடியிலே படுத்திருப்ப அப்ப எப்ப திட்டுனியா.
1: ஆக்சுவலா நீங்க ஸ்கூல் போன டைம்ல பாத்தீங்கன்னா இந்த காலாண்டு அரையாண்டு தேர்வு அப்போ நமக்கு ஹாஃப் டே தான் ஸ்கூல் இருக்கும். ஆமா, அந்த மாதிரி நேரத்துல நம்ம கூட இருக்க நம்ம தோழிகள் ஆகட்டும் தோழர்கள் ஆகட்டும் ஒரு வாட்டர் பாட்டில கூழ் எடுத்துட்டு வருவாங்க, மாங்காய் எடுத்துட்டு வருவாங்க, நிறைய ஸ்நாக்ஸ் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து அந்த அந்த ஹாஃப் டே ஸ்கூல் வந்து நம்ம வீட்டுல ஏதோ ஜாலியா விளையாடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த அனுபவம்லாம் இருக்கு.
2: நாங்களும் ஒரு இடத்துல சமைச்சு சாப்பிடுவாங்க, அரிசி எடுத்து வந்து கீரை குழம்பு செஞ்சு வாழை இலை இருக்கும் பெருசா, வாழை இலை அரிசி போட்டுக்கிட்டு சாப்பாடு போறோம் கீரை கடைக்கு அதை போட்டு எல்லாரும் போட்டு சாப்பிடுறது நினைவுன்னா இங்க எல்லாமே ஒண்ணு நினைக்கும் போது அது பழி சின்ன வயசுக்கு மாறிடுறோம்.
1: கண்டிப்பா, பள்ளி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஆயிரக்கணக்கான நினைவுகள் இருக்கு இல்லையா?
2: அதே மாதிரி ஆசிரியரும் நம்ம ஒரு நாள் போடலாம், நம்ம வீட்டு பிள்ளைங்களை விட்டு கூட்டிட்டு போய் படிக்கிற டைம்ல எதுக்கு நிக்கிறீங்க வர நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டீச்சர் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க ரெண்டு மாதிரி நான் கேட்பேன் அங்க பண்ணங்கள டீச்சர் இருக்காங்களான்னு சொல்லிட்டு. அந்த டீச்சர் வந்து ரொம்ப பிடிக்கும், அவங்க பேர் செல்வம், அவங்க வயதாயிருக்கும் அவங்க இருக்காங்களா நான் நல்லா இருப்பேன் எங்கன்னு தான் இல்லையா. எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சா, ஏன் உடம்பு சரியில்லை அப்படின்னு கூப்பிட்டு கேட்பாங்க, கிட்ட உட்கார வச்சு கேட்பாங்க அவங்க.
1: சரிங்கம்மா, ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி. உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா? சரி, அதுக்கு முன்னாடி சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
3: இல்லப்பா, இப்பதான் மாட்டுக்கு கொண்டாந்து தட்டு போட்டு நிக்கிறோம்பா.
1: அப்படிங்களா? இப்போ எஃப்எம் கேட்டுக்கிட்டே வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க?
3: ஆமாப்பா, அதுதான்.

0: சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
1: சொல்லுங்கப்பா.
0: புத்தகம்.
1: புத்தகம் நம்ம அறிவை வளர்க்கும் ஒரு அற்புத சொப்பனம் சொல்லலாம்.
0: சரி, அந்த புத்தகத்துக்கும் உங்களுக்கும் இருக்க ஒரு நினைவு சொல்லுங்க.
1: எனக்கு சின்ன வயசுல இருந்தே புத்தகம் படிக்கணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸ்கூல்ல பேச்சு போட்டி, இந்த கவிதை போட்டி, அது எழுத்து போட்டி, இந்த ஹேண்ட் ரைட்டிங் போட்டிங்ல எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் வருவேன்.
0: வெரி குட், சூப்பர்.
1: எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இன்ன வரலையும் கூட அந்த புக்கு இன்ன இந்த வயசுல எங்க பசங்களே கேட்பாங்க, ஏமா படிக்கிற வயசுல படிக்கிறத விட்டுட்டு இப்பயாவா புக்கு எங்க புக்கை எடுத்து வச்சுன்னு படிக்கிறீங்க?
0: படிக்கிறதுக்கு வயசே கிடையாதுன்னு சொல்லுங்க.
1: இப்ப கூட நான் எங்க பசங்க படிச்ச 10வது புக்கு, 5வது புக்கு, இந்த விடை தேர்வு வினாக்களுக்கு தேவைப்படும் ஒரு சில புக்கெல்லாம் எடுத்து படிச்சுனே இருப்போம்மா.
0: கண்டிப்பா, படிக்கிறதுக்கு வயசே கிடையாது, எப்ப வேணாலும் படிக்கலாம், என்ன வேணாலும் படிக்கலாம். சரி, நீங்க
1: எனக்கு ரொம்ப புத்தகம் பிடிக்குமா, அதே மாதிரி இப்ப ஒரு கடையான போனா கூட எடுத்ததும் நியூஸ் பேப்பர் தான் ஃபர்ஸ்ட் பாப்பேன்.
0: ரொம்ப நல்ல பழக்கம் இது. கண்டிப்பாவே படிக்கிறது அப்படின்றது நம்ம அறிவை மேலும் வளர்க்கறதுக்கு மட்டும் இல்லாம நிறைய புது புது விஷயங்களையும் நம்மளால கத்துக்க முடியும் இல்லைங்களா?
1: அதனால இங்க இருந்து நான் போய் குணசார ஐயா வீட்டுல பல அறிவுபூர்வமான புக்கை கூட அவரு இது வச்சிருக்காருன்ட்டு அங்கிருந்து எடுத்துட்டு வந்து கூட ஒரு 50 புக்கு நான் படிக்கிறேம்மா இன்னமும்.
0: சரிங்கம்மா, ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி.
1: நன்றிம்மா.
0: இன்னைக்கு பூவே பெண் பூவே பார்த்தீங்கன்னா நம்ம தோழிகள் கூட விளையாடிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில். ஒரு பாடலை தொடர்ந்து விளம்பரத்துக்கு அப்புறம் மீண்டும் இணையலாம்.
2: கல்யாணத்துல கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கட்டணமில்லா டயாலிசிஸ் மற்றும் சாலை விபத்து முதலுதவி சிகிச்சைகளுக்கான சிறந்த இடம் ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
8: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
9: உங்களுக்கு மிஸ் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
8: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
9: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
10: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.

0: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம். வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
1: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: ரத்த நாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ் வெயின் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான AV ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
0: தொடர்புக்கு 9500848420.
10: தர்மபுரி வைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி வைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
11: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. ஒரு பெண்ணோட வாழ்க்கையில எத்தனை பொறுப்புகள் இருந்தாலும் அவங்களுக்கான சிறிய சந்தோஷமான தருணங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் அவங்கள எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கும்.

0: அந்த மாதிரியான ஒரு நேரத்தை தான் நம்ம பண்பலை கொடுத்துட்ருக்கு இந்த பூவே பெண் பூவே நிகழ்ச்சி மூலயமா. இந்த நிகழ்ச்சியில் பெண் தோழிகள் கூட நம்ம பேசிகிட்ருக்கோம். அடுத்ததாக நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிகிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
1: தர்மபுரி மாவட்டம் ஊட்பள்ளியில் வெண்ணிலா பேசுகிறேங்க.
0: சொல்லுங்க வெண்ணிலாம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்களா?
0: ம், நல்லா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: மாடு.
0: ஆ, வெள்ளம் அப்படிங்களா? அதெல்லாம் பிடிச்சி கட்டிட்டீங்களா? ம், சரி. இப்போ நம்ம விளையாட போகலாமா? நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா? ம், சரி, விளையாட போகலாமா?
1: போகலாம்.
0: ம், உங்களுக்கான வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான வார்த்தை கடல். ம், கடல்.
1: கடல்
0: கடல் கடல் கடற்கரை. அப்படிங்களா? இல்ல, உங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன், அந்த வார்த்தையை சம்பந்தப்பட்ட உங்களோட நினைவு, உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு நினைவை சொல்லலாம். இப்போ நான் கடல் சொன்னேன்னா, நீங்க என்னைக்காவது பீச்சுக்கு போயிருந்தாலோ இல்ல கடலை பத்தி நீங்க ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி உங்களோட நினைவுகளை பகிர்ந்துக்கலாம். சுண்டல் தான் சொல்லுவாங்க. அச்சோ, அப்படிங்களா? அவ்வளோ தூரம் போய் சுண்டலை மிஸ் பண்ணிட்டீங்களே. சரிங்கம்மா, ரொம்ப அழகா பேசுனீங்க, நன்றி. அடுத்ததை நம்ம கூட இணைப்பில் யார் இணைகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் தோழி.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ராணி.
0: சொல்லுங்க ராணி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: ம், நலமா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: வேலை எல்லாம் முடிஞ்சது.
0: ம்,
2: உட்காந்து ரெஸ்ட் எடுத்துருக்கேன்.
0: சரிங்க, உங்களுக்கான ஒரு வார்த்தை கொடுக்கட்டுமா?
2: சொல்லுங்க.
0: உங்களுக்கான வார்த்தை திரைப்படம். உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம், அந்த திரைப்படத்தை பார்க்கும் போது உங்களுக்கு நடந்த ஒரு நிகழ்வு, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம்.
2: எனக்கு வந்து திரைப்படம்ன்றத விட பாட்டு தான், அதனுடைய வரிகள் வந்து ரொம்ப பிடிக்கும்.
0: ம்,
2: திரைப்படம் சொன்னா வந்து டக்குன்னு கேட்டதுனால நிறைய படம் ஞாபகம் இருக்கு.
0: ம்,
2: அதுல ஒரு சில படம் வந்து இந்த சூரிய வம்சம், இந்த குடும்ப சம்பந்தப்பட்ட படம் எல்லாம் வரும் இல்லைங்களா?
0: ஆமா,
2: ஜாயின் ஃபேமிலியா இருப்பாங்க.
0: ம்,
2: அந்த மாதிரி படம் தான் எனக்கு ரொம்ப அதிகமா பிடிக்கும். வானத்தை போல.
0: சரி,
2: மோஸ்ட்லி வந்து விஜயகாந்த் படம் தான் அதிகமா பாப்பேன். அதனால அந்த படம் தான் நிறைய அதிகமா பாப்பேன்.
0: சரிங்கம்மா.
2: அப்புறம் வந்து பழைய படம் ரொம்ப விரும்பி பாப்போம்மா, ரத்த கண்ணின்னு ஒரு படங்கம்மா. அதுல வந்து அந்த ராதாரவி வந்து எம் ஆர் ராதா வந்து நல்லா பேசுவாரு, வசனம்லாம் சூப்பரா இருக்கும் அந்த படம். அது பழைய ரொம்ப ஒயிட் அண்ட் பிளாக் தான் அந்த படம், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அந்த கதையும் நல்லா இருக்கும், பாட்டும் நல்லா இருக்கும்.
0: சரிங்கம்மா, ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி.
2: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
7: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
6: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
8: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: நேரம் பார்த்தீங்கன்னா 11:38 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு பூவே பெண் பூவில் நம்ம தோழிகள் கூட விளையாடிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய

0: உங்ககிட்ட பேசலாம். அதற்கு முன்னாடி அழைக்கணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் புதிய தொலைகள் 0 43 42 24 40 30 மற்றொரு எண் 94 86 81 10 25 இந்த இரண்டு எண்களையும், மற்ற தொலைகள் 0 43 42 24 40 31 மற்றொரு எண் 94 86 65 20 25 இந்த எண்களில் அழைத்து பண்பலையில் பேசலாம். அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழி, வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஜெயந்தி, எடப்பாடியிலிருந்து.
0: எடப்பாடியிலிருந்து ஜெயந்தி பேசுறீங்களா?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்படிங்களா, சந்தோஷம். எங்களுக்கும் வந்து உங்க கூட பேசினது ரொம்ப சந்தோஷம் ஜெயந்தி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? காலை நேரம் பிடிக்குமா இல்ல மாலை நேரம் பிடிக்குமா? எது பிடிக்கும், ஏன் பிடிக்கும்?
1: குழந்தைங்கெல்லாம் பார்த்துட்டு வேலை செஞ்சு நம்ம
0: அதுதான் எதிர்பார்த்தேன். அந்த டீ, டீ தானே முக்கியம். அதுதான் அந்த ஈவினிங்
1: டைமுக்கும் ஒரு கப் டீ சாப்பிட்டோமா கொஞ்சம் நம்ம மனசுக்கும் ஆறுதலா, அது ஒரு
0: கண்டிப்பா. அதை தான் நான் எதிர்பார்த்தேன், எப்படியும் டீ சொல்லுவீங்கன்னு நினச்சிட்டே இருந்தேன். இல்லைன்னா நானே கேட்கணும்னு நினச்சி நீங்கள் சொல்லிட்டீங்க. சரிங்க, ரொம்ப அழகாக பேசுனீங்க, நன்றி. அடுத்ததை நம்ம கூட இணைப்பில் இணைக்கூடிய தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: முத்தூர்லேருந்து சுதா பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சுதாமா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேம்.
0: சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா? உங்களுக்கான வார்த்தை பார்த்தீங்கன்னா பூ. பூன்னு சொன்னதுமே உங்களுக்கு எந்த பூ ஞாபகம் வருது? அந்த பூ கூட உங்களோட நினைவு என்ன சொல்லுங்க பார்க்கலாம்.
2: எனக்கு பூன்னு சொன்னாலே மல்லிகைப்பூ தான் மேம்.
0: மல்லிகைப்பூவா? சொல்லுங்க சொல்லுங்க.
2: அது வந்துங்க மேம், நாங்கள் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போதுங்க மேம், பக்கத்துல தோட்டம் இருக்குங்க மேம். விடிய காலையில 5 மணிக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள அதெல்லாம் அரைச்சு கிலோ கணக்குல எடைக்கு போட்டு 8 மணிக்கு வந்து ரெடி ஆயிட்டு அப்புறமா ஸ்கூலுக்கு போகுங்க மேம். அந்த ஞாபகம் உண்மை. எங்கடா தோட்டத்தை பார்த்தாலே நம்ம 5 மணிக்கு அடுத்ததுதான் ஞாபகத்துக்கே வரும்.
0: கண்டிப்பா வரணுமே, அவ்வளவு நேரம் காலையிலே எந்திரிச்சு போய் எல்லாம் இருக்கிறோம்.
2: ஆமாங்க, அப்பெல்லாம் கொஞ்சம் குடும்ப கஷ்டங்க மேம், அதனால ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள ஏதாவது கொஞ்சம் போட்டு போலாம் அப்படின்ட்டு போயிருக்கோம்.
0: ஆமா, வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கோம். அதுலயே நமக்கு நிறைய, ஏன்னா நம்ம பூ அறுக்க போகும்போது நம்ம கூட சேர்ந்து அறுக்கிறவங்க கிட்ட அவ்வளவு கதை பேசிருப்போம்ல.
2: ஆமாங்க மேம், அது அதுவும் அந்த இந்த பௌர்ணமியெல்லாம் வருங்க பாருங்க மேம், வெளிச்சமா இருக்கும்ல அந்த நாளெல்லாம் பாத்தீங்கன்னா மறக்கவே முடியாது. சீக்கிரமா எந்திரிச்சு வெளிச்சத்துல அரசெல்லாம் நேரமா எந்திரிச்சு போயிரும் அண்ணங்கெல்லாம்.
0: சரிங்கம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க, இனிப்பில் இணைந்ததற்கு நன்றி.
2: நன்றிங்க மேம்.
0: நிகழ்ச்சியில ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடலை கேட்டுட்டு மீண்டும் இணையலாம்.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

நேரம் பார்த்தீங்கன்னா 11:48 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே. இன்றைக்கி பூவே பெண் பூவில் தோழிகள் கூட தான் விளையாடிட்டு இருக்கோம். அவங்க அவங்களோட அனுபவங்களையும் அவங்களோட நினைவுகளையும் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதே போல் தோழிகள் நீங்களும் பேசணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் புதிய தோழிகள் 0 43 42 24 40 30 மற்றொரு எண் 99 86 81 10 25 இந்த இரண்டு எண்களையும் மற்ற தோழிகள் 0 43 42 24 40 30 31 மற்றொரு எண் 99 86 65 20 25 இந்த எண்களில் அழைக்கலாம்.

0: அடுத்து தான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிகிட்ட பேசலாம், என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. அடுத்ததா ஒரு தோழி, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: இனிமையான முற்பகல் வணக்கங்கம்மா.
0: வணக்கம்.
2: ஐயம்பத்தூர் கலைச்செல்விங்கம்மா.
0: சொல்லுங்க கலைச்செல்விமா, நல்லா இருக்கீங்களா?
2: அருமையா இருக்கீங்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நலமா இருக்கேன். சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டேங்கம்மா. சாப்பாடு சாம்பாரு ரசம் அந்த மாதிரிங்கம்மா.
0: என்ன ஸ்பெஷல்? நான் கேக்குன்னு தெரிஞ்சு முன்னாடியே சொல்லிட்டீங்க.
2: இன்னைக்கு ஃபண்டாசி ஒண்ணு இல்லையாங்கம்மா.
0: ஆமா ஆமா. சரி, உங்களுக்கான
2: வார்த்தை
0: உங்களுக்கு வந்து வார்த்தை வந்து திரைப்படமே வச்சுக்கோங்க. சொல்லுங்க.
2: எனக்கு சந்திரமுகி படம் சொல்றேங்க. இங்க இருந்துட்டு ஒரு நாலஞ்சு தோழிகள் எல்லாம் போனோம். போயிட்டு அங்க இங்க மேட்டூர் இல்ல, மேல்மேட்டூர் போயிட்டு தியேட்டருக்கு போயிட்டு டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு உள்ளார நல்லா பாத்துட்டு இருந்தோம். நல்லா ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. நல்லா திருப்பிட்டு பாத்துட்டு இருந்தோம். அந்த லாஸ்ட் சீனுக்கு என்னாச்சுனாக்க, நான் என்னையும் மறந்து அந்த சேருடைய வேம்பிலே போய் உக்காந்துட்டு வாய் திறந்துட்டு
0: சொல்லுங்க
2: வாய் திறந்துட்டு அப்படியே பாத்துட்டு என்ன நடக்கும் அப்படின்ட்டு பாத்துட்டு இருந்திருக்கேன். என்னோட தோழிகள்லாம் கவனிச்சுட்டு அப்புறமா வாயில இருந்து ஈட்டு இருந்துக்கு போகுது அப்படியே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சிரிச்சாங்க.
0: பரவாயில்லையே, ரொம்ப பெரிய அனுபவம் கிடைச்சிருக்கே.
2: வாயில ஈட்டுக்கு போகுது, வாயில எரிமலா பூந்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி சொல்லி என்னை கிண்டல் அடிச்சு சிரிச்சாங்க. அந்த இது இன்னுமோ எனக்கு அப்படியே அந்த லாஸ்ட் சீன் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஒரு அப்படியே
0: அந்த அளவுக்கு அந்த திரைப்படத்தை சுவாரஸ்யமா பாத்துருந்திருக்கீங்க. அவ்வளவு புடிச்சிருந்திருக்கு உங்களுக்கு இல்லையா? சரிங்கம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி.
2: நன்றிங்கம்மா.
0: அடுத்தது நம்ம கூட இணைப்புல யார் இணையறாங்க அப்படின்றத பாக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
3: பவுன்
0: பேசுறீங்களா? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். பவுன், இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா இல்ல இப்பதான் புதுசா பேசுறீங்களா? அப்படிங்களா, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். பண்பலைக்கு உங்களை வரவேற்கிறோம். தினம் இதுக்கப்புறம் அடிக்கடி போன் பண்ணுங்க, பேசலாம். சரிங்க, கண்டிப்பா இதுக்கு மேல எடுக்கிறோம். சரி, விளையாடலாமா?
3: சொல்லுங்க.
0: உங்களுக்கான வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா சமையல். சமையல் சிரிக்கிறீங்களே, ஒரே சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னு தெரியல உங்களுக்கு இல்லையா? சரி, உங்களுக்கு பிடிச்ச சமையல்
3: என்ன?
0: புளிக்குழம்பு சாதமா? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீங்க கூட பேசினது ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. அனிதா, ரொம்ப அழகா பேசுனீங்க. நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம்.
4: முற்பதல் வணக்கம். பன்னம்பூர்ல இருந்து கே ராஜேஸ்வரிமா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ராஜேஸ்வரிமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா
0: இருக்கேன். வார்த்தை கொடுக்கலாமா? ஊர் பேர். உங்களுக்கு பிடிச்ச ஊர் சொல்லுங்க. அந்த ஊரோட உங்களோட நினைவு என்ன அப்படின்றத சொல்லுங்க.
4: ஊருங்களா?
0: இல்ல, நீங்க எந்த ஊர் வேணாலும், உங்களுக்கு பிடிச்ச ஊரு, அந்த ஊரோட உங்களோட நினைவு.
4: நினைவு

0: பிடிச்ச ஊரு எங்க ஊரு தாங்க, பாண்டிச்சேரி தான். பாண்டிச்சேரி தான், அப்புறம் சிதம்பரம். அங்க போனேன்னா சிதம்பரம் வந்து தாத்தா ஊரு, எங்க அம்மா பிறந்த ஊரு. அதனால ரொம்ப எனக்கு பிடிக்கும். அங்க போனா நடராஜர் கோயிலுக்கு எதுக்கெல்லாம் போவேன்.
1: சரி,
0: வருஷ வருஷம் போவோம் நாங்க. அப்போ எங்க வீட்டுக்காரர் இருந்த வரைக்கும் வருஷ வருஷம் போவோம். இப்ப என்னால எங்கேயும் போக முடியறது இல்ல.
1: சரி, அது வந்து
0: அந்த நினைவெல்லாம் வருமா எனக்கு?
1: கண்டிப்பா. அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஏதாவது ஒரு நினைவு இருந்தா சொல்லுங்களேன். நாங்க போனா கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் செய்யாம வரவே மாட்டோம் அப்படின்னு.
0: அங்க போனா செய்யாம வர மாட்டோம்னா சொல்றதுன்னு தெரியல. கோயிலுக்கு தான் போறதுதான் எனக்கு மெயினா பிடிக்கும்.
1: சரிங்கம்மா, நீங்க கோவிலுக்கு போறது ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா?
0: ஆமா, நடராஜர் கோயில் அந்த பக்கம், தில்லை காட்டு, இதெல்லாம் போவோம். எல்லா கோயிலும் போய் பார்த்துட்டு வருவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க பிரசாதம் குடிப்பாங்க, வாங்கி சாப்பிடுவோம்.
1: சரிங்கம்மா, ரொம்ப அழகா பேசுனீங்க. நன்றி.
0: நன்றிம்மா, நன்றி.

0: எனக்கு பூவே பெண் பூவே பார்த்திங்கன்னா நம்ம தோழிகள் கூட விளையாடிட்டு இருக்கோம். அவங்களும் அவங்களோட அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
0: பதினோரு மணி 58 நிமிடம் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே.

0: இன்னைக்கு பூவே பெண் பூவேல தோழிகள் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம கூட யார் பேசுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம், இணைப்புல இருந்து விடுபட்டாங்க. அடுத்த தோழி வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தர்மபுரி மாவட்டம் கடத்தப்பட்ட சிவகாமி.
0: சொல்லுங்க சிவகாமி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன் மேம்,
0: நீங்க நல்லா இருக்கிறீங்களா? ம், நானும் நல்லா இருக்கேன். சாப்பிட்டாச்சு? நீங்க சாப்பிட்டாச்சா? என்ன சமைச்சீங்க இன்னைக்கு?
1: இன்னைக்கு
0: பொங்கல். பொங்கல் செஞ்சீங்களா? பரவாயில்லையே.
1: மாசம் பிறகுது இல்ல மேம்.
0: ம், அதனால
1: அதான் சுத்தம் பண்ணி நாளு நீங்க வெள்ளிக்கிழமை இல்லையா?
0: ம்,
1: அதுக்கு வச்சு பெண் பொங்கல் வச்சுங்க.
0: சரிங்க, சரி, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
1: கொடுங்க மேம்.
0: குழந்தைகள்,
1: எங்க பிள்ளைங்க நல்லா பிடிக்கும் மேம். எங்களுக்கு ரெண்டு ஆணு ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. எங்க பிள்ளைங்க தான் எனக்கு முதல் தெய்வமே.
0: சரி, அவங்க கூட உங்களுக்கு நடந்த ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு சொல்லுங்க. அவங்க கூட வெளியே போகும்போதோ இல்ல வீட்டுல இருக்கும் போதோ ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும்ல?
1: அதெல்லாம் சொன்னா சிரிச்சு விடுங்க மேம். மூணு மாசம் குழந்தை.
0: ம்,
1: அவன் அழுகுறன்னு சாப்பாடு போட்டு வச்சுட்டு ஆடுறதுக்கு வந்தனா,
0: ம்,
1: சாப்பாடுல ஒண்ணு கூடத்தான் ஞாபகம் வருது.
0: இது ஆனா வந்து குழந்தைகள் நம்ம வளர்க்கும் போது அடிக்கடி நடக்கும் இல்லையா? அவங்கள யானையில போட்டுட்டு நம்ம அடியில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம், இல்ல ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம், இல்லைன்னா அவங்கள யானையில ஆட்டிட்டு இருப்போம். அப்படியே அவங்க உச்சா போனாங்கன்னா, பக்கம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா, யாராவது உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க மேலேயே தெரிக்கும். இதெல்லாம் வந்து அடிக்கடி நடக்கிற நிகழ்வு இல்லையா?
1: சாப்பாடு போட்டு அது பேசினா எனக்கு அத்தான் ஞாபகம் வருது.
0: சரிங்கம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி.
1: நன்றி மேம்.
0: அடுத்ததான் நம்ம கூட இனி பிரணையக்கூடிய தோழி. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
2: செல்வி பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க செல்வி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்க.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: வீட்டுல இருக்க.
0: வீட்டுல இருக்கீங்களா? சரி.

0: உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
1: நான் ஒன்று சொல்கிறேங்க.
0: ஆ சொல்லுங்க
1: நினைவு,
0: சொல்லுங்க.
1: எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும், நீச்சல் தெரியாது, பாட்டி விட்டு போயிருந்தேன்.
0: சரி.
1: அப்புறம் வந்து கிணத்துல வந்து அந்த ஜடல் இருக்கிற கொஞ்சமாக 4 பேர்கிட்ட தான் இருக்கு, அதுலேயும் மேலே ஏறி ஏறிட்டு வந்தேன். அதுல வந்து நெருப்பிட்ட ஒரு 5 வயசா இருந்துச்சு. அப்புறம் அது நான் எனக்கு கிடைச்சது எடுத்துட்டு நான் பாட்டி வீட்டுக்கு பக்கமே எடுத்துட்டு வந்துட்டேன். அவர் வந்து என்ன பண்ணாரு, அவர் வச்சிருந்தது எனக்கு தெரியாது, அவர் தேடிட்டு வந்தாரு. எனக்கு பயங்கரமா பய ஆயிடுச்சு அவர் கண்டது எனக்கு காய்ச்சி எடுத்துக்கிறாரு. அப்புறம் அவங்களுக்கு கொடுத்துட்டுங்கம்மா, எனக்கு அந்த அந்த ஊர்ல அந்த நேரம் ஒன்னும் மறக்க முடியலைங்கம்மா.
0: சரிங்கம்மா, அது என்ன ஊர் சொல்லுங்க, ஊர் பேர் சொல்லுங்க.
1: ரெட்டியூர்.
0: ரெட்டியூர்லயா? சரிங்கம்மா, ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி. மலர்கள் மலர்ந்தால் வாசம் பரவும், நல்ல நட்பு மலர்ந்தால் மனம் மகிழும். இன்று இன்னைக்கு இந்த நேரத்துல உங்களோட சிரிப்புகளும் நினைவுகளும் அன்பான வார்த்தைகளையும் நம்ம பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில பகிர்ந்து கொண்ட அனைத்து பெண் தோழிகளுக்கும், பகிர்ந்து கொள்ள முயற்சித்த தோழிகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் இன்று பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். இன்று பகல் 12:10 நாடகம், உயிரின் உறவே நாடகம் கேட்கலாம். எழுதியவர் காந்திமதி சுப்பிரமணியம் அவர்கள். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம், அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை ஆகியன இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்று உழவர் அனுபவம் குறித்து காஞ்சிபுரம் தாமல் கே எழிலன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். இரண்டு 2:30 பூங்கொத்து, 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வைங்க. மாலை 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7 மணிக்கு திரைசை, 7:10 மதுரை மாவட்ட செய்தி மலர் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி. இன்று சமச்சீர் உர மேலாண்மை நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் தருமபுரி இஃப்கோ நிறுவன கள அலுவலர் ஐ ஷேக் அப்துல்லா அவர்கள். இரவு 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 8:35 இளம் தென்றல் இன்று சொல்லோடு விளையாடு. இரவு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து செய்தி சுதர், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள். இன்று ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒழிக்கப்படும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். நேயர்களே, இன்று பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: காலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: की तरह जांच इकाई निस्तार

0: back in her Group A match 2 encounter against Japan's Yuina Sakamoto to seal a hard-fought 2-1 victory. The Indian debutant followed it up with a convincing 2-0 win over Cambodia's Kuem Yen DY in Group A match 3. Benchmark domestic equity indices were trading moderately up in the forenoon session today. The Sensex rose 113 points to 74,427, while the Nifty added 30 points to 23,301 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: இதயங்களை இதயம் இதமாக்கிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:10.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: ஆகாஷ்வாணி நாடக மலரில் நேயர்கள் கேட்கவிருப்பது உயிரின் உறவே நாடகம். எழுதியவர் காந்திமதி சுப்பிரமணியன்.
5: நீங்களா? நான் தான் ஓகே,
6: ஒன்றும் இல்லை. சட்டுன்னு உங்க குரல் கேட்கவும் கொஞ்சம் தடுமாறிச்சு. நான் ஓகே தான். நீங்க எப்படி இருக்கீங்க மனு?
5: நானும் ஓகே தான், நல்லா தான் இருக்கேன். ஆமாம், நீ எங்கே இந்த பக்கம்?
6: அது ஒரு வாரம் ஆஃபீஸ் ட்ரைனிங் இன்னைக்கு தான் முடிஞ்சிச்சு.
5: ஓ சரி, ரொம்ப இழைச்சிட்டே ராஜி, உடம்ப கவனிச்சிக்கிறதே இல்லையோ. அப்புறம் பொண்ணு மஞ்சு எப்படி இருக்கா? சந்தோஷமா இருக்காளா?
6: நல்லா இருக்கா. நீங்க இங்க எப்படி?
5: நானும் ஒரு வாரமா இங்கதான் இருக்கேன். பிரியாவோட வீடு கிரகப்பிரவேசம். பிரியா யாருன்னு உனக்கு தெரியுமில்ல?
6: தெரியும். உங்க தங்கச்சி லலிதாவோட பொண்ணு.
5: அப்படியே தான் இருக்க ராஜி. நீ சாப்பிட்டியா? அவ்வளோ ஏதாவது வேணுமா வாங்கிட்டு வரனே.
6: ஆ வேண்டாம் மனோ, வேண்டாம், எல்லாம் இருக்கு. உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
5: எல்லாம் நல்லா இருக்காங்க. மஞ்சு சந்தோஷமாக இருக்கா? நீ சொல்ல மாட்டியா? நீ
6: மஞ்சு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா. அஸ்வின் அதான் மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கிறாரு. அதனால்
5: நான் அப்படி உன்னை பார்த்துக்கல ராஜி.
6: மனு என்ன சொல்கிறீங்க நீங்கள்?
5: சாரி ராஜி, உங்ககிட்ட அதுவும் இப்போ போய் கேட்டிருக்கக்கூடாது. கொஞ்சம் மடத்தனமாக பேசிட்டேன். ஸோ சாரிம்மா, சாரி.
6: மனு நீங்கள் சாரி கேட்கணும். அழகாக போயிட்டுருந்த பயணத்தில் பாதியில் வேண்டான்னு இறங்கினவன் நான் தான்.
5: சிக்னல் போட்டாச்சு, ஏறிக்கோ. டேக் கேர் ராஜி.
6: நீங்களும் உடம்ப பார்த்துக்கோங்க மனோ.

0: என்னங்க? ஏங்க இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? இங்க பாருங்க, நம்ம ராஜி வந்திருக்கா.
1: என்னது, ராஜி வந்திருக்காளா?
0: ஆமா.
1: மறுபடியும் ஏன் இங்க வந்தா? இப்ப என்ன அவளுக்கு? மாப்பிள்ள வரலையா?
0: ஆமா, மாப்பிள்ளையா? மாப்பிள்ள அவர் எதுக்கு இங்க வர்றாரு? பாவம், அங்க இருக்கவே பிடிக்கலமான்னு வந்து ஒரே அழுக. எவ்வளவு வசதியான இடம்லாம் வந்தது, ராணி மாதிரி இருக்க வேண்டியவ. என்னமோ உலகத்திலே இல்லாத மாப்பிள்ள மாதிரி இவ தானே அவளை தேடிட்டு போனா. நீங்களும் நல்ல பையனும் அவளுக்காக பறிஞ்சு பேசுனீங்க. இப்ப பாருங்க, இங்க இருந்த வரைக்கும் அவ கண்ணுல ஒரு சொட்டு தண்ணியாவது வந்திருக்குமா? ஆசாசையா வளர்த்து அருமை தெரியாத இடத்துல கொடுத்துட்டேன்.
1: சும்மா இருக்கியா?

0: அவரை பிடிக்கலைங்கிறதுக்காக எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என் பொண்ணு ராணி மாதிரி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. அவ சந்தோஷமா இருக்கணும்னு தான் அவ மனசுக்கு பிடிச்சவளோட கல்யாணம் பண்ணி வச்சேன். எங்க ராஜே? ராஜே, என்னம்மா என்னது? நீ சின்ன குழந்தை கிடையாது, படிச்ச பொண்ணு. இப்படி எதுக்கு எடுத்தாலும் இங்க ஓடி வந்துடக்கூடாது. போன வாரம் தானம்மா வந்துட்டு போனேன்.
1: ஏன் என்னாச்சு? போன வாரம் வந்தா என்ன, இப்ப வரக்கூடாதா?
0: நீ பேசாத,
1: நீங்க பேசாம இருங்க,
0: பேசாம இரு.
1: இது அவ வீடு, அவ எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். மனசுக்கு கஷ்டம்னா இங்கதானே வரணும்.
0: கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? ராஜி, என்னம்மா என்ன பிரச்சனை சொல்லு.
2: இல்லப்பா, ஒரு புடவை வாங்கிட்டு வந்தாரு எனக்காக. எனக்குன்னு தான் சொன்னாரு. அவரோட தங்கச்சி நல்லா இருக்குன்னு சொன்னதும் அப்படியே அவகிட்ட தூக்கி கொடுத்துட்டா
1: இருப்பா.
2: அவளும் பேசாம வாங்கிக்கிட்டா. அவங்க அம்மாவும் பேசாம இருக்காங்கப்பா.
1: பாத்தீங்களா?
2: அப்போ என்னை விட அவங்க தானே முக்கியம்னு நினைக்கிறாங்க. எனக்கு தானே நீங்க முதலிடம் தரணும் அப்படின்னு கேட்டேன்ப்பா. அதுக்கு ரொம்ப கோபமா பேசிட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா. அதனாலதான் நான் வந்துட்டேன்.
0: இருமா இருமா, அழாத. ராஜே, ரொம்ப தப்புமா, தப்பு. அந்த பொண்ணு ஆசையா கேட்டதும் நீயே அந்த புடவை கொடுத்துருக்கணுமா. ஒரே பொண்ணா செல்லமா வளர்ந்துட்ட, புடவை தானம்மா. அப்புறம் அதே மாதிரி உனக்கு எடுத்துடலாம்னு மாப்பிள்ள நினைச்சிருப்பாரு.
1: ஆமா ஆமா, அப்படியெல்லாம் உடனே இன்னொரு புடவை எல்லாம் எடுக்கிறதுக்கு வசதி எல்லாம் அங்க கிடையாது தெரியுமா. இத பாருங்க, வீட்டுக்கு லோனு, வண்டிக்கு லோன் கட்டணும், இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனை அங்க இருக்கு.
0: இங்க பாரு மகாராஜி, தங்கச்சி ஆசையா கேட்டா எந்த அண்ணனா இருந்தாலும் இதைத்தாமா செஞ்சிருப்பாங்க. வீட்டை விட்டு வர்ற அளவுக்கு இதெல்லாம் கோவப்பட்டா என்னமா இருக்கு? ரொம்ப சின்ன சின்ன விஷயம் ராஜி இதெல்லாம். இத வச்சு மாப்பிள்ளைய அவர் கூட உன் வாழ்க்கையை இடப்படாதம்மா. அந்த அளவு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரே ஊர்னாலும் இப்படி ஓடி ஓடி வரக்கூடாதுமா. நீ இப்ப ரெஸ்ட் எடு, நானே மாப்பிள்ளை விட்டு கூட்டு போறேன்.
3: மனோகர், ராஜி என்கிட்ட பேசுனா நிறைய விஷயங்கள்ல இன்னும் குழந்தை மாதிரி தான் பிடிவாதம் பிடிக்கிறா. அதுவும் உங்க அன்பு, அதை யாருக்கும் பங்கு போட அவ தயாராகவே இல்லை. நான் லவ் பண்ண மனோவா இது அப்படின்னு ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்றா.
4: சரிதாமேனா, ஆனால் காதலும் கல்யாணம் ஆகி நடத்தக்கூடிய குடும்ப வாழ்க்கையும் வேற வேற அப்படிங்கிற புரிதல் அவளுக்கு இல்லை பார்த்தீங்களா. எடுத்து சொன்னா கூட கேட்கறதுக்கு தயாரா இல்லை அப்படிங்கிறத ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு என் மேலே அன்பே இல்லை, பாசமே இல்லை அப்படின்னு சொல்றவள என்ன பண்றது? இப்போ பாருங்க, குழந்தை வரப்போகுது, வேலையை விட்டுட்டு எங்கள் அம்மா கூடவே இருக்கணும் அப்படின்னு அங்கே தான் இருக்கிறா. அவ கூட பேசக்கூட முடியல. சாரி மீனா, நீங்கள் ராஜிக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க, அதனால தான் நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்கிறேன். எங்கள் அம்மாவும் லலிதாவும் அவளை எதுவுமே சொல்கிறதில்ல, வேலை கூட செய்ய விடுறதில்ல. ஆனால் இவ அவங்க கிட்ட பேசுகிறதே இல்லை, எப்போவும் அவர் ரூம்குள்ளேயே தான் இருக்கிறா. மாறிடுவா அப்படின்னு நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம்.
3: நிச்சயமாக உங்கள் அன்பு அவளை மாற்றிடும். எங்கிட்டையும் சொன்னா அவங்க நல்லவங்க தான், எனக்கு தான் ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொன்னான். அவளோட உலகத்தில் இன்னும் அவளும் நீங்களும் மட்டும்தான் இருக்கீங்க. இப்போதான் இன்னும் ஒரு ஆளும் புது வரவா வரப்போகுதே, குழந்தை வந்ததும் எல்லாம் சரியாயிரும் மனோகர்.
4: ஆ, நானும் அந்த நம்பிக்கையோட தான் போகிறேன்.
0: குழந்தைக்கு ஒரு வயசு முடிஞ்சு போச்சு, இன்னும் ரெண்டு பேரையும் கொண்டு விடலைன்னா என்ன நினைப்பாங்க? மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்தாலும் ஃபோனில் பேசினாலும் இப்போல்லாம் சரியாகவே பேச மாட்டேங்கிறாரு. ராஜி, நீ சரின்னா நாளைக்கே உன்னையும் குழந்தையும் மாப்பிள்ளை வீட்டில் விட்டு வந்துடுறேன்.
1: ஏங்க, அவன் எப்படிங்க சரின்னு சொல்லுவா? முதல்ல தனி வீட்டை பாருங்க, அப்புறம் அனுப்புகிறோன்னு நான் தான் அவர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேனே.
0: என்னது
1: அம்மா?
0: ஏய்.

0: என்ன சொல்ற?
1: சொன்னதுதான் சொல்றேன்.
0: இங்க பாரு.
1: என்ன?
0: அவர்ட்ட இப்படியே சொன்னியா? நீ
1: அப்படியே தான் சொன்னேன்.
0: சோ என்ன நினைப்பாரு?
1: என்னத்த நினைக்கிறாரு?
0: தப்பா நினைக்க மாட்டாரா?
1: அடடாடா,
0: இப்படியே நீ பேசிட்டு.
1: ஆமா, நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க.
0: ராஜி, நீ தனியா போகணும்னு சொன்னியா? இப்ப அவர் தங்கச்சியும் கல்யாணம் ஆகி போயிடுச்சு, அம்மா மட்டும் தானே? அவங்களை விட்டுட்டு அவர் எப்படிமா வருவாரு?
1: வரமாட்டாரு.
0: பாவம் இல்லையா?
1: அடடாடா,
0: நீ பேசாம இருக்கியா?
1: நீங்க பேசாம இருங்க. பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றாரு பாரு.
0: கொஞ்ச நேரம் வாய மூடு, நீ சொல்லு ராஜி.
2: அது இல்லப்பா, என் வீடுனா அதுல நான், அவரு, என் குழந்தைன்னு மட்டும்தான் பார்க்கணும். அதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன்.
1: அப்படி சொல்லி என் தங்கம்,
2: அவங்க அம்மாவை அவர் எப்போ வேணாலும் போய் பார்த்துக்கட்டும்ப்பா.
1: அதானே?
0: ஸோ என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க? நிம்மதி இல்லாமல் போச்சு போங்க ராஜி.
1: ஆமாம்,
0: நீ உலகம் புரியாமல் பேசுகிற. இது மாதிரிலாம் பொறுப்பான பையன் நாங்கள் பார்த்துருந்தா கூட கிடச்சிருக்காதுமா. அம்மாவை விட்டுட்டு வான்னு சொன்னால் உடனே உன் பின்னால் வர்றவர் கிடையாதுமா மாப்பிள்ள.
1: அப்புறம் எது கல்யாணம் பண்ணாரு?
0: நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு ராஜி. உன் மேலே அவ்வளவு அன்பாக இருக்கார் உன் மாப்பிள்ள. அவரோட வீட்டில் கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும்.
1: அப்படியெல்லாம் இருக்க மாட்டான் என் பொண்ணு.
0: அமைதியா இருன்றன்ல, பேசிட்டே இருக்கூடாது. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அவர் மட்டும் இல்ல, அவர் குடும்பமும் இனி உன்னோட தான். இந்த பாரு ராஜி, நான் சொல்றேன் கேளு. இது உன்னோட வாழ்க்கை, நீ மட்டும்தான் முடிவெடுக்கணும். காலை முழுக்க உன்னோட வரப்போறது உன்னோட வீட்டுக்காரர் தான். அவர் மனசை காயப்படுத்தாதுமா. ஒரு தடவை கை நழுவி போச்சுன்னா அவ்வளவுதான் வாழ்க்கை. பிடிக்கவே முடியாது, பறந்து போயிடும்.
1: எப்படியோ போங்க.
0: ஏய், இங்க பாரு, இது அவ வாழ்க்கை. அவ என்ன செய்யணும், எப்படி பேசணும்னு நீ முடிவெடுக்காத. நீ கொடுக்குற இடம் தான் அவ இப்படி யோசிக்கிறா. ராணி மாதிரி இருக்கணும்னா ராஜாவும் கூட இருக்கணும்ல. அப்பத்தாமா அது மதிப்பு. மாப்பிள்ள வந்தா அவ பேசட்டும். ஃபோனையும் நீயே வச்சிருக்கன்னு மீனாவும் மாப்பிளையும் சொல்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை பாத்துக்க.
1: நான் அப்படிதாங்க பண்ணுவேன்.
0: பண்ணுவேன் பாப்போம். ஆமா ராஜி, நீ உடனே மாப்பிள்ளிட்ட பேசு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்.
3: மனோகர், ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன சொல்றதுன்னே தெரியல. காத்துல கட்டின கோட்டை மாதிரி இப்படி உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் இவ்வளவு சீக்கிரமா கலைஞ்சு போனதை நம்பவே முடியல. ராசிய பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ரெண்டு பேருக்குமே பிடிக்காம இப்படி ஒரு முடிவு, பிரியணும்னு, அதுவும் அவசரமா. உங்க அம்மா கிட்ட பேசி புரிய வைங்களேன் மனோகர். ராஜி ரொம்ப பாவம்.
4: மீனா, நான் பேசாம இருப்பனா? நான் அம்மா கிட்ட பேசிட்டேன். ஆனா எங்க அம்மா, அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு எவ்வளவோ சொன்னேனடா. கடைசியில் நீ நல்லா இருப்ப அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் சம்மதித்தேன். இப்போ உன் சந்தோஷமும் போச்சு, வீட்டில் நிம்மதியும் இல்லை, அப்புறம் எதுக்கடா அந்த வாழ்க்கை அப்படின்னு எங்கள் அம்மா கேட்குறப்போ என்னால் எதுவுமே சொல்ல முடியல. ராஜி, அவங்க அம்மா சொல்கிற எல்லாத்தையும் அப்படியே நம்புறவ, என்ன ஏன் நம்பலை? எல்லாமே கனவு மாதிரி கரைஞ்சி போயிடுச்சு. அப்புறம் அவங்க அம்மா யாராக இருந்தாலும் என் பொண்ணை தங்கமாக தாங்குவாங்க, உங்கள் வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டா அப்படின்னு வேற சொன்னது எரியிற தீயில் எண்ணெய் ஊற்றுன மாதிரி ஆயிடுச்சு. இவங்களுக்கு நடுவில் எங்கள் வாழ்க்கை எப்படி முறிஞ்சு போனது தான் என்னால் தாங்க முடியல. ராஜி நல்ல பொண்ணு, அவள் அம்மா சொன்னது மாதிரி ஒரு வசதியான வாழ்க்கை அவளுக்கு அமையட்டும்.
3: என்ன மனோகர் இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க?
4: மஞ்சுவோட அவ நல்லா இருக்கணும்.
3: ராஜி உங்களை தவிர வேற யாரையும் மனசால கூட நினைக்க மாட்டான்னு உங்களுக்கு கூட புரியல?
4: நீ சொல்றது உண்மைதான் மீனா. நான் தான் இப்ப குற்றவாளி மாதிரி நிக்கிறேன். எப்பவும் எனக்கு இந்த நினைவுகள், இது எனக்கு ஆயுள் தண்டனை மாதிரி இருந்துகிட்டேதான் இருக்கும். மீனா, ராஜிய நீங்க தான் பாத்துக்கணும். அப்பப்போ அவளை பத்தி, மஞ்சுவை பத்தி எனக்கு நீங்கள் தான் சொல்லணும் ப்ளீஸ். இதை இதை மட்டும் எனக்காக நீங்கள் செய்யணும் மீனா. செய்வீங்களா?
1: மீனா வாமா. நல்லா இருக்கியாம்மா?
3: நல்லா இருக்கேம்மா.
1: மீனா, என் செல்ல பொண்ணு எப்படி

0: மகளை அடையாளம் தெரியாம ஒரு குழஞ்சு போய் நிக்கிறான் பத்தியா, எல்லாம் அந்த ஆளால வந்ததுதான். அவங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்குன்னு கூட நினைச்சு பார்க்காம இப்படி உடனே டைவர்ஸ் வேணும்னு கேட்டு வாங்கிட்டாங்க பத்தியாமா. இவ நல்ல வேலை பாக்குறா, நல்ல வசதி இருக்கு. இவ காசுல தன் தங்கச்சியோட கல்யாணம், வீட்டு செலவெல்லாம் பார்த்துலான்னு தான் அவனோட பிளானே. மீனா, உன் ஃப்ரெண்டு எப்படி ஏமாந்துட்டா பத்தியா?
1: இங்க பாரு, லலிதாவோட கல்யாணத்துக்கு பணம் ஏது வேணுமான்னு நானே மாப்பிள்ளை கேட்டப்ப கூட அவர் வேணாமாமா, ஏற்கனவே எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன்னு பெருந்தன்மையா
0: சொன்னாரு.
1: ராஜி காச அவர் ஏன் தொட போறாரு? ஏமா ராஜி, உனக்கு தெரியாதா?
2: இல்லப்பா, நிஜமாவே எனக்கு தெரியாது. வீட்டுல ஆபீஸ்ல பண விஷயம் எதுவுமே என்கிட்ட அவர் பேசினதே இல்லப்பா.
1: அதாமா, அவர் ஒரு ஜென்டில்மேன்மா.
0: ஆமா ஆமா,
1: விட்டுட்டோம்.
0: ஜென்டில்மேனா? ஜென்டில்மேன் நம்பி வந்தவள ஒரு குழந்தையோட இப்படி விட்டுட்டு அவசர அவசரமா டைவர்ஸ் கேட்டாரு. அவன் மேல அவ்வளவு அன்புன்னு சொன்னதெல்லாம் வெறும் பொய், நடிப்பு.
2: அம்மா அம்மா, போது, கொஞ்சம் நிறுத்துமா. அவரே இல்லைன்னு ஆனப்புறம் இதெல்லாம் எதுக்கு பேசணும்? மீனா, நான் திரும்பவும் வேலைக்கு போகலான்னு இருக்கேன், அதை பத்தி பேசணும். வா, ரூமுக்கு போலாம்.
3: ராஜி, நானே சொல்லணும்னு தான் நினைச்சேன். வீட்லயே இருந்தா இன்னும் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே தான் இருப்ப. நீங்க ரெண்டு பேரும் சேரணும்னு ரொம்ப ஆசையா காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இப்படி ஆனதை நினைச்சா அப்பா, முடியல என்னால.
2: நீ என்ன செய்வ மீனா? எல்லாம் ஏன் தப்புதான். லலிதாக்கு கல்யாண பேச்சு வந்ததும் அம்மா பேச்ச கேட்டு என் நகையெல்லாம் எங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சேனே, அன்னைக்கே ஒரு பெரிய விரிசல் வந்துருச்சு. அம்மா வீடுதான் உலகம்னு நான் எடுத்த முட்டாள்தனமான முடிவு, அவரோட பேசாமலேயே இருந்ததுன்னு என்னோட தப்பெல்லாம் அடுக்கிக்கிட்டே போற அளவுக்கு ரொம்ப பெருசு மீனா. குழந்தைக்கு சொல்றது போல அவர் வீட்டு நிலைமையெல்லாம் முதல்லயே என்கிட்ட சொன்னாருதான். ஆனா எனக்கு தான் புரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் தெரியல. அம்மா சொன்னதையே கேட்டுட்டு தனி கொடுத்தனம் போனாதான் அவர் கூட போகணும்னு அதையே இருக்க பிடிச்சுக்கிட்டு இருந்ததுல அவரும் என் வாழ்க்கையும் என்னை விட்டு ரொம்ப தூரமா போனது எனக்கே தெரியல மீனா. நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு என் பொண்ணு மஞ்சு மட்டும் போதும், அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுதான் இப்போ எனக்கு வேணும். நான் வேலைக்கு வர்றேன் மீனா, நீ கூட இருக்கிற அப்படின்ற தைரியத்துல.
3: அழாத ராஜி, எப்பவும் நான் உன் கூட தான் ராஜி, தைரியமா இரு.
1: மாப்பிள இப்படி உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவாருன்னு நினைக்கவே இல்லை. எத்தனை அருமையான பையன் வேண்டாம்னு தூக்கி போட்டவங்க முன்னால அவனும் ஒரு குடும்பமா வாழ்ந்து காட்ட வேணாமான்னு ஒரு கோபத்துல அவங்க அம்மா அவரை மிரட்டி சொந்தக்கார பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னு மீனா சொல்லுச்சு. சரி சரி, நீ அழுது என்ன பண்றது?
0: ஆமாங்க, ஆமா, நீங்க சொல்லவே வேண்டாங்க, அது எனக்கு நல்லாவே புரியுது. அவன் இப்படி குழந்தையோட தனியா நிக்கிறதுக்கு காரணமே நான் தாங்க. நீங்க எவ்வளவோ சொன்னீங்க, ஆனா முத்தி கட்டு போய் அவளுக்கு நல்லது எடுத்து சொல்லாம என்ன நடந்தாலும் அதெல்லாம் அவ சமாளிக்கணும்னு சொல்லாம இங்கேயே வச்சுக்கிட்டது அது என்னோட தப்பு தாங்க, என்னோட தப்பு தான். நான் ஒரு நல்ல அம்மாவே இல்லை, எல்லா தப்பும் என்னோட தாங்க, என்னோட தான். அவரையும் ராஜுகிட்ட பேச விடாம பண்ணிட்டேன். இப்போ இப்போ வாழ்க்கைய போச்சு, அவ வாழ்க்கை என்னால போச்சுங்க, என்னால போச்சு.

0: சரி சரி, அழாத, விடு விடு, நீ பழுது என்ன பண்றது? முதல்ல ராஜி வேலைக்கு போகட்டும். மஞ்சுவுக்கும் ராஜிக்கும் இனி நாம தான் எல்லாம். ரொம்ப சங்கடமா இருக்கு
1: கடவுளே.
0: மனசு உடம்பு நமக்கு நல்லா இருந்தா தான் அவங்க ரெண்டு பேரையும் நாம கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்க முடியும். நீ முத கண்ணை தொட அழாத.
1: என் பொண்ணோட வாழ்க்கை என்னாலே வீணா போச்சு. இதை நான் எப்படி சரி பண்ண போறேன்?
2: மீனா, இன்னைக்கும் இந்த மஞ்சு மாப்பிள்ள அஸ்வின் கூட சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இந்த மாசத்துல இது மூணாவது தடவை இவ இப்படி இங்க வர்றது. அவ சொல்ற காரணம் எல்லாம் கேட்டா அடிக்கலாம் போல அத்தனை கோவம் வருது எனக்கு. ஒண்ணுமில்ல, அவ சொன்ன ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகாம வேற ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாரான். ஒரு சின்ன மேட்டர், இதுக்கு இவ்வளோ கோவம்? எங்க என்ன மாதிரியே அவ வாழ்க்கையும் பாதியில முடிஞ்சு போயிருமோன்னு தினம் தினம் போராடிட்டு இருக்கேன் மீனா. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல மீனா.
3: நீ அவகிட்ட கொஞ்சம் கண்டிப்பாவே இரு ராஜி. ரொம்பவும் கொஞ்சாத, அன்பா கூட எதுவும் பேசிராத. இப்படி அடிக்கடி வரக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிடுமா.
2: நான் செஞ்ச அதே தப்ப அவளும் பண்ணும் போது எப்படி மீனா நான் சொல்லாம இருப்பேன்? அப்பா என்கிட்ட அன்பா சொன்னதையே நான் அவளுக்கு கடுமையா தான் சொல்றேன். அப்படியும் நோ யூஸ். வர வர மஞ்சுவோடைய போக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
3: ஐயோ, நீ ரொம்ப தேவையில்லாம பயப்படாத ராஜி. எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் ரொம்ப நல்ல பையன். இவளை பத்தியும் அஸ்வினுக்கு நல்லா தெரியும். அப்படி எதுவுமே நடக்காது. அவ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். கவலைப்படாத ராஜி. நீ நல்லபடியா ட்ரைனிங் முடிச்சிட்டு வா. ரெண்டு பேருமே மஞ்சு கிட்ட இத பத்தி பேசலாம்.
2: எங்க திண்டுக்கல் வந்துருச்சா? ஆ, திண்டுக்கல்ல தான் ட்ரெயின் இப்ப நின்னுட்டு இருக்கு. அப்படியா? அப்ப நான் இறங்கணுமே.
3: என்ன ராஜி, ஆபீஸுக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, உன் முகமே சரியில்லை. மஞ்சு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாளா?
2: இல்ல மீனா, நேத்து ரயில்வே ஸ்டேஷன்ல மனோவை பார்த்தேன். அதான், மனசே சரியில்லை.
3: ஓ, மனோகர் எப்படி இருக்காரு? பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சே.
2: எங்க பிரிவுக்கு வெள்ளி விழாவே வந்துடுச்சு. 25 வருஷம் ஆழமா நிரப்ப முடியாத பள்ளம் எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எப்பவோ வந்தாச்சு. அவரு நல்லா தான் இருக்காரு. மனோ மஞ்சுவை பத்தி கேட்டாரு மீனா. மஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு அவர்கிட்ட நான் பொய் சொன்னேன் மீனா. என்ன மாதிரியே அம்மா வீட்டுக்கு ஓடி ஓடி வர்றாருன்னு எப்படி அவர்கிட்ட சொல்ல முடியும்? இன்னைக்கு கூட அங்க வர்றேன்னு தான் சொல்லியிருக்கா. என்ன பண்ணி வச்சிருக்காளோ.
3: ஏ, இரு இரு, ஃபோன் சவுண்ட் வருது. அவதான் மஞ்சுதான். நீ எடுக்காத, விட்டுரு. எப்படியும் உடனே எனக்கு கூப்பிடுவா, நான் பேசுறேன்.

0: ஜா இரு நான் பேசுறேன். ஹலோ மஞ்சு.
1: ஹலோ ஆண்டி, நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேம்மா.
1: அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க எடுக்கல, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன்.
0: அம்மா இன்னைக்கு வேற பிரான்ச்சுக்கு டெப்டேஷன்ல போயிட்டாங்கம்மா. அங்க டவர்லாம் கிடைக்காது, எதுவும் சொல்லணுமா?
1: இல்ல அப்படிலாம் இல்ல, சும்மா பேசலாம் தான் கால் பண்ணேன்.
0: ஆர் யூ ஓகே?
1: ஆ ஓகே ஆண்டி.
0: சரி வச்சிடறேம்மா இப்போ.
1: ஓகே ஆண்டி, பாய்.
2: மீனா, ஃபோன்ல மஞ்சு என்ன சொன்னா?
0: உங்ககிட்ட பேசணும்னு சொல்றா, எப்பவும் போல தான் பேசுறா. ராஜி, ஆபீஸ் முடிஞ்ச உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க வீட்டுக்கு போவோம். இப்படியே அவ இஷ்டத்துக்கு விடக்கூடாது, பேசுவோம். இப்போ வேலையை பார்ப்போம், சரியா?

0: மஞ்சு நடந்துக்கிறது எல்லாம் சேர்ந்து கலங்கி போயிட்டேன். மஞ்சு எப்ப வேணாலும் வருவா, அவ வீமும் பிடிவாதமும் எனக்கு தெரியும். எப்பவும் இவ மேலதான் தப்பு இருக்கும். அஸ்வின் ரொம்ப நல்ல பையன், காரை எடுத்துட்டு டக்கு டக்குன்னு இங்க ஓடி வந்துடுறா. அந்த ராஜி மாதிரியே தான் இந்த மஞ்சுவும் இருக்கா. எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு தான் தெரியல.
1: அமைதியா இரு ராஜி, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன்ல. இப்படி ரூம்ல உட்காந்துக்கலாம், மஞ்சு வந்தா கார் சத்தம் கேக்கும்ல, வந்துடலாம்.
0: அஸ்வினை கூட்டிட்டு வந்து அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு மஞ்சு சொன்னப்போ உடனே கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன் மீனா. ஆனா இவ நான் அங்க இருக்கும் போதே போன் பண்ணா தெரியுமா, எப்ப வருவேன்னு வேற கேக்குறா. நான் உடனே அஸ்வின் கிட்ட பேசினேன். அதுக்கு அஸ்வின் என்ன சொன்னாரு தெரியுமா? நீங்க கவலையே படாதீங்க ஆன்டி, ரிலாக்ஸா இருங்க. எனக்கு அவளை நல்லா தெரியும், நான் பாத்துக்கிறேன். இது சும்மா எப்பவும் போல செல்ல சண்டை தான் அப்படின்னு அஸ்வின் தெளிவா சொல்றாரு மீனா. அவ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு பேசாம இருங்க, ரெண்டு நாள் பாருங்க, அப்புறம் ஏதாவது காரணம் சொல்லி நைஸா இங்க பேக் பண்ணிடுங்க, நான் அவளை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா பேசுறாரு. டேக் கேர் ஆன்டி, கவலைப்படாதீங்க, எப்பவுமே அவ தான் எனக்கு. ஐ லவ் ஹர் எ லாட்னு சொன்னாரு மீனா. அம்மாவையும் அவளையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும், அது நான் பாத்துக்கிறேன்னு எவ்வளவு தெளிவா பேசுறாரு தெரியுமா அஸ்வின்?
1: ஏய் இரு இரு, கார் சத்தம் கேக்குது, மஞ்சுவோட காரா இருக்குமோ, வா வா பாக்கலாம். என்ன கார் திரும்ப போகுது? ஆமா மஞ்சுவோட கார் தான். ஏன் திரும்ப போகுது? வராமலே போறா பாரு. ஏய் இங்க பாரு, ஏதோ லெட்டர் இருக்குது.
0: லெட்டரா? படி மீனா.
2: மை டியர் அம்மா, நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட பேச ஆரம்பிச்சதுமே நான் வந்துட்டேன். ரெண்டு பேரும் வாசக்கதவை திறந்துட்டு வந்தது கூட தெரியாம அப்படி பேசிட்டு இருக்கீங்க. அம்மா கவலைப்படாத, என் வாழ்க்கை உன்னோடது போல ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு திரும்ப அதே புள்ளியில முடியிற வட்டமா அதே இடத்துக்கு வராது. அது ஒரு அழகான முடியாத தொடர்கதையா போய்கிட்டே இருக்கும். நானும் அஸ்வினும் அதுல ஜாலியா கை கோர்த்து நடந்துட்டே இருப்போம். ஹாப்பியா இருங்க. இப்போ நான் போறேன். ஐ லவ் மஞ்சுன்னு மாமியார் கிட்டயே சொன்ன அஸ்வினை நான் எவ்வளோ லவ் பண்றேன்னு அவர்கிட்ட சொல்ல போறேன். அப்புறமா அவரோட, அதான் உன் மாப்பிள்ளையோட வீட்டுக்கு வரோம், சாப்பிட்றோம், செம்மையா என்ஜாய் பண்றோம். முதல்ல கதவை பூட்டுங்க. வரேன் மீனு ஆண்டி. இனி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க. வரட்டா, டாடா.
1: பத்தியா ராஜி, எப்படி மனசறிஞ்சு எழுதியிருக்கா பாரு. இதை விட உனக்கு வேற என்ன வேணும்
0: மீனா? இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? என் மஞ்சுவோட வாழ்க்கை என்ன மாதிரி பாதியில நின்று போகாது. அவளே சொல்லிட்டா எனக்கு இது போதும், இது போதும் மீனா.
1: ஏய் ஏன் அழற?
0: பரவாயில்ல மீனா, இது ஆனந்த கண்ணீர். ரொம்ப நாளைக்கு அப்புறம்
3: நேயர்கள் இதுவரை கேட்டது உயிரின் உறவே நாடகம். எழுதியவர் காந்திமதி சுப்பிரமணியன். நாடகத்தில் பங்கு பெற்றோர் ராஜியாக எஸ் எஸ் சுந்தரி, ராஜியின் அம்மாவாக என் ஜோதி, ராஜியின் அப்பாவாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், மனோகராக ஞான வடிவேல், தோழி மீனாவாக எஸ் ஆர் கலா மற்றும் மஞ்சுவாக என்இ தமிழ்ச்செல்வி ஆகியோர். ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்ரியா. நாடக வடிவம் மற்றும் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: நேர்களை இன்று மாலை 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடைகளை முறைப்படுத்துவதற்கான சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவைகள் இந்திய பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நியூசிலாந்து அமைச்சர் திரு டாட் மெக்லே தெரிவித்துள்ளார். பூட்டானின் வளர்ச்சிக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பாலஸ்தீன அதிபர் திரு மஹ்மூத் அப்பாஸ் ஐநா சபையில் நடைபெறவுள்ள உயர்மட்ட கூட்டத்தில் காணொலி வாயிலாக பங்கேற்க ஐநா அனுமதி அளித்துள்ளது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மீசிச் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டு நன்கொடைகளை முறைப்படுத்துவதற்கான சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இன்றைய கூட்டத்தில் மசோதாவில் உள்ள விஷயங்கள் குறித்து உள்துறை அமைச்சக பிரதிநிதிகள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினருக்கு எடுத்துரைக்கின்றனர். வெளிநாடுகளில் இருந்து தனிநபரோ அல்லது அமைப்புகளோ வெளிப்படைத்தன்மையுடனும் முறையான தணிக்கையுடனும் நன்கொடைகளை பெறுவதற்கு இம்மசோதா வகை செய்கிறது. இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் 21 மக்களவை உறுப்பினர்களும் 10 மாநிலங்களவை உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர். இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவராக மக்களவை உறுப்பினர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவைகள் இந்திய பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நியூசிலாந்து வர்த்தகம் மற்றும் முதலீட்டுத்துறை அமைச்சர் திரு டாட் மெக்லே தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்படுத்தும் திட்டங்களால் இந்திய பொருளாதாரம் மட்டுமின்றி இந்தியா மற்றும் நாட்டு மக்களின் செல்வமும் வெகுவாக உயர்ந்துள்ளதாக கூறினார். உலகின் பிற நாடுகளில் இல்லாத வகையில் இந்தியாவில் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு புதிய பல்கலைக்கழகங்கள் பெருமளவு தொடங்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். கட்டமைப்புத் துறையிலும் பெருமளவு முதலீடு செய்யப்படுவதையும் அவர் குறிப்பிட்டார். 2035 ஆண்டுக்குள் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கான பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முன்னெடுப்புகளில் நியூசிலாந்தும் பங்கேற்கும் என்று திரு டாட் மெக்லே கூறினார். பூட்டானின் வளர்ச்சிக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமது 2 நாள் பூட்டான் பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பூட்டானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு தங்கியலுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு குறித்து தாம் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமானதாக அமைந்திருந்தது என்று தெரிவித்தார். அந்நாட்டின் பல்வேறு நலத்திட்டங்களை அவருடன் இணைந்து தொடங்கி வைத்ததாகவும் அவர் தெரிவித்தார். தாய்சேய் நல மருத்துவமனை மற்றும் நெடுஞ்சாலை திட்டங்கள், தேசிய கால்நடை இனப்பெருக்க மையம், அரசுக்கான மின்சார வாகன சேவை, 500 கிலோவாட் நீர்மின் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் இந்தியாவின் உதவியுடன் பூட்டானில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்தியா மற்றும் நேபாளத்தில் தயாரிக்கப்படும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து இரு நாடுகளும் ஆலோசனை நடத்தியுள்ளன. இது தொடர்பாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற இருநாட்டு அரசுகள் அளவிலான துணைக்குழு கூட்டத்தில் இந்திய தரப்பில் வர்த்தகத்துறை இணைச் செயலர் திரு உஜ்வல்குமார் கோஷ் தலைமையிலான குழுவினரும், நேபாள தரப்பில் அந்நாட்டு தொழில்துறை இணைச் செயலர் திரு புத்த பகதூர் தலைமையிலான குழுவினரும் பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தை அணுகுதல், சுங்கவரி மற்றும் வர்த்தக நடைமுறைகள், உணவு பாதுகாப்பு, எல்லைப்புற கட்டமைப்பு, சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து வசதி உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இரு நாடுகளும் வழங்கும் சலுகைகள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுப்பது, ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைத்தல் போன்றவை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக

மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் சவுக் கர்ஜத் இடையேயான ரயில் பாதையை இரட்டை ரயில் பாதையாக மாற்றும் திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. 497 கோடி ரூபாய் மதிப்பிலான இத்திட்டத்தின் மூலம் மகாராஷ்டிராவில் பயணியர் மற்றும் சரக்கு ரயில் போக்குவரத்து அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரட்டை ரயில் பாதை பணிகள் நிறைவடையும் போது இரு மார்க்கங்களிலும் நாள்தோறும் கூடுதலாக 5 பயணியர் ரயில்களை இயக்கவும் ஆண்டுக்கு 18.35 மில்லியன் டன் சரக்குகளை அனுப்பவும் வழிவகை ஏற்படும் என்று

0: இரு மார்க்கங்களிலும் நாள்தோறும் கூடுதலாக 5 பயணியர் ரயில்களை இயக்கவும், ஆண்டுக்கு 18.35 மில்லியன் டன் சரக்குகளை அனுப்பவும் வழிவகை ஏற்படும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால அரசியல் பயணம் மக்கள் சேவையே தேசத்தின் சேவை என்ற உறுதிப்பாட்டோடு நடைபெற்று வருகிறது. உள்ளார்ந்த வளர்ச்சியும் சமூகத்திற்கான அதிகாரமும் மக்கள் வாழ்க்கையில் வளமான மாற்றங்களையும் மத்திய அரசு கொண்டுவரும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் 1 மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. தூய்மையே சேவை இயக்கத்தின் மூலம் சமூக மற்றும் சுகாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை இன்றைய தொகுப்பு விவரிக்கிறது.
2: தூய்மை இந்தியா இயக்கம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசால் கொண்டுவரப்பட்டு மக்களிடையே தூய்மை இயக்கம் குறித்த விழிப்புணர்வையும் சேவை மனப்பான்மையையும் ஏற்படுத்தியுள்ளது. கிராமங்கள் தொடங்கி நகரங்களில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களின் பயனாக கிராமங்கள் மற்றும் நகரங்கள் பாதுகாப்பான கழிப்பிட வசதிகளை பெற்றுள்ளன. 91% பொது இடங்களில் திறந்தவெளி மலம் கழிப்பது தடுக்கப்பட்டு ODF Plus என்ற தரத்தை எட்டியுள்ளன. திட மற்றும் திரவ கழிவுகளையும் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளையும் தனித்தனியாக பிரித்தெடுத்து தூய்மையை பராமரிப்பதற்கான முயற்சிகளும் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. தூய்மை இந்தியா இயக்கத்தின் சிறப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே பேசுகையில், இது தூய்மைக்கான திட்டம் மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவரின் வாழ்வில் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டார். வீடுகளில் கழிப்பிட வசதியை அமைத்துக் கொள்ள இயலாத குடும்பங்கள் கண்டறியப்பட்டு இசாத் கர் திட்டத்தின் கீழ் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 42 லட்சம் வீடுகளுக்கு கழிப்பிட வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. மகளிரின் கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் இந்த திட்டம் உறுதி செய்துள்ளது. இம்மாநிலத்தில் உள்ள பழங்குடியினர் வசிக்கும் மலைப்பகுதிகளில் தொடங்கப்பட்ட கோவர்தன் திட்டத்தின் கீழ் கழிவுகளிலிருந்து உயிரி எரிவாயு தயாரிக்கும் திட்டமும் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. இதனால் கிடைக்கும் வருவாயில் கிராமப்புற பொருளாதாரமும் வலுப்பெற்றுள்ளது. தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 5000க்கும் மேற்பட்ட இடங்கள் கண்டறியப்பட்டு இவ்வாண்டின் தூய்மை பகுதிகளாக உருவாக்கப்பட்டுள்ளன. தூய்மை குறித்து மக்களிடையே ஏற்பட்டுள்ள விழிப்புணர்வின் பயனாக மக்களின் உடல்நலம் மேம்பட்டிருப்பதோடு அவர்களின் வாழ்க்கை தரமும் உயர்ந்திருக்கிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்கை தூய்மை இந்தியாவுக்கான இலக்குடன் நனவாக்குவோம்.
0: பாலஸ்தீன அதிபர் திரு மஹ்மூத் அப்பாஸ் ஐநா சபையில் நடைபெறவுள்ள உயர்மட்ட கூட்டத்தில் காணொலி வாயிலாக பங்கேற்க ஐநா அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பாக ஐநா பொதுச்சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் இந்தியா உட்பட 152 நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததை அடுத்து இத்தீர்மானம் நிறைவேறியது. அமெரிக்கா, இஸ்ரேல், பராகுவே நாடுகள் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்த நிலையில் 4 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. தீவிரவாதத்திற்கு ஆதரவளிப்பதை பாலஸ்தீனம் நிறுத்தவில்லை என்று கூறி திரு மஹ்மூத் அப்பாஸ் ஐநா கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நியூயார்க் வருவதற்கு விசா வழங்க அமெரிக்கா மறுத்துவிட்டதை அடுத்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி வரும் யுக்ரைன் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் வாங்குவதற்காக அந்நாட்டிற்கு 3.3 பில்லியன் யூரோ நிதி உதவி வழங்கப்படும் என ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலா வொண்டர்லேயன் அறிவித்துள்ளார். யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கியுடன் தொலைபேசி வாயிலாக நடத்திய ஆலோசனையை தொடர்ந்து இந்த நிதி உதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மேசிச் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-2, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கோலின்ஸ் போர்ச்சுகலின் ஆஞ்சலினா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடைகளை முறைப்படுத்துவதற்கான சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் இன்று

புதுதில்லியில் நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவைகள் இந்திய பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நியூசிலாந்து அமைச்சர் திரு டாட் மெக்லே தெரிவித்துள்ளார். பூட்டானின் வளர்ச்சிக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பாலஸ்தீன அதிபர் திரு மஹ்மூத் அப்பாஸ் ஐநா சபையில் நடைபெறவுள்ள உயர்மட்ட கூட்டத்தில் காணொலி வாயிலாக பங்கேற்க ஐநா அனுமதி அளித்துள்ளது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மேசிச் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:50. நேயர்கள், இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
1: செண்பகம், செண்பகம், எங்க இருக்கிற செண்பகம்?
2: என்னங்க, எதுக்கு இப்படி கத்திட்டே இருக்கீங்க? வீட்டில் தானே இருக்கேன், எதுக்கு அத்தனை டைம் கூப்பிட்டு இருக்கிறீங்க?
1: நேத்தே சொன்னாங்க, மறந்து போயிட்டேன். எங்கள் ஆஃபீஸ் மூலமா குடும்பத்தோட எல்லாத்தையும் டூர் கூட்டு போகிறாங்கன்னு சொன்னாங்கம்மா. அதான் டூர் போகலான்ட்டு பிள்ளைங்கள்லாம் கூட்டிக்கிட்டு ரெடியாவு, எல்லாம் கிளம்பலாம்.
2: என்னது டூர் போகிறோமா?
1: சரி சரி, ரொம்ப இது பண்ணாத, பிள்ளைங்கள்லாம் கூப்பிடு.
2: பிள்ளைங்களா, வாங்க, உங்க அப்பா நம்ம எல்லாரையும் டூர் கூட்டிட்டு போறாரா?
3: அம்மா, டூருக்கு போறீங்களா? ஜாலி ஜாலி ஜாலி.
1: ஆ, பஸ் வந்துருச்சு. எல்லாரையும் கூட்டிக்கிட்டு பத்திரமா பஸ் ஏறுமா? பஸ் ஏறி நடு சீட்ல போய் உட்காருங்க.
2: பசங்களா, பார்த்து பத்திரமா உட்காருங்கடா.
3: சரிம்மா.

0: என்னங்க, பஸ் போய்கிட்டே இருக்கு, நாம போக வேண்டிய இடம் இன்னும் வரவே இல்லையா?
1: ஆ, நாம சொன்ன இடம் வந்துருச்சு. பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு பத்திரமா இறங்குமா? டேய், பாத்து பத்திரமா இறங்குடா குட்டி.
0: பசங்களா, எங்க வாங்க, எல்லாரும் முதல்ல போய் அந்த பூங்காவை முதல்ல பாத்துட்டு வந்துடலாமா?
1: சரி சரி, இந்த முதல பண்ண, பாம்பு பண்ண, விளையாட்டு திடல் இதெல்லாம் பசங்களை கூட்டிக்கிட்டு விளையாடிக்கிட்டு நான் போய் எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸு சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்.
0: சரிங்க சரிங்க, சீக்கிரமா போயிட்டு வாங்க.
1: ஆ, எல்லாரும் வாங்க, சாப்பாடு ஸ்நாக்ஸு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வா செண்பகம், சாப்பிடுவோம். பிள்ளைங்கள்லாம் கூப்பிடு.
0: உடனே உட்காந்துடலாமா சாப்பிட்றதுக்கு? முதல்ல வாங்க, எல்லாரும் போய் கையை கழுவிட்டு வந்துடுவோம்.
1: மெதுவாடா, மெதுவா வந்து உட்காருங்க, சாப்பாட்டை எடுத்து கொடுமா செம்பகம்.
0: ஆஹா, இந்த சாப்பாடு எங்கங்க வாங்குனீங்க? நல்லா டேஸ்டா இருக்குங்க.
1: என்னைக்காவது டேஸ்டா சாப்பாடு வச்சிருந்தா தானே அதனுடைய அருமை தெரியும். வெளியில வாங்கி சாப்பிட்டா டேஸ்டா தான் தெரியும்.
0: ஏன், நான் நல்லா சமைக்கிறது இல்லையா?
1: நல்லா சமைச்சிட்டாலும்.
0: சரி பசங்களா, சாப்பிட்ட அந்த கவரெல்லாம் கொடுங்க, அந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் ஓரமா போட்டுட்டு வந்துடுறேன்.
1: செண்பகம், செண்பகம், என்ன பண்ற நீ?
0: என்னங்க நான் என்ன பண்ண?
1: இந்த மாதிரி குப்பைகளை இப்படி போட்டு போனா எப்படி? இந்த மாதிரி போட்டா அங்கேயும் எங்கேயும் அசிங்கமா இல்லையா? இந்த பிளாஸ்டிக் கவருங்க குப்பைங்க எல்லாம் அடிச்சுட்டு போய் தண்ணி எல்லாம் விழுவாதா?
0: அப்படி விழுந்தா நமக்கு என்னங்க? ஏதோ நான் மட்டும்தான் போடுற மாதிரி என்னைய மட்டும் சொல்றீங்க?
1: அப்படி இல்ல செண்பகம், இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்களை நாம இல்ல யாருமே இப்படி போடக்கூடாது. அதுக்குன்னு வச்சிருக்கிற மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டிலையும், மக்கா குப்பைகளை சிவப்பு நிற தொட்டிலையும் போடணும். இப்படி அங்கங்க போட்டு போயிட்டா இது அடிச்சுட்டு போய் நீர்நிலைகள் எல்லாம் கலக்குது. அப்படி கலக்கும் போது அங்குள்ள நீர்வாழ் உயிரினங்கள் இதை சாப்பிட்டுட்டு இறக்க கூட செய்யுது. இந்த மாதிரி செய்யறது முறையா?
0: சரிங்க, நாம மட்டும்

0: இந்த மாதிரி கரெக்டா செஞ்சா சரியாயிட போகுதா என்ன?
1: ஒவ்வொருத்தரும் நாம இப்படி நினைக்கிறதுனால தான் எந்த விஷயத்தையும் நாம யாரும் கண்டுக்கிறது இல்ல. நாம கரெக்டா இருந்தாதான் எல்லோரும் கரெக்டா இருப்பாங்க. உன்னை நீ சரி செய்துக்குள் உலகம் தானாக சரியாகிவிடும் அப்படிங்கிற படமுடிக்கு ஏற்ப இந்த விஷயத்தங்களை நாம தான் ஃபாலோ பண்ணி நடந்துக்கணுமா? அப்பதான் நமக்கு பின்னாடி இருக்கிற சந்ததிகள்லாம் அதை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க.
0: சரிங்க சரிங்க, இனிமேல் அந்த தவற பண்ண மாட்டேங்க. சரிங்க, நேரம் ஆயிடுச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம்.
1: சரி சரி, குழந்தைங்கலாம் கூட்டிக்கா செண்பகம், கிளம்பலாம்.
0: சுற்றி இருப்பவர்களை காப்போம், இது சூழல் காப்போம்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அறிவிப்புகள். பிளஸ் டூ முடித்தவர்களுக்கு 2536 கிளர்க் பணியிடங்கள். கிளர்க், ஜூனியர், செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தம் 2536 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிளஸ் டூ முடித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 27 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். தேர்வு மையம் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, வேலூர், சேலம், திருநெல்வேலி. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹100. பெண்கள் எஸ்டி எஸ்சி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. கடைசி நாள் 7/10/2026 பதிவு செய்ய வேண்டும். விவரங்களுக்கு SST SSC.gov.in என்ற இணையதளத்திற்கு சென்று தகவல்களை தெரிந்து கொள்ளலாம்.

34 என மொத்தம் 1871 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது தீயணைப்புக்கு 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். மற்றவைகளுக்கு 20 முதல் 25 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு மற்றும் உடல் தகுதி தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். தேர்வு மையம் சென்னை, கோவை, மதுரை, சேலம், திருச்சி, வேலூர், திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி ஆகிய இடங்களில் தேர்வு மையங்கள் இருக்கின்றன. விண்ணப்ப கட்டணம் ₹100. SC/ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. கடைசி நாள் வருகிற 30/9/2026 விண்ணப்பிக்க வேண்டும். விவரங்களுக்கு ssc.gov.in என்ற இணையதளத்தில் சென்று விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அடுத்த அறிவிப்பு. மத்திய அரசின் கீழ் செயல்படும் பேங்க் ஆப் இந்தியாவில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஸ்பெஷலிஸ்ட் ஆபிசர் பிரிவில் மேனேஜர் 100, ஆபிசர் 18, சட்ட அதிகாரி 10 உட்பட மொத்தம் 205 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BE, BTech, MCA, MSc முடித்திருக்க வேண்டும். வயது 21 வயது முதல் 42 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வின் மூலம் தேர்ச்சி பெறுவர் மற்றும் நேர்முக தேர்வும் நடைபெறுகிறது. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹1180. SC/ST பிரிவினருக்கு ₹175. கடைசி நாள் 25/9/2026 விண்ணப்பிக்க வேண்டும். விவரங்களுக்கு bankofindia.bank.in என்ற இணையதளத்தில் சென்று விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அடுத்த அறிவிப்பு. இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் 225 அதிகாரிகளுக்கு வாய்ப்பு. பொதுத்துறையை சார்ந்த யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. நிர்வாக அதிகாரி பிரிவில் ஜெனரலிஸ்ட் 200 உட்பட மொத்தம் 225 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது 21 வயது முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை பிரிலிமினரி, மெயின் தேர்வு, நேர்முக தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹1000. SC/ST பிரிவினருக்கு ₹250. கடைசி நாள் 28/9/2026 விண்ணப்பிக்க வேண்டும். விவரங்களுக்கு uilc.co.in என்ற இணையதளத்தில் சென்று விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அடுத்த அறிவிப்பு. காஞ்சிபுரத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடத்துக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது 18 முதல் 53 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு மட்டுமே. விண்ணப்பிக்கும் முறை தபாலில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இல்லை. முகவரி முதல்வர் அரசு தொழிற்பயிற்சி நிலையம், எண் 26, புத்தேரி தெரு, கைலாசநாதர்.

0: கோவில் பின்புறம் காஞ்சிபுரம் 6315052 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். கடைசி நாள் 30/9/2026. விவரங்களுக்கு காஞ்சிபுரம் .nic.in என்ற இணையதளத்தில் சென்று விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அடுத்த அறிவிப்பு, மருத்துவ கல்வி நிறுவனத்தில் வேலை. மத்திய அரசின் கீழ் செயல்படும் முதுநிலை மருத்துவ கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. MTS 54, மெடிக்கல் ஆபிசர் 1, பார்மசிஸ்ட் 1, கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் 1 உட்பட மொத்தம் 60 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, டிஃபார்ம் MBBS முடித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தேர்ச்சி முறை நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹1500. SC/ST பிரிவினருக்கு ₹800. கடைசி நாள் 19/10/2026. விவரங்களுக்கு pgimer.edu.in என்ற இணையதளத்தில் சென்று விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அறிவிப்பு, தமிழக சுகாதாரத்துறையில் தற்காலிக பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நர்ஸ் பிரிவில் சென்னை 512, கோவை 193, மதுரை 147, திருச்சி 205, சேலம் 231, விழுப்புரம் 94, திருநெல்வேலி 101 உட்பட மொத்தம் 4724 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BSc GNM டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 50 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர். விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்து தொடர்புடைய மாவட்ட அலுவலக முகவரிக்கு அனுப்ப வேண்டும். கடைசி நாள் 25/9/2026. விவரங்களுக்கு nhm.tn.gov.in என்ற இணையதளத்திற்குள் சென்று தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலி இடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை UPSC வெளியிட்டுள்ளது. உதவி பேராசிரியர் 64, உதவி அரசு வழக்கறிஞர் 140, சட்ட அதிகாரி 4, அசிஸ்டன்ட் எடிட்டர் 2 உட்பட மொத்தம் 212 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி MBBS மற்றும் BL முடித்திருக்க வேண்டும். வயது 21 முதல் 50 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹25. பெண்கள் SC/ST மற்றும் பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. கடைசி நாள் 9/10/2026. விவரங்களுக்கு upsc.gov.in என்ற இணையதளத்தில் சென்று விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி நேயர்களே.
1: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. AP மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
2: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: நேயர்கள், இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: Tour have been named India's flag bearers for the opening ceremony of the Asian Games. The opening ceremony is scheduled to take place tomorrow. And with that, we end this news bulletin.
1: வணக்கம் நேயர்களே. நேயர்கள் நண்பகல் நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:10.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: நேயர்களே, இனி கேட்டு மகிழலாம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். நேயர்களே, நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில நீங்கள் இடம்பெற வேண்டுமா? உங்களினுடைய பாடல் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது, ஒரு அஞ்சல் அட்டையில் உங்களுடைய பெயர், முகவரியை எழுதி, உங்களுக்கு பிடித்த படம், பாடலை எழுதியதோடு மட்டுமன்றி, நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி நிலையம், அதியமான்கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி 63-68-07 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள். நேயர்களே, உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே இந்த நண்பகல் நேரத்தில். அவ்வாறு நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர் முதல் பாடலை கேட்டிருக்காங்க என்ஆர் முத்துமல்லிகா அவர்கள் நார்த்தம்பட்டியிலிருந்து. வாளி வரிகளில் SBB மற்றும் வாணி ஜெயராம் குரல் வண்ணத்தில் வண்டிக்காரன் மகன் திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: என்ன நிறைவேற நீதான் உதவி செய்யணும். எப்படி அது பூதம் வேணும்?

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேயர்களி, வெயில் கொளுத்தும் இந்த நண்பகல் நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர் ஏலகிரி குணசேகரன் பெருமாள் அவர்கள், கேவி மகாதேவன் இசையில், TM சவுந்தரராஜன் குரல் வண்ணத்தில், என் அண்ணன் திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: ஆயிடுச்சா, நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
5: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
4: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
7: நேயர்களே, இந்த நண்பகல் நேரத்துல கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. நேயர்களே, இந்த நண்பகல் நேரத்தில் ரொம்ப எழிலான, மனதிற்கு இனிமையான ஒரு திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர் விருப்ப நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர் பழைய தர்மபுரியிலிருந்து சுதா சத்யராஜ் அவர்கள். இளையராஜா இசையில், கஸ்தூரி ராஜா பாடல் வரிகளில், ஸ்வர்ணலதா குரல் வண்ணத்தில், கும்மி பாட்டு திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் 1:30. நேயர்களே, இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும்.
1: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தர்மபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நாம வந்து இந்த நரம்பு சுருண்டல் அந்த வேரிக்கோசுன்றதை பத்தி வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டு இருந்தோம், செஞ்சோம், பண்ணோம். இதில் என்னென்னா, நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதை வந்து என்னன்றதை ஒரு ஷார்ட்டாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு அது சம்மரைஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக நிறைய நிற்கிறவங்களுக்கு வரும், நிறைய வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கும் வரும், ரெண்டாவது வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரும், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வரும். இது எல்லாமே வந்து அதுக்கான காரணிகள். ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் நிற்க வேண்டாம், கொஞ்சம் நின்றுட்டு வேலை செய்கிறவங்க கொஞ்சம் உட்காருங்க, நடுவு நடுவில் கொஞ்சம் வந்து இந்தாட்டந்தாட்டம் நடந்துக்கிட்டே இருங்க, ஒரேடியாக நிற்க வேண்டாம், செய்ய வேண்டாம். இதெல்லாம் வந்து அதை வந்து தற்காத்துக்குரிய முறைகள். இது வராது, இந்த மாதிரி தொந்தரவு வராதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் காலையில் வாக்கிங் போகிறதும், கொஞ்சம் வந்து இந்த சாக்ஸ் ஸ்டாக்கிங்ஸ் வேரிக்கோசுவின் ஸ்டாக்கிங்ஸ்னு இருக்கும், அது எல்லா கடையிலையுமே இருக்கும். நீண்ட நேரம் நிற்கிறவங்க அதை வந்து அணிந்து கொள்வது நல்லது. அணிந்து கொள்வதுனா காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே செஞ்ச உடனே அந்த ஸ்டாக்கிங்ஸை போட்டுடணும், திரும்ப நைட்டு படுக்கும்போது செய்யும்போது தான் வந்து அதை கழட்டணும். இதெல்லாம் தான் வந்து அதுக்குரிய முறைகள். இதில் வந்து மேலும் வந்து பார்த்திங்கனாக்கா வந்துருச்சு அப்படின்னாக்கா வந்து நம்ம வந்து சிம்பிளான ஒரு ஸ்கேன் ஒன்று, அதாவது சாதாரண ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணணும்னாவே, டாப்ளர் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணணும்னாவே அதோடைய தாக்கம் எவ்வளோ தூரம் இருக்குன்றது தெரியும். வந்து தொடை வரைக்கும் இருக்குதா இல்லை முட்டிக்கு கீழே வரைக்கும் இருக்குதா என்ன ஏதுன்றது தெரியும். நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி சர்ஜரி பண்ணுமா இல்லையான்றது டிசைட் பண்ணிக்கலாம், இல்லை மருந்து மாத்திரை போதுமா இல்லை அந்த சாக்ஸ் மட்டும் போதுமான்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், முட்டிக்கு கீழே வர்றதெல்லாம் இப்போ வந்து நம்ம சர்ஜரி வந்து நம்ம பண்ணுறதில்ல. அந்த ஃபோம் ஸ்க்ளரோதெரபி என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான ஃபோமை மட்டுமே வந்து செலுத்தி அதை வந்து நம்ம வந்து உற்பத்திக்கு சரி செய்து கொள்கிறோம், செஞ்சுக்கிறோம். இப்போ வந்து நவீன முறைப்படி வந்து இப்போ நிறைய அந்த லேசர் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்துருக்குது, பழைய மாதிரி இல்லாத இப்போ புது முறைப்படியாக வந்து லேசர் டெக்னிக்ஸ் வந்து அதுலேயும் நம்ம வந்து சர்ஜரி பண்ணிகிட்ருக்கிறோம், செய்கிறோம். அதனால் இந்த வேரிக்கோஸ் வேணுன்றது வந்து அது பல வகை எந்தெந்த ஸ்டேஜில் எப்படி எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து தான் வந்து ட்ரீட்மெண்ட்டு மாறுபடும். இது என்னன்னாக்க இவங்க இது எல்லாருக்கும் வரும்ன்றது இல்லை. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு குறிப்பிட்ட மக்கள், அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப நேரம் நிற்கிறவங்க, உட்காடுறவங்க, கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க, இவங்களுக்கு தான் வந்து இது மோர் காமனாக வரும். இந்த கேட்டகரியில் வர்றவங்க எல்லாமே நான் சொன்ன மாதிரி வந்து அந்த தடுப்பு முறைகளை வந்து இது பண்ணிக்கிட்டோம்னாவே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தற்காத்துக்கிறது தான் வந்து நமக்கு நல்லது. அது பல வகையில் வந்து பொருந்தும், வாழ்க்கைக்கும் பொருந்தும், அது நம்ம உடலுக்குமே பொருந்தும். அதனால் வந்து வர்றதுக்கு முன்னாடி இவங்க இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்கலாம் தயவுசெய்து வந்து கொஞ்சம் இந்த சாக்ஸை வந்து போட ஆரம்பிங்க. ரொம்ப ரொம்ப ரொம்ப அருமையான ட்ரீட்மெண்ட்டு அந்த வேரிக்கோசுவின் ஸ்டாக்கிங்ஸ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எல்லா மருந்து கடையிலுமே கிடைக்கும். அந்த பாதத்திலிருந்து வந்து தொடையின் பாதி வரைக்கும் வரும், அது அவ்வளோ பெருசு இருக்கும், அழகாக போட்டுக்கலாம். போடுறதுக்கு கொஞ்ச நாள் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், செய்யும் பண்ணும், பட் ஆனால் கம்ஃபர்டபுளாக அது வந்து மாற ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு காலுக்கே வந்து ஒரு இதமான ஒரு சுகமான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும், செய்யும் பண்ணும். இதெல்லாம் தான் வந்து இந்த வேரிக்கோசுவைன், அதாவது நரம்பு சுருண்டலை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம். இது தொடர்ந்து கேட்டுட்ருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாரி எதாவது கன்சல்டேஷன் வேணும் செய்யணும் பண்ணணும்னா நல்ல ஒரு சர்ஜனாக பார்த்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க, அவங்க ஒன்று கூட வந்து உங்களுக்கு விளாவரியாக விளக்கத்தை தருவார்கள். நன்றி, வணக்கம். நாளைக்கெல்லாம் வேறு வேறு டாபிக்ஸ் இருக்குது, நான் வர்றேன், அதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக பேசணும் செய்யணும் பண்ணணும்னு நினைக்கிறேன், வருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: நேயர்களே, நண்பகல் நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர் தாசனம்பட்டியிலிருந்து டி கே சித்தன் தீபா அவர்கள். விஸ்வநாத ராமமூர்த்தி இசையில் வாளி ஆலங்குடி சோமு வரிகளில் எல்ஆர் ஈஸ்வரி டி எம் சவுந்தரராஜன் குரல் வனத்துல கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.
3: எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த பாட்டு முழுக்க வாலியுடைய முழு திறன் கற்பனை. அவர் எழுதி கொடுத்தார். ஃபஸ்ட்டு வேர்டு என்னன்னாக்கா, நான் மான்தோப்பில் நின்றிருந்தேன். சில பேருடைய பா

நேயர்களே, நண்பகல் நேரத்தில் கேட்டு கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது எம்எஸ்வி இசையில் கவிஞர் வாலி பாடல் வரிகளில் கே ஜே யேசுதாஸ், பி சுசீலா குரல் வண்ணத்தில். உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே.

அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சல் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனை முன்னிறுத்தி அறிவியல் ரீதியிலான செயல் திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் அமையவுள்ள வால்கிரீன்ஸ் உலகளாவிய திறன் மையத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் சென்னையில் இன்று மேற்கொள்ளப்பட்டது. அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட இந்நிறுவனம் உலகளவில் முன்னணி சுகாதார மற்றும் மருந்தக சேவை நிறுவனமாக திகழும் நிலையில் தனது முதல் நிறுவனத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தவுள்ளது. தொழில்நுட்பம் மற்றும் வணிக சேவைகளை மையமாக கொண்டு அமையவுள்ள இம்மையம் தரமணியில் உள்ள வளாகத்தில் நிறுவப்படவுள்ளது. 250 பேருக்கு உயர் மதிப்பு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையிலும் வரும் ஆண்டுகளில் விரிவாக்கம் செய்யும் வகையிலும் இதற்கான ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் தமிழக அரசின் கொள்கைக்கு மேலும் ஊக்கமளிக்கும் என்று அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பல்வேறு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். காலை உணவு விரிவாக்க திட்டம், தங்க மோதிர திட்டம் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் தொழில்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின் விநியோக பாதை பாதிக்கப்பட்டால் உடனடியாக சரி செய்யப்படும் என்றார். மாநிலத்தில் மின் பற்றாக்குறையை சமாளிக்க வெளித்தொகுப்பிலிருந்து மின்சாரம் வாங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் தொடர்பாக பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார்.
1: தலைவலி வாந்தி இருக்கிற மாதிரி காய்ச்சல் தயவு செய்து டாக்டர்ஸ்ட போய் அவங்க பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கி நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கறத நான் கேட்கிறேன். குழந்தைங்கலாம் விளையாட போறப்ப கை கால்களை மூடி இருக்கிற மாதிரி உடைய அணியணும். காய்ச்சல் வந்துட்டா நீங்க தயவு செய்து அலட்சியமா இருக்க வேண்டாம், நீங்க போய் மருத்துவ ஆலோசனை பெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.
0: அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டத்தின் கீழ் மலேசியாவில் பயிலும் மாணவருக்கு 2 நாட்களில் கல்வி நிதி விடுவிக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். விழுப்புரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடவடிக்கைகள் அனைத்தும் விரைந்து எடுக்கப்படும் என்றார். 2ஆம் ஆண்டிற்கான கல்வி நிதி விடுவிக்கப்படாததால் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேற்றப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக மாணாக்கர் கூறியதை அடுத்து இந்நடவடிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நிதி ஆதாரங்கள் குறித்த 2 நாள் மாநாட்டை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுடில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். பொருளாதார கண்ணோட்டம், விவசாயம், எரிசக்தி மாற்றத்திற்கான நிதி என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இம்மாநாட்டில் பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் நிதியமைச்சர்களும் பங்கேற்கின்றனர். தமிழகத்தின் சார்பில் மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இதில் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக தூய்மை பாரத இயக்கம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமரின் சீரிய தலைமையில் தொடங்கப்பட்ட தூய்மை பாரத இயக்கத்தின் பயனாக 91% கிராமங்கள் திறந்தவெளி கழிப்பறை இல்லாத கிராமங்களாக உருவெடுத்துள்ளன. தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் சுகாதாரத்தோடு மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான அடித்தளம் வலுப்படுத்தப்பட்டு நம் நாடு வளத்தின் பாதையில் முன்னேறி செல்கிறது. பள்ளி நிலையிலேயே மாணவ மாணவிகளிடம் தூய்மைக்கான விதையை விதைப்பதன் அவசியத்தை துறையூர் துணை வட்டாட்சியர் திரு ப சரவணன் அறிவுறுத்தியுள்ளார்.
2: பள்ளி மற்றும் இளைஞர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி தூய்மையை முதல்ல அவங்க கிட்ட விதைக்கிறது மூலமா இந்த தூய்மை மேலும் வளரும். அது மட்டும் இல்ல, பொது இடங்கள் மற்றும் சந்தைகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் நீர்நிலைகளை சுத்தமா பராமரிக்கிறது, சுற்றுலா இடங்கள்ல தூய்மை நடவடிக்கைகளை மேம்படுத்துறது, விழிப்புணர்வு மற்றும் விருதுகள் மூலியமாகவும் மரக்கன்றுகள் நடுதல் மூலியமாகவும் சுத்தம் தூய்மை அப்படிங்கிற கான்செப்டை நம்ம மேலும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது. இந்த சுத்தமா இருக்கிறதோட ஆரம்பம் அப்படிங்கிறது இது சாதாரண ஒரு ஆரம்பம் இல்ல, மத்திய அரசு முன்னெடுத்த ஒரு மிகப்பெரிய மாற்றம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நல திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர்

0: மனிதர் இயக்கம் இது மட்டுமன்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: விவசாயிகளின் நலனை முன்னிறுத்தி அறிவியல் ரீதியிலான செயல் திட்டத்தை விஞ்ஞானிகள் தயாரிக்க மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் தென்மண்டல வேளாண் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், தேச நலனை கருத்தில் கொண்டு மாநிலங்களோடு இணைந்து உரிய சீர்திருத்தங்களை கொண்டுவர மத்திய அரசு பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டார். ஒவ்வொரு மாநிலத்திலும் கடைபிடிக்கப்படும் சிறந்த வேளாண் நடைமுறைகள் பிற மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். 140 கோடி மக்களுக்கும் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று கூறிய அவர், இயற்கை வேளாண் முறை தற்போதைய தேவை என்றார். எல்நினோ சவால்களை எதிர்கொள்ள பயிர் காப்பீடு மற்றும் பயிர் பரவலாக்கல் திட்டங்கள் வலுப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பயிர் உற்பத்தியை மேம்படுத்துவதும் மண்வள அட்டைகளை விநியோகிப்பதுமே அரசின் உயர் முன்னுரிமை என்றார். மின்னணு வேளாண்மைக்கு தனி கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். தமிழக முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தில் 13,500 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று வர்த்தகர் விற்பனையாளர் மேம்பாட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் 43,000 சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் உள்ளதாக எடுத்துரைத்தார். சிறு குறு நடுத்தர தொழில்களை மேம்படுத்துவதற்கான தொழில் முதலீடுகளை ஊக்குவிக்க மூலதன மானிய திட்ட நிதி 352 கோடி ரூபாயில் இருந்து 600 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் 12 விற்பனையாளர் மேம்பாட்டு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதன் மூலம் 1,700 சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் பயன்பெற்றுள்ளதாக கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் அல்லிக்குளத்தில் பெருதொழில் துறை வளர்ச்சிக்கான அடிப்படை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசின் கணக்கெடுப்பிற்கு பின்னர் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் என்ற மாநில அரசின் அறிவிப்பை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வரவேற்றுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சட்டசபை நிகழ்வுகளை இளைஞர்கள் பார்ப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். மக்கள் நலத்திட்டங்களுக்கு மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளின் இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. வேட்புமனுக்கள் நேற்று பரிசீலிக்கப்பட்ட நிலையில் மதுராந்தகத்தில் 28 பேரின் மனுக்களும் தாராபுரத்தில் 22 பேரின் வேட்புமனுக்களும் ஏற்கப்பட்டன. மனுக்களை திரும்பப்பெற நாளை கடைசி நாளாகும். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி பாதுகாப்பு பணிகள் குறித்தும் கட்சித் தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடங்கள் குறித்தும் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கங்களைச் சேர்ந்த நெசவாளர்கள் பொங்கல் சேலை நெசவிற்கான கூலி நிர்ணயம் கோரி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் பொது விநியோக திட்ட சிறப்பு குறைதீர் முகாம் நாளை நடைபெறுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியில் நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உயர்கல்வியில் சேரும் மாணாக்கர் வங்கி கல்விக் கடன் திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் அறிவுறுத்தியுள்ளார். நாகை கிள்ளுக்குடி கிராமத்தில் சம்பா நேரடி விதைப்பு பணிகளை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். மாவட்டத்தில் நடப்பு சம்பா பருவத்தில் 1,62,500 ஏக்கர் சாகுபடி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நடப்பாண்டு நாகை மாவட்டத்தில் 1,60,000 ஹெக்டேரில் சம்பா சாகுபடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ADT 54, ADT 58, TPS 5, Co 52, BPT, Trichy 3, IR 20 போன்ற நடுத்தர கால நிலங்களை செப்டம்பர் மாத இறுதிக்குள் விதைக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. வேளாண் துறை சார்பில் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் தயார் நிலையில் உள்ளது எனவும், விவசாயிகள் உழவர் ஆப் மூலம் இதனை பதிவு செய்து வாடகை அடிப்படை மூலம் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: நீலகிரி, கோவை, திருவண்ணாமலை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதியில் இந்தியா ஜப்பானை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் உலகளாவிய திறன் மையம் சென்னையில் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழகத்தின் மின் பற்றாக்குறையை சமாளிக்க வெளித்தொகுப்பிலிருந்து மின்சாரம் வாங்கப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சல் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனை முன்னிறுத்தி அறிவியல் ரீதியிலான செயல் திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அறிவுறுத்தினார். ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவு.

0: 40 de.
1: நேயர்கள் கேட்டு ரசித்தது மாநில செய்திகள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:55. நேயர்களே, இனி தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவாக திருச்சிராப்பள்ளி துறையூரில் 90 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை விவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 38.3 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளான தருமபுரியில் 22 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மலைப்பகுதிகளான கொடைக்கானலில் 13.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், சேலம், திருப்பூர், ஈரோடு, தருமபுரி, நாமக்கல், மதுரை, சிவகங்கை, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர், கரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இருபத்தி நான்கு மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதலாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. இயல்பு நிலையில் இருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் வேறுபாடுகள். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகளில், குறிப்பாக அந்தமான் கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், இதர அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய வானிலை அறிக்கை.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2 மணி.

0: உடம்பு ஏதோ சரியில்லையா என்ன?
1: அதெல்லாம் ஒன்னும் இல்ல பிள்ள, நல்லாதான் இருக்காரு. ஆனா என்ன, வெளியூருக்கு போய் வேலை பாக்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அது விஷயமா ஒருத்தர பாக்க அங்க போயிருக்காரு பிள்ள.
0: என்ன, வேலை தேடி வெளியூர் போயிருக்கிறாரா? ஏன் பிள்ள, உங்க மாமனார் தான் ராச அண்ணனுக்கு தெக்கால கொஞ்சம் நிலத்தை கொடுத்திருக்கிறாரு இல்ல, அதுல விவசாயத்தை பாத்துக்கிட்டு குடும்பத்தோட ஒன்னா இருக்கிறத விட்டுபிட்டு இப்படி எதுக்கு அம்பட்டு தூரம் வேலைக்கு போய் கஷ்டப்படணும்?
1: முத்தழகு, நீ யோசிக்கிற போலதான் நானும் நினைச்சேன். அவர்கிட்ட இது விஷயமா பேசவும்
0: பேசினேன்.
1: முயற்சிக்காமலேயே
0: விவரத்தை எப்படி தெரிஞ்சுப்பீங்க?
1: என்ன முயற்சி எடுக்கணும்?
0: விவசாயம் செழிக்கவும் விவசாயிகளோட வாழ்க்கை வளமா இருக்கிறதுக்கும் நம்ம ஊரு வேளாண்மை அறிவியல் நிலையத்துல ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல பயனுள்ள பல தகவல்களை சொல்றாங்க.
1: ஏமுத்தழகு, நம்ம ஊர்லயே விவரங்க இருக்குன்னு தெரியாம நாங்க இத்தனை நாளும் நிலத்தை தரிசால போட்டு வச்சிருக்கோம்.
0: போனத பத்தி யோசிக்கிறத விட இனி நடக்கிறத பத்தி சிந்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். வாப்புல போய் விவரத்தை கேட்டுப்பட்டு வருவோம்.
1: இதோ வந்துட்டேன் முத்தழகு. முத்தழகு, இப்ப இங்க யாரு வந்து என்ன வர சொல்ல போறாங்க?
0: சொல்றேன் புள்ள, காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் கே எழிலன் அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுக்கோ புள்ள.
2: நான் எழிலன், ஒரு 20 வருஷமா ஆர்கானிக்க பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நேச்சுரல் ஃபார்மிங் மாறிட்டோம். இதுதான், அது இல்லாம ஃபிஷரிஸ்ல இருந்து எல்லாமே பண்றோம். இப்போ மரம் சாகுபடி நோக்கி பயணிக்கிறோம். ஏன்னா காட்டு பண்ணி மயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் சரி மரம் சாகுபடிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம்
3: மாற ஆரம்பிச்சிருக்கோம்.
4: மரப்பயிர்கள் அப்படின்னா எந்த விதமான மரப்பயிர்களுக்கு நீங்கள் கவனம் செலுத்துறீங்க?
2: பழப்பயிர்கள் நிறையா வச்சுருக்கோம், அது தனி ட்ராக்கு. இப்போது உட்பர்பஸ்க்காக மாறியிருக்கோம். அது இல்லாமல் தேனி வளர்க்குறோன்றதுனால தேனி சாப்பிட்ற வருஷம் பூரா வர பூ வர மரங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நடுறோம். இயற்கையாகவும் இருக்கணுன்றதுக்காகவும் ஒன்று, ப்ளஸ் தேனீக்களுக்கு தீனி கிடைக்கணுன்றது ரெண்டாவது. ரோட்லேயும் மரம்லாம் நட்டு கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் கூட இந்த பூ பூக்கிற மரம்லாம் வைக்கறதில்லை, அதாவது உண்மையான பூ இலையில் கலர் வரத்துலாம் பண்ணுறதில்லை, உண்மையான காய் வரத்து அந்த மாதிரி தான் பண்ணுறோம். அதனால் நம்ம தோப்புலேயும் அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் ஒட்டு இல்லாத, மேக்ஸிமம் ஒட்டு இல்லாத அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்ருக்கோம்.
4: என்ன மரங்கள், பேரெலாம் சொல்லாமா?
2: இங்கே எல்லாமே இருக்குமா, டீக்குலேருந்து பாப்புலேஸ்லேருந்து சில்வர் ஒக்லேருந்து ரோஸ் வுட்லேருந்து சாண்டல்லேருந்து எல்லாமே இருக்கு வச்சுருக்கோம். அது இல்லாமல் முகக்கணிலேருந்து மந்தர இலை அந்த மாதிரி வெரைட்டிஸு, மூலிகை

0: செடிங்க. இப்போ வேம்புனா வேம்புல இருக்கிற எல்லா வெரைட்டியும் வைக்கிறோம், ஃபார்ம்ஸ்னா ஃபார்ம்ஸ்ல இருக்கிற எல்லா வெரைட்டியும். கேக்டஸ் கலெக்ஷன் நிறைய வச்சிருந்தோம், இப்போ அந்த காட்டு பண்ணி கொஞ்சம் தொலைல நிறைய போயிடுச்சு.
1: கேக்டஸை கூட காட்டு பண்ணி தொலை பண்ணுதுங்களா?
0: கேக்டஸ்ல அந்த பழம்லாம் நாமளே சாப்பிடலாம்ல,
1: அதனால அது சாப்பிட வருது. அதுல இருக்கிற முள்ளு குத்தாதா அதுக்கு?
0: தெரியல, அது குத்துதோ குத்துலயோ அது காலி
1: பழம் கிடைக்குது,
0: தள்ளி விட்டுட்டு போயிடும். அது சாப்பிட்றது செகண்டரி சார், இப்போ மயில் வந்து நோவாம சாப்பிட்டு போயிடும். நீங்க பாத்தீங்கன்னா கதிர உருவிட்டு இருக்கும், ஒண்ணுமே இருக்காது
1: இருக்காது,
0: ஆனா நீங்க பாக்கிறதுக்கு நிக்கும் பயிர். பண்ணி வந்ததுன்னா அது சாப்பிட்டு கொஞ்சம் தான் சாப்பிடும், ஆனா
1: அழிக்கிறது
0: அழிக்கிறது வந்து வாய் மட்டும்தான் அதுக்கு. இங்கிருந்து ஒரு 100 அடி தள்ளி போயிட்டு அரைப்பறுத்த மாதிரி கதிர அப்படியே கதிரோட அடியோட அறுத்து எடுத்துட்டு போயிட்டு ஒரு பெட்டு போடுவோம். 4 அடி ஹைட்டுக்கு கை கிடையாது, ரெக்க கிடையாது, பறவை மாதிரி ரெக்க கிடையாது, எதுவும் கிடையாது.
1: வாயாலே
0: எடுத்துட்டு போயிட்டு போட்டு அது மேல ஏறி பட்டுன்னு தான் குட்டி போடும். உங்களுக்கு ஒரு அரைப்பறுத்து ஒரு 4 அடி பெட்டு போடணுன்றது கையில போடும் போதே எவ்வளவு கஷ்டம்னு தெரியும், அது வாயில போடுதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அது இல்லாம நம்மளது எல்லாமே கொஞ்சம் 8 அடி 10 அடி ஹைட்டு நெல்லுங்க. ட்ரெடிஷனல் வெரைட்டிலாம் நம்மளெல்லாம் நல்ல ஹைட் வரும், 6 அடி வருதுலாம் நம்மளாம் 8 அடி 10 அடி. அந்த இன்டுலாம் கூட அந்த போட்டோஸ் பார்த்துப்பீங்க, அதுல இன்னும் வசதியா இருக்கு. அதுங்க உள்ள போய் மறைஞ்சிக்கிறதுக்கு வசதியா இருக்கு, ஹைட்டா இருக்கிறதுனால வெளில தெரியல இல்லை, அதனால சேஃப்டிக்கு வேற உள்ள போயிடுது. அதனாலதான் சரி அந்த ஏரியா ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஆக்கிட்டோம், டிபிக்கல் ஃபாரஸ்டா மாதிரி. சம்பாலே நிறைய வெரைட்டி இருக்கு, அந்த மாதிரி ஐட்டங்கள் எது எது இப்ப தேவையோ அது வரைக்கும் பண்றோம். ஏன்னா மக்களுக்கு எல்லாத்துலயுமே சத்து இருக்கு, தங்க சம்பால தோலுக்கு நல்லது, கர்டன் சம்பால கண்ணுக்கு நல்லது, அந்த மாதிரி அது எல்லாமே ஒயிட் தானே, அதே பண்ணிட்டு போலாம். நாம எதுக்கு பிரவுன் ரைஸ் பண்ணிட்டு பிளாக் ரைஸ் பண்ணிட்டு எதுக்கு தேவையில்லாம அவங்கள தொந்தரவு பண்ணிட்டு இருக்கோம்?
1: இருந்தாலும் அதுக்கு கூட தேவைகள் இருக்குங்களே
0: சார், கிலோ கணக்கு கேட்பாங்க சார். இந்த அறுவடை பண்ணோம்னா இப்போ மிச்சத்துலாம் இப்போ போரிக் பவுடர் போட்டுறாங்க, ஒரு வருஷம் ஆனாலும் பூச்சி வராது. எங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 3 to 5 months 6 மாசம் ஆன உடனே பூச்சி வர ஆரம்பிச்சிடும். பூச்சி வந்தாதான் ஆர்கானிக், இல்லைன்னா அது ஆர்கானிக்கே இல்லை. அது ஒண்ணுமே இல்லை, தண்ணியில போட்டாலே அது மேந்திரம் எடுத்துட்டு சாதம் வடிச்சுட்டா சரியா போச்சு. இப்ப யாரு முன்னெல்லாம் சாதத்தை அலசுவாங்க, அடியில
1: கழுவுவாங்க,
0: அந்த கஞ்சி அந்த பால் மாதிரி தண்ணி வரும். இப்ப எங்க அதை பாலிஷ் பண்ண உடனே அது எதுவுமே ஃபைபரே இல்லை, பிளஸ் கல்லே கிடையாது. அரிசி ஆயிரத்துக்கு காரணமே கல் இருக்கும், இப்ப எதுவுமே கிடையாது. அப்படியே போடுறாங்க குக்கர்ல, அப்படியே தண்ணி ஊத்துறாங்க, அப்படியே போட்டுறாங்க. அந்த போரிக் பவுடர் போட்டா பூச்சி வராது. இப்ப எங்களுக்கு எல்லாம் பூச்சி கண்டிப்பா வந்துடும், ஆனா நாம எப்பவுமே ட்ரெடிஷனல் மெத்தட்ல தான் பண்றோம். அரைப்பறுத்தம்னா ஒரு 3 மாசம் வச்சிருவோம், அதுக்கப்புறம் வேக வச்சு ஒரு 3 மாசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தேய்ப்போம். அதனால அது ஒயிட் ரைஸ் நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம்.
1: அதுக்கு தேவை இப்ப நிறைய இருக்கு.
0: எவ்வளவு இருக்கு சார்? அதுவே 1000 கணக்குல இருக்கு. கிச்சிலி சம்பா நேரத்தை எத்தனை கிச்சிலி சம்பா இருக்கு, ஜீரக சம்பா நேரத்தை எத்தனை ஜீரக சம்பா இருக்கு. இப்ப சம்பா வெரைட்டிலே எவ்வளவு இருக்கு. நீங்க சாப்பாடு ஐட்டம்னா 25 கிலோ கொடுன்னு கேட்பாங்க, எதை நீங்க பண்ணுவீங்க? இதுதான் பெஸ்ட், அதனால இதை நோக்கி பயணிக்கிறோம். பிளஸ் இதுலயும் சத்து இருக்கு, நம்ம வெரைட்டிலேயே எது எதுக்கு என்னென்ன சத்து. தங்க சம்பானா தோலுக்கு கோல்டன் கலர்ல மின்னுவோம் அப்படின்ற மாதிரி, ஆனா அதை பாலிஷ் பண்ணாம அதை ஆர்கானிக்கா கெமிக்கல் போடாம பண்ணாங்கன்னா அந்த ரிசல்ட் வரும். ஒவ்வொன்றும் எல்லாமே சத்து, நீங்க டெஸ்ட் பண்ணாலையும் வருது இல்லை.
1: ஆக மரப்பயிர்கள், பாரம்பரிய நெல் ரகங்கள், இதை தவிர மற்ற பயிர்கள்,
0: ஃபிஷ் வச்சிருக்கோம், மீன் பண்ணைகள்,
1: மீன் பண்ணை என்ன கூட்டு மீன் வளர்ப்புங்களா?
0: ஆமா,
1: கட்லா, ரோஹு, மிர்கால்
0: அந்த மாதிரி தான் வச்சுருந்தோம். இப்போ அதுலேயும் கொஞ்சம் சாரப்பாம்பு தொல்லை, மயில் வந்தோடனே அந்த சாரப்பாம்புலாம் கம்மியாயிடுச்சு, அதனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல போயிட்டுருக்கு.
1: எவ்வளவு குட்டைகள் வச்சுருக்கிறீங்க?
0: 1 ஏக்கர் குட்டை தான் வச்சுருக்கோம், 1 ஏக்கர் அளவில்
1: ஒரே குட்டை தான்
0: முன்ன தடுத்து வச்சுருந்தோம், அதெல்லாம் தண்ணி இல்லை நடத்தினால அதெல்லாம் அதை நிறவிட்டேன். இப்போ அந்த 1 குட்டை தான் வச்சுருக்கோம், அதெல்லாம் ஃபுல்லாக மரம் நட்டுட்டேன். 100 குட்டை இப்போ இந்த வருஷம் மழை வந்ததுன்னா வைக்கலாம், அது வந்ததுன்னா நல்லாயிருக்கும். வேகவதியில் தண்ணியை திருப்பினாங்கன்னா தண்ணி பிரச்சனை எங்களுக்கு வராது.
1: அது வந்து ஒரு ஆறுங்களா?
0: 6 வேகவதி தான் 6. காஞ்சிபுரத்தில் பட்டு ஃபேமஸ்னா அது என்ன காரணம்னா, அந்த காலத்தில் அவுரியில் தான் மூலிகை பயிரில் நேச்சுரல் டையிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க.
1: சாயம்,
0: அதான் சாயம். நாமளும் அதை ஃப்ரீ கிளாஸஸ் எடுக்கிறோம், நேச்சுரல் டையிங் பண்ணுவாங்க. அதுக்கு தண்ணி வந்து வேற எந்த ஊர்லயும் எந்த ஆத்துலயும் அட்ய ஸ்ட்ரெச் 100 அடி மணல் கிடையாது.
1: 100 அடி
0: 100 அடிக்கு மேலிருந்து கீழே வரைக்கும் மணல் ஃபுல்லா, நடுவில் எந்த திட்டும் வராம,
1: பாறைகள்
0: எதுவும் வராம மணல். அந்த தண்ணியில ஃபில்டர் ஆகி வர தண்ணியில சாயம் துவைக்கிறதுனால அந்த சாஃப்ட்னஸ் வருது. அதனால தான் காஞ்சிபுரம் சேலை ஃபேமஸ். இப்போ நெய்யறதே திருவண்ணாமலை எத்தனை கொடுத்து நெய்யறாங்க, இந்த பக்கம் செய்யார் தாண்டி நெய்யறாங்க, அந்த பக்கம்
1: 6 வரைக்கும்
0: எத்தனை நெய்யறாங்க. ஆனா காஞ்சிபுரம் சேலை ஃபேமஸ் எதனாலனா வேக ஜாக்கிரதையால் தான்.

0: அதுக்கு எங்க இருந்து தண்ணி வரணுங்க?
1: பாலாத்துல இருந்து வரணும் சார். பாலாத்துல இருந்து ஆற்காட்டுல தண்ணி திருப்பினாங்கன்னா தாமல் ஏரி வரும். தாமல் ஏரியில இருந்து இந்த ஃபார்ம் ஆகும். இது ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஏறக்குறைய அந்த ஆர்டிஷியன் ஊட்டுன்னு சொல்றாங்க இல்லையா, அது எல்லாமே ஏறக்குறைய ஒரு 10-15 ஆர்டிஷியன் ஊட்டுகள் உயிர் பெறும். அது வந்ததுன்னா எங்களுக்கு தண்ணி பிரச்சனை வராது. 5 வருஷத்துக்கு மழையே இல்லைனாலும் எங்களுக்கு தண்ணி பிரச்சனை வராது. அதனால தான் அது 100 அடி மணல் இருக்கிற ஒரே ஆறு, வேற எங்கேயுமே கிடையாது.
2: பாரம்பரிய மரங்கள், பாரம்பரிய நெல் ரகங்கள், நம்முடைய காஞ்சிபுரத்துக்கு பெயர் போன பட்டு, அதற்கு பாரம்பரியமாக இருக்கிறது வந்து நம்முடைய
1: வேகவதி ஆறு.
2: வேகவதி
1: அந்த பட்டு ஃபேமஸ் எல்லாமே அதில் தான்.
2: ஆனால் கொஞ்சம் கூட பட்டு உற்பத்தியை அந்த மல்பெரி சாகுபடி அப்படிங்கிறது இல்லவே இல்லை இல்லைங்களா
1: சார்? மல்பெரி ஃபுல்லாகவே உங்களுக்கு கர்நாடகாலேருந்தும் சைனாலேருந்தும் தான் வருது.
2: வருது நம்ம காஞ்சிபுரத்தில் இல்லை.
1: காஞ்சிபுரத்தில் முன்ன பண்ணாங்க, இப்போ பண்ணுறதில்ல. ஆனால் மல்பெரின்றது செகண்டரி. இங்கே வந்து மெயினாக அந்த தண்ணியில் அந்த சாயத்தில் அதில் கஞ்சி போடுவாங்க, கஞ்சி தொட்டு தடவுவாங்க. அந்த கஞ்சியும் இந்த தண்ணியில் பண்ணும்போது அந்த சாஃப்ட்னஸ் வரும். சாஃப்ட்னஸ் தான் மேட்ரு, பட்டு மேட்ரு கிடையாது. பட்டு இங்கேருந்தே கிடையாது, ஜரிகை இங்கேருந்தே கிடையாது. அதனால் நெய்யத்துலையும் மேட்ரு கிடையாது. சாஃப்ட்னஸ் உங்களுக்கு பட்டு கட்டின்னு போவாங்க. எதுக்காகனா நோய் தொற்று வந்து கம்மியாக இருக்கும். பட்டில் வந்து அந்த நோய் தொற்று வராது.
2: அது எதிர்க்கக்கூடிய சக்தி,
1: எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்குன்றதுனால தான். அதனால தான் பட்டு உடுக்க பண்ணாங்க. அது புரிதல் நிறையா இல்லாததுனால அது மாறிடுச்சு. அது மாதிரி நேச்சுரல் டையிங்கில் அந்த உங்களுக்கு அவுரியிலும் இதுவெல்லாம் நீங்கள் கலந்து போடுங்க, கடுக்காயெல்லாம் போடும்பொழுது கடுக்காயினுடைய ப்ளஸ் உங்களுக்கு தெரியும், அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் இதுவும் வந்துடும். அந்த பாக்டீரியாக்கள் நம்ம உடம்புல ஏறக்கூடாதுன்றதுக்காக அது பண்ணது. அது மாதிரி காஞ்சி காட்டனும் ஃபேமஸ்ஸு, அதுவும் அந்த டையிங் வந்து இந்த மூலிகைனால் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்றது. அதுக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம் ஃப்ரீயாகவே.
2: உங்கள் காஞ்சிபுரத்தில் இது மாதிரி
1: எல்லாமே
2: பாரம்பரிய எல்லாத்தையும் முக்கியமான வகுப்புகள்
1: டிசைனிங்கில் முன்னெல்லாம் வந்து கிராஃப் ஷீட்டில் தான் அந்த டிசைன் பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் டிசைனிங் வந்துருச்சு. அந்த கிராஃப் டிசைனிங் அழியக்கூடாது, ஏன்னா கையில் வரைய தெரியணும், அப்போ தான் கற்பனை வளம் வரும், சுயமாக நாம் நிற்கணும் அப்படின்னு சுயசார்பு வாழ்க்கை வரணும் இல்லையா. அதனால் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இப்போ கிராஃபில் வரைகிறது யாருக்கும் தெரியாது, அந்த கிராஃபில் வரைகிறதுக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அது அழிஞ்சு போகக்கூடாது இல்லையா, ஏன்னா காஞ்சிபுரம் ஃபேமஸே ஒன்று பட்டு, ரெண்டாவது கோயில், இதுதான் காஞ்சிபுரத்தோட இது. அது அழியக்கூடாது. நகரேஷு காஞ்சி நகரம்னா எப்படி இருக்கணும், எப்படி ரோடுகள் இருக்கணும், நேர் நேராக இருக்கிற அந்த ரோடுகள், அந்த ராஜ வீதிகள், அந்த கோயில் கட்டடக்கலைகள், அந்த பெயிண்டிங்கு நேச்சுரல் பெயிண்டிங், அதாவது 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பெயிண்டிங்கும் இன்றைக்கும் இருக்குது. அந்த கல்லில் செங்கலி செய்கிறதுலேருந்து எல்லாமே இதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. அதில் கொஞ்சமாவது நாம் மீட்டு எடுக்கணும் இல்லையா, அதுக்காக
2: இருக்கிறதையாச்சும் பாதுகாத்துக்கணும்.
1: ஆ,
2: ஒன்று தற்சார்புன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க. ஒரு விவசாயி தற்சார்போடு இருக்கணும் அப்படின்னா அவர் என்ன செய்யணும்? உங்கள் அனுபவத்தில் நீங்கள் என்ன ஆலோசனை சொல்கிறீங்க?
1: இல்லை சார், விவசாயிகளுக்கு ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன மண்ணுக்கு என்னென்ன வரும், இந்த சாயலுக்கு இந்த வாட்டருக்கு என்ன வரும் அப்படின்ட்டு புரிஞ்சு பண்ணணும். தடுப்பணையிலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. அது வந்து தண்ணியை தேக்கி வாட்டர் லெவலை தான் இன்க்ரீஸ் பண்ணுவோம் தவிர பாய்க்க முடியாது.
2: கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் தானே,
1: கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் தான், அதில் பாசனமே வராது. இவங்க சொல்லுவாங்க அதேமாதிரி கடல் நீர் வேஸ்ட்டாக கலக்குதுன்னு. கடல் நீர் கலந்தால் தான் உங்களுக்கு மீன்கள் உற்பத்தியிலேருந்து நிறைய விஷயங்கள், கடல்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த உப்பு தண்ணியில் இந்த காற்று தண்ணி கலந்தாதான் அந்த அந்த மீன்கள் உயிர் வாழும்ல. இது தீர்வு கிடைக்கும். என்ன தேவைகளை அறிஞ்சாதான் தீர்வுகளை கொடுக்க முடியும். தேவைகள் என்னென்னு தெரியாமல் தீர்வுகள் கொடுக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் வருது.
2: உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தோட்டத்தில் மரப்பயிர்கள் இருக்குது, இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்குது, மீன் பண்ணை வச்சுருக்கிறீங்க, இது தவிர வேறு
1: நிறைய விஷயங்கள் ஈஎம் கரைச்சிலேருந்து நிறைய பண்ணுறோம். அதெல்லாம் பண்ணவே தான் நம்மளது வளமாக இருக்குது. அதனால தான் நம்மளது மிச்சம் எல்லாத்தையும் விட நம்மளது சிட்டுக்குருவி அதிகமாக வரும். 5000-10000 சிட்டுக்குருவி நம்ம தோப்புக்கு வருதுன்னா அதனால தான்.
2: இதெல்லாம் நம்ம ஆண்டாண்டு காலமாக சொல்லிட்டு தான் இருக்கிறோம், ஆனாலும் நம்மளால் இயற்கையோடு இயைந்து வாழ முடியல,
1: ஒன்றி வாழ முடியலன்றதுக்கு காரணம் வந்து விவசாயிகளுக்கு ஒன்று வருமானம் பண்ணணும் சார். விவசாயிகளுக்கு வருமானம் எப்படின்னா அவங்க நெல்லுன்னா எல்லாரும் நெல், இது வேலை போதுனா எல்லாருமே அப்படி நோக்கி பயணிக்கிறாங்க. அதுக்கு பதில் அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பண்ண சொன்னேன். இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வருமானம் வந்து மாத வருமானம், ஆண்டு வருமானம், ஆயுள் வருமானம், வார வருமானம், கந்தாய வருமானம், தினசரி வருமானம், இந்த மாதிரி ஐட்டங்கள் அவங்களுக்கு வைக்க கற்றுக்கணும். கீரைனா டெய்லி வருமானம் வரும், எலுமிச்சம்பழம்னா வார வருமானம் வரும், வாழை இந்த மாதிரி ஐட்டங்களில் கூட வச்சுக்கணும். பழங்கள் எதுவுமே வெளில வாங்கக்கூடாது, இளநீர் மரம் இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் பயிர் வைக்கிறதுக்கு கந்தாயம் வருமானம், தேக்கு மரம், ரோஸ் வுட்டு இந்த மாதிரி வச்சுன்னா ஒரு கல்யாணம், ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கல்யாணம் வருதுன்னா கடன் வாங்கக்கூடாது, 10 மரத்தை வெட்டி கல்யாணத்தை செலவு பண்ணிடணும். வீடு கட்டுறதுக்கு வெளில இந்த மரமே எதுவும்

0: வாங்க, கூட சோழ போறதுல இருந்து எல்லாமே அந்த தொழில் முறை கத்து தரணும். இதையும் பண்ணல, அந்த வருமானத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். தினசரி வருமானம் வரணும், அன்றாட செலவுக்கு வார வருமானம் வரணும். இளநீர் மாதிரி, எலுமிச்சை பழம் மாதிரி, அந்த மாதிரி பழங்க வெரைட்டியில் கந்தாய வருமானம் வந்து நெல் அந்த மாதிரி ஐட்டங்கள், வாழை மாதிரின்னா வருஷ வருமானம், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பிரிச்சிட்டோம்னா பிரச்சனை வராதுல்ல.
1: இயற்கை விவசாயம்னு நிறைய முறை சொல்லிட்டீங்க, அந்த இயற்கை விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள்னு நீங்கள் எதை அதெல்லாம் சொல்லுவீங்க, வரிசைப்படுத்தலாமா?
0: இடுபொருட்கள்னா அக்ரி வேஸ்ட்டு மெயினாக சார், பயோகேஸ் சொல்கிறாங்க இல்லையா, பயோகேஸ் பண்ணிங்கன்னா சாணத்தை நீங்கள் மக்க வைக்கிறீங்க, அதுலேருந்து
1: கேஸும் கிடச்சிடுது,
0: கேஸ் கிடச்சிடுது, அதுலேருந்து வர ஸ்லரியில் நீங்கள் டைரெக்டாக போட்டிங்கன்னா கொசு ஒழிஞ்சிடும், டைல்யூட் பண்ணி அடிச்சிங்கன்னா பயிர் நல்லா விளையும், அதை டைரெக்டாக அடிச்சிங்கன்னா களைக்கொல்லி, அது தண்ணி ஊற்றி அடிச்சிங்கன்னா அது உயிர் வரும். உங்களுக்கு வருமானத்துக்கு வருமானம், அக்ரி வேஸ்ட்டு வந்து புகையை குறைக்குது, மெயின் பொல்யூஷன், அந்த பொல்யூஷன்லேருந்து வெளில வந்துடலாம் இல்லை, ப்ளஸ் விவசாயிக்கு வருமானம் ஆகிடுச்சு, அவன் மோட்டர் ஓட்டுறதுலேருந்து டிராக்டர் ஓட்டுறதுலேருந்து எல்லாத்தையுமே இதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லரி வந்து அவ்வளோ உங்களுக்கு வந்து சத்து,
1: இயற்கையரு
0: இயற்கையில் உங்களுக்கு கம்போஸ்ட் வச்சு அதை நீங்கள் அடிச்சிங்கன்னா மக்கறதுக்கும் ஈஸியாகும், விளையறதும் நல்லா வரும், உங்களுக்கு மண்புழுலேருந்து எல்லாமே ஈஸியாக ஃபார்ம் ஆகும், உங்களுக்கு டானிக் தானே அது, அது அதனால தான் நம்மளுக்கு எங்கே தொட்டாலும் உங்களுக்கு மண்புழு கிடைக்கும், அதனால் அதை நோக்கி பயணிக்கலாம். இப்போ தேங்காய் ஓடுனா தேங்காய் ஓடுறதுக்கு குப்பையில் போடுறோம், கொட்டாங்குச்சி கிலோ சைனாக்காரன் அதுலேருந்து அந்த ஸ்லரி எடுக்கிறான், அதெல்லாம் லிட்ரு என்ன விலை, அதெல்லாம் லட்சக்கணக்கில் போகுது. நாம் பண்ணால் என்ன, அக்ரி வேஸ்ட்டை எப்படி காசாக்கணும் அதையும் கற்றுக் கொடுத்துட்டோம்னா விவசாயிகளுக்கு பொல்யூஷனுக்கு பொல்யூஷன் கம்மி, வருமானத்துக்கு வருமானம், கொசுவே இல்லாமல் போயிடுமே, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். சோலார் எனர்ஜிலேருந்து எல்லா எனர்ஜியும் நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கணும், இதுக்கான வழிமுறைகளை இந்த டெக்னிக்கை ஒருங்கிணைந்த முனையங்கள் மூலமாக அந்த புரிதல் நம்ம பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
1: உங்கள் தோட்டத்துக்கு விவசாயிகள்லாம் வராங்களா?
0: நிறைய வராங்களே, நிறைய ட்ரைனிங் கொடுக்குறோம், காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க எல்லாருக்கும் கூட்டிகிட்டு போய் ட்ரைனிங் கொடுக்குறோம், நிறைய ப்ரோக்ராம் கொடுக்குறோம், மஷ்ரூம் கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீ கிளாஸஸ் பண்ணுறோம், டிஎன்பிஎஸ்சி நீட்டு ஜேஇ ஆரி ஒர்க்கு மெகந்தி கிளாஸு ஷார்ட் அண்ட் அந்த மாதிரி நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டுருக்கு, அதில் ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றின வகுப்புகள் தான், அதில் இதெல்லாமே இங்கே வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸு இதுக்கு என்ன பண்ணுறோம் இது எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்கும். அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்கறதுலேருந்து அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு ஃப்ரீ ஸ்டால்ஸ் பண்ணி கொடுக்கறதுலேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இயற்கை விவசாயத்தில்
1: காளான் வளர்ப்பு மேற்கொள்கிறீங்களா?
0: காளான் வளர்ப்பு நாம் பண்ணதில் ட்ரைனிங் கொடுக்குறோம், தேவைங்க வராங்க கற்றுக்குறாங்க நல்லா பண்ணுறாங்க. இப்போது லேடிஸ்க்கெலாம் ஆரி ஒர்க்கு மெகந்தி கிளாஸு அந்த மாதிரி சாரீ ட்ராப்பிங் அந்த மாதிரி விஷயங்கள், நேச்சுரல் டையிங்கு அந்த மாதிரி விஷயங்கள், அப்படி இல்லைனா வேல்யூ ஆடடு வத்தல் காய வச்சு இது பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள், சத்து மாவு சத்து உருண்டை அது அந்த மாதிரி விஷயங்கள், அந்த பேக்கரி ஐட்டங்கள் பார்த்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்ணி விட்டுறோம். சின்சியராக வராங்க, டெய்லி கிளாஸஸ் போகுது, டெய்லி இது போகுது, அதனால் சின்சியராக கற்றுக்குறாங்க. அவங்க வளம் ஆகணும்னு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும்னு மக்களுக்கும் எண்ணம் வந்துடுச்சு.
1: சமூக பணியும் தொடருது
0: தொடருது.
1: உங்கள் தோட்டத்தில் நீர்ப்பாசனம், இன்றைக்கி பாசன நீருங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு பொருளாயிட்ருக்குது, நாம் அதில் இன்னும் நிறைய கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. உங்கள் தோட்டத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன விதமான பாசன வசதிகள் இருக்குது, அதை எப்படி நீங்கள் சிக்கனமாக பயன்படுத்துகிறீங்க?
0: சார், ட்ரிப்பும் போட்டிருந்தோம், தெளிப்பு நீர் பாசனமும் பண்ணிட்டுருந்தோம். இப்போ வேகத்தில் தண்ணி இல்லைன்னா ஆழப்போர் தான், ஆழப்போர்லேருந்து வரும்போது உப்பு தண்ணி தான் வரும், உப்பு தண்ணி எத்துமே டைரெக்டாக பைப் போட்டு எத்துமே டைரெக்டாக செடியில் விட்டோம்னா செடி ஃபீல்டு வராது, உடனே நம்ம எதனா ஒரு கெமிக்கல் போட தோணும். காவாயில் வரும்பொழுதே அதை ஃபில்டர் ஆகி வரது எப்படி, உங்களுக்கு பிஹெச் அதிகமாக கண்ட்ரோல் பண்ணணும்னா நெல்லிக்காய் மரத்தை போட்டு வழியில் நெல்லிக்காவை போட்டுருவோம், நெல்லிக்காயில் மரத்தில் பட்டு வந்தாலே அவங்களுக்கு வந்து வாட்டர் சாஃப்ட்னர் வந்துடும். இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கிறதுலேருந்து அந்த காவாயிலே தான் வர்றோம், காவேரி தான் பாயுது, ட்ரிப்பும் வச்சுருக்கோம், ஸ்ப்ரிங்க்லர் வச்சுருக்கோம், உளுந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு தெளிப்பு நீர் பாசனம் வந்து பெஸ்ட்டு. சாயில் நீங்கள் மாற்றாமல் தண்ணி தேங்குதுன்னா உங்களுக்கு தெளிப்பு நீர் பாசனம் தான் பண்ணீங்கன்னா பவர் கட்டு இந்த பிரச்சனை வரும்பொழுது ஒரு பக்கம் பாயும் திருப்பி அடுத்த பக்கம் பாயாது, அந்த பிரச்சனை வரும், அதிகமாக தண்ணி வந்துடும் ஒரு ஒரு ஏரியாவுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா, இல்லை நிலம் சமமாக இல்லைனா நீங்கள் வந்து ஸ்ப்ரிங்க்லர் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் நிலத்தை பதப்படுத்திட்டு இயற்கை பாசனமே நல்லாயிருக்கும். அதான் காலத்துக்கு ஏற்ற எதை எதை எங்கெங்கே எப்பப்போ எப்படி எப்படி செய்யணுமோ அதை அதை அங்கங்கே அப்பப்போ அப்படி எப்படி செஞ்சால் ஜெயிக்கலாம்.
1: அதை அதை அப்படி எப்படி முறையாக செஞ்சதுனால தான் பாரத பிரதமரும் உங்களை கூப்பிட்டு பேசுகிறாரு, உங்களை பற்றியும் பேசுகிறாரு.
0: எங்கேயோ நான் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு சின்னதாக ஏதோ பண்ணிகிட்ருக்கேன், அந்த தேடல் அவருக்கு இருக்கவே தான் அவரை பண்ணுறாரு. அவ்வளோ பெரிய மனுஷன், இது எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி பேசணும்னு அவசியம் இல்லை, இதெல்லாம் பேசுறது பெரிய விஷயம்.
1: லேசாக

0: தொட்டுட்டோம் பாரத பிரதமர்னு. அந்த அனுபவத்தை சொல்லுங்க, அவர் எப்படி உங்களை கண்டுபிடிச்சி என்ன கருத்தை உங்கள்கிட்ட இருந்து அவர் எடுத்து சொல்லியிருப்பார்.
1: நேச்சுரல் எனர்ஜியை யூஸ் பண்ணுறதுக்காக மெயினாக பாராட்டினாங்க. சோலாரு நாம் அந்த மீன் பண்ணைக்கு இதுக்கெல்லாம் வந்து ஆயில் இன்ஜின் போட்டு பண்ணிட்டு இருந்தோம். அதில் என்னன்னா அந்த சவுண்டு வந்துகிட்டே இருக்கும், அது இல்லாமல் அந்த புகை அந்த நிறைய குருவிகள் எல்லாமே நம்மளதில் கொடுக்கட்டும், அது எல்லாமே ஓடி போயிடுச்சு சவுண்டுனாலேயும் அந்த புகையினாலேயும். அதனாலேயே சரி போனால் போகுதுன்ட்டு சோலாரு இப்போது எல்லாருமே பண்ணுறாங்க. அப்போ யாரும் பண்ணுறதுக்கு தயங்கிட்டு இருப்பாங்க, இத்தனை லட்சம் இதுக்கு செலவு பண்ணுமா சோலாருக்கு அப்படின்னு. நாம் இறங்கி போட்டு அதில் வேல்யூ ஆடு அந்த பவரில் மீன் பண்ணைக்கும் கொடுத்தோம், வேற ஒரு வேல்யூ ஆடு அந்த விஷயங்களுக்கும் அந்த கரண்ட்டை யூஸ் பண்ணோம். இது அந்த மல்டிபர்பஸாக இது பண்ண ஆர்கானிக்காகவும் பண்ணதுனால அதுக்காக அதை குறிப்பிட்டு அதை எல்லாமே வீடியோ எடுத்து அது எங்கிட்ட பேசிவிட்டு அது இல்லாமல் அதிகாரிகளை அமைச்சு என்னென்ன பண்ணுறோன்னு அந்த வீடியோஸ் மொத்தத்தையும் எடுத்துட்டு செக் பண்ணி அதை பேசிவிட்டு இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ஒரு தேடல் வந்து ஒரு நாட்டோட நிர்வாகம்னா ஒரு சின்ன ஊர் பார்க்கறதே கஷ்டம். ஒரு இவ்வளோ பெரிய பறந்து விரிந்த ஒரு பாரத தேசத்தில் ஒரு கடைக்கொடியில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான், என்னென்ன ரீச் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்கு டைம் கொடுத்து பேசணுன்றது வந்து விவசாயத்து மேலேயும் அவருக்கு லவ் இருக்கவே தான், இந்த காதல் இருக்கவே தான் தேடல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அரசியலை தாண்டி விவசாயத்தை நோக்கின காதல் அவருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் அதை தேடி கண்டுபிடிச்சி அவர் பேசினாங்க. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு உத்வேகம், பாரத பிரதமரே நம்மளை பாராட்டுறாரு, அவ்வளோ பெரிய மனுஷங்களே நம்மளை பற்றி பேசுகிறாங்க, சமூகத்துக்கு இன்னும் நம்ம ஏதாவது பங்களிப்பு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு உத்வேகம் நம்மளுக்கு.
0: அதுதான் இந்த இலவச பயிற்சிகள் ட்ரைனிங் எல்லாம்
1: அதில் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. அப்போல்லாம் ஒரு 5-6 வச்சுருந்தோம், இப்போ ஒரு 40-50 பயிற்சிகள் ஆயிடுச்சு. அது இல்லாமல் ஒரு 50 புக்கு அவர் கையெழுத்து போட்டு எனக்கு அமைச்சிருந்தாங்க, விவசாயம் ரிலேட்டடாக ஆர்கானிக் ரிலேட்டடாக இது எல்லாமே போட்டு எனக்கு அவருடைய கையொப்பம் இட்டு அமைச்சிருந்தாங்க. ஒரு அக்கறையாக பேசிட்டு விட்டுட்டு போகிறத விட அதுக்கப்புறமும் ஞாபகம் வச்சு அவர் கையெழுத்து போட்டு இது ரிலேட்டடான புஸ்தகங்களை எனக்கு அதை தேடி கண்டுபிடிச்சி அனுப்புகிறாங்கன்னும் பொழுது அதுக்காவது ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு உந்துதல் நம்மளுக்கு. இப்போது பறவைகள் ப்ளசண்ட்டாக வந்து தங்குது, சவுண்ட் இல்லை, எனக்கு டீசல் வாங்கி போட வேண்டிய அவசியமும் இல்லை, புகை இல்லை, செலவு மிச்சம், சவுண்டு பொல்யூஷன் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சந்தோஷம். அதில் இது பாராட்டு வந்துட்டு டபுள் சந்தோஷம் ஆயிடுச்சு.
0: எழிலணியாவ நாங்கள் தொடர்பு கொள்ள தொலைபேசின்னு சொல்லுங்கள்.
1: 9-8-9-4-2-2-4-5-9
2: என்ன மருதாணி, உழவர் அனுபவம் பத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் கே எழிலன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியாப்ல, எவ்வளவு பயனுள்ளதா இருந்துச்சுல்ல?
3: ஆமா முத்தழகு, கிராமங்கள் தான் நாட்டோட வளர்ச்சிக்கு ஆதாரம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் அதை முழுமையா உணர்ந்துட்டேன். இது மாதிரி விஷயங்களை நாம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு விவசாயத்தை பார்த்தா ரெட்டிப்பு மகசூலும் மும்மடங்கு லாபமும் தாராளமா பாக்கலாம் போல இருக்கே.
2: மருதாணி, உண்ணும் உணவே மருந்துன்னு சும்மாவா சொன்னாங்க? எழில் கொஞ்சம் வயல்வெளிகளும் விதவிதமான காய்கறி தோட்டமும் நறுமண மிக்க மலர்களையும் பார்த்து ரசிக்கணும்னா நம்ம கிராமத்துக்கு தான் வரணும்.
3: சரியா சொன்ன முத்தழகு, இப்பவே அவருக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லிடுறேன்.
2: ஆமா புள்ள, இந்த செய்தியை கேட்ட சந்தோஷத்துல இப்பவே புறப்பட்டு ஊருக்கு வந்துருவாரு ராசண்ண.
3: ஆமா முத்தழகு, அப்புறம் பாரு, இனி நம்ம ஊர்ல எங்க விசேஷத்துக்கு கூப்பிட்டாலும் பரிசோட என் மச்சான் கூட ஜோடியா வந்துடுவேன்.
2: அப்போ நான் தப்பிச்சேன்.
3: என்ன முத்தழகு, என்ன புள்ள சொல்ற?
2: அதுவா, வீட்டுக்கு போகும்போது மளிகை கடையில கொஞ்சம் காபி தூள் வாங்கிட்டு போனோம், அததான் சொன்னேன் புள்ள.
3: அப்படியா, சரி சரி வா போவோம்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: நெல் வேர் முடிச்சு நூற்புழுக்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். நெல் பெரும்பாலும் நன்செய் பயிராக பயிரிடப்படுகிறது. காலநிலை மாற்றத்தினாலும் பருவமழை தவறுவதாலும் பாசன நீர் தட்டுப்பாட்டினாலும் செம்மை நெல் சாகுபடி, நேரடி நெல் விதைப்பு போன்ற முறைகள்

0: முறைகள் பின்பற்றப்பட்டு நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. நன்செய் நெல் சாகுபடியை காட்டிலும் செம்மை நெல் சாகுபடி மற்றும் நேரடி நெல் விதைப்பு முறைகளில் சாகுபடி செய்யும் பயிரை வேர்முடிச்சு நூற்புழுக்கள் அதிகம் பாதிக்கின்றன. நெற்பயிரை தாக்கும் பல்வேறு உயிரியல் காரணிகளுள் நூற்புழுக்களும் ஒன்றாகும். பொதுவாக பல்வேறு நூற்புழுக்கள் நெற்பயிரை தாக்கினாலும் அவற்றுள் நெல் வேர்முடிச்சு நூற்புழுக்கள் முக்கியமானதாக கருதப்படுகிறது. நெல் வேர்முடிச்சு நூற்புழுக்களின் தாக்குநிலை புழுக்கள் பயிரின் வேர்பகுதி வழியாக உள்ளே சென்று உணவை எடுத்துக் கொள்வதற்காக வாஸ்குலர் பகுதியில் பிரத்யோகமான இடத்தை தேர்வு செய்து அமர்கிறது. பின்பு புழு உருவத்திலிருந்து பேரிக்காய் வடிவ முதிர்ந்த பெண் நூற்புழுவாக உருமாறுகிறது. ஒரு முதிர்ந்த பெண் நூற்புழு குறைந்தபட்சம் 300 முதல் 650 முட்டைகளை இடும் திறன் பெற்றவை. இந்நூற்புழுக்கள் முட்டைகளை குவில்களாக வேரின் உள்ளே இடும். இவற்றிலிருந்து அடுத்த தலைமுறை புழுக்கள் உருவாகும். சேத அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். வேர்முடிச்சு நூற்புழுக்களால் பாதிக்கப்பட்ட வயலில் ஆங்காங்கே பயிரின் வளர்ச்சி குறைந்து திட்டு திட்டாக காணப்படும். நாற்றங்காலில் நாற்றுகள் அதிக அளவில் மடிந்து எரியூட்டப்பட்ட தோற்றத்துடன் காணப்படும். பாதிப்படைந்த நாற்றுகள் வளர்ச்சி குன்றி மஞ்சள் நிறத்துடன் காணப்படும். நடவு வயலில் பாதிப்படைந்த பயிர்களில் தூர்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்படும். பாதிப்படைந்த பயிர்களின் வேர்களின் நுனியில் கொக்கி போன்ற முடிச்சுகள் காணப்படும். மேலாண்மை முறைகள் என்னவென்று அறிந்து கொள்வோம். நூற்புழுக்கள் பாதிக்கப்படாத இடத்தில் நாற்றங்கால் அமைத்து நல்ல நாற்றுகளை நடவுக்கு பயன்படுத்த வேண்டும். சணப்பை, கொளிஞ்சி போன்ற பசுந்தாள் பயிர்களை வளர்த்து சரியான நேரத்தில், அதாவது பூக்கள் பூப்பதற்கு முன்பு மடக்கி உழுவதன் மூலம் அவை மக்கும் போதும் நூற்புழுக்களை அழிக்க வல்ல பல்வேறு நச்சு வாயுக்கள் வெளியிடப்படுவதோடு மட்டுமன்றி மண்ணில் ஏராளமான நன்மை செய்யும் உயிரினங்கள் பெருகும். இதன் மூலம் பயிர்களை பாதிக்கும் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். நெற்பயிருடன் இதர பயிர்களான காய்கறி மற்றும் பயிர் வகை பயிர்களை பயிர் சுழற்சி செய்வதன் மூலம் இந்நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். பொதுவாக நூற்புழுக்களின் எண்ணிக்கை பொருளாதார சேத நிலைக்கு கீழ் இருப்பின் பயிர்கள் தெளிவான அறிகுறிகளை வெளிப்படுத்துவதில்லை. நூற்புழுக்கள் கண்ணிற்கு புலப்படாத அளவில் மிக சிறியதாக இருப்பதாலும் குறுகிய காலத்தில் அதிக சந்ததியை பெருக்கும் திறன் கொண்டதாலும் நூற்புழுக்களின் தாக்குதல் குறித்து விவசாய பெருமக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். பயிர்களில் இதற்கு முன்பு கூறிய அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக நூற்புழுக்களால் பாதிப்படைந்த பயிரை பிடுங்கி வயலுக்கு வெளியே அழித்துவிட வேண்டும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: நேயர்கள், இதுவரை இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் உழவர்கள் அனுபவம் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் கே எழிலன் அவர்களின் உரையினை கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய விவசாய அரங்கம்.
1: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
8: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:30. நேயர்களே, இனி தொடர்ந்து கேட்கலாம் பூங்கொத்து நிகழ்ச்சி. பூங்கொத்து என்பது பல மலர்களின் தொகுப்பு. அதைப்போலதான் பூங்கொத்து நிகழ்ச்சியில் பல சொற்கள், கவிதைகள், அறிவு ஆகியவற்றை ஒன்றிணைக்கும் இசை நிகழ்ச்சி, பல பாடல்களின் தொகுப்பு. இன்றைய பூங்கொத்து நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய திரைப்படங்கள் விக்ரமன் இயக்கத்தில் நான் பேச நினைப்பதெல்லாம் மற்றும் KS ரவிக்குமார் இயக்கத்தில் சேரன் பாண்டியன். இவ்விரு படங்களின் உள்ள பாடல்களை கேட்டு மகிழலாம் நேயர்களே. முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது மனோ குரலில் சிற்பி இசையில் புலமை பித்தன் பழனி பாரதி பாடல் வரிகளில் நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்படத்தில் இருந்து. கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

நேயர்களே, பிற்பகல் 2:36 கேட்டு ரசித்து கொண்டு இருக்கிறோம் நேயர்களே பூங்கொத்து நிகழ்ச்சியை. பூங்கொத்து நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது மனோ குரலில் KS சித்ரா குரல் வண்ணத்தில் சேரன் பாண்டியன் திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

பிற்பகல் 2:41 மனதிற்கு இதமாக கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நேயர்களே. காற்றலையில் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 பூங்கொத்து நிகழ்ச்சியை. பூங்கொத்து நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது சிற்பி இசையில் புலமை பித்தன் பாடல் வரிகளில் பி. சுசீலா மனோ குரல் வண்ணத்தில் நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்படத்தில் இருந்து. கேட்டு மகிழலாம் நேயர்களே.

கேஜே யேசுதாஸ் குரல் வண்ணத்தில் கேட்டு மகிழ்ந்தோம் நேயர்களே. பூங்குத்து நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது சௌந்தர்யன் இசையில் எஸ் ஏ ராஜ்குமார் ஸ்வர்ணலதா குரல் வண்ணத்தில் சேரன் பாண்டியன் திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

பிற்பகல் நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே பூங்கொத்து நிகழ்ச்சியை. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 2:52. நேயர்களே, பூங்கொத்து நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்படத்தில் இருந்து SBB குரல் வண்ணத்தில் கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.

0: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நேயர்களே, பிற்பகல் 2:56 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே பூங்கொத்து நிகழ்ச்சியை. திரைப்படங்களின் சங்கமத்தை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் இது. பூங்கொத்து நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது சௌந்தர்யன் இசையில் ஸ்வர்ணலதா குரல் வண்ணத்தில் சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய பூங்குத்து நிகழ்ச்சி நேயர்களே. நேயர்களுக்கு பாடல்களை வழங்கிய நிறைவோடு விடைபெறுகிறேன். நிகழ்ச்சி அறிவிப்பாளர் லக்ஷ்மன்.

0: உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நேர்களாகிய நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வையுங்க. இந்த நிகழ்ச்சியில் பாடல் கேட்க ஒரே ஒரு விதிமுறை தாங்க, நீங்கள் 7 நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டிருக்கணும்.
1: நேயர்களின் மேடையாய்

0: விவசாயிகளின் ஊற்ற தோழனாய். மாணவ செல்வங்களின் வழிகாட்டியாய். நம்பிக்கை நட்சத்திரமாய். மருத்துவ ஆலோசகராய்.
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: மழலைகளை அங்கீகரிக்கும் அழகு குட்டி செல்லமாய்.
2: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
0: நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம்.
3: கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட முதலாவதா ஒலிக்கோரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருப்பூர் பகுதியிலிருந்து மகேஸ்வரி, ராஜேந்திரன், யாழினி, பாரதி ஆகியோர் இணைந்து கேட்டிருக்காங்க. வீரா திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இதோ.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: 3:09 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். கட்சவியல் கலக்கல் பாடல்கள் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஹவுசிங் போர்ட் பகுதியிலிருந்து தேவிகா கேட்டிருக்காங்க. மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துல தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே.
4: நலம் நலம் அறியாவல்
3: உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேய விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள். அணில் கொள்கட்டை மாவு வழங்கும் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொள்கட்டை மாவு. கட்சேவியல் கலக்கல் பாடல்கள்ல அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஒட்டப்பட்டி பகுதியிலிருந்து பாலன் அழகி கேட்டிருக்காங்க. காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-2498-6458 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
5: நிலைத்தில நேரம் பார்த்தீங்கன்னா 3:25 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில. உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 0-43-42-24-40-30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வைங்க. கட்சவியல் கலக்கல் பாடல்களில் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சவுளூர் பகுதியிலிருந்து ஜோதி கேட்டிருக்காங்க. செம திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இது.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மாலை 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
6: கட்சவியல் கலக்கல் பாடல்கள்ல அடுத்ததாக வழிக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க நாமக்கல் கண்ணூர்பட்டி பகுதியிலிருந்து பெரியசாமி கேட்டிருக்காங்க. ரோஜா திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடலை கேட்கலாம். அதற்கு முன்னாடி இதே போல நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 0043 42 24 40 30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வைங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: மூன்று மணி 40 நிமிடம் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருப்பூர் கணக்கம்பாளையம் பகுதியிலிருந்து சசிகலா கேட்டிருக்காங்க. உயிரை திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: தர்மபுரி பைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்

0: மதுரை பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: 3:46 நம்ம கேட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒழிக்கு வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அரசம்பட்டி பகுதியிலிருந்து அருள் கேட்டிருக்காங்க. கருணா திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடலை கேட்கலாம். அதற்கு முன்னாடி இதே போல நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 0-43-42-24-40 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வையுங்க.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: விபத்து எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில சமச்சீர் உர மேலாண்மை நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் தர்மபுரி இஃப்கோ நிறுவன கள அலுவலர் ஐ ஷேக் அப்துல்லா அவர்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா ஒலிக்க வரக்கூடியது திருப்பூர் ஊத்துக்குழி பகுதியிலிருந்து கார்த்திகா அவங்க கேட்கக்கூடிய பாடல் தான் கேட்க போறோம். மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இது.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
3: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
2: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
6: இதயத்தை இதமாக்கும் பண்பலை 102.5.

0: இனிய உற்சாகமான மாலை வணக்கம் அன்புடையர்களே. உற்சாகம் ஊற்றெடுக்கும் உங்கள் அன்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைகிறோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. வணக்கம் லக்ஷ்மணன்.
1: வணக்கம் லீல வினோதன்.
0: ரொம்ப உற்சாகமாக வந்திருக்கீங்க. விடை தேடு வினாக்கள் நிகழ்ச்சி அப்படின்னாவே உற்சாகம்தான். நம்ம அன்புடையர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் சொல்லிடுங்களேன்.
1: புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால் 0 43 42 முன்னிணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு நாங்கள் கேட்கும் வினாக்களுக்கு சரியான பதிலை தந்து உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசியுங்கள் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் முதல் நேயர் முத்தார நேயர், வருக வணக்கம்.
1: வருக வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கங்க ஐயா. யார் இங்கிருந்து?
2: ஈரோடு வெட்டுக்கட்டு மாறி.

0: மாரியப்பனே, உங்களுக்கான முதல் மூன்று முத்தான குறிப்புகள் சொல்லலாமா?
1: சொல்லுங்க.
2: இவர் ஒரு ஆளுமைங்க.
1: சரிங்க.
2: ஆமாம், இவர் இந்தியாவிற்காக போராடி இருக்கிறார். இந்தியாவிற்கு போராடக்கூடிய இராணுவ வீரர்களில் ஒருவர்.
0: என்னங்க? சுபாஷ் சந்திர போஸ் சொல்றீங்க இல்லையா? நல்ல முயற்சிங்க. இணைப்பில் தம்பிக்கு நன்றி. அடுத்த நேர்வருக்கு வணக்கம். நல்லா இருக்கும் ரகுபதியா, எப்ப பார்த்தாலும் நீங்க பொக்லின் ஆபரேட்டர். சரி, நீங்க கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, எப்பயுமே பரபரப்பா விறுவிறுப்பா வர்றீங்களே. உங்களுக்கான குறிப்பு இதோ
2: ஐயா, இவர் வந்து ஒரு தலைமை தளபதியா வந்து பணியாற்றி இருக்கிறார்.
1: நன்றி ஐயா.
2: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. அடுத்த நேர்வருக்கு வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
2: அவருடைய பெயரை முழுமையா சொல்லுங்க. நல்ல முயற்சி எடுத்திருக்கீங்க, ஆனா தவறான பதில்.
0: அடுத்த நேயர் வருக வணக்கம்.
2: வருக வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
2: சரிங்க ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் கேட்டீங்களா? பதில் சொல்றீங்களா ஐயா? இவர் வந்து தலைமை தளபதியா வந்து பணியாற்றி இருக்கிறாரு.
0: நல்ல முயற்சி. இணைப்புள்ள நமக்கு நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம்.
2: வருக வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து? மேச்சேரியிலிருந்து. வைத்தியநாதன் ஐயா, உங்களுக்கான ஒரு குறிப்பு வந்து ஏப்ரல் மாதத்தோடு தொடர்புடையவர்.
2: ஏப்ரல் மாதத்தோட தொடர்புடையவர். நம்ம
1: தமிழ்நாட்டு
2: ஐயா, ஒரு குறிப்புகள் தான் தர முடியும்,
0: அதை நீங்க கண்டுபிடிச்சிடலாம்.
1: நம்ம சேலம் மேயர் தரணும் சொல்லி இங்க.
0: சரிங்க, கார்கில் போர்ல இருந்த சரவணன் சொல்றாங்க. நன்றிங்க. நன்றி நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இராணுவ வீரர் அப்படின்னு சொன்ன உடனே கார்கில் போரில் மேஜர் சரவணன் இறந்தார் இல்லையா, அது குறிப்பிடுறார் நேயர். அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்காரு. வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வருக வணக்கம்.
1: இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
1: மகள்பர் ராஜசேகரையா.
2: சரி ராஜசேகர ஐயா, குறிப்புகள் கேட்டிங்களா?
1: அதாவது இந்தியாவுடைய முதல் இராணுவ தளபதிங்களா?
2: இந்தியாவின் முதல் இராணுவ தளபதினா எங்களை கேள்வி கேட்குறீங்க?
1: அதான் ஜெனரல் கரியப்பா.
0: ஜெனரல் கரியப்பா,
2: நல்ல முயற்சிங்க. நல்ல முயற்சி.
0: வாழ்த்துக்கள்.
2: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
0: அது மட்டும் இல்லாம வணக்கம். வருக வணக்கம்.
2: வணக்கம்.
0: குணசேகரன் ஐயா, உங்களுக்கான குறிப்பு சொல்லாமா? பதிலே சொல்லிடுறீங்களா?
1: சொல்லுங்க.
0: இவர் வந்து நீண்ட நாட்கள் ஏறத்தால 90 வருடங்களுக்கு மேல் வாழ்ந்தார். என்பது மிக மிக சரியான பதில். எப்படி கண்டுபிடிச்சீங்க? இப்படியே நம்ம சொல்லிடுறோம்.
2: பிறந்தாருங்க.
0: என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: பாடல் வந்து கரிமேடு
0: கருவாயன்.
1: நல்ல பாட்டு கொடுங்க.
0: சரிங்க, வேற என்ன தகவல் எடுத்துட்டு வந்தீங்க?
1: வேற
0: என்ன இருக்கு லட்சுமணன்? இவர் குறித்து இன்னும் கூடுதல் தகவல்கள்.
2: ரொம்ப சிறப்பா வந்து பதில் சொன்னாருங்க.

0: அவர் ஒரு சாம் மானேக்ஷா அப்படின்றவர் தான். இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் சாம் மானேக்ஷா. இவர் பெயரில் இந்திய அஞ்சல் தலை 2008 வெளியிடப்பட்டிருக்கு. இவர் பத்ம விபூஷன் விருது பெற்றிருக்கிறாரு. 1972 இந்திய அரசால் இந்த பத்ம விபூஷன் அப்படின்ற விருது வழங்கப்பட்டிருக்கு. 1973 ஜனவரி 1 அவருக்கு ஃபீல்டு மார்ஷல் அப்படின்ற பட்டமும் வழங்கப்பட்டிருக்கு. 8வது தலைமை தளபதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் 1914 ஏப்ரல் 3 பஞ்சாப்பில் அமிர்தசரஸில் வந்து பிறந்திருக்கிறாருங்க. 94 வயது வரை வாழ்ந்தவர். ஜூன் மாதம் 2008 தான் இறந்துருக்கிறாரு. இவருடைய புனை பெயர் சாம் பகதூர் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: அதே மாதிரி 1934 முதல் 2008 வரை அந்த இராணுவத்தில் வந்து சேவை புரிந்தார். இத்தனை வருடங்கள் வந்து சேவை புரிந்தார்.
0: கிட்டத்தட்ட
1: எத்தனை வருடம்,
0: 74 வருடம்
1: சேவை
0: பணியாற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, குறிப்பாக 1942 இரண்டாம் உலகப் போரில் ஈடுபட்டவர் அப்படின்னு சொல்லலாம். 1947 இந்தியா பாகிஸ்தான் போரில் ஈடுபட்டிருக்கிறாரு. 1965 சீன இந்திய போரில் ஈடுபட்டிருக்கிறாரு. இந்தியா பாகிஸ்தான் போர், வங்க விடுதலை போரில் 1971 ஈடுபட்டிருக்கிறாரு. இவருடைய குடும்பம் பார்சி குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் தாங்க இந்த சாம் மானேக்ஷா.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
9: தக்காளி பழம் போல ராசாத்தி ஏன் கல்யாணம் நடந்த அவளோட, அது இல்லாட்டி நாலு கழுதையோட

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலிஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில் கிருஷ்ணகிரி.
2: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
3: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
4: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
5: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
6: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
7: என்ன, உண்மையாவா?
8: உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
9: 1800-419-1800
10: 1097.
11: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
12: பக்கவாதம் மற்றும் தலைக்காய சிகிச்சைகளுக்கு உயர்தர ICU வசதியுடன் அவசர நேரத்தில் நம்பிக்கையான சிறந்த மருத்துவ சேவை, ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாமல்லி, சேலம்.
13: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நிலையத்தில் நேரம் மாலை தென்றல் வீசும் இனிமையான நேரம் மாலை 4:16. விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனியர்களே, அழகா நேயர் பதிலை சொல்லி ஒரு பாடலை தட்டி சென்றார். அடுத்த கேள்வியும் தயார், பங்கேற்க அடுத்த நேயரும் தயார். வருக. வணக்கம்.
14: வணக்கம் ஐயா.
13: வணக்கம் ஐயா.
14: ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சந்திரன், கைத்தறி ஜெகநாதன்.
13: ஜெகநாதன் ஐயா, உங்களுக்கு ஒரு 3 குறிப்புகள் சொல்லிடலாமா?
14: சொல்லுங்க.
15: இது வந்து ஒரு தன்னாட்சி.

0: பகுதிங்க.
1: சரி,
0: ஒரு இடம், ஒரு சுற்றுலா தலம். லைன்ல இருக்கிறீங்களா?
2: இல்ல, அவர் சிந்திச்சுட்டு இருக்காரு.
0: சரிங்க சரிங்க,
2: நன்றிங்க, நன்றி நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம்.
0: ஈரோடு மாவட்டம், உங்களுடைய ஒளிபெருக்கினுடைய அளவு கொஞ்சம் அதிகப்படுத்திக்கங்க, உங்களுடைய குரல் ஒளி சரியா கேட்கல. கேக்குதுங்க, பேசுங்க. கோபி செட்டிப்பாளையம்.
2: அடுத்த நேர்வர்க்கு வணக்கம். வணக்கம்,
3: மாலை இனிய வணக்கம்.
2: மாலை இனிய வணக்கம் சொல்லும் இனிய உள்ளம் யார் எங்கிருந்து?
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
2: கோபாலையா, உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்லலாமா?
3: குறிப்பு கொடுங்க.
0: சரிங்க, இந்த பகுதியில் முஸ்லீம்கள் வாழ்ந்திருக்காங்க, பௌத்தர்கள் வாழ்ந்திருக்காங்க, இந்துக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு குடியரசு பகுதின்னு சொல்லலாம்.
3: கோவா சொல்லலாமா?
0: சொல்லலாமா.
2: போயிருக்கீங்களா கோபாலையா? கோவா போயிருக்கீங்களா? எழுபது வயசு ஆயிடுச்சிருங்களா?
3: ஜனவரி
2: சரி, போயிட்டு வாங்க. ரொம்ப வயசுலாம் இல்லை, போயிட்டு வந்துடுங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு. நன்றி நன்றி. அவர் மனதுக்குள்ள ஒரு ஆசை இருந்திருக்கு. அடுத்த நேர் வருக வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் ஐயா.
2: வணக்கம். யார் எங்க இருந்து?
4: காரிமங்கலம் மண்டலம் திண்டல் பஞ்சாயத்து தேரவல் சண்முகம்.
2: சரிங்க,
0: உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாங்களா? இல்ல வைத்த
4: சீன
0: பயணின்னு சொல்றாங்கல்ல, யுவான் சுவாங். ஆமாங்க, சீன பயணி வந்து இந்த பகுதியே ஒரு ஒரு நூற்றாண்டுல விவரிச்சிருக்கிறாருங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
2: அடுத்த வணக்கம். இணைப்புல இருக்கீங்க?
0: வணக்கம், வருக வணக்கம்.
2: அடுத்த நேயர்
0: வருக வணக்கம், வருக வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
2: சரிங்க, வேற என்ன இந்த பகுதி வந்து வேற என்ன சிறப்பு இருக்கு லக்ஷ்மன்?
0: இந்த பகுதிங்களா? ஒரு ஒரு நாட்டினுடைய கலாச்சாரத்துடன் நெருங்கிய தொடர்புடையது இந்த பகுதி.
2: சரி சரி. அடுத்த நேர் வருக வணக்கம்.
3: வணக்கங்க,
2: குறிப்பு சொல்லாம பதிலே சொல்லிடுறீங்களா? நலமா இருக்குங்க, நலமா இருக்கும்.
3: சர்வதேச நகரம் பாண்டிச்சேரி.
2: பாண்டிச்சேரி,
0: நல்ல சிறப்பா பதில் சொன்னீங்க. ஆனா சரியான பதில் அல்லையே.
3: இல்லையா?
0: ஆமா,
3: நல்லது.
2: நன்றி நன்றிங்க. அடுத்த நேர் வருக வணக்கம்.
4: இந்தியாவில
0: இருக்குது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்தியாவில இருக்குதுங்க. ஒரு குறிப்பு தான், இந்தியாவில இருக்கு.
2: இதே குறிப்பா லட்சுமன்.
0: நாலந்தா பல்கலைக்கழகமா? சரிங்க சரிங்க. ஐயா மோகனையா, சிறப்பா பேசுனீங்க, ஆனா இது சரியான பதில் அல்ல.
4: நன்றிங்க,
2: நன்றி நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம். அடுத்த நேயர்
0: வருக வணக்கம், வருக வணக்கம். வணக்கம் வணக்கம்.
4: சொல்லுங்க.
2: வணக்கங்க, சொல்லுங்க.
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் மலையாஞ்சூர். பச்சாமா கோயில் பூசாரி மாது.
2: மாதைய பதில் சொல்லாமா?
4: சொல்லுங்க சார்.
0: சொல்லுங்க சாரா
2: பதில், அதாவது குறிப்பு சொல்ல சொல்ல.
0: குறிப்பு சொல்லலாங்களா?

0: சரிங்க, இந்தியா, பாகிஸ்தான், சீனா, இந்த மூன்று நாடுகளுக்கு இடையே ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய பகுதி இது.
1: நன்றி சார், நான் நம்மளுக்கு இப்பதான் நேர் வந்தேன்.
0: சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
2: அடுத்த நேயரை சந்திப்பதற்கு முன்னால்
3: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம் வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
4: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
7: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: இசையால் உங்கள் இதயங்களை வசம் செய்து கொண்டிருக்கும் பண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடை தேடும் வினாக்கள். சொல்லுங்க லட்சுமணன், நிறைய நேயர்கள் வந்து அந்த பகுதி எந்த பகுதி அப்படின்ட்டு
10: இருக்கிறாங்க,
2: அப்படியே ஒரு சிந்தனையில இருக்காங்க, சிந்தனையை வந்து ஆழ்த்திட்டீங்க. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
11: ஹலோ, வணக்கம். ஈரோடு மாவட்டம் கோட்டை முருகேசன்.
2: முருகேசன் ஐயா, பதில் சொல்லாமா?
11: மேலே குறிப்பு சொல்லுங்க.
0: ம், சரிங்க. இதுல ரெண்டு மாவட்டம் இருக்குங்க.
2: என்னங்க? லடாக்.
0: லடாக்
2: என்பது மிக சரியான பதில். சரி, என்ன பாடல் தரலாம்?
11: ராஜா கைய வச்சா படத்துல இருந்து மருதாணி அரசியன்.
2: ராஜா கைய வச்சா, யாருங்க அந்த படம்?
11: பிரபு, பிரபு படம்.
2: சரிங்க சரிங்க, நன்றி. உங்க பேர் இன்னொரு முறை சொல்லுங்க.
11: முருகேசன், கோபிசெட்டிப்பாளையம்.
2: சரிங்க, கோபிசெட்டிப்பாளையம். முருகேசன் ஐயா, வாழ்த்துக்கள். லடாக் என்று அற்புதமான பதில் சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். நன்றிங்க.
11: நன்றி.
2: சொல்லுங்க, வேற என்ன இவர் குறித்து?
0: கிழக்குல திபெத் தன்னாட்சி பகுதி இருக்கு, தெற்குல இமாச்சல பிரதேசம் இருக்கு, மேற்குல பாகிஸ்தானால் நிர்வகிக்கப்படும் வடக்கு நிலங்கள் வந்து இருக்கு. இதனுடைய தலைநகர் லே அப்படின்னு சொல்கிறாங்க, கார்கில் அப்படின்னும் சொல்கிறாங்க. மக்கள் வசிக்காத அக்சாய்ஸின் சமவெளி கொண்ட கிழக்கு முனை இந்த லடாக் பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வடக்கில் அழகான சியோக் ஆறு காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 274,289 பேர் இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் ஒரு யூனியன் பிரதேசமும் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் உள்ள மலைவாசல் தலங்களில், குறிப்பாக கோடைவாச ஸ்தலத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் மட்டத்திலிருந்து 3,500 மீட்டர் உயரம் கொண்டது இந்த லடாக் பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. வடக்கில் காரகோரம் மலைத்தொடர் கணவாய் இந்த பகுதியில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிந்து, சியோக், நுப்ரா ஆற்று பள்ளத்தாக்குகள் இந்த லே மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய மாவட்டங்கள் லே, கார்கில் அப்படின்னு ரெண்டு மாவட்டம் இருக்குது. இதில் இஸ்லாமியர்கள் 46% வாழ்கிறாங்க, பௌத்தர்கள் 40% வாழ்கிறாங்க, இந்துக்கள் வந்து 12% வாழ்கிறாங்க, பிற சமயத்தை சார்ந்தவர்கள் 2% வந்து வாழ்ந்திருக்கிறாங்க. யுவான்சுவாங் வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை பற்றி அவர் வந்து தன்னுடைய நூலில் வந்து விவரிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சாங்சுங்கின் இறுதி மன்னரான சாங்சுங் அப்படின்ற அந்த இறுதி மன்னர் வந்து இந்த பகுதியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு சிறப்புக்குரியது தாங்க இந்த லடாக் பகுதி.
12: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை, புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை, காவேரிப்பட்டினம்.
13: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும்

0: சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848820.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
11: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
11: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848820.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

இது உங்கள் அபிமான அன்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விடை தேடும் வினாக்கள். அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்

0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக வணக்கம். அடுத்த நேயர்
1: வருக வணக்கம்.
0: அடுத்த நேயர்
1: வருக வணக்கம்.
0: ஐயா ராமையா கொஞ்சம் மெதுவா வாங்க, வர்றப்பே எக்கோவா வரீங்களே. மூன்று குறிப்புகள் உங்களுக்கு சொல்லாமா?
2: இவர்
1: வந்து ஒரு தமிழ் எழுத்தாளருங்க, மணிக்கொடி காலகட்டத்தில் பிறந்தவர். இவரை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் ஒரு தமிழ் எழுத்தாளர்.
2: ராமசாமிங்கய்யா?
1: என்ன ராமசாமிங்கய்யா?
2: வி ஆர் ராமசாமி.
1: வி ஆர் ராமசாமியா? வி கே ராமசாமியா?
2: இல்லைங்க, நான் நடிகருங்கய்யா.
1: வி ஆர் ராமசாமி. சரிங்க, நல்ல முயற்சிங்க.
2: நன்றி.
0: நன்றி. வாங்க அடுத்த நேயர் வருக வணக்கம்.

0: அவர் வந்து நடிகர் பேர் சொல்லிட்டு போறாருன்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர் வருக, வணக்கம். வருக வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம் வணக்கம். யார், இங்கிருந்து?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்டடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா இருக்கேன். எனக்கான ஒரு க்ளூ கொடுங்க ப்ரோ.
0: கண்டிப்பா. இவர் எழுத்து வானம்பாடி பத்திரிகையில எழுதிய எழுத்தாளர்.
1: இன்னொரு வாட்டி சொல்லுங்க. எழுத்து
0: கூகுள்ல போடுறீங்களா? எழுத்து வானம்பாடி பத்திரிகைகளில் எழுதியவர். நல்ல முயற்சிங்க, நல்ல முயற்சி. ஆனா இது சரியான பதில் அல்ல.
1: நன்றி.
0: அடுத்த நேயர் வருக வணக்கம். அடுத்த நேயர் வருக வணக்கம். வருக வணக்கம்.
2: இருவருக்கும் இனிய மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம். சொல்லியோடு சொல்வது யார், எங்கிருந்து? அமைப்பு நடத்தியவர் பரளிசு நெல்லையப்பரா? சரிங்க, நல்ல முயற்சிங்க. ஆனா இது சரியான பதில் இல்லைங்க. சரிங்க, இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். அடுத்த நேயர் வருக வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்.
3: அதியம்மன் கோட்டை கீழ்காளியம்மன் கோவில் பூசாரி ஆர் கலைமணி.
0: சரிங்க கலைமணி ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா? ஏதாவது பதில் சொல்றீங்களா, இல்ல உங்களுக்கு ஏதாவது குறிப்புகள் தரணுமா?
3: சுந்தரப்பிள்ளை.
0: சுந்தரப்பிள்ளையா?
3: ஆமா
0: சுந்தரப்பிள்ளை. சரிங்க, நல்ல முயற்சிங்க. ஆனா இது சரியான பதில் அல்ல.
3: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வருக வணக்கம். அடுத்த நேயர் வருக வணக்கம். வணக்கம்
4: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். தருமபுரி பண்பலை. சரிங்க முருகனையா, எல்லாமே ஒரு எப்படி ஒரு கொலாப்ஸ்லேயே வந்திருக்காரு. சொல்லுங்க முருகனையா, என்ன பதில் சொல்லலாமா இல்லை குறிப்பு வேணுமா?
4: வாவுசி சிதம்பரம்.
0: யாருங்க? வாவுசியா?
4: வாவுசி சிதம்பரம்.
0: கப்பல் ஒட்டிய தமிழன் பிள்ளை. நல்ல முயற்சிங்க ஐயா, ஆனால் இது சரியான பதில் இல்லையே.
4: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். அடுத்த நேயர் வருக வணக்கம். ராஜேஸ்வரிமா. சரிமா, மேலும் ஒரு குறிப்பு உங்களுக்கான ஒரு குறிப்பு நிச்சயமா வழங்கலாம். இவர் புனை பெயரில் கவிதைகள் எழுதியவர். புனை பெயரில் கவிதைகள் எழுதியிருக்கார். மு மேத்தா. நல்ல ஒரு அற்புதமான கவிஞர் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அதற்கான பதில் இதுவா? இல்லை இல்லை இல்லை இல்லை. அடுத்த நேயர் வருக வணக்கம். வருக வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க.
5: சேலத்திலிருந்து பேசுறேன்.
0: சேலத்திலிருந்து யாருங்க பேசுறீங்க?
5: சுதாகர்.
0: சுதாகர் ஐயர். சுதாகர், நீங்க இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா? அற்புதம், வாழ்த்துக்கள். தருமபுரி பண்புலை, ஏற்காடு பண்புலை உங்களை அன்போடு வரவேற்கிறது. வருக வருக வருக சுதாகர். என்ன தொழில் செய்றீங்க சுதாகர் நீங்க?
5: என்னங்க?
0: ஸ்கூல். ஸ்கூல் விற்கிறீங்களா? ஸ்கூல் போறீங்களா? சரி சரி. ஸ்கூல் போறீங்களா சுதாகர்? என்ன படிக்கிறீங்க? டென்த் படிக்கிறீங்களா? டென்த் மாணவர் வந்து ஆர்வத்தோடு வந்திருக்காரு. ஒரு புத்தகத்துடைய பெயரை சொல்லி சுதாகர், இவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. சுதாகர், இவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகம் ஒரு மரத்தை பற்றி எழுதியிருக்கிறாரு. உங்களுக்காக ரெண்டு குறிப்பு சொல்லிட்டேன். மாணவர். ஆமாம், மரத்தை பற்றி எழுதியிருக்கிறாருங்க. அந்த மரம் தான் அந்த கதையினுடைய நாயகனே. மூணு குறிப்பு சொல்லியாச்சு உங்களுக்காக சுதாகர். நீங்க மாணவர்ன்றதுனால புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கா சுதாகர்? சரி, அப்ப பதில் சொல்லிடலாம.
5: நன்றி
0: நன்றி நன்றி சுதாகர் நன்றி. அடுத்த நேர்வருக்கு வணக்கம்.
6: ஐயா வரலாமா ட்ரெயினுக்கு?
0: தாராளமா வாங்க. வந்துட்டீங்க.
6: வந்து திங்கக்கிழமை பாட்டு கேட்டுட்டேன்.
0: திங்கக்கிழமை பாட்டு கேட்டீங்களா? அப்படின்னா வரக்கூடாதுங்க. உங்க நேர்மையை நான் பாராட்டுறீங்க. லட்சுமணையா, வாழ்த்துக்கள்.
6: இருவருக்கும் வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி. இவ்வளவு நேர்மையா இருக்காரு பாருங்களேன். 1வது வார்டு லட்சுமணன். அடுத்த

0: லக்ஷ்மண் பேர் வச்சிருக்கிறவங்களாம் இப்படி தான் இருப்பாங்களா
1: இல்ல
0: யாரு?
1: இல்ல இல்ல, அந்த லக்ஷ்மண்
2: ஹலோ,
1: நம்ம நேயர் லக்ஷ்மண் அப்படிதான் இருப்பாருங்க. லக்ஷ்மண் நீங்க நிகழ்ச்சி தொடருங்க. வணக்கம், யார் எங்கிருந்து? வருக வணக்கம்.
2: மண்டலி விஸ்வநாதன், மேட்டூர் அணை.
1: சரிங்க, எப்படிங்க தண்ணியெல்லாம்,
2: ஜெகநாதன்
1: தண்ணியெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
2: தண்ணி எல்லாம் கொஞ்சமே வருது,
1: கொஞ்சம்
2: ஆயிரும்.
1: அப்படிங்களா, சரிங்க. பதில் சொல்லுங்க, என்ன சொன்னீங்க?
2: புவியரசு என்கின்ற எஸ் ஜெகநாதன்.
1: சரிங்க, சரிங்க, ரொம்ப நல்ல முயற்சி எடுத்திருக்கிறீங்க, நன்றி, நன்றிங்க. விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம், வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
5: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
6: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை, காவேரிப்பட்டினம்.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

0: நிகழ்ச்சி நேம் நேயர் வருக வணக்கம்.
1: வருக வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம் சொல்லுங்க.
2: நாமக்கல் மாவட்டம் மங்களபுரத்துல இருந்து சம்பூர்ணம் பேசுறேங்கய்யா.
0: சம்பூர்ணம்.
2: ஆமாங்கய்யா.
0: சரிங்க.
1: உங்களுக்கு என்ன குறிப்புகள் கேட்டீங்களா? பதில் சொல்லலாங்களா? இவர் 1988 ஒரு பத்திரிகையை தொடங்கியிருக்கிறாருங்க.
2: என்ன
1: பத்திரிகைங்க தொடங்கினாரு?
0: அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது கம்ப்யூட்டர் ஜி. அவங்க வந்து நீங்க என்ன பதில் சொன்னீங்க? என்ன ராமசாமி
2: சொன்னீங்க?
0: என்பது மிக மிக சரியான பதில். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: பாடல் வந்து புது பாடல போடுங்க.
0: புது பாடல் போட்டுடலாமா? இப்போ வந்து எப்படி கண்டுபிடிச்சிங்க அது வந்து? லட்சுமணன் கிட்ட சொல்லுங்க, ரொம்ப ஆர்வமா இருக்கார்.
1: என்னங்க?
0: அண்ணா ஹெல்ப் பண்ணாரா?
1: சரிங்க சரிங்க. சம்பூரணம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: பாடல் ஒரு புதுமையான பாடலா போட்டுக்கோங்க.
1: புதுமையான பாடல். சரிங்க. வேற சுந்தரராம சாமிய பத்தி வேற என்னங்க தெரியும்? சரிங்க. இவர் மிகச்சிறந்த தமிழ் எழுத்தாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான். மணிக்கொடி காலகட்டத்தில் பிறந்தவர் இவர். இவரை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் தோமுசி ரகுநாதன் அவர்கள். எழுத்து வானம்பாடி பத்திரிகையில் எழுதியவர். இவரின் நாவல் ஒரு திரைப்படம் முழுவதும் காண்பிக்கப்படும், குறிப்பாக அந்த ஜே ஜே சில குறிப்புகள் அப்படின்ற ஒரு நாவல். அந்த திரைப்படத்தில் அந்த புத்தகம் முழுவதும் வந்து காட்டுவாங்க. இவர் சிறந்த மலையாள நூல்களை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. இலக்கிய விவாத அமைப்பு நடத்தி வந்தவர். இன்றும் காகங்கள் அப்படின்ற அந்த கூடு, அந்த அமைப்பு வந்து நடந்துட்டு வருகிறது. அவர் நாகர்கோவில் மாவட்டத்தை சார்ந்தவர். ஒரு புளிய மரத்தின் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை பற்றியான சிறந்த ஒரு கதை எழுதியிருக்கிறாரு. அந்த கதையில் அந்த மரம்தான் வந்து கதை நாயகன். 1988 ஒரு பத்திரிகையை தொடங்கினார். அந்த பத்திரிகை காலாண்டு இதழாக, அரையாண்டு இதழாக, அப்புறம் மாத இதழாக இப்போ தொடர்ந்து வந்துட்டுருக்கு. காலச்சுவடு அப்படின்ற இதழ் இன்று அப்பத்திரிகை வந்து மாத இதழாக தொடர்ந்து வந்திருக்குது. உலகம் முழுவதும் அந்த பத்திரிகை பரவலாக பேசப்பட்டு வருது. இவர் பசுவையா அப்படின்ற புனைப்பெயரில் கவிதைகள் எழுதியிருக்கிறாரு. ஒவ்வொரு எழுத்தாளுமைக்கும் நினைவோடை அப்படின்ற ஒரு இதை எழுதியிருக்கிறாரு. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தவர் தான் பசுவையா, சுரா என்று அழைக்கப்படக்கூடிய சுந்தர ராமசாமி அவர்கள்.
0: அணில் கொழுக்கட்டை மாவு.

வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக்கொண்டிருப்போர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. நிலையத்தில் நேரம் மாலை 4:46. ஒரு துளலான பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். நேர்களே, பண்பலையோடு இணைந்திருங்கள். எப்போதும் மகிழ்ந்தே இருங்கள்.

0: Tiro.
1: அடுத்த நேயர் வருக வணக்கம்.
2: வருக வணக்கம்.
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைவு போயிருக்கோம். நேரடி குறிப்புகளை சொல்லி நேயர்கள் யாருக்காவது ஒரு வாய்ப்பு கொடுப்போம்.
2: ஆமாம், பதிலை சொல்லும் அளவுக்கு
1: டக்கு டக்கு டக்குன்னு நம்ம வந்து குறிப்புகள் சொல்லுவோம். இணைப்பில் இணையும் நேயர் வருக வணக்கம். சொல்லுங்க, அது என்னது? ஒரு நகரத்தை பத்தி கேட்கலாமா இருக்கும். ஒரு மிதக்கம் நகரம், சரிங்களா? அந்த நகரமானது, அந்த நகரம்
2: ஏரிகளின் நகரம்.
1: அது ஒரு ஏரிகளினுடைய நகரம், சரிங்க. வணக்கம், யார் இங்கிருந்து?
3: சார் வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து? சரிங்க சித்தனையா, உங்களுக்கான ஒரு குறிப்பு, முக்கிய குறிப்பு. சரி கண்டிப்பா. இதோ
2: மிதக்கும் நகரம் என்று அழைக்கப்படுவது எது?
3: இது வந்து நகரம்.
2: ஆமா, இது வந்து ஒரு ஒரு நகரங்க.
1: வணக்கம். சரிங்க, இது ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கு இந்த நகரம், இல்லையா?
2: ஆமாங்க.
1: வேற என்ன இந்த நகரத்தினுடைய சிறப்பு? வணக்கம், வருக.
4: ஹலோ.
1: வணக்கங்க, யார் இங்க இருந்து
2: சொல்லுங்க?
4: வணக்கம், சேலம் மாவட்டம் குள்ளப்பநாயக்கன் வரும்.
1: ஐயா, உங்களுக்கான ஒரு முக்கிய குறிப்பு.
2: இது நம்ம ஒரு நகரத்தை பத்தி பேசுறேங்க. இந்த நகரத்தை நீர் நகரம்னு சொல்றாங்க, மிதக்கும் நகரம்னு சொல்றாங்க, வெள்ளை நகரம்னு சொல்றாங்க. வெள்ளை நகரம்னு சொல்றாங்க.
4: வெள்ளை நகரம்னா வெனிஸ் நகரங்களா?
1: நல்ல முயற்சி.
2: வெனிஸ் நகரமும் இங்க இருக்கு.
1: ம்,
2: இந்த நகரத்துல இருக்கு.
1: நன்றிங்கய்யா.
4: நன்றிங்கய்யா.
2: நன்றி நன்றி.
1: நிகழ்ச்சி இணையும் நேயர் வருக வணக்கம். வணக்கம்.
2: வருக வணக்கம். வருக வணக்கம்.
1: அடுத்த நேயர்.
5: இருவருக்கும் வணக்கங்க ஐயா.
2: வணக்கம் வணக்கம்.
5: தர்மபுரி மாவட்டம் கடத்தக்குப்பம் சிவகாமி.
1: சிவகாமிமா, உங்களுக்கான ஒரு நேரடி குறிப்பு.
2: இதுல இது பாரம்பரிய கலைகளின் மையம் என்று அழைக்கப்படுகிறது.
5: உதயப்பூ நகரங்க ஐயா.
2: சிறப்பா பதில் சொல்லிட்டீங்க.
1: சரிங்க, எப்படி சொல்றீங்க?
5: அற்புதம்,
1: மகிழ்ச்சி. இதோ கேட்டு ரசியுங்கள். வேறு ஏதேனும் குறிப்புகள் இருக்கா? நம்ம பாடலை முடிச்சுட்டா கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுவோம்.

0: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூ அள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848422.

0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கிய விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும். உண்மையிலே இன்று 4 கேள்விகளுக்கு 4 நேயர்கள் 4 பதிலை சொல்லி பரிசு பாடலை தட்டி சென்றார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏலகிரி குணசேகரன், அன்பு நேயர், கோபிசெட்டிபாளையம் முருகேசன் மற்றும் நாமக்கல் சம்பூரணம், கடத்திக்குட்டை சிவகாமி ஆகிய அன்பு நேயர்கள் 4 பேர் 4 பாடலை அள்ளி சென்றார்கள். அவர்களுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி நேயர்களே.
1: நன்றி நேயர்களே.
0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி.

0: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 5:03 ஆகுது.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம், வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
5: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.

இந்த மாலை வேளையில் மனதை மயக்கும் பாடல்களோடு வந்திருக்கும் நிகழ்ச்சி மாலை தென்றல். மாலை தென்றல முதலாவதா ஒழிக்க வரக்கூடிய பாடல் ஸ்ரீகாந்த் தேவா இசையில, நான் முத்துக்குமார் வரிகள்ல உதித் நாராயணன், மதுஸ்ரீ ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் புலி வேஷம் திரைப்படத்தில் இருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: மாலை தென்றல்ல அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடல் NR ரகுநந்தன் இசையில, வைரமுத்து வரிகள்ல கார்த்திக், ஸ்ரேயா கோஷால் ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் புலிவால் திரைப்படத்தில் இருந்து.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின்

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். ஐந்து மணி 19 நிமிடம் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல அடுத்ததா ஒழிக்கக்கூடிய பாடல் பரத்வாஜ் இசையில பா விஜய் வரிகள்ல ஹரிணி பாடியிருக்கக்கூடிய பாடல் அரண்மனை திரைப்படத்தில் இருந்து.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 5:25 நம்ம கேட்டு வச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல்ல அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில நா முத்துக்குமார் வரிகள்ல பிரியா ஹேமேஷ் பாடியிருக்கக்கூடிய பாடல் கழுகு திரைப்படத்திலிருந்து.

0: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை என்னைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்ட் தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
3: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
2: நிலைக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா 5:33 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலைத்தன்றல்ல அடுத்ததா ஒளிக்கு வரக்கூடிய பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில பா விஜய் வரிகள்ல ஜாவித் அலி மதுஸ்ரீ ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் சர்வம் திரைப்படத்திலிருந்து.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: மாலை தன்றல்ல அடுத்ததா ஒளிக்கு வரக்கூடிய பாடல் வித்யாசாகர் இசையில கார்த்திக் பாடியிருக்கக்கூடிய பாடல் வர்ணச்சாலம் திரைப்படத்தில் இருந்து.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
5: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் சேலம்.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
8: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
9: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.

5:46 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலைத்தன்றல். மாலைத்தன்றல அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில விக்டர் தாஸ் வரிகள்ல ஹரிஹரன் பாடியிருக்கக்கூடிய பாடல் எதிரி திரைப்படத்தில் இருந்து.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
3: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: ஐந்து மணி 53 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் சபேஷ் முரளி இசையில ஹரிஹரன், ஹரிணி ஆகியோர் பாடல்.

நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 9:30 இடைவிடாத இசைமலை, இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்று ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒலிக்கப்படும்.

0: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
1: தண்ணீர் சிக்கனம் தேவை இயக்கணம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6 மணி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
3: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
4: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
5: வணக்கம் நேர்களே, இன்றைக்கு நாம தரிசிக்கக்கூடிய கோயில் செங்கல்பட்டு மாவட்டம் பாலாற்றங்கரையில் அரசர் கோவில் என்னும் இடத்தில் அமைந்துள்ள சுந்தர மகாலட்சுமி சமேத கமல வரதராஜ பெருமாள் கோவிலை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். இங்கு அருள்பாலிக்கும் சுந்தர மகாலட்சுமி தாயாரின் வலது காலில் 6 விரல்கள் இருப்பது அபூர்வ காட்சியாகும்.

இந்த கோயிலினுடைய தல வரலாறு. ஒரு சமயம் நான்முகனான பிரம்மன் தனக்கு ஏற்பட்டிருந்த சாபம் நீங்க முனிவர்களிடம் ஆலோசனை கேட்டார். அதற்கு விண்ணாளும் விஷ்ணுவும் மண்ணாளும் வேந்தனும் சேர்ந்து எந்த இடத்தில் காட்சி தருகிறார்களோ அங்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்றனர். பிரம்மனுக்கு சாப விமோசனம் அளிக்க விரும்பிய விஷ்ணு பகவான் இத்தலத்தில் எழுந்தருளினார். அதே சமயம் புனித யாத்திரையாக பயணித்துக் கொண்டிருந்த ஜனக மகாராஜாவும் இத்தலம் வழியாக வந்தார். அதை அறிந்த பிரம்மன் இத்தலம் வந்து பெருமானை நோக்கி தவம் இயற்றி இருவரையும் ஒரு சேர தரிசித்து சாப விமோசனம் பெற்றார். ஜனகர் பெருமாளுக்கு தினமும் பூஜை செய்து வந்தார். ஒரு நாள் ஜனகர் வேலை காரணமாக வெளியே சென்றதால் பூஜை செய்ய முடியவில்லை. அப்போது பெருமாளே மன்னன் பூஜை செய்வது போன்று சிம்மாசனத்தில் அமர்ந்து பூஜை செய்தார். மன்னன் திரும்பி வந்து பார்த்தபோது பூஜை செய்ததற்கான தடயங்கள் இருந்தன. தான் செய்ய வேண்டிய பூஜையை பெருமாளே செய்தது அவரை மெய் சிலிர்க்க வைத்தது. இதனால் மனம் மகிழ்ந்த மகாலட்சுமி, தாமரையில் வசிக்கும் என் சார்பாக தாங்கள் தங்கள் திருக்கரத்தில் தாமரை மொட்டு ஏந்தி அருள்பாலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படி இத்தலத்தில் அருளும் பெருமாள் திருக்கரத்தில் தாமரை மொட்டு காணப்படுகிறது. இதனால் இறைவன் கமல வரதராஜ பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலினுடைய

0: அமைப்பு கோவிலுக்குள் நுழைந்ததும் முதலில் பலிபீடம் கருடாழ்வார் சன்னதி காணப்படுகிறது. 24 தூண்கள் கொண்ட கலைநயமிக்க ஒரு மண்டபம் உள்ளது. அதை தொடர்ந்து சென்றால் அர்த்த மண்டபமும் கருவறையும் அமைந்துள்ளது. கருவறையில் கமல வரதராஜ பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி சமேதராக நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். இவரின் வலதுகரத்தில் தாமரை மொட்டு காணப்படுகிறது. தாயார் சுந்தர மகாலட்சுமி கிழக்கு நோக்கிய தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். இவர் மேல் இரு கரங்களில் தாமரை மலர் ஏந்தியும், கீழ் இரு கரங்களில் அபய வரதஹஸ்த முத்திரை காட்டியும் தாமரை பீடத்தில் பத்மாசன கோலத்தில் காட்சி தருகிறார். தாயாரின் வலது பாதத்தில் சுண்டு விரலை அடுத்து ஆறாவதாக ஒரு விரல் அமைந்துள்ளது சிறப்பாகும். இந்த அன்னையை வழிபட்டால் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இத்தலத்தில் தாயாரை வணங்கிய பின்னரே பெருமானை வணங்க வேண்டும் என்பது மரபாக உள்ளது. எனவே அபிஷேகத்தின் போது அன்னைக்கு பலாச்சுளையால் அபிஷேகம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இங்கு ஆண்டாளுக்கு தனி சன்னதியும் காணப்படுகிறது. கோவில் தல விருட்சகமாக அரசமரம் உள்ளது. இக்கோவில் செங்கல்பட்டு மதுராந்தகம் சாலையில் படாளம் கூற்றோட்டிலிருந்து இடது பக்கம் செல்லும் சாலையில் சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது. இச்சிறப்பு மிக்க கோவிலுக்கு நாமும் சென்று வருவோமா நேயர்களே?
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ்.
2: நிறைவு பெற்றது தினம் ஒரு திருக்கோயில். நேயர்களே, இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்யுங்கள்.

0: Right, Japan, Singapore, both of them are 30-plus companies participating in their pavilions. South Korea, many European countries, Netherlands is there, Sweden is there. And overall, the response is very good. The country roundtables are basically showing that the companies from those countries can expand their work. The governments are supporting that, and looks like it's going to be a very good journey ahead.
1: Several MOUs were exchanged and new collaborations announced at Semicon India 2026 in the presence of Mr. Vaishnaw. The government has relaxed the sugar stockholding limit for bulk consumers from 15 to 30 days. The relaxation is subject to the condition that the quantity of stock held beyond the existing 15 days limit shall be sourced exclusively from sugar imported under Advance Authorization Scheme and Tariff Rate Quota. Hindustan Aeronautics Limited handed over light combat aircraft Tejas final operational clearance, twin-seater trainers and HTT-40 basic trainer aircraft to the Indian Air Force in Bengaluru today. Defence Minister Rajnath Singh presided the handing over ceremony. The public sector aviation manufacturer HAL handed over two LCA-FOC trainer aircraft to IAF, four Dhruv next-generation helicopters to Pawan Hans and the first HTT-40 basic trainer aircraft to the Indian Air Force. The Defence Minister named HTT-40 as Ankur. The Election Commission today allotted separate names and electoral symbols to the rival factions of the Trinamool Congress Party. This will allow the groups led by Mamata Banerjee and Arup Roy to contest the by-elections in Nandigram and Rajinagar on the 6th of next month under new identities. And that is the end of this news bulletin.
2: மாலை நேரத்தில் காற்றலையில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6:10. எழில் பொங்கும் மாலை நேரத்தில் கேட்டு மகிழலாம் நேயர்களே இசை மின்னல் நிகழ்ச்சியை. நம் மனதில் நீங்காமல் நிறைந்திருக்கும் ஒரு மின்னல் போன்ற இசையை கேட்டு மகிழக்கூடிய நிகழ்ச்சி தான் இசை மின்னல் நிகழ்ச்சி. இசை மின்னல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒழிக்க வருகிறது ஹரிஸ் ஜெயராஜ் இசையில் வைரமுத்து பாடல் வரிகரில் ஹரிஹரன் திப்பு குரல் வண்ணத்தில் சாமுராய் திரைப்படத்திலிருந்து மூங்கில் காடுகளில் இயற்கையை ரசிக்கலாம் நேயர்களே.

0: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: எழில் பொங்கும் மாலை நேரத்தில் மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய

இயற்கையை ரசித்து கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இசை மின்னல் நிகழ்ச்சியில் அடுத்து நதியை வர்ணிக்க பாடலை கேட்டு ரசிக்கலாம். ஏஆர் ரகுமான் இசையில், வைரமுத்து வரிகளில், உன்னிமேனன் குரல் வண்ணத்தில், ரிதம் திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
2: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலக தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: எழில் பொங்கும் மாலை நேரத்தில் இசையுடன் இசையை ரசித்து கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இயற்கையும் சேர்த்து ரசித்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இசை மின்னல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது இளையராஜா இசையில் பிறைசூடன் கங்கை அமரன் வாளி வரிகளில் மனோ பாடலில். இதோ கேட்டு மகிழலாம் நேயர்களே, ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து.
4: அடிக்குது அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய இசை மின்னல் நிகழ்ச்சி நேயர்களே. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னையில் இருந்து அஞ்சல் செய்ய இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. படைப்பாற்றல் பொருளாதாரம் விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். காலை உணவு விரிவாக்க திட்டத்தின் மூலம் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கூடுதலாக பயனடைவார்கள் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று திமுக மற்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கொச்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 180,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக கூறினார். ஏற்றுமதி 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். படைப்பாற்றல் பொருளாதாரம் விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் சோனிபத்தில் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார். திரைப்படங்கள், இசை, வடிவமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகள் அதிக அளவில் உருவாகி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இப்பிரிவுகளில் புதிய தொழில் வாய்ப்புகளும் உருவாகி வருவதாக அவர் கூறினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் 3.1% படைப்பாற்றல் பொருளாதாரம் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வாய்ப்புகளை இளையோர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் காலை உணவு திட்ட விரிவாக்கம் மற்றும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டங்கள் தொடர்பாக இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காலை உணவு திட்டம் விரிவாக்கப்படுவதன் மூலம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கூடுதலாக பயன்பெறுவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலை உணவு விரிவாக்க திட்டத்தை வரும் 22ஆம் தேதியும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை 28ஆம் தேதியும் முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தடையற்ற மின்சாரத்தை வழங்க தாவேக அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலம் முழுவதும் மின்வெட்டு அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் வீதிகளில் இறங்கி

0: போராடும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வுகாண உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. அஇஅதிமுகவும் இதே கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளது. தாவேக அரசின் நிர்வாக திறமையின்மையின் காரணமாக மின்வெட்டு அதிகரித்துள்ளதாகவும் அக்கட்சி சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அஇஅதிமுக கூறியுள்ளது. நவோதயா பள்ளிகளை அமைப்பதற்கான இடங்களை அடையாளம் காணுமாறு உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவை தாவேக அரசு காலதாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்பள்ளிகளை அமைப்பதற்கான நிலங்களை அடையாளம் காணுமாறு ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இனியாவது தாவேக அரசு இதில் விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நகர்ப்புறங்களில் சொத்து வரியை மீண்டும் உயர்த்தக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தாவேக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உள்ளாட்சி அமைப்புகளின் நிதிநிலையை மேம்படுத்துவதற்காக சொத்து வரியை உயர்த்துவது உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகளை மாநில நிதி ஆணையம் அரசுக்கு அளிக்க உள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். உள்ளாட்சிகளின் நிதிநிலையை மேம்படுத்த ஏராளமான வழிமுறைகள் இருக்கும்போது சொத்து வரியை உயர்த்துவது என்பது ஏற்புடையது அல்ல என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சொத்து வரியை உயர்த்த வேண்டும் என்று மாநில நிதி ஆணையம் பரிந்துரைத்தாலும் தாவேக அரசு அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் பத்திரிகையாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு வி பழனிசாமி கூறியுள்ளார். கரூரில் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கில் பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: செய்தியாளராக இருக்கிறவருக்கு வந்து ஒரு செய்தியை, அது எந்த செய்தியா இருந்தாலும் சரி, காம்ப்ளிகேட்டடா இருந்தா கூட அதை புரிந்து மக்கள்கிட்ட சாதாரண லெவல்ல கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப நம்ம எப்பவுமே எல்லா இடத்துலயும் பேசுறது ஏபிசி ஆஃப் நியூஸ். வாட் இஸ் ஏபிசி? ஏ ஃபார் அக்யூரேசி, பி ஃபார் பிரீவிட்டி, சி ஃபார் கிளாரிட்டி. அக்யூரேட்னா ஷார்ப்பா இருக்கணும், தப்பு இல்லாம இருக்கணும். ரெண்டாவது பிரீவிட்டி, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கணும். அண்ட் லாஸ்ட்ல கிளாரிட்டி, எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. இவ்வளவுதான் நியூஸ். அதே மாதிரி ஒரு அரசுடைய திட்டங்களையோ வளர்ச்சி செய்திகளையோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலை உங்கள்கிட்ட இருக்கு. சோ நீங்கள் ஒரு இணைப்பு பாருங்க. அப்ப உண்மையான செய்தி மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், தவறான செய்தி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மராத்வாடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியில் இருந்து மன்னார் வளைகுடா வரை உள் கர்நாடகா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், இதர மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், மதுரை, சிவகங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு நல்லசிவன் தலைமையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் ஊர்மேலழகியான்

கிராமத்தில் குளங்களில் கொட்டப்படும் குப்பைகளை உடனடியாக அகற்றுமாறு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் இன்று நடைபெற்றது. தருமபுரியில் உள்ள கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப மேலாண்மை அறிவுசார் விழா இன்று தொடங்கியது. தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சமரசமயத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை தேசிய சமரச தீர்வு முகாம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் 200க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் பங்கேற்றுள்ள 2 நாள் தொழில் நெறி கண்காட்சி இன்று தொடங்கியது. திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குப்பையை தரம் பிரிப்பது குறித்து பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 20 ஓவராக குறைக்கப்பட்டது. இதில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பந்துவீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. யஷ்வர்தன் சௌஹான் அதிரடியாக ஆடி 34 பந்துகளில் 54 ரன் குவித்தார். 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆஸ்திரேலியா 7 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. இந்தியா தென்கொரியா இடையேயான டேவிஸ் கோப்பை தகுதிச் சுற்று டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. இன்று நடைபெற்ற 2 ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று தென்கொரியா முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. படைப்பாற்றல் பொருளாதாரம் விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். காலை உணவு விரிவாக்க திட்டத்தின் மூலம் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கூடுதலாக பயனடைவார்கள் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று திமுக மற்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

இது உங்கள் அபிமான அன்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரிலே நாம் இணைகிறோம் வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில். மத்திய அரசியல் பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை SSC தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. மொத்த இடங்கள் 2536 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி +2 முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 27 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். தேர்வு மையம் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, வேலூர், சேலம், திருநெல்வேலி போன்ற இடங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹100. பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 7/10/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு ssc.gov.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. பாதுகாப்பு துறையில் பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை SSC தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. மொத்த இடங்கள் 1871 இடங்கள். இதில் சப் இன்ஸ்பெக்டர், டெல்லி போலீஸ், மத்திய தொழில் பாதுகாப்பு படை, தீயணைப்பு படை உள்ளிட்ட அனைத்தும் சேர்ந்து 1871 காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. SSC கல்வி தகுதி பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு மாறுபடுகிறது. 18 முதல் 30, 20 முதல் 25 வயது வரம்பு மாறுபடுகிறது பணிகளுக்கு ஏற்ப. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, உடல் தகுதி தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். தேர்வு மையம் சென்னை, கோவை, மதுரை, சேலம், திருச்சி, வேலூர், திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் தேர்வு மையம் அமைக்கப்பட உள்ளன. விண்ணப்ப கட்டணம் ₹100. SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 30/9/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு ssc.gov.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. மத்திய அரசின் கீழ் செயல்படும் பேங்க் ஆஃப் இந்தியாவில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்த இடங்கள் 205 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி

பிஇ பிடெக் எம்சிஏ எம்எஸ்சி என மாறுபடுகிறது. வயது வரம்பு 21 முதல் 42 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் 1180 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 175 ரூபாய். விண்ணப்பிக்க கடைசி நாள் 25/9/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு bankofindia.bank.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. பொதுத்துறையைச் சார்ந்த யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்தம் 225 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி, பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 21 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை மெயின் தேர்வு, நேர்முக தேர்வு போன்ற தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் 1000 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 250 ரூபாய். விண்ணப்பிக்க கடைசி நாள் 28/9/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு uiic.co.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். நிறைவுக்கு வருகிறது இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி.

நிலையத்தில் நேரம் மாலை 6:45. நேயர்களை இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவுகிறது. அதிகபட்ச மழையாக திருச்சி புள்ளம்பாடி பகுதியில் 82.2 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகி உள்ளது. அதேபோல கோடநாடு, நீலகிரியில், கள்ளக்குடி, மால்வாய், கல்லணை, அரியலூர் பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. பயணியர் விடுதி, சிவகங்கை, திருச்சி விமான நிலையம், வந்தலூர், நீலகிரி போன்ற பகுதிகளில் 5 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகி உள்ளது. வத்தளை அணைக்கட்டு, சோத்துப்பாறை, வைகை அணை, பெரியகுளம், தேனி, பெரம்பலூர், மானாமதுரை, கேத்தி, ஸ்ரீவில்லிபுத்தூர், அரியலூர், நாவலூர், கோட்டப்பட்டு, சமயபுரம், பெரியநாயக்கன்பாளையம், திருச்சி நகரம், கீழ்கோத்தகிரி எஸ்டேட், சிறுகுடி, திருவையாறு, திருச்சி சந்திப்பு, நீலகிரி போன்ற பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. மாயனூர், தேவிமங்கலம், திருச்சுளி, பால விடுதி, சின்னக்கல்லார், செட்டிக்குளம், கஞ்சனூர், கடவுர், சிவகாசி, கொடைக்கானல், விருதுநகர், வேலூர், குண்டாறு அணை, தாளவாடி, திருத்தணி, உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகி உள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகளில் இன்று தெற்கு அந்தமான் கடல் பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள், தென்கிழக்கு வங்கக்கடல் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதேபோல நாளை மற்றும் நாளை மறுநாள் தென்மேற்கு வங்கக்கடலின் தென்பகுதிகள் மற்றும் அந்தமான் கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடலின் அநேக பகுதிகளில் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.

செல்லம்மா கொஞ்சுறாரு. தாத்தா பாட்டி உன்னை கட்டி அணைச்சுக்கிறாங்க. மாமா அத்தை உன்னை பாசமா தொட்டு பேசுறாங்க. அதே போல உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் உன்னை பரிசோதனை செய்யும் போது நீ எப்படி உணர்ற? நான் ரொம்பவே பாதுகாப்பா உணர்வேன். எந்த பயமும் தயக்கமும் எனக்கு இருக்காது. அதுதான், ஒருத்தவங்க உன்னை தொடும் போது நீ பாதுகாப்பா உணர்ந்தேனா அது சரியான தொடுதல். யாராவது உன்னை அடிச்சாலோ கிள்ளுனாலோ உன்னை தொடும் போது ஒரு தயக்கமோ பயமோ உனக்கு ஏற்பட்டாலும் நீ அந்த நபரிடம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை உணர்ந்தாலும் அது தவறான தொடுதல். குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். குழந்தைகளிடம் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவது தர்மபுரி பண்பலை 102.5.

0: நிலையத்தில் நேரம் மாலை 6:50. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அறிவிப்புகள். பிளஸ் டூ படித்தவர்களுக்கு, பிளஸ் டூ முடித்தவர்களுக்கு 2536 கிளர்க் பணியிடங்கள். கிளர்க், ஜூனியர், செக்ரட்டரியேட், அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தம் 2536 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிளஸ் டூ முடித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 27 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். தேர்வு மையம் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, வேலூர், சேலம், திருநெல்வேலி. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹100. பெண்கள் எஸ்டி எஸ்சி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. கடைசி நாள் 7/10/2026 பதிவு செய்ய வேண்டும். விவரங்களுக்கு ssti.gov.in என்ற இணையதளத்திற்கு சென்று தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அடுத்து அறிவிப்பு. இராணுவத்தில் எஸ்ஐ பணி. பாதுகாப்பு துறையில் பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை எஸ்எஸ்சி தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. சப்இன்ஸ்பெக்டர் பதவியில் டெல்லி போலீஸ் 317, மத்திய தொழில் பாதுகாப்பு படை 1320, தீயணைப்பு 234 என மொத்தம் 1871 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது தீயணைப்புக்கு 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். மற்றவைகளுக்கு 20 முதல் 25 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு மற்றும் உடல் தகுதி தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். தேர்வு மையம் சென்னை, கோவை, மதுரை, சேலம், திருச்சி, வேலூர், திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி ஆகிய இடங்களில் தேர்வு மையங்கள் இருக்கின்றன. விண்ணப்ப கட்டணம் ₹100. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. கடைசி நாள் வருகிற 30/9/2026 விண்ணப்பிக்க வேண்டும். விவரங்களுக்கு ssci.gov.in என்ற இணையதளத்தில் சென்று விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்.

0: ஏ பூஞ்சோல, அடியே பூஞ்சோல, இந்தா என் போன்ல ஒரு மசாஜ் வந்திருக்கு பாரு, என்னன்னு பார்த்து சொல்லு பிள்ள.
1: பாஞ்சால, அது மசாஜ் இல்லடி, மெசேஜ். நல்லா சொன்னப்போ
0: படிச்சிட்டேன்னு ரொம்ப அழட்டிக்காத. சரி சரி, அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னு பார்த்து சொல்லு.
1: அடியாத்தி, உன் அக்கவுண்ட்டுக்கு 10 லட்சம் பணம் போட போறாங்களாமே.
0: என்னது 10 லட்சமா? எங்க வரணும், எப்ப வரணும், சீக்கிரம் கேட்டு சொல்லு பிள்ள.
1: அடியே பாஞ்சால, நீ பாட்டுக்கு விவரம் புரியாம அப்படி இப்படி போயிட போற, அது ஒரு தப்பான மெசேஜ். இப்படிதான் பல பேருக்கு அனுப்பி பல பேரு ஆண்டி ஆயி போய் உக்காந்துருக்காங்க.
0: அம்மாடி, இப்படி எல்லாமா ஏமாத்துறாங்க?
1: அட ஆமா பாஞ்சால, இந்த ஓடிபி, பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது. நம்ம தான் உசாரா இருக்கணும். புரிஞ்சதா?
0: நல்லாவே புரிஞ்சது. இனிமே நான் போய் ஏமாறுவனா? விழிப்புடன் இருப்போம்.
1: பொது நலன் கருதி
0: தர்ம புரிப்பான்பலை 102.5.

0: நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏசிய போடுற, ஜன்னல் கதவை எதையுமே மூடுறதுல திறந்து விட்டுட்டு போயிடுற, ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கு, லைட்டு பகல்ல கூட எரிஞ்சுகிட்டே இருக்கு. எப்படிமா கரண்ட் பில்லு வராம போகும்?
1: என்னென்ன பண்றது? இந்த பசங்க கேட்கவே மாட்டேங்கறாங்க.
0: சூரிய ஒளி மூலம் நீர் சூடேற்றும் கருவியை பயன்படுத்தி நம்ம மின்சாரத்தை சேமிக்கணும். அது மட்டும் இல்லம்மா, புதுசா வீடு கட்டுறப்பயே நல்ல வெளிச்சம் வர மாதிரி காற்றோட்டமா கட்டணும்மா. இதெல்லாம் செஞ்சாலே நம்ம மின்சாரத்தை வந்து சேமிக்கலாம்.
1: ஓ, அப்போ நாங்க கட்டுற புது வீட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணிடுறோம்.
0: சோலார் கருவிகளை பயன்படுத்துவோம், மின் கட்டணத்தை குறைப்போம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: பொதுவா ஒருத்தர புத்திசாலியா, அவர் வந்து அறிவாளியா, மிகப்பெரிய மேதையா, அப்படிதான் ஒரு கேள்வி கேட்கிறோம். இதுக்கு எதை வச்சு செய்யலாம், இப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு டிகிரியை வாங்கி பார்க்கறது மட்டும் இல்லைங்க, சிலருடைய செயல்பாடுகளை வச்சே கண்டுபிடிக்கலாம். எங்க பேராசிரியர் எனக்கு அடிக்கடி சொல்வாரு, மனிதன் எதனால் அளக்கப்படுகிறான் அப்படின்னு கேள்வி கேட்கிற போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, செல்வத்தாளா என்றால் இல்லை, ஏனென்றால் செல்வம் சில காலங்களில் கரைந்து விடலாம். அழகாளா, அழகு சில காலங்களில் மறைந்து விடலாம். சரி, அடுத்தது பதவியாளா, பதவியும் ஒரு காலத்தில் நிறைவு பெறலாம். அப்படி என்றால் எதன் மூலமாக ஒரு மனிதன் அளக்கப்படுகிறான் என்றால், செல்வத்தால், பதவியால், அழகால் அல்ல, செயல்களால் மனிதன் தீர்மானிக்கப்படுகின்றான். இதுதான் அவனை வந்து தீர்மானிச்சு காட்டுது. ஒரே ஒரு செயல்பாட்டின் மூலமாக இவர் மேதையா, அறிவாளியா, விஞ்ஞானியா என்று எல்லாவற்றையும் நம்ம கண்டுபிடிச்சு போடலாம். ஒரு சொல் போதுங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு புத்தகத்தில் படித்து பார்த்தேன் ஒரு தடவை. ரொம்ப நாளைக்கு முதல்ல ஒரு ரயில் போயிட்டுருக்குது. அந்த ரயிலில் வந்து ஒரு குடும்பம் உட்காந்துருக்குறாங்க. ஒரு பெரியவர் ஒருத்தர் உட்காந்துருக்கிறார் அதே பெட்டியில். அவர் வேறு, இந்த குடும்பம் வேறு. இப்போ இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் என்ன செய்கிறாங்க, சின்ன குழந்தைகையில், ஒரு 1.5 வயசு குழந்தைகையில் ஒரு 10 பவுன் சேர்ந்து கழட்டி கொடுக்குறாங்க. அது வாங்கி அப்படி எறியுது, சிரிக்கிறாங்க, இப்படி எறியுது, சிரிக்கிறாங்க, விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அப்படியே அது அப்படி எரிஞ்சு இப்படி எரிஞ்சு கடைசியில் ஜன்னலுக்கு வெளியே எரிஞ்சு விடுச்சு. எல்லோரும் ஐயோ செயின் போயிடுச்சு, செயின் போயிடுச்சுன்னு கத்துறாங்க. செயினை பிடிச்சிருக்கிறார் ஒருத்தர், செயின் தான் போயிடுச்சு, அதை பிடிச்சி எப்படி இருக்கிறதுன்னு இன்னொருத்தர் கேட்குறாரு. ஆனால் அந்த பெரியவர் ஒன்றும் பேசாமல் வெளியவே பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து நின்றுச்சு. எல்லாரும் அலறி அடித்து ஓடி போயிரு ஸ்டேஷன் மாஸ்டரை பார்த்து, செயின் விழுந்துச்சு, செயின் விழுந்துச்சுன்னு. எங்கே போட்டிங்கன்னு அவர் கேட்டார். பெரியவர் பின்னாடியே வந்தவர் சொன்னாரா, ஐயா ஒன்றும் இல்லை, இங்கேருந்து 10வது தந்தி கம்பத்துக்கிட்டக்க போய் தேடி பாருங்கள், பகல் நேரம் தான், ஒரு வேளை அது கிடைச்சாலும் கிடைக்கலாம்னு உட்காந்துக்கிட்டார். இதில் ஒரு ரெண்டு பேரும் ஓடிருக்காங்க. ஓடி போய் பார்த்தா அங்கே கொஞ்ச நேரம் தேடி எடுத்த உடனே இருந்துருச்சு அந்த செயின். எடுத்துகிட்டு வந்தவுடனே அவரை பார்த்து கேட்டாங்க, ஐயா நாங்கள் குழந்தைங்கள செயினை கொடுத்தோம், சரி அந்த இடத்துல செயின் விழுந்துச்சுன்னு எப்படியா கண்டுபிடிச்சிங்க? அதுக்கு அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, நீங்கள் குழந்தைகளை அதை கழட்டி கொடுக்குற போதே எனக்கு வந்து ஒரு கவலை இருந்துச்சு, ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியலை, நீங்கள்லாம் விளையாண்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, நான் எதிர்பார்த்தபடியே அந்த பிள்ளை வெளியே தூக்கி போட்டுச்சு. வெளியே போட்ட உடனே நீங்கள் பதறினீங்க, நான் என்ன பண்ண தெரியுமா, அந்த ரயிலுடைய வேகத்துக்கு ஈடுபடுத்து அந்த எத்தனை தந்தி கம்பி போகுதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான், இதில் ஒன்றும் பெரிய மகாவித்தியெல்லாம் கிடையாது, கவனமாக இருங்க, குழந்தைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க, மற்றதை கொடுக்காதீங்கன்னு சொன்னோடனே இவங்க எல்லோரும் அவரை வணங்கி, ஐயா ரொம்ப மகிழ்ச்சி, இந்த பணத்தை வாங்கிக்கோங்கன்னாங்க. அவர் இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டார். உங்கள் பேர் என்ன ஐயான்னு கேட்டாங்க. அது தேவையான்னு கேட்டார். இல்லை சொல்லுங்கள் ஐயான்னு ஒன்று அவர் சொன்னார். என்னுடைய பேர் வந்து சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், என்னை ராஜாஜி என்று தமிழ்நாட்டில் அழைப்பார்கள். பார்த்தீங்களா, படித்து பார்த்தோன்னே என்ன சந்தோஷம் ஏற்பட்டது அப்படின்னா, அவர் யாருன்னே தன்னை தெரிவிச்சுக்கிற விரும்பலை, எந்த செயல்பாடும் செய்யலை, அதீதமான அதிரடி நடவடிக்கையில் அவர் ஈடுபடலை, ஆனால் தன் புத்துக்கு உரிமையால் ஒரு வினாடி அந்த குடும்பத்தினுடைய துன்பத்தை போக்கி காட்டினார் என்று சொன்னால், கல்வியோ அறிவோ அனுபவமோ மிக்கவர்கள் கூட இருக்கிற போது எத்தனை பெருமை ஏற்படுகிறது. பெரியாரை துணை கோடல் என்று திருவள்ளுவர் ஒரு வார்த்தை எழுதுவாருங்க. எதுக்காதுறீங்களா, ஒரு பெரியவர், ஒரு அறிவாளி, ஒரு கற்றறிந்தவர், ஒரு அனுபவஸ்தர் நம் வீட்டில் இருந்துட்டா அவங்க வந்து நமக்கு எத்தனையோ இன்னல்களை வந்து வெகு சுலபமாக தீர்த்து வைப்பார்கள். அதனால் இப்படி நாம் சில செயல்பாடுகள் மூலமாக பெரியவர்களை உணர்ந்து கொள்ளலாம். செயல்பாடுகளே மனிதர்களை உணர வைக்கிறது, உணர்த்துகிறது.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கு

0: என்ன மீனாட்சி, சோகமா உட்காந்துருக்க?
1: அதை ஏன்னா கேக்குற, மாசம் மாசம் அந்த கரண்ட் பில்லு மழை மாதிரி ஏறிட்டே போகுது, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: அதுவும் தப்புமா, எப்ப பார்த்தாலும் வீட்டுல டிவி 24 மணி

திரை இசை நிகழ்ச்சி நினைக்கிறோம் இளைஞர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடல் முந்தானை முடிச்சு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல் வண்ணத்தில் ஒரு இனிமையான பாடல். இதோ உங்களுக்காக

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்,
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அலைகள் ஓய்வதில்லை என்கின்ற திரைப்படத்திலிருந்து.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரை இசை. பண்பலையில் தொடர்வது மாவட்ட செய்தி மலர் சென்னை அஞ்சலாக.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது மதுரை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ரகுராஜா.
2: மதுரை மாவட்டத்தில் 2026-27 ஆண்டுக்கு காரி பருவத்தில் பயிர் காப்பீடு அறிவிக்கை செய்யப்பட்ட பகுதிகளில் சாகுபடி செய்துள்ள மக்காச்சோளம், பருத்தி, நிலக்கடலை மற்றும் பச்சைப்பயிறு ஆகிய பயிருக்கு விவசாயிகள் சாகுபடி செய்துள்ள பயிர்கள் இயற்கை இடர்பாடுகளினால் ஏற்படும் மகசூல் இழப்பிற்கு ஈடு செய்து வாழ்வாதாரத்தை மீட்கும் வகையில் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விவசாயிகள் மக்காச்சோளம், பருத்தி உள்ளிட்ட பயிர்களுக்கு காப்பீடு செய்ய விண்ணப்பிக்கலாம் என வேளாண் இணை இயக்குநர் பொறுப்பு ராணி தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் இந்த ஆண்டில் காரி பருவத்தில் அறிவிக்கை செய்யப்பட்ட பகுதிகளில் நிலக்கடலைக்கு 16 வரையிலும், மக்காச்சோளம், பருத்தி மற்றும் பச்சைப்பயிறு ஆகிய பயிர்களுக்கு வருகின்ற 30 வரையும் விவசாயிகள் தங்கள் பயிருக்கு காப்பீடு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பயிர் காப்பீட்டு கட்டணத்தை பொது சேவை மையங்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் செலுத்தி பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவையான ஆவணங்களாக நடப்பு பருவ அடங்கல், சிட்டா, வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் ஆதார் அட்டை ஆகியவை கொண்டு விவசாயியின் பெயர் மற்றும் முகவரி, நிலப்பரப்பு சர்வே எண் மற்றும் உட்பிரிவு, பயிரிடப்பட்டுள்ள நிலம், இருக்கும் கிராமம் மற்றும் வங்கி கணக்கு எண் ஆகிய விவரங்களை பதிவு செய்து விண்ணப்பிக்கலாம் என்று மதுரை மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கொக்குளம் ஊராட்சி செக்கனூர் அணியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலதன மானிய நிதி திட்டத்தின் கீழ் ₹8.16 crore மதிப்பீட்டில் புதிதாக நவீன மருத்துவ நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் கட்டுமான பணிகள் மற்றும் பொதுமக்களுக்கான அடிப்படை வசதிகளை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிசாந்த் கிருஷ்ணா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் இப்பேருந்து நிலையத்தில் 2 கட்டடப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் 27 வணிக கடைகள், 2 உணவகங்கள், புறக்காவல் நிலையம், அலுவலக அறை, நவீன பயணி காத்திருப்பு அறைகள் மற்றும் சிமெண்ட் காங்கிரீட் தளம் உள்ளிட்ட பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு விரைவில் வரவுள்ள இப்பேருந்து நிலையத்தை எப்போதும் தூய்மையாகவும் பாதுகாப்பாகவும் பராமரிக்க வேண்டும் என்றும், எஞ்சியுள்ள சிறு பணிகளையும் விரைந்து முடித்து முழுமையாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் ஆகியோருடன் மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் குறித்து அமைச்சர் திரு அருண்ராஜ் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு தேவையான சிகிச்சை வசதிகளை மேம்படுத்துதல், புதிய மருத்துவ உபகரணங்கள் கொள்முதல், செவிலியர் பற்றாக்குறையை சரி செய்தல் உள்ளிட்ட பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் மதுரைக்கு தமிழக பட்ஜெட்டில் அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் மதுரையின் மாநில அளவிலான புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று கூறிய அவர், அண்ணா பேருந்து நிலைய பகுதியில் ₹44 crore மதிப்பில் தீவிர சிகிச்சை பிரிவு அமைக்கப்பட உள்ளது என்றும், மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு ₹7.5 crore மதிப்பில் புதிய மருத்துவ உபகரணங்கள் வாங்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து உணவு சேவை நிறுவனங்களிலும் சுகாதாரம் மற்றும் உணவு தரத்தை உறுதி செய்வதற்காக கடந்த 1 முதல் வருகின்ற 30/11/2026 வரை 3 காலத்திற்கு சிறப்பு ஆய்வு நடைபெற உள்ளது என தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு மற்றும் மருத்துவ நிர்வாகத்துறை தெரிவித்துள்ளது. இந்த சிறப்பு ஆய்வின் கீழ் மதுரை மாவட்டத்தில் இயங்கும் உணவகங்கள், உணவு கூடங்கள், விடுதிகள், சிற்றுண்டி சாலைகள், சமையல் அமைப்பாளர்கள், தெருவோர உணவு வியாபாரிகள், தேநீர் கடைகள் மற்றும் சிறிய ரக தின்பண்ட கடைகள் உள்ளிட்ட அனைத்து உணவு வணிக நிறுவனங்களிலும் தீவிர ஆய்வு மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். அனைத்து உணவு வணிகர்களும் செல்லுபடியாகும் FSSAI உரிமம் அல்லது பதிவு சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் என்றும், உரிமம் பெறாமல் இயங்கும் நிறுவனங்கள் மீது சட்டம் பிரிவு எண் 63 கீழ் கடும் நடவடிக்கை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தி அமைக்கப்பட்ட தமிழ்நாடு பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு விதிகள் 2000 1/1/2000 முன்பு மற்றும் 1/1/2000 பிறகு குழந்தையின் பெயரை குறிப்பிடப்படாமல் பதிவு செய்யப்பட்டு

0: பிறப்பு பதிவுகளில் பெயரை பதிவு செய்ய கால அவகாசம் முடிந்துவிட்ட நிலையில் குழந்தையின் பெயர் பதிவு செய்யாமல் இன்னும் ஈடுபட்டுள்ள அனைத்து பிறப்பு பதிவுகளுக்கும் குழந்தையின் பெயர் பதிவு செய்ய கால அவகாசம் வருகின்ற 26ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என மதுரை மாநகராட்சி ஆணையாளர் திரு கௌரவ் குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் துவங்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகு சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தினை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா துவக்கி வைத்தார். மேலும் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் வெளியிட்டுள்ள HIV சுய பரிசோதனைக்கான QR கோட்டை வெளியிட்ட மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் HIV எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வு ஒட்டுவில்லைகளை ஆட்டோவில் ஒட்டி விழிப்புணர்வு வாகனங்களை துவக்கி வைத்தார். மேலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு மனித சங்கிலியையும் தொடங்கி வைத்த ஆட்சியர் தொடர்ந்து மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு உறுதிமொழியை பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் எடுத்துக்கொண்டனர்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது மதுரை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ரகுராஜா. சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். உடல் நலன் மட்டுமின்றி மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டிற்கு உகந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 2 அணிகளுக்கு புதிய பெயர் மற்றும் சின்னங்களை தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்தனர், 50 பேர் காயமடைந்தனர். போலந்து சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆனந்தாஸ் ராஜ்குமார் மற்றும் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். உடல் நலனை மட்டுமின்றி மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். லோனாவாலாவில் யோகா கல்லூரி ஒன்றின் பவள விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த கல்வி நிறுவனம் 75 ஆண்டுகளாக யோகா கல்வி மற்றும் அது தொடர்பான ஆராய்ச்சிக்கு பங்களித்து வருவதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அளவில் யோகா பிரபலமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையிலேயே சர்வதேச யோகா தினம் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொண்டாடப்படுவதையும் திரு CP ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டினார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹியான் பிரதமர் திரு நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதற்காக பிரதமருக்கு ஐக்கிய அரபு எமிரேட் அதிபர் வாழ்த்து தெரிவித்ததாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செமிகண்டக்டர் துறை 100,000-க்கும் கூடுதலான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் செமிகான் உச்சி மாநாட்டில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக தெரிவித்தார். செமிகண்டக்டர் வடிவமைப்பு தொடர்பாக பொறியியல் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். முதலீட்டிற்கு உகந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்தியாவில் உள்ள ஸ்வீடன் வர்த்தக சபை ஆய்வறிக்கையில் இது குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் சிக்கலான சூழல் நிலவி வந்த போதிலும் முதலீடு செய்வதற்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்வதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் BJP சார்பில் நடைபெற்ற சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். மத்தியில் BJP தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தொலைதூர எல்லைப் பகுதிகளிலும் சாலை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோர் இலவச உணவு தானியங்களை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைந்துள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை நேரடி வரி வசூல் 13% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. முன்கூட்டியே வரி செலுத்துவதும் 16.18% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.

இதன்படி நேரடி வரி வசூல் 12,12,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2,20,000 கோடி ரூபாய் அளவிற்கு கூடுதல் வரி திருப்பி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 2 அணிகளுக்கு புதிய பெயர் மற்றும் சின்னங்களை தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் அரூப் ராய் தலைமையிலான அணிக்கு ஜனநாயக திரிணாமுல் காங்கிரஸ் என்ற பெயர் வழங்கப்பட்டு காகித உரை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மம்தா பானர்ஜி தலைமையிலான அணிக்கு மம்தா ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் என்ற பெயர் வழங்கப்பட்டு கால்பந்து வீரர் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மற்றும் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளன. மாநிலத்தில் ஆம் ஆத்மி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மனோரஞ்சன் காலியா கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக கூறி அவற்றை பட்டியலிட்டார். காங்கிரஸ் கட்சியின் திரு ராஜ்குமார் வெர்காவும் சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க ஆம் ஆத்மி தவறிவிட்டதாக குறை கூறினார். காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் அவர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். உதவி துணை ஆய்வாளர் கொல்லப்பட்ட சம்பவத்தையும் திரு ராஜ்குமார் வெர்கா சுட்டிக்காட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிலவும் வறட்சி போன்ற சூழலை அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்தார். இப்பிரச்சினை தொடர்பாக தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் திரு சரத்பவார் தமக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள யோசனைகளையும் அரசு பரிசீலித்து வருவதாக கூறினார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பு தமது அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்தார். சத்தீஸ்கட்டில் தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தேவ்சாய் கூறியுள்ளார். ராய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சத்தீஸ்கட்டில் முதலீடு செய்வதற்கு உகந்த சூழல் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். இதனை முதலீட்டாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு விஷ்ணு தேவ்சாய் கேட்டுக் கொண்டார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு அசாம் அரசு ஊக்கம் அளித்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதன் அடிப்படையில் அசாமில் மூங்கில் சைக்கிள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். குவஹாட்டியில் அக்டோபர் 2 இந்த மூங்கில் சைக்கிள் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். மூங்கில் தொடர்பான புதுமை கண்டுபிடிப்புகளில் தொழில்துறையினர் ஈடுபட வேண்டும் என்றும் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கேட்டுக் கொண்டார். ஆந்திர பிரதேச முதலீட்டு மேம்பாட்டு வாரியம் 526 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று அமராவதியில் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் நடைபெற்ற இந்த வாரியத்தின் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் 8,000-க்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வர்த்தக உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் தாய்லாந்தும் முடிவு செய்துள்ளன. தாய்லாந்திற்கான இந்திய தூதர் திரு புனித் அகர்வால் அந்நாட்டு துணை பிரதமர் திருமதி சுபாஜி சுட்டும்பனை சந்தித்து இது தொடர்பாக பேச்சு நடத்தினார். முதலீட்டிற்கான வாய்ப்புகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தானில் நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்தனர், 50 பேர் காயமடைந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட மசூதி அருகே இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நேரிட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்.
மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 3-21, 21-8, 21-18 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் லூசி க்ரூலோவாவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஆனந்தாஸ் ராஜ்குமார் 21-23, 21-17, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்வீடனின் டிம் மார்க்கை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவின் வீரர்கள் அணிவகுப்பின் போது இந்தியாவின் சார்பில் தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜிந்தர்பால் சிங் தூர் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் இப்போட்டி நாளை தொடங்குகிறது. பல்வேறு பிரிவுகளில் தொடக்க சுற்று ஆட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. டெக்பால் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் கிம்சி டிசோசா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உடல் நலன் மட்டுமின்றி மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டிற்கு உகந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 2 அணிகளுக்கு புதிய பெயர் மற்றும் சின்னங்களை தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்தனர், 50 பேர் காயமடைந்தனர். போலந்து சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆனந்தாஸ் ராஜ்குமார் மற்றும் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 7:25.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேமானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
4: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
0: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வயல்வெளி.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வயல்வெளி நிகழ்ச்சியில் சமச்சீர் உர மேலாண்மை குறித்து தர்மபுரி இப்கோ நிறுவன கள அலுவலர் ஐ ஷேக் அப்துல்லா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஏரியூர் கே கார்த்திக் அவர்கள்.
8: வணக்கம் நேயர்களே, விவசாயம் சார்ந்த அலுவலர்களை தொடர்பு கொண்டு விவசாயத்திற்கு எந்த மாதிரியான உரங்கள் இடலாம், விதைகளை எப்படி தேர்ந்தெடுக்கலாம், உழவு எப்படி செய்யலாம், இது மாதிரியான பல தகவல்களை நாம் தெரிஞ்சிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி கூட உரங்களை பற்றி பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தருமபுரி இப்கோ கள அலுவலர் ஐ ஷேக் அப்துல்லா அவர்களை நம்ம சந்திக்கலாம். ஐயா வணக்கம்.
9: வணக்கம். வணக்கம்.
8: இப்போ நீங்கள் வந்து இப்கோ நிறுவனத்தில் கள அலுவலராக இருக்கீங்க, எத்தனை வருஷமாக இந்த பணியில் இருக்கீங்க?
9: இந்த நிறுவனத்தில் வந்து, அதாவது இஃப்கோ நிறுவனம், இது வந்து நம்ம இந்திய உழவர் உரக்கூற்று நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிறுவனத்தில் வந்து ஒரு 6 வருடமாக வந்து தருமபுரி மாவட்டத்தில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த நிறுவனங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்திய உழவர் உரக்கூற்று நிறுவனம் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்திய அமைப்பில் விவசாயிகளாக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டுறவு நிறுவனம். இதை வந்து நம்ம எப்படி கூட்டுறவு நிறுவனம் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டாக எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம தருமபுரி மாவட்டத்தில் லோக்கலில் வந்து அதியமான் கோட்டை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் வந்து இயங்கிட்டுருக்குது. இது எப்படி இயங்கிட்டுருக்கு அப்படின்னா வந்து இது தனக்குன்னு ஒரு மெம்பர்களை வந்து இணைச்சிக்கிட்டு அதுக்குன்னு ஒரு போர்டு தலைவர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மெம்பருங்களுக்கு, அதாவது இணைஞ்ச வேளாண்மை அதாவது விவசாய பெருமக்களுக்கு வந்து ஒரு விவசாய கடன், பயிர்க்கடன், அதுக்கடுத்து வந்து அது சம்மந்தமாக வந்து கூட்டுறவு சம்மந்தமாக ஒரு சின்ன ஒரு பேங்க் மாதிரி வந்து கிராம

0: கிராம லெவலில் வந்து இயங்கிட்டு இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டுறவு நிறுவம். அதாவது கூட்டுறவு நிறுவங்கிறது தனக்கும் ஒரு பயனளிச்சுக்கணும், தன்னை சார்ந்தவங்களுக்கும் மெம்பருங்களுக்கும் ஒரு பயன் கிடைக்கிற மாதிரி உருவாக்கப்படுறது தான் கூட்டுறவு நிறுவனம்.
1: இப்போ வந்து ஒரு 20 விவசாயிகள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டுறவு அமைப்பை உருவாக்குறாங்க. இப்போ பல கூட்டுறவு அமைப்புகள் சேர்ந்தது தான் இந்த நிறுவனம்.
0: அதாவது இது வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு கிராமத்தில் வந்து ஒரு விவசாயத்தில் வந்து ஒரு சின்ன தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கிறேன். இதே வந்து ஒரு பெரிய அளவில், அதாவது ஒரு இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய கூட்டுறவு நிறுவனம் தான் இஃப்கோ கூட்டுறவு நிறுவனம். 1967 ஆரம்பித்தது இந்த நிறுவனத்தில் வந்து ஆரம்பமாக வந்து 40 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் வந்து பங்குதாரர்களாக இருந்தாங்க. இன்றைக்கி 2026 படி கிட்டத்தட்ட 40,000 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் பங்குதாரர்களாக இருக்கிறாங்க. இந்த விவசாய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கு வந்து முக்கியமான இடுபொருட்களை தயாரித்து இதன் மூலியம் வந்து விவசாயிகளுக்கு வந்து ஈஸியாக வந்து உரங்கள் வந்து சரியான விலைகளையும் தரமான முறையிலும் கிடைக்கிறதுக்காக தான் வந்து இந்த வந்து நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட 50 வருடங்காலமாக மேலே இயங்கிக்கிட்டு இருக்கிறது.
1: இப்போ நம்ம வந்து கூட்டுறவு சொசைட்டியில் எடுக்கக்கூடிய உரங்கள்லாம் வந்து இந்த கூட்டுறவு அமைப்பின் மூலமாக வரக்கூடிய
0: உரங்கள். இப்போ எப்படின்னா நம்ம இந்த இஃப்கோ நிறுவனத்துக்குனே வந்து சொந்தமாக வந்து தொழிற்சாலை வந்து குஜராத் மாநிலத்திலையும் ஒடிஷா மாநிலத்திலையும் இயங்கிறது. குஜராத் மாநிலத்தில் வந்து இஃப்கோக்குன்னு மிக பரிச்சயமான இஃப்கோ அப்படின்னாலே தெரிகிற உரம் வந்து 10-26-26 காம்ப்ளெக்ஸ் இந்த உரம். ஒடிஷா மாநிலத்தில் வந்து DAP 20-20 காம்ப்ளெக்ஸ் இந்த உரங்களும், அதுக்கப்புறம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து யூரியா உரங்கள், அதே மாதிரி குஜராத் மாநிலம் யூரியா உரங்கள் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா அங்கே உற்பத்தி செஞ்சு ரயில்கள் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவட்டத்துக்கு வந்துடும். அங்கேருந்து லாரிகள் மூலியமாக அந்த விவசாய சங்கங்களுக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவுகள் தேவைக்கு ஏற்ப வந்து கரெக்டான இந்த சீசன் டயத்துலேயோ பருவ காலத்திலேயோ வந்து கரெக்டாக வந்து உரம் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம வந்து இத்தனை வருடங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம்
1: இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்துக்கும் ஒரு மண்ணுடைய தன்மை வேறே வேறையாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான உரங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் தருமபுரி, ஏன்னா நீங்கள் இங்கே ஒரு 6 வருஷமாக கள ஆய்வில் இருக்கீங்க, இப்போ இங்கே எதுக்கு எந்த மாதிரியான உரங்கள் நமக்கு தேவைப்படுதுங்க தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தளவில்?
0: நம்ம தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரையும் இப்போ தமிழ்நாட்டு லெவலில் வந்து இருக்கக்கூடிய வந்து கால சூழ்நிலை, அதுக்கப்புறம் வந்து அந்த பருவமாறு இதெல்லாம் பொறுத்து இந்த தருமபுரி மாவட்டத்தை மட்டும் நம்ம சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அனைத்து வகையான பயிர்களும், அதாவது இங்கே வந்து நம்ம வந்து குளிர்காலமும் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் வெப்பமும் இருக்குது, அதாவது அனைத்து விதமான சூழ்நிலையிலும் தாங்கக்கூடிய பயிர்கள் வந்து நம்ம வந்து பயிரிடலாம். எப்படிங்கிற மாதிரி வந்துன்னா நமக்கு வந்து நெல், கரும்பு, வாழை, மஞ்சள், அதுக்கடுத்து பருத்தி இருக்குது, அதே மாதிரி வந்து காய்கறி பயிர்கள், எல்லா விதமான காய்கறி பயிர்களும் நம்ம வந்து விளைவிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணிக்கு ஏற்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை விவசாய பெருமக்கள் வந்து இது பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி சொட்டு நீர் பாசனமும் இங்கே வந்து அதிகப்படியான சொட்டு நீர் பாசனம், அதாவது நம்ம தருமபுரி மாவட்டத்தில் தான் ஒரு வந்து சொட்டு நீர் பாசனங்கிற இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் இங்கே ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினது. அதே மாதிரி அதனால் வந்து நம்ம தருமபுரி மாவட்டத்தில் சொட்டு நீர் பாசனமும் வந்து இருக்குது. இதுக்கேற்ப வந்து பார்த்திங்கன்னா உரங்கள் வந்து டிஏபி காம்ப்ளெக்ஸ், அதுக்கடுத்து யூரியா உரங்கள் வந்து அந்தந்த நேரத்துக்கு ஏற்ப வந்து விவசாயிகள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க.
1: பயிர் வளரணும் அப்படின்னா உரம் கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ பழைய காலம் அப்படின்னா தொழு உரம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அது உற்பத்தி இல்லை. அப்படிங்கும்போது இப்போ நம்ம ரசாயன உரம் கட்டாயமாக போட வேண்டிய சூழ்நிலையில் தான்
0: இருக்கிறோம்.
1: இப்போ இங்கே நமக்கு வந்து என்னென்ன உரங்கள் இருக்குது இந்த கூட்டமைப்பின் மூலமாக?
0: இந்த கூட்டமைப்பின் மூலமாக வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம வந்து பசுமை புரட்சிக்கு முன்னாடி வந்து உரங்கள் வந்து தொழு உரம், இயற்கை உரம் இதெல்லாம் வந்து விவசாய மக்கள் வந்து பயன்படுத்திட்டு கொண்டு வந்தாங்க. ஆனால் அது பயன்படுத்துகிற மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணவு உற்பத்தியில் வந்து தண்ணீர் அடைய முடியல. அதாவது இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து உணவுகளை வந்து உற்பத்தி கொடுக்க முடிஞ்சாதான் வந்து விவசாய பெருமக்கள் வந்து நமக்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்லாமல் இது பண்ணால் மக்களுக்கு வந்து அந்த உணவு உற்பத்தி வந்து கரெக்டாக தன்னிறைவு பெறுறதுக்காக தான் ரசாயன உரங்களை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ரசாயன உரங்களை அறிமுகப்படுத்தும் போது ஆரம்ப காலகட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உரங்களை வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து தயக்கம் ஏற்பட்டுச்சு. தயக்கம் ஏற்பட்டுச்சுன்னா வந்து இதை எப்படி நம்ம இயற்கை முறையில் செஞ்சிட்ருக்கோம், இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறதா, இது வந்து பயிருக்கு பாதிப்பு ஏற்படுமா, இப்படிலாம் வந்து சந்தேகம் இது பண்ணால் அதான் அது வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப விவசாய பெருமக்கள் பயன்படுத்த இல்லை நம்ம இது பயன்படுத்தினா தான் வந்து கரெக்டான மகசூல் கிடைக்கும், அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த உரங்களை வந்து டிஏபி ஆரம்ப காலத்தில் வந்து வந்து யூரியா உரம், யூரியா வந்து தலைச்சத்து மட்டும் கொடுக்கும், அடுத்து வந்து டிஏபி, அதில் வந்து தலைச்சத்தும் இருக்குது மணிச்சத்து, அப்புறம் பொட்டாஷ் உரங்கள் இதெல்லாம் சேர்ந்த கலவை வந்துன்னா காம்ப்ளெக்ஸ் உரங்கள். இதில் வந்து டிஏபி, தலைச்சத்து, மணிச்சத்து, காம்ப்ளெக்ஸ் சத்து இது மூணுமே இருக்கும். அந்தந்த பயிருக்கு ஏற்ப இப்போ வந்து ஒரு பயிருன்னா ஆரம்ப கால

0: கட்டத்தில் வந்து நமக்கு வந்து அடி உரம் வந்து போடணும். அடி உரம் போடுறது எதுக்குன்னா, ஒரு வேரோட வளர்ச்சி வந்து போடக்கூடிய எந்த பயிராக இருந்தாலும் தாங்கி வளரும். அதனால் வந்து டிஏபி உரங்களை வந்து அடி உரமாக போட்டு அதுக்கு கொஞ்சம் யூரியா உரங்கள் வந்து நம்ம போட்டுட்டு ஒரு பயிர் ஒரு 25 முதல் 30 நாள் அறையும் போது மேல் உரம் போடுவாங்க. மேல் உரம் போட்டு அதுக்கடுத்து வந்து பூ காய் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கடுத்து வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து சாம்பல் சத்துள்ள பொட்டாஷ் உரங்கள் போட்டு இதுதான் வந்து காலங்காலமாக வந்து பயிர்களை மூலியமாக வளர்த்துட்டேன். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வெறும் ரசாயன உரங்கள் மட்டும் போடாதீங்க. இதோட கொஞ்சம் ஏன்னா ரசாயன உரங்கள் போட தவிர்த்தாலும் மகசூல் வந்து நமக்கு வந்து குறைவாக இருக்கும். அதனால் வந்து என்னென்னா ரசாயன உரங்களுடன் கொஞ்சம் இயற்கை உரங்களையும் சேர்த்து போடுங்க. அதாவது அடி உரம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா மக்கிய உரம், தொழு உரம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உயிர் உரங்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அடி உரத்தோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு மேல் உரமாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து வந்து ரசாயன உரங்களை போட்டு மகசூலை வந்து விளைவிச்சிங்கன்னா வந்து அதில் வந்து மண்ணுக்கு எந்த கேடும் ஏற்படாது, சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் நம்ம உணவுப் பொருட்களை தயாரித்து விவசாய பெருமக்களுக்கோ மக்களுங்களுக்கோ நம்ம வந்து கொடுக்கலாம்
1: கொடுக்கலாம். இப்போ வந்து உயிர் உரங்களும் வந்து நம்ம இஃப்கோவில் இருக்குங்களா?
0: ஆமாங்க, உயிர் வந்து நம்ம உயிர் உரங்கள் அதுங்கிறது வந்து இருக்குது. அது வந்து என்பிகே கன்சார்டியம் அப்படிங்கிற மாதிரி வந்து வடிவில் கொண்டு வருவாங்க. இதில் வந்து தலைச்சத்து, மணிச்சத்து இதெல்லாம் வந்து கூட்டுக்கலவை அப்படின் மாதிரி சொல்லி இது வந்து இருக்குது. இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, வந்து நமக்கு வந்து விதைகள் வந்து நம்ம விதைகளோ நாற்றுகளோ நடும்போது வந்து பார்த்திங்கன்னா இது தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து விதைகள் மூலம் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதாவது தெளிப்பு
1: நேர்த்தி பண்ணும்போது பயன்படுத்தணும்.
0: ஆ, விதை அதாவது விதை நேர்த்தி மூலமும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி இது வந்து விதை நேர்த்தி முறைக்கு சொல்கிறேன். அதே வந்து அடியுரமாக பயன்படுத்தும் போது என்னென்னா, ஒரு மக்கிய தொழு உரத்தில் வந்து நம்ம வந்து குப்பை உரம் வச்சுருக்குறோம். அந்த குப்பை உரத்தில் வந்து இதை ஸ்ப்ரே பண்ணணும். தண்ணியில் வந்து ஒரு 100 லிட்டர் தண்ணியில் வந்து ஒரு 1/2 லிட்டர் என்பிகே கன்சாரிட்டி இந்த உயிர் உர கலவையை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த குப்பை உரத்தில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் வந்து நம்ம வந்து அதை வந்து நிழலில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை வந்து நம்ம வயல்வெளியில் வந்து அடி உரம் போடும்போது மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா பயிருக்கு தேவையான உயிர் உர மூலயமா சத்துக்கள் வந்து அந்த கூட்டுக்கலவையில் உள்ள உயிரி உரங்கள் வந்து மக்கிய தொழு உரத்தில் வந்து ஃபுல்லாக அந்த 2 நாள் கணக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் மிக்ஸ் ஆகி மண்களுக்கு வந்து உயிரி உரங்களோட சத்துக்கள் வந்து கிடைக்கப்படுது. இது வந்து உயிரி உரம் இந்த மாதிரி பயன்படுத்தலாம். இதே மாதிரி வந்து விதை நேர்த்திகள் மூலயமா வந்து இப்போனா விதை நேர்த்தி மூலயம் வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விதையில வந்து நினச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து விதை நேர்த்தி மூலயமாகவும் இதை வந்து பயன்படுத்தலாம்.
1: இந்த மாதிரிலாம்
0: பயன்படுத்துகிறோம்.
1: நம்ம வந்து கூட்டுறவு மூலமாக கடன் வாங்குறாங்க, அதுக்காகவும் உரம் வாங்குறாங்க. அப்போ தனிப்பட்ட முறையிலையும் கூட்டுறவு மூலமாகவும் நம்ம வாங்கிக்கிறோம். இப்போ என்னென்ன பயிருக்கு எந்த மாதிரியான உரங்கள்லாம் நம்ம பயன்படுத்த
0: இப்போ வந்து நம்ம நெல் வந்து அதிகமாக இந்த ஏரியாவில் வந்து ஒரு சில வட்டத்தில் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பாலக்கோடு, காரிமங்கலம் அந்த ஏரியா பார்த்தோம்னா நமக்கு வந்து அதிகமாக வந்து காய்கறி பயிர்கள் இருக்குது. இங்கே அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி இந்த சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெல், கரும்பு, வாழை, மஞ்சள் இதெல்லாம் வந்து இருக்குது. இதுக்கு வந்து நம்ம என்ன உரங்கள் பயன்படுத்துகிறோம்னா வந்து நெல், கரும்பு, வாழைக்கு வந்து அதிகபட்சமாக வந்து நமக்கு வந்து டிஏபி உரங்கள், அடுத்து யூரியா உரங்கள், கடைசி நேரத்தில் வந்து பொட்டாஷ் உரங்கள் பயன்படுத்துவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் காய்கறி பயிர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் உரங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. கொஞ்சம் வந்து தேவைக்கேற்ப பயிர்கள் தேவை யூரியா உரங்கள் பயன்படுத்துவாங்க. இது இல்லாமல் வந்து மாட்டு தீவனம் பயிர் இருக்குது. மாட்டு தீவனம் பயிர் வந்து விவசாயிகள் வந்து தனக்குன்னு நம்ம சொந்தமாக கால்நடைகளுக்காக வளர்க்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு தீவனத்துக்கும் அதிகப்படியான யூரியா உரங்கள் மட்டும்தான் வந்து பயன்படுத்தி மாட்டு தீவனத்தை வந்து சோளத்தை வந்து விதைச்சி வளர்த்து மாட்டு தீவனம் வந்து நமக்கு வந்து அதுக்கு யூரியா உரங்களை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க.
1: இப்போ நம்ம தருமபுரி மாவட்டம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வறட்சி, தண்ணி பற்றாக்குறையாக இருக்கிறதுனால தான் சொட்டு நீரை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ நாம் இந்த மாதிரியான டிஏபி இந்த மாதிரியான உரங்கள் வந்து நேரடியாக பயன்படுத்துகிறோம், அது வந்து எல்லா சத்தும் வந்து செடிகளுக்கு போகுமா அப்படின்னு கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாது. இப்போ நம்ம ஏன்னா சொட்டு நீர் இருக்கும்போது அந்த நேரடியாக வேருக்கு போகணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான உரங்களும் நம்ம எஃப்கோவில் இருக்குது.
0: எஃப்கோவில் இருக்குது. இப்போ நம்ம ஆரம்ப காலத்தில் நம்ம சொல்லும்போது வந்து யூரியா, டிஏபி, காம்ப்ளெக்ஸ் உரங்கள் வந்து கொண்டு வந்தாங்க பசுமை புரட்சிக்கு அப்புறம். அதுக்கப்புறம் சொட்டு நீர் பாசனம் அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம பயன்படுத்துகிற யூரியா, டிஏபி, காம்ப்ளெக்ஸ் அந்த குருணை வடிவில் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீருக்கு வந்து நமக்கு வந்து பயன்படுத்த முடியாது. ஏன்னா வந்து அதுக்கான கலவையில் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சொட்டு நீர் பாசனத்தின் மூலயமா வேர்களுக்கு நேரடியாக வந்து உரங்கள் கொடுக்கறது மூலயமா வந்து நம்ம பயிருக்கு வந்து நமக்கு வந்து உரங்கள் வந்து கிடைக்குது. இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த சொட்டு நீர் பாசனத்துக்கான உரங்களையும் வந்து இஃப்கோ நிறுவனம் வந்து தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து 19 காம்ப்ளெக்ஸ் இருக்குது, 17

0: 44 காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இந்த 17 44ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீரில் கரையக்கூடிய டிஏபி. இப்போ வந்து உரம் மூட்டையில் வந்து டிஏபி எப்படி 18 46, 18 தலைச்சத்து 46 மணிச்சத்து இருக்குதோ, அதே மாதிரி நீரில் கரையும் டிஏபி 17% தலைச்சத்து 44% மணிச்சத்து. இந்த அளவுலான இருக்கக்கூடிய நீரில் கரையும் டிஏபி இதே வந்து கொஞ்சம் மாடுலேஷனில் வந்து இன்றைய காலகட்டத்தில் 12 61 இந்த மாதிரி டிஏபி காம்ப்ளெக்ஸ் நீரில் கரையும் இதன் மாதிரி இருக்குது. இதே வந்து காம்ப்ளெக்ஸ் வடிவில்னா 19 19 18 18 இந்த மாதிரி வடிவிலையும் வந்து காம்ப்ளெக்ஸ் உரங்கள் இருக்குது. வெறும் சாம்பல் சத்து ஒரு பொட்டாசியம் அதுக்குடைய நீரில் கரையும் உரம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் சல்பேட் 0050 SOP இந்த மாதிரி ஒரு மூணு விதமான பேரில் வந்து சொல்லுவாங்க. இந்த மூணு விதமான உரங்கள் மட்டும்தான் நீர்ப்பாசன முறையில் வந்து அந்த பயிர்களுக்கு தேவையான டயத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் மிடிலில் அந்த மாதிரி இதில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதிகப்படியாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஏபியும் ஆல் 19 இதெல்லாம் 19 இதெல்லாம் வந்து பயன்படுத்துறதுனால வந்து பயிருக்கு தேவையான முழு சத்துக்களும் வந்து நீரில் மூலம் கரையும் உரங்கள் மூலியமாக கிடச்சிருது.
1: இப்போ இந்த மாதிரியான நவீன விவசாயத்துக்கும் ஏற்ற மாதிரி வந்து உரங்களையும் தயாரிக்குது கிடைக்குது. இப்போ வந்து உரங்கள் இருக்குது நம்ம வாங்குகிறோம், அதிகப்படியான விலை இருக்குது, அதுக்கான மானியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி வாங்குறது, அதுக்கான வழிமுறையெல்லாம் என்ன?
0: இப்போ வந்து உரங்கள் மானியங்கள் பற்றி நம்ம சொல்லும்போது வந்து பார்த்தோம்னா, அதாவது யூரியா உரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 266 50 பைசா வந்து பார்த்திங்கன்னா வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. இது மூலியமாக இது வந்து ஒரு யூரியா மானியம் விலையை தவிர, அதாவது விவசாய பெருமக்கள் வந்து மானியம் இல்லாமல் வாங்கக்கூடிய வந்து ஒரு யூரியா உரம். இதே வந்து பார்த்திங்கன்னா யூரியா முழுமையாக உற்பத்தி செய்ய வந்து ஒரு முழுமையான மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூரியா உரம் தயாரிக்க வந்து செலவினமாகுது. இது வந்து 266 ரூபா அந்த ரேஞ்சில் மட்டும்தான் விவசாயிகள் வாங்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி டிஏபி காம்ப்ளெக்ஸ் உரங்களும் வந்து பார்த்திங்கன்னா மானியல், அதாவது மூட்டையில் நம்ம முன்னாடியே வந்து பார்த்தோம்னா சப்சிடி அமௌண்ட் அப்படி மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த மானிய விலையிலங்கிற மாதிரி வந்து உரங்கள் வந்து நம்ம கிடைச்சிட்ருக்குது. இந்த மானிய விலை இதை வந்து சரி பண்ணுறதுக்கு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தகுந்தமான அதே மாதிரி வந்து நமக்கு உரங்கள் வந்து சரியான விலையிலும் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிருக்கு தேவையான உரத்தை வந்து அதோட அளவுக்கு மட்டும் கொடுக்கணும், அதாவது வேஸ்ட்டாக போகக்கூடாது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா 2021ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இஃப்கோவில் வந்து நானோ உரங்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு வந்துச்சு. நானோ உரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது வந்து முதல் முறை உரம் வந்து பார்த்திங்கன்னா யூரியா உரம் தான் அதிகம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஏன் யூரியா உரம் வந்து அதிகம் ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, இந்திய அளவில் வந்து உரங்கள் பயன்பாட்டில் வந்து ஒரு பயிர் வந்து நமக்கு வளரக்கூடியதுக்கான முதன்மை சத்து தலைச்சத்து, அதனால தான் வந்து யூரியா உரத்தை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. இந்த யூரியா உரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 20% அளவான தலைச்சத்து வந்து இருக்குது. இந்த யூரியா உரத்தை வந்து வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இலைகள் மூலியமாக வந்து பயிர்களுக்கு, அதாவது எப்படி நம்ம வந்து பூச்சி மருந்து வந்து தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து இந்த யூரியா உரத்தை வந்து நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அளவுக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஏக்கருக்குங்கும்போது 100 லிட்டர் தண்ணியில் ஒரு 500 ml பாட்டிலில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு டேங்க் மூலியமாக வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து முழு பரப்பு நல்லா இலை நனையும்படி நம்ம அடித்தோம்னா பயிருக்கு வந்து ஈஸியாக வந்து தலைச்சத்து கிடைக்கும். இப்போ வந்து ஒரு 45 கிலோ யூரியா ஒரு மூட்டையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நேரடியாக வயல்வெளியில் போயிட்டு நம்ம வந்து போடுறோம். அப்போ வந்து என்ன பண்ணுது, எல்லா குருணையும் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தில் ஒழுகுது. அது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நிலத்துலேருந்து யூரியா துகள்கள் வந்து வேரோட முடிச்சில் வரும், வேரோட முடிச்சிலேருந்து தண்டுகள் மூலியமாக வந்து இலைக்கு தேவையான இலைச்சத்து தலைச்சத்து வந்து நமக்கு கொடுக்குது. இது வந்து குருணை உடைவில் பயன்படுத்தக்கூடிய யூரியாவோட வந்து மதிப்பு. இதே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நானோ வடிவில் உள்ள ஒரு உரங்களை வந்து நம்ம வந்து தெளிக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நேரடியாக வந்து இலை வளரத்துக்கான தலைச்சத்தை வந்து டைரெக்டாக எங்கே கொடுத்துட்றோம், நம்ம வந்து இலையிலே வந்து நம்ம கொடுத்துட்றோம். அப்போ வந்து அந்த பயிருக்கு தேவையான உரத்தை வந்து வேஸ்ட் ஆகாமல் நேரடியாகவும் கொடுத்துட்றோம். அதே மாதிரி அதிகப்படியான உரங்கள் இப்போ வந்து ஒரு விவசாயம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தெரியாமல் ஒரு மூட்டையோ ரெண்டு மூட்டையோ சேர்த்து போட்டுருவோம். அப்போ வந்து அந்த பயிருக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு மித்ததெல்லாம் எங்கே போகுது, வேஸ்ட்டாக வந்து தண்ணியில் கலந்து வேஸ்ட்டாக போகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மண்ணிலே நின்றுது. மண்ணிலன்றதுனா இயற்கையாக இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் வந்து ஈஸியாக அழிய ஆரம்பிச்சிச்சுன்னா வந்து நமக்கு தான் வந்து நம்மளுடைய மண்ணோட தன்மை வந்து கெட்டு போகும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவிலையும் சமச்சீரான முறையிலும் வந்து உரத்தை வந்து கொண்டு விவசாயங்களுக்கு கொண்டு வரத்துக்காக இந்த நானோ உரங்கள் வந்து நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். இந்த நானோ உரங்கள் வந்து பயன்படுத்துகிறதுனால வந்து நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஏன்னா வந்து ஆரம்ப

0: காலத்திலே வந்து 90 வகையான பயிர்களில் வந்து இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆராய்ச்சி நிலையம் மற்றும் வேளாண் அறிவியல் நிலையத்திலலாம் வந்து டெஸ்ட் பண்ணி தான் வந்து இன்றைக்கி வந்து காலகட்டத்துக்கு விவசாயிகளுக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. அதனால் வந்து இது வந்து பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து எதுவும் பயிர்களுக்கோ இல்லை நமக்கோ வந்து எந்த ஒரு தீங்கு ஏற்படுங்கிற மாதிரி வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதன் விவசாய பெருமக்களை தாராளமாக இது பயன்படுத்தலாம்.
1: இப்போ நேனோ உரங்கள் அப்படிங்கும்போது, இப்போ நம்ம மூட்டையாக வாங்கி துகளாக போடும்போது அந்த குறுணியாக போடும்போது அதிக ரேட்டாக இருக்குமா, இல்லை இப்போ நேனோ உரனுடைய ரேட்டும் அதுவும் சமமாக இருக்குமா, கம்மியாக வருங்களா?
0: இல்லை, நானோ உரங்களை பொறுத்த வரையும் ஒரு நானோ உரம் பாட்டில் வந்து 225 ரூபா, 500 ml பாட்டில், இது வந்து ஒரு மூட்டைக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதே வந்து ஒரு யூரியா உரம் வந்து பார்த்திங்கன்னா 260 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரையும் வந்து விற்கிறாங்க. இதில் வித்தியாசம் வந்து என்னங்கிற மாதிரி 225 ரூபாங்களே ஒரு சின்ன வித்தியாசம்தான். ஆனால் வந்து எதுக்காக இது வந்து சொல்ல வரேன்னா, இந்த அதிகப்படியான உரங்கள் வந்து இப்போ ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை போடுற இடத்துல வந்து நமக்கு வந்து நானோ யூரியா வந்து ஒரு பாட்டில் வந்து பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி வந்து எல்லா நேரத்துலேயும் வந்து யூரியா வந்து இப்போ வந்து ஈஸியாக வந்து கிடைக்கிறதில்ல. யூரியா வந்து பார்த்திங்கன்னா காலத்துக்கு ஏற்ப வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இது வந்து விவசாய பெருமக்களுக்கும் தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து 50 கிலோ வடிவில் வந்த யூரியா இன்றைக்கி 45 கிலோ வடிவில் வருது. ஏன்னா வந்து யூரியா வந்து அளவு வந்து குறைக்கிறாங்க. அதனால் வந்து யூரியாவோட வந்து நமக்கு வந்து மாற்றுப்பொருளாக இப்போ வந்து கிடைக்கக்கூடிய மூட்டை யூரியா வந்து அடியுரமாக மட்டும் பயன்படுத்திக்கிட்டு மேலுரமாக பயன்படுத்துறதுக்கு அது மாற்று ஏற்பாடாக வந்து நம்ம நானோ வடிவிலான திரவ யூரியாவை வந்து நீங்க பயன்படுத்தலாம். இது வந்து முழுக்க முழுக்க மேலுரமாக மட்டும் பயன்படுத்துறதுக்காக தான் கொண்டுபட்டது. அடியுரமாக பயன்படுத்தும் போது விவசாயம் குறுணை வடிவில் வந்து நமக்கு வந்து பயன்படுத்திக்கலாம்.
1: இப்போ வந்து நேனோ உரம் அப்படிங்கும்போது அது யூரியா மட்டும் இருக்குங்களா, இல்லை அதேமாதிரி டிஏபி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாமே இருக்குங்களா?
0: ஆரம்ப காலத்தில் வந்து நானோ யூரியா வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு, அதுக்கடுத்து வந்து டிஏபி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8:16, அதாவது நமக்கு வந்து மணிச்சத்து 16%, 8% தலைச்சத்து, இது வந்து டிஏபி வழி கொண்டு வந்தாங்க. இது நானோ டிஏபியை பயன்படுத்தி வந்து ரெண்டு முறையாக பயன்படுத்தலாம். ஒன்று விதை நேர்த்தி, இது கரணை நேர்த்தி, இதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி தெளிப்பு முறையிலும் பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டிஏபி. இன்றைக்கு காலகட்டத்தில் 2026 வந்து இன்னொரு ஒரு வருஷத்தில் வந்து நானோ காம்ப்ளெக்ஸ் அதுவுமே அறிமுகப்படுத்திடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 8:8:10 இந்த மாதிரி 8% தலைச்சத்து, மணிச்சத்து, அப்புறம் 10% பொட்டாசியத்து, இந்த வடிவில் வந்து விவசாய பெருமக்கள் அதில் வந்து டெஸ்ட்டில் இருக்குது. அதுவும் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். இந்த மாதிரி வந்து விவசாய பெருமக்களுக்கு யூரியாலேருந்து ஆரம்பித்து நீ காம்ப்ளெக்ஸ், அதே மாதிரி நுண்ணூட்ட சத்துங்கள், அதாவது ஜிங்க்கு காப்பர், ஒரு பயிர் வளருக்கு தேவையான இப்படி பேரூட்ட சத்துக்களான என்னென்ன நைட்ரஜன் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் தேவைப்படுதோ, அதே மாதிரி ஜிங்க், துத்தநாகமும் காப்பர், இது ரெண்டுமே வந்து பயிருக்கு தேவைப்படும். இதை இருக்கிற இது என்னோட இதோட வேலை வந்து என்னென்னா கிடைக்கக்கூடிய உரங்களை வந்து சரியான முறையில் வந்து பயிர் எடுத்துக்கணும். ஒரு சின்ன ஒரு நுண்ணூட்ட சத்து அளவுக்கு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நானோ வடிவில், நானோ ஜிங்க், நானோ காப்பர், ஒரு 100 ml பாட்டிலில் வந்து இதுவும் வந்து இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 100 லிட்டர் தண்ணியில் அந்த 100 ml பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி நம்ம உரம் வந்து கொடுக்க போகும்போது அந்த நுண்ணூட்ட சத்து கலவையும் கொடுத்தோம்னா வந்து காப்பர் சத்துங்கள் கொடுக்கும்போது வந்து பயிருக்கு வந்து இயற்கையாகவே எதிர்ப்பு சக்தியை நம்ம வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி ஜிங்க்கு சத்துக்கள் கொடுக்கும்போது வந்து வரக்கூடிய வந்து இப்போ நெல்லாம் பயன்படும் வரக்கூடிய வந்து கதிர்கள், அதுக்கப்புறம் வந்து அந்த துத்தநாக குறைபாட்டில் ஏற்படக்கூடிய இலைப்புள்ளி நோய்கள் இதெல்லாம் வந்து ஏற்படாமல் வந்து இதெல்லாம் வந்து தடுக்குது. இது வந்து இதை மாதிரி வந்து நானோ உரங்கள் வந்து இன்றைக்கு காலகட்டத்தில் வந்து இந்த முறையில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க.
1: இப்போ இவ்வளோ உரங்கள்லாம் இருக்குங்க, இப்போ ஒரு பற்றாக்குறை சத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, எந்த மாதிரியான பயிர்களுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம்? இப்போ இது வந்து காம்ப்ளெக்ஸ் தேவைப்படும், இப்போ காம்ப்ளெக்ஸ் போடணும், இப்போ டிஏபி போடணும், அப்படின்னு பயிரை பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க?
0: பயிரை பார்த்து எப்படி நமக்கு கண்டுபிடிக்கிறதுனா வந்து ஒரு பயிரில் வந்து பச்சையம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக இப்போ வயல்வெளிக்கு போகிறோம். இன்றைக்கி ஒரு நெல் பயிர் இருக்குது, நெல் பயிர் இருக்கிறத வரப்பில் நின்று பார்க்குறோம். வரப்பில் நின்று பார்க்கும்போது அதோடய பச்சையம் அளவு வந்து பார்த்திங்கன்னா விவசாய பெருமக்கள், அதாவது நம்மளுக்கே வந்து ஒரு அதாவது ஒரு வெளிர் பச்சை அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு அடற்பச்சை இந்த மாதிரி ரெண்டு விதமான பச்சை தெரியும். அந்த பச்சையத்தோட அளவை வந்து நமக்கு பார்க்கும்போதே வந்து ஓகே நமக்கு வந்து இதுக்கு தலைச்சத்து வந்து நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து அதுக்கேற்ப வந்து யூரியா உரத்தை நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னா அது வந்து கரெக்டாக. இதே மாதிரி கரும்பச்சை, அதே மாதிரி கரும்பச்சைக்கும் நமக்கு போயிடக்கூடாது. கரும்பச்சை அதிகமாக போக போக என்னென்னா இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளுக்கு வந்து அது ஈஸியாக கவர்ச்சி ஏற்பட்டு வந்து நமக்கு வந்து பூச்சியோட
1: தன்மை தாக்கமாக,
0: அதுதான் வந்து விவசாயிகள் என்ன சொல்லுவாங்க, அதிகமாக யூரியா போடாதீங்க, பூச்சியோட தாக்கம் வந்து அதிகமாக வந்து ஈஸியாக வந்துடும். அதனால் வந்து

0: சமச்சீரான முறையில் வந்து சமச்சீரான உரங்கள் வந்து அதுக்கு தான் வந்து எல்லா விவசாய வல்லுநர்களும் வந்து அதை தான் வந்து கரெக்டாக கொடுக்க சொல்கிறாங்க.
1: இதுக்கு வந்து நம்ம மானியம் வாங்குறோம் இல்லைங்களா, இப்போ அதுக்கான ஆவணங்கள்லாம் என்ன கொடுக்க வேண்டியிருக்கும், என்ன விவசாயிகள் வந்து எந்த மாதிரியான ஆவணங்கள் கொடுத்து வாங்கணும்?
0: வாங்க இல்லை, இதுக்கு வந்து விவசாய மானியத்துக்கு இந்த மாதிரி எந்த ஒரு ஆவணமும் எதுவும் இது இல்லை. விவசாயிகள் வந்து உரம் வாங்க போகும்போது ஆதார் அவசியம் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கும் விவசாயிகளுக்கும் எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து விவசாயி ஒரு ஆதார் வச்சுருந்தாலே அவருக்கு வந்து ஈஸியாக வந்து மானியம் கிடச்சிரும். இப்போ வந்து ஒரு அஞ்சு

0: போது ஆதார் அவசியம் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கும் விவசாயிகளுக்கும் எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து விவசாயி ஒரு ஆதார் வச்சுருந்தாலே அவருக்கு வந்து ஈஸியாக வந்து மானியம் கிடச்சிரும். இப்போ வந்து ஒரு 5 மூட்டை உரங்கள் வாங்குறாருன்னா விவசாயி வந்து நேரடியாக வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களையோ இல்லை தனியார் உரக்கடைகளையோ வந்து தன்னோட ஆதார் நம்பரை பதிவு செஞ்சு இது பண்ணும்போது அதை ஈஸியாக வந்து மானிய முறையில் வந்து உரங்கள் கிடைக்கிது. இது வந்து இதுக்காக எந்த ஒரு ஆவணமோ இதுவும் நமக்கு தேவைப்படாது, ஆதார் மட்டும் இருந்தால் போதும். அதோடய POS முனையக்கருவில், அதாவது உரம் விற்பனை முனையக்கருவியில் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா விவசாய பெருமக்கள் தன்னுடைய மானிய முறையில் உரங்களை வந்து வாங்கிக்கலாம்.
1: இப்போ ஆதார் எண் மட்டும் வச்சுட்டு ஒரு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம்,
0: எவ்வளோ வேணாலும் வாங்க முடியாது ஐயா. இப்போ வந்து எப்படின்னா ஒரு விவசாயி வந்து ஒரு 5 ஏக்கர் வந்து வச்சுருக்காருன்னா அதோட அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 ஏக்கருங்கும்போது அதுக்கு தேவையான யூரியா DAP காம்ப்ளெக்ஸ் உரங்கள் தான் வந்து, அதாவது இந்த மாதிரி உரம் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துகிறத கண்காணிக்கிறதுக்கும் அதே மாதிரி வந்து அதிகப்படியாக உரங்கள் போட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவரோட சமச்சீர் அதோட விவசாயத்துக்குன்னு மண் வள பாதுகாப்பு அட்டையெல்லாம் இருக்குது. இது மூலயமா வந்து எல்லாமே வந்து இணைக்கிறாங்க. இணைக்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி 2 ஏக்கர் வச்சுன்னா அதுக்கு தேவையான உரங்கள் மட்டும்தான் கொடுக்கணும், அதிகப்படியான உரங்கள் வந்து வாங்க முடியாதுங்க ஐயா.
1: இப்போ அதிகப்படியாக அந்த மாதிரி வாங்கி தேவையில்லாமல் மண்ணில்
0: போடுறதா, இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து நம்ம மண் வள பாதுகாப்பு அட்டையெல்லாம் வந்து இப்போ கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து விவசாய அடையாள எண் அப்படிங்கிற மாதிரி ஒன்று புதுசாக இப்போ கொண்டு வந்து அதுவும் இணைச்சிக்கிட்டு இருக்காங்க. இது மூலயமா சரியான அளவில் வந்து ஒரு விவசாயிக்கு உரங்கள் வந்து இப்போ DAP உரம்னா 2 மூட்டை, யூரியா உரம்னா 1 மூட்டை, இந்த மாதிரி வந்து உரங்கள் வந்து சரியான முறையில் கொடுக்கறதுக்கு அந்த மானிய முறை இது அதுக்கடுத்து வந்து அடையாளன்னு இதெல்லாம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க.
1: இப்போ நீங்கள் வந்து கலாய்வில் இருக்கீங்க, இப்போ தர்மபுரி மாவட்டம் முழுசும் கலாய்வுனா இப்போ எப்படி விவசாய நிலங்களுக்கு போய் கலாய்வு பண்ணுவீங்களா இல்லை கூட்டு சங்கங்களில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் கலாய்வு பண்ணுறீங்க?
0: நம்ம வந்து எப்படின்னா இது ரெண்டு விதமாக வந்து நம்ம வந்து விதமாக ஒர்க் பண்ணுறோம். ஒன்று வந்து ஆரம்பத்திலே நம்ம சொன்னதுன்னா அந்தந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு தேவைக்கேற்ப சரியான முறையில் வந்து நம்ம உரத்தை வந்து சரியான நேரத்தில் அனுப்புறது, இதுதான் வந்து முதன்மை வேலை. அதாவது நம்ம கரெக்டாக நேரத்தில் வந்து நம்ம வந்து இங்கே மானிட்டர் பண்ணி நம்ம கொடுத்தா தான் அங்கே விவசாய கடன் இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கறதுக்கு வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து உரத்தோட இருப்பை வந்து இப்போ மாநிலத்தில் வந்து நமக்கு வந்து உரம் இருக்குதா இந்த தொடக்கலான் மற்றும் உரம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இதோட கலை ஆய்வும் இருக்கும். அதே மாதிரி விவசாய பெருமக்களுக்கு வந்து நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து உரங்கள் எப்படி பயன்படுத்துறது, அதே மாதிரி வந்து இப்போ புதிய உரங்களான நானோ யூரியா உரங்கள், சொட்டு நீர் உரங்கள், இந்த மாதிரி உரங்கள்லாம் வந்து எப்படி வந்து பயன்படுத்துறது, இது பயன்படுத்தினால என்ன நன்மை, இது மாதிரி வந்து இது மாதிரி நமக்கு வந்து சின்ன சின்ன மீட்டிங், அதுக்கப்புறம் செயல்மூல விறக்கல் திடங்கள் இதெல்லாம் போடுவோம். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விவசாயி முன்னோடி விவசாயி நாங்கள் தேர்வு செஞ்சு அந்த விவசாயிக்கு வந்து ஒரு 1 ஏக்கர் அளவில் வந்து நம்ம நானோ உரங்கள் இந்த மாதிரி உரங்களை வந்து நம்ம கொடுத்து அதில் வந்து இது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஸ்டேஜில் அந்த இதில் வந்து நம்ம வந்து நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அது சம்மந்தமாக உள்ள சுற்றி உள்ள விவசாயிகளை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து இதெல்லாம் பயன்படுத்தணும், இந்த மாதிரி இது சம்மந்தமான கலை வேலையை தான் நமக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து முக்கியமான விவசாயிகளோட ஒவ்வொரு இதையும் வந்து நம்ம வந்து நேரடியாக ஆய்வு செஞ்சு இதில் வந்து என்ன உரங்கள் போடணும் என்ன உரங்கள் போடக்கூடாது இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வேலையும் வந்து கலை அளவில் செஞ்சிட்ருக்கோம்.
1: அதில் ஆலோசனையும் கொடுத்துட்ருக்கோம்,
0: ஆலோசனையும் கொடுத்துட்ருக்கோம், விவசாயிகளுக்கு எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
1: இப்போ செயல்முறை விளக்கு கூட்டம்லாம் நடத்துகிறோம் அப்படின்னு, இப்போ அதெல்லாம் எங்கெங்கே நடத்துகிறீங்க?
0: அது வந்து பார்த்திங்கன்னா மொதல் நம்மளோட ஆரம்ப இது வந்து சொன்னது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் மூலியமாக உள்ள விவசாயங்கள்ங்கிறனால நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை அணுகி இந்த மாதிரி வந்து விவசாயம் வந்து நமக்கு வந்து விவசாய பெருமக்களை வந்து முக்கியமான விவசாயம் கூப்பிட்டுங்க ஒரு சின்ன மீட்டிங் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நடத்துவோம். இல்லை ஒரு விவசாயி என்னோடய தோட்டத்தில் வந்து இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே நடத்துங்கன்னா இங்கே விவசாய பெருமக்கள்லாம் ஈஸியாக ஒரு 50-60 பேர் வந்துடுவாங்க அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு ஏற்ப அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அங்கே என்ன பக்குவம் நமக்கு கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லா கருத்தரங்கும் செயல்முறை திடங்கள் அப்புறம் வந்து வயல் விழா இது மாதிரிலாம் நடத்திக்கிட்டு இருக்கோம்.
1: அதாவது இப்போ உர பயன்பாடு அப்படின்னு வந்த பிறகு தொழு உரத்துலேருந்து உயர உர பயன்பாட்டுக்கு மாறினதுக்கு பிறகு இப்போ குறுணை வடிவிலிருந்து அப்படியே வந்து சொட்டு நீர் பாசனம் அப்படியே கரைச்சி விடுறதுலேருந்து இப்போ வந்து தெளிப்பு முறைக்கு
0: வந்துருச்சு
1: வளர்ந்து
0: இதுதான் ஆமாங்க இதுதான் வளர்ச்சி.
1: தூக்கிட்டு வரணும் 1 மூட்டை 50 கிலோ தூக்கிட்டு வரணும் அதை கொண்டு வந்து போடணும் அப்படிங்கிறது அந்த வேலை பலுவும் வந்து இந்த நேனோ உரத்தினால குறைச்சிருக்கு. ஒரு 1.5 லிட்டர் இப்போ தூக்கிட்டு போகிறது அவ்வளோ வந்து ஒரு கஷ்டமாக இருக்காது.
0: சரியான
1: அது வந்து நேரடியாகவும் நம்ம நீங்கள் சொல்கிறத பார்த்தா உரங்கள் வந்து மண்ணில் போடுறோம்

0: பாதி எடுக்கும் பாதி எடுக்காது, பாதி ஆவியாக போயிடும்.
1: ஆனால்
0: இந்த நேனோ ஊரியம் வந்து நேரடியாக பயிர் மேலே இருக்கக்கூடிய இலை மேலேயே படுறதுனால நேரடியாக அந்த இலை சத்தை
1: எடுத்துக்குது.
0: அப்போ வந்து நமக்கு செலவும் குறையும், உரனுடைய பயன்பாடும்
1: குறையும்
0: அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கீங்க.
1: ஆமாம். இப்போ நீங்கள் சொன்னதில் வந்து இன்னொரு தெளிவுபடுத்துகிறேன். என்னென்னா, இப்போது சின்ன ஒரு கற்பனையாக யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு விவசாயி வந்து ஒரு 5 ஏக்கருக்கு வந்து ஒரு உரம் தேவைப்படுதுன்னா, ஒரு 5 மூட்டை எப்படி எடுத்துகிட்டு போகணும்? சின்ன ஒரு டிராக்டரோ இல்லை ஏதோ ஒன்று வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதை அங்கேருந்து கொண்டு போய் வயலில் வச்சு, அப்புறம் அங்கேருந்து வந்து நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு ஆளை நியமித்து நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். இதே வந்து ஒரு 5 ஏக்கர் அளவும் ஒரு 5 பாட்டில் எப்படி எடுத்து போகணும் நீங்கள் கற்பனைப்பாங்க. சின்ன ஒரு பையில் வந்து போட்டுட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் வந்து நம்ம தெளிப்பு முறையில் வந்து பயன்படுத்த போகும்போது இதில் வந்து ஈஸியாக வந்து இது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா தெளிப்பு முறையில் வந்து நமக்கு தெளிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது, இல்லைனா வந்து ஆள் கூட்டிகிட்டு வந்து அது சரி தெளிக்க முடியல அப்படின்னா வந்து இன்றைக்கு காலகட்டத்தில் வந்து ட்ரோன் தெளிப்பு வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்குது. அதாவது ட்ரோன் முறையில் தெளிக்கிறது எப்படி வந்து நம்ம ஒரு டேங்க் மூலியமாகவோ பேட்டரி ஸ்ப்ரேயர் மூலியமாக வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது வந்து ஒரு டைம் எடுத்துக்கும். எப்படிங்கிற ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாவது செலவாகும். அதாவது இந்த நேர செலவை குறைக்கிறதுக்கும் அதே மாதிரி ஆள் பற்றாக்குறை கோக்குறதுக்கு தான் இந்த வந்து ட்ரோன் தெளிப்பு முறை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ட்ரோன் தெளிப்பு முறை வந்து கிட்ட ஒரு 10 நிமிஷம் அது ரெடியாகி ஒரு 10 நிமிஷத்தில் 1 ஏக்கர் அடித்து கொடுத்துரும். அதே மாதிரி வந்து எந்த ஒரு இதில் நம்ம வந்து ஒரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஃபீல்டில் வெளியில் நின்று அது வேடிக்கை பார்த்துட்டு கரெக்டாக வந்து இது பண்ண அவருக்கும் எந்த ஒரு சிரமமும் இருக்காது. அதே மாதிரி நேர செலவையும் குறைச்சி இந்த ட்ரோன் தெளிப்பு முறையிலையும் வந்து உரங்கள் வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து தெளிச்சிக்கிட்டு இருக்காங்கய்யா.
0: இப்போ அழகாக சொல்லிகிட்டு இருந்தீங்க உர பயன்பாடு, உர மேலாண்மை பற்றியெல்லாம் சொன்னீங்க. இப்போ இதில் வந்து இப்போ காப்பீடுங்களாக இருக்கும். இப்போ நம்ம பயிர் காப்பீடு செய்கிறோம், அதே போல் இந்த உரத்துக்கான காப்பீடு இல்லை அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அதுக்கான காப்பீடுலாம் இருக்குங்களா?
1: இப்கோ நிறுவனத்தில் வந்து இது வந்து விவசாயிகளோட கூட்டுறவு நிறுவனம்னு ஆரம்பத்தில் சொல்லியாச்சு. அதனால் வந்து விவசாயத்தில் வந்து இப்போ நம்ம இடுபொருள்கள் அது மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்க மாதிரி எல்லா விதத்துலேயும் வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு உதவி செய்யணும், நமக்கு வந்து ஒரு விவசாயம் சார்ந்ததுகளும் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பீட்டு இதுவும் நம்ம வந்து இதில் இணைக்கணும் அப்படிங்கிற முறையில் வந்து இஃப்கோ நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட அந்த காப்பீட்டு நிறுவனம் பேர் வந்து சங்கடகர பீமா யோஜனா. இது மூலியமாக வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்போ இஃப்கோ இடுபொருள் நீங்கள் வாங்குறீங்க, இஃப்கோ இடுபொருள் வந்து நாணய யூரியாவோ இல்லை மூட்டை யூரியாவோ வாங்குறதுனால வந்து ஒரு மூட்டைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 வந்து வரை இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு இன்சூரன்ஸ் வாங்குறதுனால என்னென்னா மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ப்ரீமியம் கொடுக்கணும். ப்ரீமியம் கொடுத்தா தான் ஒரு வந்து விபத்து காப்பீடோ ஏதோ ஒரு வந்து நமக்கு வந்து அதில் கவரேஜ் ஆகும். இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து உரம் மூட்டை வாங்குறீங்க, ஒரு பாட்டில் வாங்குறீங்க, இது மூலியமாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு காப்பீட்டு நிறுவனத்தின் மூலமாக ஒரு பாட்டிலுக்கு 10,000 முதல் அதிகபட்சமாக ஒரு 20 பாட்டில் வரை 2 லட்சம் வரையும் வந்து இது கவர் ஆகுது. இதன் மூலயமா வந்து பார்த்தோம்னா ஒரு விவசாயி வந்து இன்றைக்கி ஒரு உரம் பாட்டில் வாங்கினாருன்னா இன்னையிலேருந்து ஒரு 30ஆம் தேதி அதாவது 30 நாள் கழித்து அதுதான் இந்த வந்து இன்சூரன்ஸ் வந்து கவரேஜ் ஆகும். இதே 30 நாள் வச்சுருக்காங்கன்னா இது வந்து ஒரு இன்சூரன்ஸோட ரெகுலரிட்டி அத்தாரிட்டியோட ஒரு வந்து ஒரு விதிமுறை, அதுலேருந்து வந்து தான் நமக்கு வந்து கவரேஜ் ஆகும். இப்போ வந்து இயற்கையாக ஏற்படுற விபத்துக்களை வந்து இது இல்லாமல் ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு அசம்பாவிதம் ஏதோ ஏற்பட்டுருச்சுன்னா அவருக்கு வந்து இந்த வந்து இன்சூரன்ஸ் வந்து அவர் குடும்பத்துக்கு வந்து நம்ம வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் தனியார் கடைகள் மூலியமாக வந்து கவரேஜ் ஆகும். இதுக்கு என்னென்ன ஆவணம் வேணும்னா விவசாயி கண்டிப்பாக வந்து ஒரு உரம் மூட்டையோ இல்லை பாட்டிலோ வாங்கும்போது பில் போட்டு தன்னோட பேரை போட்டு கரெக்டாக வாங்கியிருக்கணும். போன வருஷத்தில் 2025 ஒரு 3-4 விவசாயிகளுக்கு நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம், தஞ்சாவூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் இந்த மாதிரி. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சும்மாவும் சொல்லாமல் இந்த மாதிரி வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து தங்களை தெரியப்படுத்திக்கிறோம்.
0: விவசாயிகள் வந்து இந்த மாதிரியான காப்பீடும்
1: பயன்படுத்திக்கலாம்.
0: இப்போ ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ கேட்டுட்ருக்கிற விவசாயிகள் உர மேலாண்மையை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அல்லது ஏற்படக்கூடிய ஐயங்களை வந்து விளக்கம் பெறணும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுடைய தொலைபேசி என்ன சொல்லுங்களேன்?
1: என்னோடய தொலைபேசி எண் வந்து 7397449399.
0: இந்த எண்ணில் உங்களை அழைச்சா எந்த விளக்கம்
1: விளக்கம் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம்.
0: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது விவசாயி உற்பத்தி பண்ணுற பொருள் தான் நம்ம எல்லோருமே சாப்பிட முடியும். அப்படி உற்பத்தி வந்து பண்ணும்போது இந்த மாதிரி உர மேலாண்மையை சரியாக கையாண்டால் செலவும் கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் கூடுதல் லாபம் விவசாயிகள் பெற முடியும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு தந்தமைக்கு நன்றிங்க.
1: நன்றிங்கய்யா. நன்றி.

0: இது உங்கள் அபிமான அன்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:30. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
1: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
1: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
3: தாய்மார்கள் வந்து ஆரோக்கியமான ஃபுட்டு பேலன்ஸ் டயட்னு சொல்லிட்டோம். பட் பர்டிகுலராக நிறையா பவுடர் ஃபார்முக்கு இதுக்கெலாம் போகிறாங்க, ஆர்டிஃபிஷியல் உற்பத்தி பண்ணுறதுக்கு. அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய மெயினாக அந்த காய்கறிகள், கீரை, கேரட்டு, மெயினாக பச்சை காய்கறிகள் சாப்பிடலாம். நான்வெஜ் நல்லா எடுத்துக்கலாம் அவங்க. அதே மாதிரி வால்நட்டு, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடலாம். நிலக்கடலை நல்லா சாப்பிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடலாம். இந்த மாதிரி சொரக்காய் அந்த மாதிரி பொருட்கள்லாம் சாப்பிடலாம். தண்ணி நல்லா குடிக்கணும். ப்ராப்பராக நல்ல ரெஸ்ட் கொடுக்கணும் மதருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். இதை வந்து நம்ம நினைக்கிறது வந்து எல்லா நேரங்களையும் எல்லா வேலையுமே பணமாகவே மட்டுமே பார்க்கக்கூடாது. நம்ம குழந்தையோட எதிர்காலம்னு அதை திங்க் பண்ணுறப்ப அதுவுமே ஒரு முதலீடு தான். அதனால் நல்ல ரெஸ்ட்டு, நல்ல ஆரோக்கியமான உணவு, ப்ளஸ் நல்ல தூக்கம், இது இருந்தால் தான் தாய்ப்பால் நல்லா சுரக்கும். அதனால தான் நம்ம கவர்மெண்ட் வந்து 1 இயர் மெட்டர்னிட்டி லீவ் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த இதுலேயுமே இது இல்லை. இது வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். இப்போ நிறையா ப்ரைவேட் கம்பெனிஸ்லேயுமே 6 மந்த்ஸ் வரைக்குமே கொடுக்குறாங்க, எக்ஸ்டெண்டட் லீவும் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து இந்த 1 இயர் கொடுத்ததை வந்து குழந்தைய ஆரோக்கியமாக உருவாக்கக்கூடிய ஒரு அடிப்படை முதலீடு தான் இது. நீங்க இதையும் வேற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு குழந்தைய சரியா கவனிக்காம இருக்கிறது, அதுல வந்து வேற எது மூலமாவது பணம் ஈட்டலாம், அதை எல்லாமே பணமா பாக்காதீங்க.
4: எப்பனாலும் பணம் சம்பாதிச்சுக்கலாம்
3: கண்டிப்பா. இது வந்து ஒரு முதலீடு, குழந்தைக்கான ஆரோக்கியத்துக்கான முதலீடு. இதுல பேபியோட ஐக்யூ நல்லா வளருதுன்னா அது நாளைக்கு அதுவே படிச்சு நல்லா சம்பாதிச்சுக்க போகுது. ஸோ இதையும் எல்லாத்தையுமே பணமா பார்க்க கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல வந்து கணவரோட ஒத்துழைப்பும் இருக்கணும். மனைவிக்கு வந்து பால் புகட்டும் பொழுது அவங்க சோர்வாக இருக்கப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கறது, வீட்டு வேலைகளை பார்த்து கொடுக்கறது, கொஞ்சம் அவங்களுக்கு அன்பாகவும் ஆறுதலாகவும் அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறது, இது எல்லாமே வந்து ஃபேமிலியும் சேர்ந்து செய்யணும். இப்போ எல்லாரும் தனி குடித்தனம், தனி வீடு அப்படின்னு போகிறப்ப கண்டிப்பாக அதுக்கான கவனங்கள் வந்து குறையவும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் குறைய தான் செய்யும். ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி சேர்ந்து செஞ்சு ஒரு வளமான எதிர்காலத்தை குழந்தைக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய செயல் தான் இது. ஸோ தாய்ப்பாலை வந்து எல்லா ஃபேமிலியே என்கரேஜ் பண்ணணும் கொடுக்கறது.
1: நேயர்கள், இதுவரை ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்
1: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: நமது பாப்பாரப்பட்டியில் இனிய உதயம், வெங்கடேசன் வெள்ளிக்கடை.
8: காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
9: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.

0: இனி நிலையை நாம் இணைகிறோம் திரு இசை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் தாய் மனசு திரைப்படத்திலிருந்து.
1: தொண்டையில தான் நினைச்சேன்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பாம்பு கடி விஷமுறிவு தலைக்காயம் அனைத்து உயிர் காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை மின்னாம்பள்ளி சேலம்.
3: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
3: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்.
9: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
10: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
7: அணில் கொழுக்கட்டை மாவு.

திரை இசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நானும் ஒரு தொழிலாளி என்கின்ற திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல் வண்ணத்தில்

0: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா?

0: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: நிலையத்தில் நேரம் 8:50. திரை இசை நிகழ்ச்சி நடத்த பாடல் சூரியன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி குரல் வண்ணத்தில்

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
9: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
11: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
12: நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து.

முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: நேரம் 9:15.
1: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் தேசிய ஊட்டச்சத்து மாதத்தையொட்டி ஊட்டச்சத்தின் அவசியம் மற்றும் மத்திய அரசின் ஊட்டச்சத்து இயக்கம் குறித்த பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். ஊட்டச்சத்து மிக்க உணவு, சரிவிகித உணவு பற்றிலாம் முதல் பாகத்திலே பேசியிருந்தோம் சார். நாம ஊட்டச்சத்து மிக்க உணவு எடுத்துக்கிறோம் தானே சார், தொடர்ந்து ஏன் இதனை வலியுறுத்துறாங்க?
3: ஏதோ ஒரு சில உணவுகளில் ஒரு சில விஷயங்கள், இப்போ ஃபைபரே இல்லாமல் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஊர்லேயே நம்ம ஒர்க்க பெரிய சிக்கலைன்னா நம்ம மாவுச்சத்துக்கு நம்ம அடிமையாயிருக்கோம். நீங்கள் கார்போஹைட்ரேட் தான் நிறைய ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்டு கொண்டிருக்கோம். நம்ம வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி நார்ச்சத்து உணவுகளே நம்ம சாப்பிட்றதில்ல, ஊட்டச்சத்து உணவுகளே நம்ம சாப்பிட்றதில்ல. ஏன்னா அது நமக்கு மாவு நாக்குக்கு சுவையாக இருக்குது. அப்போ இது வந்து வேறு விதமான சிக்கல்னா, அங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்ன கிடைக்குதோ, என்ன சாப்பிட்றாங்களோ, என்ன வந்து குறைஞ்ச விலையில் கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிட்றாங்கன்னும் போது அந்த சரிவிகித உணவுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போகுது. அப்போ என்ன தேவைப்படுது, இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதையே சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சுகாதார பணியாளர்கள் வந்து இந்த பெண்களாகட்டும் இந்த சிறுவர்களாகட்டும் எல்லாருக்குமே அவங்க என்ன முதல்ல சொல்லித்தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இன்ஃபேக்ட் இந்த மாதிரி நோட்டீஸ் போர்டெல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. உட்காந்து என்ன உணவுன்னா என்ன, ஒரு ஃபைபர்னால் என்ன, டயட்ரி ஃபுட்ஸ்னால் என்ன, ஃப்ரூட்ஸ்னால் என்ன, அதில் எது இருக்குது, என்ன இல்லை, எதை சாப்பிட்டா என்ன விதமான உடல்நலம் வந்து நல்லபடியாக வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் முதல்ல அவங்க தெரிஞ்சு கொண்டு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரியான அந்த பெண்களுக்கும் இந்த மாதிரி வளரிளம் பருவத்தினருக்கும் சொல்கிறாங்க. அப்போ சொல்லி அவங்கள வந்து சாப்பிட்றதுக்கு நீங்கள் பழக்கப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஒன்று, நீங்கள் முதல்ல கிடைக்காமையே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அங்கன்வாடியில் சமைச்சு போட்டு அதுக்கான ஒரு வழிமுறையை பண்ணி கொடுத்து அவங்கள சாப்பிட வைக்கிறது ஒரு ஏழை எளிய பெண்களுக்கு நிச்சயமாக உபயோகமாக இருக்கும். ஓரளவு கொஞ்சம் வசதியாக இருக்கக்கூடிய பெண்கள் ஆனால் சமயத்தில் அவங்களுக்கு என்ன சாப்பிட்ணுன்னு விவரம் தெரியாதவங்களுக்கு அந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்று இருக்குது. அப்போது எஜுகேட் பண்ண வேண்டியது கூடவே ரொம்ப முக்கியம். ஒன்று, நீங்கள் இயல்பாகவே கையில் கொடுத்துட்றது, அது ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு தேவை. இன்னொன்று, எஜுகேட் பண்ண வேண்டும். இப்போ எஜுகேட் பண்ண தான், இப்போ நம்ம ஊர்லேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் கிராமங்கள்லாம் போனீங்கன்னா வெறும் அரிசி சாதமும் வெறும் குழம்பு மட்டும்தான் சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. இப்போ அவங்க வந்து அந்த காலத்தில் பொரியல் அப்படிங்கிறது இருந்து ஒரு பெருசாக அதை வந்து சாப்பிட்ணுங்கிற எண்ணம்லாம் இல்லாமல் தான் இருந்தாங்க. ஆனால் நாம் வந்து படிப்படியாக காலமாற்றத்தினால நம்ம நிறைய விஷயங்களை படிக்கிறோம், பார்க்குறோம், அடுத்தவங்களோட பழகிறோம், தெரிஞ்சுக்கிறோம். இப்படி தான் ஃபுட் சாப்பிடணும் போல இருக்குது, ஃபுட்டில் இந்தந்த மாதிரியான அம்சங்கள்லாம் சேரணும். இப்போ இதுவே நீங்கள் வந்து இப்போ ஒரு நாமளே நீங்கள் சொன்ன மாதிரி சரிவிகித உணவுங்கிறது நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருக்குது. நம்ம வந்து எப்படி ஒவ்வொன்றத்தையும் சரியாக சேர்த்துக்கணும், ஒவ்வொரு மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் சேர்த்துக்கணும், ஒரு வாரத்தில் என்ன சேர்த்துக்கணும், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு நாலெட்ஜாகவே பில்ட் ஆகி வந்திருக்கு. அட்லீஸ்ட் நம்மளால் வந்து ஒரு தரப்பிலேருந்து இன்னொரு தரப்புக்கு நம்ம சொல்ல முடியுது. கிராமங்களில் இருந்தவங்க நகரத்துக்கு வரும்போதும், நகரத்தில் இருக்கிறவங்க கிராமத்தோட பழகி அவங்களோட தெரிய சொல்லும் போதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து பரிமாறிக்கொள்ளப்படுகிறது. அப்போது இயல்பாகவே இந்த உணவை பற்றி இருக்கக்கூடிய அதனுடைய ஊட்டச்சத்தை பற்றி இருக்கக்கூடிய ஒரு புரிதல் வந்து போய் சேருவது சுலபமாக இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த சுகாதார பணியாளர்கள் வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்போது இது வந்து ஒரு கல்ச்சுரலாகவே, ஃபுட் கல்ச்சர்னு சொல்கிறோம் இல்லையா, உணவு கலாச்சாரத்தையே அவர்களுக்கு நாம் வந்து பயிற்றுவிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அப்போ அதைத்தான் இந்த சுகாதார பணியாளர்கள் செய்கிறார்கள். ப்ளஸ் படிப்படியாக அவங்களுடைய பழக்கத்துக்கு இதெல்லாம் வரும்போது இயல்பாகவே அவங்களுடைய உடல்நலனும் தேறி வரும்போது நிச்சயமாக இதை வந்து அவங்க பின்பற்ற தொடங்கிடுவாங்க. அப்போது இது முதல்ல அறிமுகப்படுத்தணும், அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அதுக்கப்புறம் அது படிப்படியாக அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு மேம்பாட்டுக்கு உதவியாக இருக்கும். அதைத்தான் இந்த சுகாதார பணியாளர்கள் எடுத்து செய்கிறாங்க.
2: நிச்சயமாக சார், அதாவது நம்மை சுற்றி கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களே எதெல்லாம் வந்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்து தரக்கூடியது அப்படின்ற ஒரு அறிவை வந்து இந்த அங்கன்வாடி மையங்களும் சுகாதார பணியாளர்களும் ஏற்படுத்துறாங்க அப்படின்றத சொன்னீங்க. இன்னொன்னு, பெண்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா ரத்த சோகை, இன்னும் கேட்டா சிக்கில் செல் அனிமியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சவாலா தான் இருக்கு. இதுக்கு இந்த ஊட்டச்சத்து இயக்கம் எந்த அளவுக்கு வந்து உறுதுணையா இருக்கு சார் இந்த சவாலை எதிர்கொள்றதுக்கு?
3: இதுக்கான ரிவ்யூ சிஸ்டம் ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக இந்த என்னென்னலாம் பகுதிகளில் என்னென்ன விதமான உடல்நல நல கோளாறுகள் இருக்கின்றன அப்படின்னு அவங்க வந்து பிளாக் லெவலில் மத்திய அரசு வந்து கவனிக்கிறாங்க. அப்போது ஒரு சில பகுதிகளில் ஒரே விதமான சில உடல்நல கோளாறுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன அந்த இடத்துல இருக்கக்கூடிய குறைபாடு என்ன, அங்கே என்ன சாப்பிட்றாங்க, என்ன சாப்பிடல, அப்போ அப்படின்னும் போது அப்போ என்னென்னா பிளாக் லெவலில் அவங்களால யோசிக்க முடியும். அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரியான உணவுகளை அறிமுகப்படுத்தணும், இந்த மாதிரியான மருந்துகள் கொடுக்கணும், இந்த மாதிரியான ஒரு அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அவங்களுடைய வாழ்க்கை முறையை மேம்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்யணும், இதெல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப சொல்லும் போது இயல்பாக

0: அப்படியே அந்த நீங்கள் அதுவும் குறிப்பாக நீங்கள் வந்து இந்த பாலூட்டும் தாய்மார்கள்லாம் வரும்போது என்னப்பா அது இன்னும் கூடுதலான கவனத்தோடு கூடுதலான ஒரு அவங்களுக்கான ஊட்டச்சத்துக்கள் இன்னும் அதிகமாக இருக்கணும். ஏன்னா குழந்தைக்கும் தாய்ப்பால் கொடுத்து அவங்களையும் வளர்த்து தங்களையும் உடம்பு பத்திரமா பார்த்துக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன உணவு கொடுக்கணும். அப்போ என்ன அது ஒரு பிளாக் லெவல்லையும் சரி டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் சரி அவங்க தொடர்ச்சியாக இந்த கண்காணிப்பை செய்வதற்கும் அந்த கண்காணிப்பின் மூலமாக அவங்க அந்த பகுதிகளில் என்ன தேவைப்படுகிறதோ அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் ரொம்ப ஏழை எளியவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கறது, இன்னொன்று இல்லைன்னா நீங்கள் வந்து அவங்கள சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஒரு என்ன சாப்பிட்ணுங்கிறத சொல்லிக் கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு பெரிய எஜுகேட் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்று இருக்குது. அதைத்தான் இன்றைக்கி வந்து இந்த அமைப்புகள் செய்து கொண்டிருக்குன்னா இது நேரடியாக அவர்களுடைய லைஃப்பில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம பல இடங்களில் பார்த்து கொண்டிருக்கிறது என்னென்னா இந்த இன்ஃபர்மேஷன் இல்லாமல் அவங்களுக்கு போதுமான தகவல்கள் போய் சேராமல் அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரியாமையே இருக்கக்கூடியவங்களை தான் இன்றைக்கி பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பாதிப்புலேருந்து மீளணும்னா முதல்ல அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி ஆகணும். அதைத்தான் இன்றைக்கி இந்த அமைப்புகள் எல்லாம் இந்த அங்கன்வாடி பணியாளர்கள் ஆகட்டும் சுகாதார பணியாளர்கள் ஆகட்டும் இவங்கெல்லாம் செய்கிறாங்க. செய்ய செய்ய செய்ய அவங்களுக்கு அது நிச்சயமாக அந்த பெனிஃபிட் போய் சேரும். ஆனால் இது என்னென்னா இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். இது வந்து ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சியான முயற்சி கைவிடாமல் சளைக்காமல் செய்தால் மட்டும்தான் அந்த இடத்துல போய் அது சேரும். அண்டு அவங்களுக்கும் அதனுடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சு அதனுடைய பலன்கள் புரியும் போது மக்களும் அதை வந்து எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்பாங்க.
1: நிச்சயமா சார், இப்போ இந்த ஊட்டச்சத்து இயக்கம் வந்து சிறப்பாக செயல்படுத்தப்பட்டதன் காரணமாக மகப்பேறு மரணங்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் சார். நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுலையும் நோய் பரவலை தடுக்கிறதுலையும் இந்த ஊட்டச்சத்து அப்படிங்கிறது முக்கிய பங்காற்றுது அப்படின்னு சொல்லலாமா சார்?
0: நிச்சயமாங்க. இப்போ நீங்கள் அடிப்படையில் வந்து நீங்கள் உடல் நலம் நல்லபடியாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக இந்த குழந்தை பேறு காலத்தில் உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தால் உங்கள் குழந்தையும் மேல்நியூட்ரிஸ்டாக இருக்கும். அதுக்கும் குழந்தைக்கும் வந்து போதுமான சத்து இருக்காது ஆக்சுவலாக. அப்போது இயல்பாகவே நீங்கள் வந்து இன்ஃபான்ட் மார்ட்டாலிட்டி அதிகமாக தான் இருக்கும். குழந்தைகள் வந்து போதுமான சத்து இல்லாமல் குழந்தைகள் இருந்ததுன்னா அது எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்குமோ அவ்வளோதான் தாக்கு பிடிக்கும். அப்போ என்ன சிக்கல்னா இது வந்து ஒரு ஓவராலாக ஒரு 360 degrees நம்ம செய்யணும். அதாவது முதல்ல தாய்மார்களை நம்ம வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும். தாய்மார்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதன் மூலமாக குழந்தைய வந்து நல்லபடியாக ப்ராப்பரான வெயிட்டில் ப்ராப்பரான முறையில் குழந்தை பிறக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் நம்ம வந்து உறுதி செய்யும் போது இயல்பாகவே நல்லபடியாக குழந்தை வளர்ந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டண்டட்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக குழந்தை வளர்ந்து அது நல்லபடியாக வளர்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த ஊட்டச்சத்து தான் அடிப்படை. இதை நாம் ஒழுங்குபடுத்தினோம்னா தான் இந்த மாதிரியான உடல்நலக்கோளாறுகள் வளர்ச்சி குறைபாடுகள் இதெல்லாமே இப்போ இன்ஃபேக்ட் மனநல குறைபாடுகளில் இந்த கூட நிறைய இடங்களில் இந்த மாதிரியான ஊட்டச்சத்து குறைபாடு தான் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்போது நாம் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணி ஒழுங்குபடுத்திட்டோம்னாவே நிறைய இதனால் வரக்கூடிய துணை பிரச்சனைகள் அத்தனையுமே நம்மால் வந்து தீர்த்துட முடியும். அதற்காகத்தான் இந்த ஒரு வழிமுறையை வந்து மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கு. இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டை சரி பண்ணோம்னாவே இந்த சிக்கல்கள் எல்லாம் பின்னாடி வராது என்பது, அதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பு, அதனால் ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்பு, அதனால் ஏற்படக்கூடிய பிற பாதிப்புகள் எல்லாத்தையும் நம்மால முழுசா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கறது தான் இதனுடைய நோக்கம்.
1: நிச்சயமா சார், பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் இளம் சிறார்கள் இவங்களுடைய நலன்ல அக்கறை கொண்டுதான் மத்திய அரசு ஊட்டச்சத்து இயக்கத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. மக்கள் இது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன, தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன சார்?
0: தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னாங்க, எல்லாருக்குமே வந்து உணவுல இது வேணும் இது வேண்டாம். இப்போ நம்மளை மாதிரியான சவுத் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு முதல்ல சொல்லணும் என்னென்னா சில குழந்தைகளுக்கிட்ட இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா திருப்பி திருப்பி இந்த மாவு சத்து மிகுந்த உணவுகளுக்கு தான் அவங்க ஆட்பட்டிருக்காங்க, இல்லது பொரித்த உணவுகளுக்கு விருப்பப்படுறாங்க. ஆக்சுவலாக அது நான் மொறுமொறுன்னு இருக்கணும்னு இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லதில்லை, அது ரொம்ப அடிப்படையான விஷயம். அப்போ என்னென்னா உடல் நலத்துக்கு எது தேவை அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நீங்கள் சொன்ன மாதிரி சமச்சீர் விகிதமான உணவு எல்லாமே கலந்துருக்கணும், புரதம் கலந்துருக்கணும், மாவு சத்து இருக்கணும், எல்லாமே இருக்கணும் அப்படின்னும் போது அப்போது நியூட்ரியன்ஸ் எல்லாம் போய் சேரணும். அப்போது நம்ம கிட்ட அதே சமயம் பச்சை காய்கறிகள் நிறைய இருக்குது, நம்ம ஊரில் அது ரொம்ப பழக்கத்துலேயே இருக்குது. அப்போ இது எல்லாவற்றையுமே தெரிந்து கொண்டு சாப்பிடுவதற்கான பயிற்சியை நாம் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து ஏற்படுத்தி கொள்ளணும். அதுக்கு பெற்றோருக்கும் தெரியணும், குழந்தைகளுக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். இது நம்ம ஊர்லலாம் பெரும்பாலும் பிரச்சனையே கிடையாது. நம்ம ஊரில் வந்து இது இதை பற்றி ரொம்ப சாதாரண ஒரு குடும்பங்களில் கூட நமக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப இயல்பாகவே தெரிஞ்சிருக்கு. இந்த பக்கம் இருக்கிற தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாத்துலேயும் கூட இதை பற்றி ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது. அது வந்து பெற்றோர்களும் வந்து மூத்த தலைமுறையும் சொல்லியிருக்காங்க. இளைய தலைமுறை இன்றைக்கி வந்து நம்ம ஓரளவுக்கு நல்ல படித்தவங்களாம் இருக்கிறதுனால எல்லாருக்குமே இதை பற்றிய அறிமுகம் இருக்குது. எதை சாப்பிடணும் இன்னும் சொல்லப்போனால் எதை சாப்பிடக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவான அறிமுகங்கள் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்த பக்கம் வட இந்தியா வடகிழக்கு இந்தியாலாம் போனீங்கன்னா அங்கே வந்து இதனுடைய அவசியம் ரொம்ப தேவையாக இருக்குது. அப்போ அங்கே சொல்லப்பட வேண்டியிருக்கிறது, அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அப்போ அதை அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் கொண்டு வந்து மாற்றி தங்களை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன? ஒன்று. ரெண்டாவது விஷயம், இதுக்காக நம்ம போய் வெளிநாட்டிலேருந்து இந்த உணவு வாங்கினோம் அல்லது வெளிநாட்டிலேருந்து இந்த காய்கறி சாப்பிட்டாதான்லாம் கிடையாது. உள்ளூரில் விளையக்கூடியதிலே என்னென்னலாம் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள முடியும், அதை புதுசாக எப்படி வந்து சமைச்சு சாப்பிட முடியும், அதுக்கான வழிமுறைகள் என்ன, அவ்வளோதான். அப்போது அந்த உள்ளூர் சார்ந்த உணவுகளை நாம் வந்து பயிரிட்டு மேம்படுத்தி அதை வந்து நம்முடைய பிளேட்டில் கொண்டு வந்துக்கிறது தான் நம்முடைய ஒரே புத்திசாலித்தனமாக இருக்க முடியும். அதை செய்வது தான் நமக்கு வந்து ரொம்ப அவசியம். இப்போ இது எல்லாவற்றையும் சொல்லித்தர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் மத்திய அரசு இருக்கிறது. திருப்பி திருப்பி, ஏன்னா இது வந்து கண்டிஷன் ஆகிருக்கு பல்வேறு காரணங்களாக, பொருளாதார காரணங்களாக இருக்கலாம். நீங்கள் வந்து ஆணும் பெண்ணும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் போய் பல கிராமங்களில் வந்து ஆணும் பெண்ணும் இருவருமே நீங்கள் வயல் வேலைகளுக்கு போய்விட்டாங்கன்னா அவங்களால என்ன சமைச்சு சாப்பிட முடியும், என்ன விதமான ஒரு, ஏன்னா ரெண்டு பேரும் வேலை செஞ்சால் மட்டும்தான் வந்து நீங்கள் அவங்களோட குடும்பத்தையே நடத்த முடிய சூழ்நிலாம் இருக்குது. அப்போ இயல்பாக இது நடுவில் அவங்கள வந்து ஆரோக்கியத்தையும் பேணுவதற்கு என்ன விதமான வழிமுறை பின்பற்றணும், சாப்பிடணும், நீங்கள் என்ன விதமான வழிமுறையை பின்பற்றணும் அப்படின்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதன் மூலமாகத்தான் நம்ம ஒரு ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க முடியும், ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும். அதுவும் ஆரோக்கியன்றது இந்த இடத்துல என்ன, சிந்தனையோடு சம்மந்தப்பட்டது. நல்லபடியாக யோசிக்கிறதுக்கு நல்ல சாப்பாடு வேணும். அப்போ நல்லபடியாக யோசித்து நல்லபடியாக நீங்கள் முன்னுக்கு வரணும், நல்லா படிக்கணும், ஒரு ஆஸ்பிரேஷனோடு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வயிறு நம்பி இருக்கணும். வயிறில் வந்து நல்லபடியாக உணவு இருக்கணும், ஆரோக்கியமான உணவு இருக்கணும், உடல்நல கோளாறு ஏற்படுத்தாத உணவாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் மூளை ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை பார்க்கும். அப்போ தான் நீங்கள் வந்து அதிகமான ஒரு முன்னேற்றங்களை நோக்கி நீங்கள் பயணம் இருக்கணும். அப்போ இந்த சோஷியல் வளர்ச்சிங்கிறதே உங்களுடைய உணவுலேருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த சமூக முன்னேற்றம், சமூகத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய பங்களிப்பு, இது எல்லாமே இங்கே நல்ல சாப்பாட்டிலேருந்து தான் ஆரம்பிக்கும். அப்போ இந்த நல்ல சாப்பாடுங்கிறது என்ன, இந்த நல்ல சாப்பாட்டில் எதெல்லாம் இருக்கணும், எதெல்லாம் இருக்கக்கூடாது, எதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்களுக்கு நல்லது, குழந்தைகளுக்கு நல்லது, இந்த மாதிரி வேறு வேறு தரப்பினருக்கும் வேறு வேறு விஷயங்கள், வேறு வேறு காலகட்டங்களில் என்னென்ன சாப்பிடணும், இந்த எஜுகேஷன் ரொம்ப அவசியம். அந்த எஜுகேஷனை தான் இன்னைக்கு வந்து இந்த மத்திய அரசனுடைய திட்டம் வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கு.
1: நிச்சயமா சார், அதாவது ஒரு நாட்டினுடைய குடிமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த நாட்டுக்கு ஒரு சிறந்த அடையாளம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நாட்டு மக்களுடைய ஆரோக்கியம்ன்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்குது. இதனை கருத்தில் கொண்டு தான் வந்து மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டச்சத்து இயக்கத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விலை உயர்ந்த காய்கறியோ பழங்களோ சாப்பிட்டா மட்டும்தான் ஊட்டச்சத்து அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் இல்லாமல் நம்மை சுற்றி கிடைக்கக்கூடிய பொருட்களில் என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்ற விஷயத்த நமக்கு வந்து அறிவுரைகளாக வழங்கி அரசு சார்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கொடுக்கவும் செய்கிறாங்க. அங்கன்வாடிகள் மூலமாக ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தால் அதற்கான சிகிச்சைகள் போன்ற விஷயங்களையும் வந்து சுகாதார பணியாளர்கள் வாயிலாக வழங்குறாங்க. இவ்வளோ முயற்சிகள் வந்து அரசு எடுக்கிறது வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்ற ஒரு இலக்கை அடையணும்னா நாட்டு மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அந்த வகையில் இந்த ஊட்டச்சத்து இயக்கம், இந்த ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கிறதும் அதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில் தான் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. மிக்க நன்றி சார்.
0: மிக்க நன்றி மேடம்.
2: என்ன உமா பண்ணிட்டு இருக்க, நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணினிருக்க, தண்ணி தொட்டியில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்தினிருக்க, என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிருக்க, என்ன வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா யாராவது?
3: ஏரியஸ் கொசுனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். டெங்கு காய்ச்சல்ன்ற விருந்தாளி எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
2: என்ன சொல்றோமா,
3: டெங்கு காய்ச்சல் பார்த்தனா ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசுனாலதான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல தண்ணியில மட்டும்தான் உருவாக கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை சுத்தி தேவையில்லாம இருக்கிற இந்த டயரு, தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல், பிளாஸ்டிக் கப், பெயிண்ட் டப்பா இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்படி இருந்தா கூட அதுல எல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும். என்ன அர்த்தமா இருந்தா, கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்போம், சுற்றுப்புற சூழலை தூய்மையோடு காப்போம்.
4: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: இது உங்கள் அபிமான அன்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளையத்தில் நேரம் இரவு 9:30.
1: தருமபுரி மாவட்டம் முக்கலாய்கன்பட்டி காந்தி நகர் மாவத்தலகின் குட்டை ஓம்சதி அம்மனுக்கு 21ஆம் ஆண்டு ஆடிப்போர கஞ்சி வார்ப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். பால்குடம் எடுத்தல், கரகம் எடுத்தல், தீச்சட்டி ஏந்துதல், கங்கை பூஜை நடைபெறும். அனைவரும் வருக.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: தருமபுரி மாவட்டம் முக்கலாய்கன்பட்டி காந்தி நகர் மாவத்தலகின் குட்டை ஓம்சதி அம்மனுக்கு 21ஆம் ஆண்டு ஆடிப்போர கஞ்சி வார்ப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். பால்குடம் எடுத்தல், கரகம் எடுத்தல், தீச்சட்டி ஏந்துதல், கங்கை பூஜை நடைபெறும். அனைவரும் வருக.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகள் ஒரு முழுமையான வழி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி மாவட்டம் முக்கலாய்கன்பட்டி காந்தி நகர் மாவத்தலகின் குட்டை ஓம்சதி அம்மனுக்கு 21ஆம் ஆண்டு ஆடிப்போர கஞ்சி வார்ப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். பால்குடம் எடுத்தல், கரகம் எடுத்தல், தீச்சட்டி ஏந்துதல், கங்கை பூஜை நடைபெறும். அனைவரும் வருக.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் இடைவிடாத இசை மலை.

0: மாவட்டம் முக்கலாயக்கன்பட்டி காந்தி நகர் மாவத்தலகின் குட்டை ஓம்சதி அம்மனுக்கு 21ஆம் ஆண்டு ஆடிப்போர கஞ்சி வார்ப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். பால்குடம் எடுத்தல், கரகம் எடுத்தல், தீச்சட்டி ஏந்துதல், கங்கை பூஜை நடைபெறும். அனைவரும் வருக.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: தர்மபுரி மாவட்டம் முக்கலாயக்கன்பட்டி காந்தி நகர் மாவத்தலகின் குட்டை ஓம்சதி அம்மனுக்கு 21ஆம் ஆண்டு ஆடிப்போர கஞ்சி வார்ப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். பால்குடம் எடுத்தல், கரகம் எடுத்தல், தீச்சட்டி ஏந்துதல், கங்கை பூஜை நடைபெறும். அனைவரும் வருக.
2: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
0: தர்மபுரி மாவட்டம் முக்கலாயக்கன்பட்டி காந்தி நகர் மாவத்தலகின் குட்டை ஓம்சதி அம்மனுக்கு 21ஆம் ஆண்டு ஆடிப்போர கஞ்சி வார்ப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். பால்குடம் எடுத்தல், கரகம் எடுத்தல், தீச்சட்டி ஏந்துதல், கங்கை பூஜை நடைபெறும். அனைவரும் வருகிறார்கள்.

0: பழைய பாடல்களை காலத்தால் அழியாத காவிய கானயங்களை கேட்டு ரசிப்பதற்காக இரவின் மடியில் காத்து கொண்டிருக்கும் நேய உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம். அன்பிற்கினிய நேயர்களே, நாம் இணைகிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்று ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட நேயர்கள் நேரலையில் பங்கேற்கலாம். புதிய நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசிகள் 04342424403 என்ற எண்ணிலோ, 9489681110 என்ற எண்ணில் அழைக்கலாம். மற்ற நேர்கள் 04342244301 என்ற எண்ணிலும், 94866520255 என்கின்ற எண்ணில் அழைத்து தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் முதல் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம், திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா.
0: சொல்லுங்க கவிதா, என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
1: நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்துல சொன்னது நீதானா சொல் சொல் சொல்.
0: நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
1: நன்றி நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
3: நிகழ்ச்சி நினைவு அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
3: வணக்கம், நலமா இருக்கீங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: நாங்க கோவை மாவட்டத்துல மூலத்துல இருந்து ரவி சார்.
3: ரவி ஐயா, என்ன பாடல் வாங்கலாம்?
4: எனக்கு இந்த மன்னாஜ மன்னன் படத்துல இருந்து சார், அச்சம் என்பது மடமேடு அந்த பாட்டு போங்க சார்.
3: சரிங்க, கேளுங்க. நன்றி.
4: ஓகே சார்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: பத்து மணி 12 இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சுவையான பாடல்களோடு அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் சார். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பாப்பா வளர்ச்சி கார்த்திகேயன் சார். நல்லா இருக்கிறீங்களா?
3: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு கார்த்திகேயன். என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு
4: சார்? ஊட்டி வரையுற பாடத்துல இருந்தேங்க சார், பூ மாலையில் இந்த பாட்டு வந்தேங்க சார். பின்னி பழையம் செல்வத்துக்காக சார்.
3: இந்த கேட்டு ரசிங்கள்.
4: ஓகேங்க சார்.

0: நிகழ்ச்சி நடத்த நேர் வருக வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சொல்லும் இனிய உள்ளம் யார் இங்கிருந்து?
1: திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், எஸ் கௌரி சங்கர்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வழங்கலாம்?
1: 1965 வெளிவந்த படம் வல்லவனுக்கு வல்லவன், 1000 பார்வை.
0: நன்றி.

0: நிகழ்ச்சி அலங்கரிக்கும் நேயர் வருக வணக்கம்.
1: திருப்பூர்ல இருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், என்ன பாடல் வேணும்?
1: படம் வயிறு இருந்துங்க. அது செந்தமிழ் பாடல்
0: இதோ கேட்போம். நன்றி
1: நன்றி.

0: நிகழ்ச்சியினை மடத்தினர் வருக வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளையம் கோவிந்தசாமிங்க சார்.
0: சொல்லுங்க கோவிந்தசாமியே, என்ன பாடல் வணங்கலாம்
1: சார்? தங்க பதக்கத்துல இருந்துங்க சார், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், அந்த பாட்டு அனைத்து நேயர்களுக்கும் கொடுத்துருங்க சார்.
0: நன்றி நன்றி
1: நன்றிங்க சார்.

0: நிகழ்ச்சி அடுத்த நேர்வர்க்க வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: சொல்லுங்க, என்ன பண்ணலாம்?
1: கணவனை கண் கண்ட தெய்வம் படத்திலிருந்து
0: சரிங்க,
1: எந்தன் உள்ளம் கொஞ்சி விளையாடுவது ஏனோ.
0: கேளுங்கள். நன்றி.
1: நன்றி சார்.

0: நிகழ்ச்சி மடுத்து நேயர் வருக, வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளவாயிலிருந்து ஈஸ்வரன் பேசுறேங்க சார்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்
1: சார்? கௌரவம் படத்திலிருந்து பாலூட்டி வளர்த்துக்கலையே அந்த பாட்டு சார்.
0: சரிங்க, இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி.
2: நீ எங்கடா போவே?
3: நான் எங்க போவே தெரியுமா? எனக்கு யார தெரியும், போகணும்னு மட்டும்தான் தோன்றது. ஆனா எங்க போறதுன்னு தோண்டியே
2: கண்ணா.
4: செல்மா, எங்கடி இந்த பைய
2: போயிட்டா?
4: போயிட்டா, அதை விட்ட போயிட்டானே. அவளுக்கு பெரிய மனுஷனாயிட்டான். அவன் அவன் என்ன கண்டிக்கலாம்? நான் அவனை கண்டிக்க முடியாதா? அது வேற ஒண்ணும் இல்லடி, கிழக்கி ரக்கம் முளைச்சு எடுத்து அதை விட்டு பறந்து போயிடுத்து.

0: நிகழ்ச்சி நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கங்க. திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் ரவிச்சந்திரன்.
0: சொல்லுங்க ரவிச்சந்திரன், என்ன பண்ணலாம்?
1: அண்ணா இல்லம் படத்துல இருந்தாங்க. மடி மீது தலை வைத்து வாழ்த்துட்டு நன்றி.
0: நன்றிங்க.

0: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் செங்குட்டி சாமிநாதன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: உழைக்கும் கருங்கல் படத்திலிருந்து நாளை உலகை ஆள வேண்டும்.
0: சரிங்க, ஏதோ கேட்டு ரசியுங்கள். நன்றி.

0: நிகழ்ச்சி நேயம் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும், யார், எந்த ஊர்?
1: ஐயா எனக்கு வந்துட்டு குடியிருந்த கோயில் இருந்து ஆடலுடன் பாடல் வேணும். பாடல் ஐயா.
0: ஐயா பேருங்க?
1: பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம் ஐயா.
0: சரிங்க.

0: நிகழ்ச்சி நினை மடுத்து நேர் வருக. வணக்கம்.
1: 102.3 தருமபுரி பண்பளைக்கு 103.7 ஏற்காடு பண்பளைக்கு இனிய உற்சாகமான இரவு வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சிநேயம்பாளையம் சோமசுந்தரம்.
0: சொல்லுங்க ஐயா சோமசுந்தரம், என்ன பாடல் வழங்கலாம்?
1: சரி, எனக்கு உலகம் சுற்றும் வாழ்விலிருந்து பச்சை கிளி முத்து சரம் அந்த பாடல். நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி.

0: la la la la la la la.
1: நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ஆயிரத்தில் ஒருவன் திரைக்காவியத்துக்காக.

இது உங்கள் அபிமான அன்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளைஞர்களே, நமது பண்பலையில் நாளை ஒளி விழா வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு முன்னோட்டத்தை கேட்கலாம். காலை 6 மணிக்கு குரல்லோசை, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக, 6:10 இணையதானம் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 ஒசூர் சங்கர் பயோடெக்ஸ் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சலாக, 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சுத்சின் மழலை மொழி. நாளை மழையாக நம்மோடு இணைகிறார் எல் புவனேஸ்வரன். 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியின் முதலாவதாக தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூட அங்காடியின் விளை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விளை நிலவரம் கேட்கலாம். காலை 7:10 தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சலாக, 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்

ஆணையம் 7:30 சந்தோஷ சாரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுமணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சிலுக்கு வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சர்மரோக நிவாரணி வழங்கும் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்க வினிய சொல் அமது, 9:05 வானொலியில் வசந்தம், 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜேஎன் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவில் உறுப்பினர்களை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம், 11:05 புவே பெண் புவே, 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் அஞ்சலாக, 12:10 தமிழருவி பேரறிஞர் அண்ணாவின் சமூக பணி, தருமபுரி அரசு கல்லூரி முதுகலை தமிழ்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் தமிழ் தங்கம் அவர்களின் உரை கேட்கலாம், 12:40 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சலாக, 12:50 சூழல் காப்போம், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக, 1:10 நேர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம், 1:45 மாநில செய்திகள், 2 மணிக்கு உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம் புகைப்பட கலைஞர் ஆர் ராமன் அவர்களுடன் நேர்முகம், 2:30 பன்மொழி பாடல்கள், 3 மணிக்கு அடிச்சவில் கலகால் பாடல்கள், 4 மணிக்கு உடைய வினாக்கள், 5 மணிக்கு தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் சைல்டு கேர் வழங்கும் நாளும் நலமுடன், 5:05 மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோயில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக, 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சலாக, 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 மாநில அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பெருநிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லரி வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7 மணிக்கு திரை இசை, 7:10 மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சலாக, 7:35 வயல்வெளி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி, வேளாண் விளைபொருட்கள் மதிப்பு கூட்டுவதால் கிடைக்கும் லாபம் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவருடன் நேர்முகம் கேட்கலாம், கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவம் கன்னியாகுமரி மாவட்டம் பாக்கோடு பரவிலை பி தங்கலீலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 28 மணிக்கு இளந்தென்றல் தமிழ் பேசுங்க, 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக, 9:30 இடைவிடாத இசைமலை, 10 மணிக்கு ஆசியன் விளையாட்டுப் போட்டிகள், ஜப்பானில் நடைபெறும் ஆசியன் விளையாட்டுப் போட்டிகள் குறித்து டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 10:20 சுகமான ராகங்கள், நாளை 10:20 சுகமான ராகங்கள், நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக.

உறங்கும் முன் ஒரு சிந்தனை. தூய்மை இருக்கிற இடத்தில் ஆண்டவன் இருக்கிறான். மகாத்மா காந்தியடிகள். இனிய நிலை இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவடைந்தது. கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. ஆகாஷவாணி தருமபுரி பண்புடை 102.5 மெகாஹெர்ட்ஸின் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசை நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்புடை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.